0: வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம்.
1: ஆமென். ஆமென். ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, நன்றி நன்றி. யெகோவா தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஐயா இருக்கிறவராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே யாகுவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நன்றி. ராஜா இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த இடத்துலயும் உம்மை வரவேற்கிறோம். ஐயா ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீக்கி போட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே, உமக்கு நன்றி. ராஜா சர்வ வல்லமை உடையவரே, உம்மை துதிக்கிறோம். சாகாமை உடையவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மரித்து உயிர் தெழுந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களை கிருபையின் பரிபூர்ணத்தினாலும் நீதியின் ஈவினாலும் ஆளுகிற ஒரு கூட்டமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர் யாவரும் உடைய பிள்ளைகள் ஆகும்படி எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. ராஜா நன்றி, ராஜா நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஜீவனை வைத்து உம்முடைய கரத்தின் கிரியைகளை ருசி பார்க்கும்படியாக எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளின் பிதாவே, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் கிருபாதார பலியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் அரணே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களை தினந்தோறும் அண்ணாவினாலே போஷிக்கிறவரே, உமக்கு நன்றி. ராஜா மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி. மறுரூபம் ஆக்குகிறவரே, உமக்கு நன்றி. ராஜா நன்றி, ராஜா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஐயா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா இயேசுவே நன்றி. அப்பா நன்றி, நன்றி நன்றி. ராஜா நன்றி, நன்றி நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி, புதுமைகளை செய்கிறவரே நன்றி, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமக்கு நன்றி, சிந்தப்பட்ட இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தவரே உமக்கு நன்றி. ராஜா நன்றி, ராஜா நன்றி. ராஜா ஆண்டவரே, கரைதிரை அற்றவர்களாய் நிற்க கிருபை கொடுத்தீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்தை இந்த இடத்திலே அழைக்கிறோம். ராஜா, இதோ இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே, நீர் மாம்சமாய் வந்தவர். அப்பா, இந்த வார்த்தையாகிய தேவன், அப்பா ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலே மாம்சமாய் வெளிப்பட்டவரே, வார்த்தையாய் இருந்தவரே, வார்த்தையானவரே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, இதோ ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையில இருக்கிற வெளிச்சம், மகிமை, விடுதலை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே எங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் ஆண்டவரே, ஒரு அக்கினி உமக்காய் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு பற்று எரியட்டும் ஆண்டவர, ஒரு தேவ வைராகியம் பற்று எரியட்டும். இதோ அன்றைக்கு நீங்கள் அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது ஆண்டவரே, உங்களுடைய சீடர்கள் சொன்னார்களே, இதோ இந்த அப்பத்தை நாம் அவர்கள் நம்மளோடு கூட பேசும் பொழுது நமக்குள்ளே அக்கினி கொழுந்து விட்டு தெரியவில்லையா என்று கேட்டார்களே, அதே போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் உமக்காய் வாழணும் என்கிற அந்த வாஞ்சையும் வைராகியமோ அக்கினியோ ஆண்டவரே பற்றி எறியும்படியாய் நான் கேட்கிறேன். இதோ இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் நூறத்தனையாய் பலன் கொடுக்கட்டும். ராஜா, இதோ இதை கேட்கிற யாவருக்குள்ளும் உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இதோ நல்ல நிலத்திலே விழுந்த ஆண்டவரே, இதோ விதைகளாய் ஆண்டவரே, இதோ அது நல்ல நிலமாய் மாறட்டும். இதோ இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஆண்டவரே, அவருடைய சிந்தனைகள் ஒருமன படட்டும் என்று நான் கேட்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள தக்கதாய் ஆண்டவரே, ஆவியானவர் அந்த நிலத்தை உழுவீராக. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே தகப்பனே, இது எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்ச பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து, நாம் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அவர் நம்மளுக்கு நன்மை செய்கிறவராய் உலாவுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்தும் எப்பொழுதுமே நான் சொல்லுகிற காரியம், தேவனிடத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்பது இலகுவானது. எப்படியாக ஒரு தாய் தகப்பனிடத்திலே பிள்ளைகள் வந்து அவங்க எவ்வளவு மோசமான பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட ஒரு தாய் தகப்பனிடத்திலே வந்து கேட்கிற பொழுது இந்தாப்போ வச்சுக்கோ என்று சொல்லி அவர்கள் பிடித்தோ பிடிக்காமலோ கோபத்திலே எரிச்சல்லையோ அந்த கேட்கிற காரியத்தை அவங்க நிச்சயமாக பெற்றோர்கள் திருப்பி திருப்பி பிள்ளைகள் கேட்கிற பொழுது அதை சாதாரண இந்த மனுஷ உலகத்துல இருக்கிற பெற்றோர்கள் நம்மளுக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனால் நம்ம ஒரு ஒரு காலகட்டத்துல நம்ம நல்ல அவர்களுடைய அன்பை புரிந்து கொண்டு நாம் வளர்கிற பொழுது எங்க அம்மா அப்பா செஞ்சா சரியா தான் இருக்கும். அவங்க வேண்டான்னு சொன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையானதை எங்க அப்பா அம்மா நிச்சயம் கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்க முடியாது என்கிற அந்த மெச்சூரிட்டி லெவல்ல நம்ம வரும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்ல நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் சமாதானமாக இருக்கும். அதே போலதான் நம்ம தேவனிடத்திலே நம்ம ஆரம்ப காலகட்டத்துல ஆண்டவரே இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லி நம்ம இந்த பொருளாதார தேவைக்காகவோ அல்லது நம்ம விரும்புகிற ஒன்றிற்காக தேவனிடத்திலே நாம் கேட்டு உபவாசித்து நாம் காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பை நீங்க தினந்தோறும் ருசி பார்க்கிற பொழுது, நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போகிற பொழுது ஆண்டவரே இது வேணும்னு சொல்லி உங்களால கேட்கவே முடியாது. ஏன்னு கேட்டா நம்ம கேட்கறதுக்கும் அதிகமாக அவர் தேவன் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க அவதானிக்க தொடங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த அடுத்த அபாக ஆண்டவருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும், அதிசயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அது என்ன விதத்துல இதுதான் அதிசயம் இதுதான் அற்புதம்னு நம்மளால சொல்லவே முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் அடுத்தடுத்து நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் இப்பொழுது ரோமர் 2:1-12 வசனங்களை வாசித்து விட்டு நாம் அந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோப ஆக்கினை நாளிலே உனக்காக கோப ஆக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படைந்துகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுளமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். திரும்ப வாசிக்கிறேன். எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஹலேலூயா, ஆமென். இன்றைக்கு தேவன் அவர் பட்சபாதம் அல்ல. நேற்று அவரை அறிந்திருந்தாலும் கூட, நீங்கள் வருட வருட காலமாய் அவரை அறிந்திருந்தாலும் கூட, உங்களுக்கு அளக்கிறது எதுவோ அதை தேவன் அளப்பார். நாம் மற்றொரு ஊமையினூடாக நாம் பார்க்கலாம், வேதத்திலே அவர் ஆண்டவர் வந்து அறுவடைக்கு ஆட்களை வேலையாட்களை கூட்டிக் கொண்டு வர சொல்வார். முதலிலே முதலாம் மணி நேரத்துக்கு வருவார்கள், இரண்டாம் மணி நேரத்துக்கு வருவார்கள், மூன்றாம் மணி நேரத்திற்கு வருவார்கள். ஆனால் அவர்கள் வெவ்வேறு மணியிலே வந்தாலும் கூட அவர்களுக்கு சம்பளம் வந்து அதுவாகவே இருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையில முதலாவது நம்மளை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நம்முடைய ஜனம் அறியாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள் என்ற வார்த்தையின்படி, சங்காரம் ஆகாமல் நம்ம தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய வழிவகைகள் எப்படி இருக்கிறது. இப்ப எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஒரு ஃபைல் பண்றோம்னா, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு. நம்ம ஆன்லைன் போகணும், அந்த போர்ட்டல்ல அப்ளை பண்ணணும், அந்த கரெக்டான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், அப்போதான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஈவன்தோ நம்ம என்டைட்டில்டா அந்த பெனிஃபிட்டுக்கு நம்ம இருந்தாலும், அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதே போல இன்றைக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கு நம்மளுக்கு சம்பளம் இல்லாட்டியும் வேலை இல்லாட்டியும் நிம்மதியா இருப்போம், ஆனா இன்னொரு ஆளுக்கு வேலை கிடைச்சு இன்னொரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கும் பொழுது நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதுவும் நம்மளை விட அறிவில்லாதவங்க, நம்மளை விட ஒரு குவாலிட்டியில கம்மியா உள்ளவங்க, அப்படி அவங்க வந்து அல்லது படிப்புலையோ அவங்களுக்கு ஒரு இது இல்லாத பொழுது, நம்மளோட நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், என்னால செய்ய முடியல, ஆனா இவங்களுக்கு கிடைக்குதே அப்படி சொல்லி நமக்குள்ள ஒரு சின்ன எரிச்சல் வரும், பொறாம வரும். நம்மளுக்குள்ள நம்ம வந்து ஆண்டவரை கேள்வி கேட்போம், ஆண்டவரே இது என் வாழ்க்கையில இது வந்து சரியா, நான் என் வாழ்க்கையில நான் இதை விட நல்லா இருக்கணும், ஆனா என் வாழ்க்கையில நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க ஆண்டவரே. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நம்ம வந்து ஒரு காரியத்துல நம்ம முறுமுறுக்கும் பொழுதோ வேதனைப்படும் பொழுதோ நம்ம இந்த ஆங்கிள் நம்ம பாக்குறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல, நம்ம அதை குறிச்சு நம்ம முறுமுறுக்கிறோம், குற்றம் சொல்றோம்னா, அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்ம வாழ்க்கையில சரியா செய்யல. தேவன் என் வாழ்க்கையை, நான் தேவனை நான் நம்பிதான் இருக்கேன், ஆனா தேவன் என் வாழ்க்கைய சரியா நடத்தல, கடவுள் வந்து ஏதோ என் வாழ்க்கையில தப்பு பண்றாருன்னு நம்ம சொல்றோம். இதுதான் மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. அப்ப அப்படி சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்குது? தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அப்போ தேவன் பட்சபாதம் இல்லாதவர், அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஏன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் என் வாழ்க்கையில வியாதியோடு கூட என் வாழ்க்கை இருக்கு, ஏன் என் வாழ்க்கை நஷ்டத்தோடு கூட எனக்கு இருக்கு, ஏன் ரிலேஷன்ஷிப்ல ஒன்றன் பின் ஒன்றா எனக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது, என்ன நடக்குது என்று சொன்னா, அங்கே நீங்களும் தேவனமான ஒரு உறவுல நம்ம இன்னும் என்ன ஆக்கப்படணும்? ஸ்ட்ராங் ஆக்கப்படணும், ஒப்புரவாக்கப்படணும். இப்ப முதலாவது நான் சொல்லுகிற ஒரு, நான் எப்பொழுதுமே நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்னுடைய அனுபவத்தை, நான் வாழ்க்கையில செய்கிற காரியங்களை, செய்கிற நல்ல காரியங்கள் அல்ல, முக்கால்வாசி நான் செய்கிற தவறான காரியங்களை நான் சொல்லி, அதுல இருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து நான் அதுல இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தான் நான் வந்து வாஞ்சிக்கிறேன். நான் காலையில எழுந்து அப்படியே நான் தேவ சமூகத்துல மணிக்கணக்கா ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், அப்படி நான் தேவனை தேடுகிறேன், அப்படியெல்லாம் நான் வந்து சொல்லி உங்களை நான் தேவனிடத்திலிருந்து உங்களை நான் தூரமாக்க விருப்பம் இல்லை. என்னுடைய ஆசையெல்லாம் ஜனங்கள் இந்த கேட்கிற சத்தியத்தை கேட்கிற யாவரும் ரட்சிக்கப்படணும், இயேசுவே தேவன் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னா, இன்றைக்கு நானும் வந்து இப்படியாக நானும் போராடி கொண்டுதான் இருக்கேன், ஆனா இதுல இருந்து நான் தேவனை மாறுகிற பொழுது எனக்குள்ள இந்த உள்ளார்ந்த மனிதன்ல வருகிற மாற்றம், என் சிந்தனையில வருகிற மாற்றம், எப்படியா தேவனுடைய அன்பை கொண்டு வருகிறது, தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறது, தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்க நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதான். ஏன்னா ஆண்டவர் சொல்லல, நீ நல்ல பெர்ஃபெக்டான ஆளுக்குதான் நான் வந்து சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்க கொடுப்பேன்னு சொல்லல, நான் வந்து என்னுடைய கரத்தின் கிரியை நான் உங்களுக்கு காட்டுவேன்னு சொல்லல. என் நம்மளை போல பாடுபட்டு இருக்கிற மக்களுக்கு, பாவத்துல இருக்கிற மக்களுக்கும், அவரை நம்புகிற நம்மளுக்கு பலவீனத்தோடு இருக்கிற பொழுது ஆவியானவருடைய உதவியினாலே நம்மளை எழுப்பி கட்டி அவருடைய பிள்ளைகளாய் வளம் வரத்தான் தேவன் நம்மளை இன்னைக்கு என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அத்வைதத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிற பைத்தியங்களை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சோ அதனால நம்ம வந்து பெரிய ஞானவான்களாய் நம்ம அப்படியே ஒபீடியண்டா இருக்கிற மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆண்டவர் நீங்க நல்ல பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று விரும்பல, நீங்க உண்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்க விரும்புகிறார். இதோ இந்த வார்த்தையின்படி நாம் கேட்டதின்படி நியாய

பாட்டை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு செழிப்பு இல்லாம ஓகே ஏதோ ஒரு ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் சோர்வா இருக்கும். ஆனா நியாய பிரமாணத்தின் உட்பட்டவர்களாய் நம்ம நியாய பிரமாணத்தை நம்ம போதிக்கிறோம்ல, நம்ம போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இச்சைக்க கூடாது, தேவனை கனம் பண்ணணும் அப்படி என்று சொல்லி இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறது போல தேவனிடத்துல அன்பு கூறணும், விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, இது எல்லாம் சொல்லி இதையே நம்பி உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சொல்லி வழி நடத்துகிற நீங்க நியாய பிரமாணத்தினால நீங்க ஒரு உட்பட்டவர்களாக இருந்த பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது, நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். அல்லேலூயா. சோ அதனால இந்த பாவத்துல இருந்தாலும் சரி, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு பாவம் செய்தாலும் சரி, இப்ப இதுல யாருக்கு அதிகமான தண்டனையா இருக்குது, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்த பாவம் செய்கிறவர்கள் தான் ஆக்கினை தீர்ப்பே உண்டாக்குது. சோ அதனால இன்றைக்கு தேவனை நீங்க விசுவாசமாய் நம்பி இருக்கிற பிள்ளைகள், நியாய பிரமாணத்தை நீங்க வழி நடத்துகிற பிள்ளைகள், அது எல்லாம் நல்லதுதான், போதிக்கிறது நல்லதுதான், தியானிக்கிறது நல்லதுதான், ஆனா இன்றைக்கு அதன்படி நடக்கிறோமா என்பதை நம்மதான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு போய் சொல்லவே இல்லை, இன்னைக்கு நான் திருடவே இல்லை, நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை பத்தி நான் இச்சிக்கல, இதோ நான் என் தேவனை நான் முதன்மைப்படுத்துகிறேன், நான் முழு இருதயத்தோடு நான் அன்பு செலுத்துகிறேன், யாரை நான் மாய்மாலமா அன்பு செலுத்தலங்கிறத யாரு சொல்ல முடியும், நம்ம தான் சொல்ல முடியும், மற்றவர்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில படுகிற கஷ்டத்திற்கு தேவன் உங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை, அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் உங்களுக்கு நீதி செய்கிறவர், தன்னுடைய குமாரனை கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், நித்திய ஜீவனை அழிக்க போகிறவர். அப்படி இருக்க இந்த உலகத்துல அழிந்து போகிற இந்த வாழ்க்கையில வந்து உங்களை ஓகே நான் உங்களை விட்டு பார்க்கணும்னு உங்களை விட்டு பார்ப்பாரா? அவர் நிச்சயம் விட்டு பார்க்கவே மாட்டாரு. அந்த இடத்துல எப்படி அக்னியில போடப்பட்டாலும் கூட அந்த அக்னியில இருந்து வெளியே வரையில ராஜாவே வந்து உங்களை பார்க்கிற மாதிரி தான் பண்ணுவாரு. நம்ம அடிக்கடி சொல்றது போல நீங்க போகிற பாதைகள் கஷ்டமா இருந்தாலும் கூட தேவன் உங்களோடு இருக்கிற பொழுது அந்த கிளைமேக்ஸ் சீன்ல தேவனுடைய வல்லமம் வெளிப்படும். அவர் உங்களோடு இருக்கிறார் என்று புறஜாதி பார்ப்பார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது. மற்றவங்களை வந்து மற்றவங்க தப்பு செஞ்சாலும் அதை நம்ம கணக்கிலே எடுக்க கூடாது. எப்படி நம்ம தேவனிடத்துல நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு ஆண்டவரிடத்துல இருந்து மன்னிப்பை எதிர்பார்க்கிறோமோ அதே போல மற்றவர்கள் அவங்க தப்பு செய்தாலும் கூட நம்ம அதை என்ன செய்யணும், கண்டுக்காம விட்டுறணும். அப்ப அந்த கண்டுக்காம விடும் பொழுது என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. அதே போல தேவன் நமக்கான நியாயத்தை அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க அதை எடுக்காத பொழுது தேவன் அதற்காக நிச்சயம் என் அப்பா எனக்கு நன்மை செய்வார், நிச்சயம் எனக்கு இது நீதி செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை. இப்ப நீங்க மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணாம இருக்கும் பொழுது என்ன நடக்குது? அப்பா நீங்க பாத்துக்கங்கப்பா அப்படி என்று சொல்லி நாம் தேவனை அந்த இடத்துல அழைத்து வருகிறோம். இரண்டாவது காரியம், நம்முடைய இருதயத்தின் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி நம்மளுக்குள்ள அந்த ஹார்ட் அண்ட் ஹார்ட் தேவ சத்தம் நம்மளுக்கு கேட்கும், நம்ம செய்யக்கூடாதுன்னு தெரியும், நம்ம அப்படி நினைக்க கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் செஞ்சிருவோம். ஆனா அந்த மாதிரி இருக்கிற அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் ஆண்டவர் உன்னை சொல்லுகிறார் என்று சொன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. அப்ப நீங்க கேட்கலாம், தேவனிடத்துல ஒன்னும் என்கிட்ட வந்து டைரக்டா ஒண்ணு சொல்லலையே சிஸ்டர், அப்ப நான் என்ன பண்றது, எனக்கு தோணுங்கிறது தானே என்ன செய்ய முடியும், தேவனிடத்துல பேசுறது இல்லையே அப்படி என்று நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் பேசாத ஒரு பொருளே இந்த புஸ்தகத்தில் இல்லவே இல்லை, இந்த வேதாகமத்துல இல்லவே இல்லாமல் இல்லவே இல்லை. நீங்க எந்த சூழ்நிலையோடு கூட நீங்க ஆவியானவர் ஹெல்ப்போடு கூட நீங்க வேதாகமத்தை நீங்க படிக்கிற பொழுது நிச்சயம் உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆவியானவர் நிச்சயமாகவே வார்த்தையை உங்கள் கண்முன்னாலே காட்டுவார். அப்ப நீங்க அந்த அப்போ நீங்க அதை நம்பணும், ஆவியானவர் என் கூட பேசுறார், ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறார் என்று நம்ம முழு நிச்சயமாய் நம்புகிற பொழுது அவர் வழி நடத்தாம நம்மளை கைவிடவே மாட்டார். எனக்கும் ஆரம்ப காலகட்டத்துல என்னடா எல்லாரும் பேசுறாங்க, தேவன் என் கூட பேசினாரு அப்படி சொல்றாங்க, நம்ம கூட எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாரு, அப்ப தேவன் நம்ம கூட எல்லாம் பேச மாட்டாரா அப்படி என்று சொல்லி நான் என்னையே வந்து குற்றப்படுத்தி கொண்டு நான் இன்னும் நான் என்னதான் பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே, வாழ்க்கையும் அப்படி இருக்கு, தேவ சத்தத்தையும் கேட்க முடியல என்று சொல்லி அப்படியே நான் புலம்பிக் கொண்டிருந்த வேலையில நான் ஒரு நாள் நான் தீர்மானம் பண்ணேன், இனிமே நான் எதை பத்தியும் நான் கவலைப்பட

0: போறதில்ல, நான் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் கரத்தை பிடித்து நடத்துகிறார். நான் கீழே விழுந்தாலும் சரி, நான் தப்பு பண்ணாலும் சரி, சில நேரம் வீட்டில் நான் வந்து சண்டை போட்டாலும் சரி, கத்தினாலும் சரி, நான் என்ன காரியம் பண்ணாலும் சரி, என் தேவன் என்னை விட்டு போகவே மாட்டார். என் தேவன் நான் என்னுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து என்னை வெளிப்படுத்துகிற பொழுது என்ன காட்டுகிறார், நான் எப்படி இருக்கேன். இப்ப நான் கத்துறேன்னு சொன்னா உன்னை தேவனிடத்துல இல்லைன்னு இல்லை, தேவன் தான் உங்களிடத்துல உனக்கிட்ட இன்னும் கோபம் இருக்குமா, இன்னும் எரிச்சல் இருக்குமா, உனக்கு இன்னும் பொறுமை வரல, இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நான் என்னையே நான் சீர்படுத்திக் கொள்ள நான் ஆரம்பிச்சேன். இது வந்து நான் ஏதோ ஒன்றுக்காக நான் சொல்லல, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நீங்க இதை இப்படியாக நீங்க வாழ்ந்து பாருங்க. நம்ம சில நேரம் நம்ம நல்லா ஃபாஸ்ட் பண்ணும்பொழுது பார்த்தா நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் வேற மாதிரி இருக்கும். நல்லா ஃபாஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா டக்குன்னு ஒரு சண்டை வந்துடும், டக்குன்னு வீட்டுல நிம்மதி இல்லாம போயிடும். அப்ப என்ன நடக்குது, அப்ப நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறோம், ஆனா நம்முடைய இதுகள்ல நம்மளுடைய குணாதிசயங்கள்ல சுபாவங்கள் எல்லாம் வேற மாதிரி வெளிப்படுது. அது ஏன் அப்படி என்று சொன்னா, அந்த வெளிச்சத்திலே ஆண்டருடைய வெளிச்சத்துல இன்னும் காட்டுறாரு. இந்த இருளான இருதயத்துக்குள்ள நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய சுபாவம் இன்னுமா எப்படியா இருக்கு, நீ இந்த நிலையில இருந்து நீ எப்படியா இன்னும் மாறணும் என்கிறத காட்டத்தான் அது காட்டுறாரு. தவிர உடனே சத்ருவானவன் வந்து இப்படி பண்ணிட்டான், நான் தேவ சமூகத்துல இருந்தேன் இப்படி வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம சத்ருவானவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விதத்திலும் எதற்கு எல்லாவற்றிலும் நாம் தேவனையே மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படியான சுபாவத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக தேவன் இன்னும் இன்னுமாய் உங்களுடைய கேரக்டர்ஸ் அவர் நல்ல ஷேப் பண்ணி அவருடைய சிந்தையாய் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் அவருடைய சிந்தையாய் இருக்கும்படி என்ன செய்வாரு, தேவன் நம்மளை மாற்றி போடுவார். நாம அந்த அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் நடந்து கொண்டே இருக்கும். அது எந்த காரியம், எப்படி காரியம், என்னென்னு என்னன்னு சொல்லவே முடியாது. இப்ப நீங்க டக்குன்னு இப்ப நான் எனக்கு நடந்தது, இப்ப மிந்தானைத்து நான் வந்து எனக்குன்னு நான் வந்து வெளியே போற ஆள் கிடையாது. நான் தனியா எனக்கு வெளியே போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு யாராவது கூட இருந்தாதான் எனக்கு வந்து வெளியே போறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இருக்கும். நானா எந்த காரியமும் செய்து கொண்டது இல்லை. அப்ப பார்த்தா ஹெல்த் கார்டு வந்து இதாயிட்டது, ஹெல்த் கார்டு ரெனிவல் பண்ணணும். அப்போ அதுக்கு இன்னும் 10 days இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு சரி நம்ம போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்மளா போவோம். இன்னைக்கு தனியா போயிட்டு இன்னைக்கு நானா என் வேலைகளை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பினேன். அப்ப உடனே ஊபரம் போடுறேன், ஊபரம் போட நான் ஆக்சுவலி பஸ்லதான் போகணும்னு நினைச்சேன். பார்த்தா ஊபரம் போட்டா அது இங்கிருந்து ஒரு $12 வரும், இங்கிருந்து $12 நான் போற இடம். பார்த்தா $2.50 ஊபர்ல ஆஃபர். உடனே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு சந்தோஷம், நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது கடவுள் என்னையா இது $2.30 ஓகே, அது பஸ் டிக்கெட்டை விட கம்மி இல்லையா, ஸோ அப்போ என்னடா இது ஓகே லாட் ப்ரைஸ் இல்லாடா அப்படி சொல்லிட்டு போனேன். அங்கே அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போனாலே கொஞ்ச நேரம் உட்காரணும், பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு 1 month முன்னாடி நான் வேற ஒருத்தருக்காக அதே இடத்துக்கு போயிருந்தேன், கிட்டத்தட்ட 1.5 hours நின்னோம். ஆனால் நான் போகிறேன் அங்கே, நான் ஒரு 3rd ஆளாக எனக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க, 21st நம்பர் அங்கே, 18th நம்பர் அங்கே ஓடிட்டு இருக்கு. அங்கே ஹெல்த் கார்டும் எடுத்தாச்சு. ஹெல்த் கார்டு எடுத்த உடனே ஓகே, அது நெக்ஸ்ட் அற்புதம், என்னடா அன்னைக்கு கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு கூட்டம் இல்லை. ஓகே, அதுலேருந்து வெளியே வந்த உடனே சரி இன்னைக்கு நம்ம அங்கே பார்த்தா எனக்கு ஃபேமிலி டாக்டரே கிடையாது, ஏன்னா நான் அடிக்கடி டயாலிசிஸ் போகிறதுனால ஃபேமிலி டாக்டர். சரி ஏதுக்கும் நம்ம ரிப்போர்ட், நம்ம இதே இத்தனை வருஷமா ஒரே டாக்டரை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு ஒரு ஃபேமிலி டாக்டரை வச்சுக்குவோம். அப்ப ஆண்டவரே நான் அந்த ஃபேமிலி டாக்டர் எனக்கு தேவையா, சும்மா போனா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எடுக்க சொல்லுவாங்க, ரியலி ஐ நீட் அ ஃபேமிலி டாக்டர், நான் அதை போகணுமா ஆண்டவரே அப்படின்னுட்டு இப்படி நான் கேட்டுட்டே நடக்கிறேன். அப்ப நடக்கும் பொழுது நான் சொல்றேன், ஒரு ஃபீமேல் டாக்டர் இந்த இடத்துல ஒரு நியூ பேஷண்ட்டா அவங்க எடுப்பாங்கன்னு சொன்னா நான் இந்த இடத்துக்கு போறேன், இல்லைன்னா நான் போகல நான் வீட்டுக்கு போறேன், இப்படி நான் மனசுல பேசிக்கிட்டே போறேன். அங்க போனா அங்க இந்த மாதிரி ஓகே நாங்க நியூ பேஷண்ட் எடுக்கிறோம், இங்க ஃபீமேல் டாக்டர் இருக்கிறாங்க. ஓகே அங்கேயும் போனா அங்கேயும் டக்குன்னு முடிஞ்சிச்சு, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே இன்னைக்கு சம்மருக்கு நானா போய் எனக்கு ஒரு டாப்பை நான் தனியா போய் நான் சூஸ் பண்ண போறேன். அங்க போனா $100 போட்டிருந்தது $50 செல் இருக்கு. சரி அது முடிச்சாச்சு. திருப்பி பக்கத்துல ஓகே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் போகலையும் டாக்ஸில தானே போறோம் வீட்டுக்கு பாலை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஃப்ரெண்ட்ஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வெளியே வரேன். பே பண்ண போற இடத்துல அதுல வந்து கேட்டது எப்பயும் வந்து அங்க ஆக்கள் இருக்கிற இடத்துல போறது இந்த முறை மெஷின்ல கொடுக்குறேன். மெஷின்ல கொடுக்கும் பொழுது கேக்குது அந்த கார்டுல ஆப்டிமம் பாயிண்ட்ஸ் கார்டு இருக்கு, எப்பயுமே எடுத்துட்டு போறது இல்லை, ஆனா அன்னைக்கு நான் கரெக்டா எடுத்துட்டு போறேன், ஆப்டிமம் பாயிண்ட்ஸ்ல ரிவார்டு எடுக்கிறியா கேக்குது. அங்க ஆல்ரெடி $15 இருக்குது, நான் வாங்கினது $20. ஓகே அங்க அந்த ரிவார்ட்ஸ்லயே நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு வெளியில வரேன், மறுபடியும் ஊபரை போடுறேன், மறுபடியும் $3.34 கேட்டது. ஓகே இந்தாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா $2 டிப்ஸ். சோ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே அந்த நாள் முழுவதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த ரூமை விட்டு எந்திரிச்சு போறதுக்கே சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற எனக்கு, ஆனா அன்றைக்கு நான் இது வெளியே போய் இந்த ஒரு காரியத்தை நான் பண்ணணும், ஓகே அது என்ன வேகத்துல நான் வெளியே போனேன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவ்வளோ வேலையை நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த சந்தோஷங்களை என்ன பண்ணிச்சு, வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல வந்ததும் ஒரு சமையல் வேலை, ஓகே சமைச்சும் வச்சுட்டேன். சோ இந்த தேவ பலன் உண்மையிலே உடம்புல பலனே இருக்காத ஒரு சூழ்நிலையை போல அந்த நாள் இருந்தாலும் தேவனுடைய அன்பை தேவனுடைய கரத்தை அற்புதத்தை நீங்க ஒரு விஷயத்துல நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து அப்படியே அந்த அந்த ஃப்ளோ உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அப்படியா அந்த அற்புதங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்கும், உங்க சரீரத்துல ஒரு புது பலன் வரும், அவருடைய செட்டையிலிருந்து வழிந்தொடுகிற ஆரோக்கியத்தினால நீங்க கொளுத்த கன்றை போல நீங்க புறப்பட்டு என்ன பண்ணுவீங்க, தேவனுடைய மகிமைய நீங்க செய்வீங்க. நான் அடிக்கடி சொல்வதை போல அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் தேவை, ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார். அற்புதம் அதிசயம் என்பது ஒரு பேசிக்கை விட கீழே, ஏன்னா நீங்க இப்ப அவரோட பிள்ளை, அவரோட பிள்ளைகளா இருக்கிறபடினால உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் சூப்பர் நேச்சுரல் நடந்தே ஆக வேண்டும். ஆனா அந்த இலகுவாய் பெற்றுக்கொள்ளக்கூடியத நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் தெரியுமா, இந்த மாதிரி காரியங்கள்னால. நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்றது நம்முடைய காரியங்கள்ல, இப்போ இந்த 12வது வசனத்தை நான் பார்த்ததன் பிரகாரம் நியாய பிரமாணத்தின்படி பாவம் செய்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அதிகமா இருக்கு, கஷ்டங்கள் அதிகமா இருக்குது. இப்ப வீட்டுல இப்ப நீங்க போகும் பொழுது ஒரு ஆள் தண்ணி குடிச்சிட்டு கிளாஸ் அங்கே எம்டியா வச்சு இருக்கு, இப்ப நீங்க அந்த பாதையை கடந்து போற பொழுது நீங்க என்ன செய்வீங்க, அதை எடுத்து கொண்டு போய் வைப்பீங்க. இதெல்லாம் நம்மளோட ஜெனரேஷனும் நம்மளோட முந்தினும் உள்ள ஜெனரேஷனும் நம்ம வந்து செய்வோம். ஆனா இப்ப உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அது இருந்தாலும் அது அப்படியே 3 நாள் ஆனாலும் அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. இப்ப இத பாக்குற பொழுது எனக்கும் நம்மளோட முந்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் வரும். ஆனா நம்ம அந்த பிள்ளைகளை நம்ம என்ன திட்டுவோம், இது இப்படியே இருக்கே எடுத்து வைக்க மாட்டேங்குதுகளே, இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுதுகளே அப்படி சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கோபமும் எரிச்சலும் உண்டாக்கும். ஆனா இது வந்து அந்த பிள்ளைகளை பாதிக்கவே பாதிக்காது, ஏன்னா அந்த பிள்ளைகள் அதை அந்த இன்டென்ஷனோட ஓகே நான் இதை எடுத்துட்டு போகக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாதுன்னு இன்டென்ஷனோட பண்ணல. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே அதே மாதிரி நம்மளும் வைப்போம், இந்த பிள்ளை இது இந்த பிள்ளை இப்படி செய்யல, இப்ப இந்த பிள்ளைக்கு நம்ம ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லி நாம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி செய்வோம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு டென்ஷன் கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு எரிச்சல் கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு தலைவலி வராது, அந்த பிள்ளைகளுக்கு கழுத்து வலி வராது. ஆனா நீங்க அப்படி வச்சுட்டு போறீங்கல்ல, நீங்க வேணும்னே வச்சுட்டு போறீங்கல்ல, இந்த பிள்ளை இப்படி செய்யுது நான் அப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்க பண்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு தலைவலி வரும், அப்ப உங்களுக்கு கழுத்து வலி வரும், அப்போ உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரும், மூட்டு வலி வரும், அப்படியான உங்க பாடியில ஒரு ஸ்ட்ரகிள் உண்டாகும். இதுதான் வித்தியாசம். இன்றைக்கு ஆவியானவரோடு கூட நீங்க 2 காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. 1, நீங்க மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. அதே நேரத்துல மற்றவர்கள் ஒன்றை செய்கிற பொழுது நம்மளும் அதே மாதிரி திருப்பி செய்தோம்னா அவங்க செய்யும் பொழுது அந்த இன்டென்ஷன் இல்லை, அவங்க அது அந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு கூட அவங்க மைண்ட்லயே இல்லை. ஆனா நானும் நீங்களும் செய்யும் பொழுது நம்ம இன்டென்ஷனோட செய்யறோம். அப்ப அந்த இன்டென்ஷனோட செய்யும் பொழுது என்ன நடக்குது, நம்முடைய சரீரத்தை பாதிக்குது, நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு ஒரு மத்த நெகட்டிவான ஒரு டோஸ்க்கு அது ஓப்பன் ஆகுது. சோ அந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கு நம்மளை சரி செய்து கொள்வோம். தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட நீங்களே உங்களை சரி செய்து கொள்ளுங்க. உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். நீங்க இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்க எங்க எங்களுடைய இன்டென்ஷன் சரியில்லாம செய்கிற காரியங்கள், மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுகிற காரியங்கள், இதெல்லாம் எங்களிடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நீங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுங்கள். அன்றைக்கு பேதுரு அவர் சிறைச்சாலையில இருந்த பொழுது ஜனங்கள் அவருக்காக ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அவர் ஒண்ணுமே பண்ணல, அவர் நல்லா தூங்குறாரு. அங்க தூங்குற பொழுது அங்க என்ன பண்ணா, இங்க ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தூதனானவர் அங்கே போய் அங்க என்ன செய்யறாரு, அவரை எழுப்புறாரு. அங்கே அந்த இரும்பு கதவு என்ன செய்து தானாய் திறக்கப்படுகிறது. அதே போல இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல ஜனங்களை உங்களோடு கூட வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய பலவீனங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்காக உண்மையா உங்களை நேசித்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நீங்க வைத்து கொள்ளுங்க. அப்படி யாருமே இல்லையே, எனக்கு வந்து எல்லாரும் என்னுடைய ஜெபத்தை கேட்டுட்டு பின்னாடி குறை சொல்றவங்க தான் இருக்கிறாங்க, என் குடும்பத்தை வெளியே போய் அசிங்கமா சொல்றவங்க தான் இருக்கிறாங்க, என்னைய ஏளனமா பார்த்திருக்காங்க, என்னை கிறுக்குன்னு சொல்றாங்க என்று சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா ஒருத்தருமே தேவையில்லை. ஆவியானவரை நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு பரிந்து பேசணும், எனக்கு யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி என்னால அவங்கள வந்து என்னால சூஸ் பண்ண முடியல டாடிக்கா, எனக்கு நீங்க தான் பரிந்து பேசணும், ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க மனுஷர்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஆவியானவரிடத்துல உதவியை கேளுங்க. நிச்சயமா அவர் உங்களை நிச்சயமாகவே உங்களுடைய பலவீனத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். அவர்தான் இரட்சகர் என்று சொல்லி, அவர்தான் சமாதான பிரபு. நம்முடைய இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார், அலசி ஆராய்ந்து பார்க்கிறார். சோ அதனால இன்றைக்கு தீர்மானங்களை எடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதே நேரத்துல மற்றவர்களை குற்றம் சாட்டாதீங்க. தேவனுடைய அன்பு இருதயத்தை வந்து நீங்க கடினப்படுத்தி கொள்ளாதீங்க. உங்களுடைய இருதயத்தை நீங்க இலகுவாய் தேவனிடத்திலே கொடுத்து விட்டு அந்த இலைப்பாறுதலுக்குள்ள உங்களுடைய இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை நிச்சயமாகவே செய்வார். இதோ இப்பொழுதும் கூட உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இதோ இதை கேட்ட யாவருக்குள்ளும் உங்களுடைய இருதயம் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே ஏக சிந்த ஆண்டவரே, உம்முடைய சிந்தை உம்முடைய இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி ஆண்டவரே, இதோ இருதயம் கடினப்படுத்தாதபடி ஆண்டவரே, எல்லாவற்றையும் தேவன் நீதி செய்கிறவர் என்று உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராகப்பா. இதோ துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையும் வெளிச்சத்துவத்தை செய்து எடுத்து வந்தீர்கள். ரோம 2 தொடக்கம் 12 வார்த்தைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த சத்தியத்தை நாங்கள் அறிகிறோம். அந்த சத்தியத்தையுமே நாங்கள் வாழ்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நாங்கள் நடக்கோம், நாங்கள் நடக்க வேண்டும். நிச்சயமா வறுமை சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்படியாம இன்னும் தானோ ஒன்று சொல்லி சத்தியம் விவரங்கள் வாழ்க்கை விவரங்கள் அல்ல, என்படி வாழ வேண்டும். உங்கள் விசுவாசத்தை சாட்சி வாழ்க்கையை எடுத்து வந்தீர்கள். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் அப்படியாக வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். கற்றுக்கொடுத்த உங்களை எங்கள் குளியத்தையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாசிப்பாராக. கத்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். சரியா தோன்றோ நேரம் 8:35. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைவோம். உங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம்.
2: உம்முடைய பரிசுத்தாவியின் மூலமாக உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதித்தருளும். அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சங்கீதம் 63:1. அதை ஒட்டி நம்ம வந்து நீதிமொழிகள் 8:17, யோவான் 20 பார்க்க போறோம். நம்ம முதல்ல சங்கீதம் 63:1 படிக்கிறேன். படிச்சுட்டு நம்ம வந்து யோவானுக்கு போவோம். சங்கீதம் 63:1, பக்க எண் 707, தமிழ் பைபிள்ல. இந்த சங்கீதம் வந்து தாவீது யூதாவின் வனாந்தரத்திலே அவர் தம் மகன்கிட்ட தப்பிச்சு ஓடுறாரு. வனாந்திரத்துல பண்ண சங்கீதம் இது. இந்த சங்கீதம் இது ஒரு அருமையான சங்கீதம், அதை படிப்போம். இப்ப அவர் வந்து எப்படின்னாக்க, அந்த யூதாவின் வனாந்திரத்துல இருக்கும்போது என்ன பண்ணாருனாக்க, அவர் வந்து ஆண்டவருக்காக இயங்கினாராம். அப்ப வந்து அந்த வனாந்திரத்துல தண்ணிக்காக இயங்குவாங்க, அந்த தண்ணி மாதிரி, அந்த தண்ணிக்காக எப்படி வனாந்திரத்துல இயங்குறாங்களோ அந்த மாதிரி தாவீது ராஜா வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சித்து கதறினாராம். அது சங்கீதம் 42 பார்ப்போம், இருக்கு தேவசனம், இதை படிக்கிறேன் திருப்பி. தேவனே நீர் என்னுடைய தேவன், லார்ட் யுவர் மை காட், அதிகாலமே உண்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மோல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, என்ன ஒரு அன்போட, ஒரு காதலோட, ஒரு ஆழமான உணர்வோட தாவீது ராஜா இந்த வசனத்தை எழுதியிருக்கிற பார்த்தீங்களா. அப்படின்னாக்க ஆண்டவரை எவ்வளவாக அவர் நேசித்திருக்கிறார், எவ்வளவாக ஒட்டுறவாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது நம்ம வந்து இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். அதே மாதிரி நீங்க வந்து நண்பர்களே, அன்பார்ந்த நேயர்களே, இந்த சாமுவேல் புத்தகத்துல, கிங்ஸ் புத்தகத்துல படிச்சீங்கன்னாக்க தாவீதை பத்தி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கலாம், ஒரு கேரக்டர் பத்தி. அதை பத்தி நான் இன்னொரு கதை எனக்கு ஞாபகம் வருது, அப்ப உன்னரால் சொல்றேன். இப்ப நம்ம வந்து யோவான் 20 பார்க்க போறோம். இந்த யோவான் 20 போறதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 8 பார்ப்போம். என்னை நீதிமொழிகள் 8:17 வசனம், பக்கம் எண் 769 தமிழ் பைபிள்ல 8:17 என்ன சொல்லுதுனாக்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலைகளே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து யோவான் 20 பார்ப்போம், நிறைய வசனங்கள் அதில் பார்க்க போறோம். யோவான் 20 இது ஒரு அருமையான புத்தகம். யோவான் வந்து எப்பவுமே அருமையான புத்தகம். நிறைய தியாலஜி இருக்குன்னு கொஞ்சமே சொல்லுவாங்க, ஆனாக்கு இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக காமிக்கிற புத்தகம் வந்து யோவான் புத்தகம். இயேசுவே தேவன் அப்படிங்கறத நிரூபிக்கிறது இந்த புத்தகம். மத்தேயு புத்தகத்தோட மெயின் குறிக்கோள் வந்து இயேசுவே ராஜான்னு காமிப்பாரு. மேத்யு வந்து ஜீசஸ் அஸ் எ கிங். மார்க் வந்து இயேசு வல்லமை உள்ளவர், பீஸ்ட் ஆஃப் பர்டன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. மார்க் வந்து வல்லமை உள்ளவன். லூக் வந்து சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் அப்படின்னு, அதை பத்திய சுவிசேஷம். யோவான் வந்து இயேசுவே தேவன், ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு காமிக்கிற சுவிசேஷம். 20 இடத்தை பார்க்க போறோம், பக்க எண் 158 தமிழ் பைபிள்ல. வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோடு அப்படின்னா பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, சாபத் முடிஞ்சது, ஓய்வு நாள் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்துக்கு வந்து கல்லறை அடைத்து வந்து கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அதிகாலையில் இயேசு பக்கம் வர்றாங்க இந்த அம்மா, அதிகாலையில் இந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்க அந்த 7 பேய்களை இந்த அம்மா கிட்ட இருந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விரட்டி இருக்கிறாரு. இந்த அம்மா மரியாள் வந்து இயேசுவுக்கு ரொம்ப அன்பான பெண்மணி. அவங்க வந்து சிஷ்யாய் அவங்க வந்துடுறாங்க, கடலை எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி, கல் எடுத்து போட்டாங்க அவர் உள்ள போய் பார்க்கல, உடனே ஓடி சீமோன் பேதுரு என்னிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சிஷியனிடத்திலும். சீமோன் பேதுரு, யோவான். இப்போ யோவானை பார்த்தீங்கன்னாக்க இந்த புஸ்தகம் முழுக்க இயேசுவுக்கு அன்பான சிஷியன் போட்டிருப்பாரு, அவர் பேரே போட்டிருக்க மாட்டார், அவர் ரொம்ப கிளவரான ஆள். அவர் சொல்றாரு, சீமோன் பேதுரு விண்ணத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சிஷியனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சிஷியர்களும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சிஷியன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை நிலத்தில் வந்து, பாருங்களேன் யோவான் வந்து வேகமாக ஓடுறாரு. நீங்க வந்து பைபிள் வரலாறு பார்த்தாக்க பீட்டர் கொஞ்சம் பெரிய மனுஷராக, கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் பெருசா இருப்பாங்க. பீட்டர் த ஜாயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்டில் ஜாயண்ட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசான ஆள் போல. ஆனா யோவான் வந்து சின்ன பையனா, அப்ப வேகம் ஓடுறாரு. ஓடி பேதுரை பார்க்கலாம், துரிதமா ஓடி கல்லறைகிட்ட வந்துட்டாரு. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். கல்லறைக்குள்ள அவர் தலையை விட்டு பாக்குறாரு, ஆனா அவர் உள்ள போகல. ஏன்னா அவர் எப்ப யோசிக்கக்கூடிய ஆளு. ஆனா பேதுரை பாத்தீங்கன்னாக்க அவர் மேன் ஆஃப் ஆக்ஷன், உடனே இதை செய்யணும் அவருக்கு. பாருங்களேன், இவர் குனிஞ்சு பாக்குறாரு ஆனா உள்ள போகல. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, பீட்டர் வர்றாரு, மேன் ஆஃப் ஆக்ஷன், உள்ள போறாரு, பாக்குறாரு. சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். பாருங்களேன், அந்த காலத்தில் வந்து யூதர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒருத்தர் இறந்து போன பிறகு அவங்க பாடியை எம்பாம் பண்ணி ஃபுல்லாக சீலையை வச்சு சுற்றுவாங்க, மூஞ்சியை மட்டும் ஒரு முகத்தை மட்டும் ஒரு டவல் மாதிரி போட்டு தனியாக பண்ணுவாங்க, அதை மட்டும் கரெக்டாக எடுத்து மடித்து வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி அதை நம்ம பார்க்க வேண்டாம். இங்கே பார்க்க போனாங்க, சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சிலை மற்ற சிலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். முந்திக் கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சிஷ்யனும் அப்பொழுது உள்ளே பிரவேசி கண்டு விசுவாசித்தான். ஜான் வராப்பில் உள்ள வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் மருத்துவிலிருந்து எழுந்திருக்க வேண்டுமே என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் அது பார்க்க வேணாம், என்ன நம்ம பார்க்குறாங்க இந்த மாதிரி இயேசு வந்து எழுந்திருப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்க இவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். பாருங்க மரியாள் எந்த அளவுக்கு இயேசுவை நேசிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவன் குனிந்து கல்லறைகளை பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்படுது. அது நமக்கு தெரியாத கதைனா நம்ம போவோம். 13 அவர்கள் அவளை நோக்கி தூதர்கள் சொல்றாங்க, இயேசுவை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இந்த மாதிரி சொல்றா யார்ட்டக்க, தேவதூதர்கள்ட்டக, அந்த ஆண்டவரை காண எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற, the Lord is missing அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது இயேசு நிற்கிறத பாக்குறார். பார்த்த பிறகு இப்ப கேள்வி வருது, யோவான் வந்தாப்ல, யோவான் வந்தாரு பீட்டரும் வந்தாரு, ஆனாக்க இயேசு அவர்களுக்கு தரிசனமாகவில்லை. இவர் அன்பா நேசிச்ச மரியாவுக்கு தரிசனமானாரு. அப்படி பார்க்க போனா யோவானுக்கும் தரிசனம் ஆயிருக்கணும்னு யோவான் அன்பா நேசிச்சவர். இப்ப கேள்வி வருது, ஏன் மரியாளுக்கு அவர் தரிசனமானாரு அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னாக்க அந்த மரியாள் வந்து இயேசுவை மிகவும் மிகவும் நேசிச்சதை காட்டும் வண்ணமாக அதிகாலையில் இருட்டோடு நினைச்சு வந்தாங்க. வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இப்போ நீதிமொழி 8:17 பார்த்தோம்னா, அதில் ஒரு திஷ்டம்னு வந்தால் கூட, நீதிமொழி 8:17 பார்த்தீங்கன்னாக்க அதிகாலையில் தேடுறவங்க ஆண்டவரை கண்டடைகிறாங்க. அதே மாதிரி தாவீது ராஜா 63:1 சொல்கிறாரு, நான் அதிகாலையில் வந்து ஆண்டவருக்காக அதிகாலையில் ஆண்டவருக்காக இயங்கினேன். அந்த ஒரு பாலைவனத்தில் எப்படி தண்ணி அவசியமோ அந்த மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு அவசியம், நான் ஆண்டவரை வாஞ்சிக்கிறேன். பாருங்களேன், எல்லாம் அந்த வந்த கல்லறைக்கு, ஆனாக்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தரிசனமானது மேரிக்கு மட்டுமே. ஏன்னாக்க மேரி அதிகாலையில் அவரை தேடினாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னாக்க, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் எழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். பாருங்களேன், இப்ப அதிகாலை இருட்டு, மரியாள் வந்து இயேசு எதிர்பார்க்கல, அதனால யாரோ தோட்டக்காரர் நினைச்சு நீங்க அவரை எடுத்துக்கொண்டு, ஐயா நீங்க சொல்லுங்க எங்க இருக்காரு அப்படின்னு வாஞ்சியா கேட்கிறார். இயேசு அவளை நோக்கி மரியாளை என்றார். பாருங்க, இயேசு முதன் முதல்ல தரிசனம் கொடுத்தது மரியாளுக்கு, அன்பாக அழைத்தது மரியாளை என்றார். நமக்கு இன்னொரு இடத்துல தெரியும், மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அதனால இயேசுவின் சத்தத்தை மரியாள் கேட்டார். அது என்ன காரணம், அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது. அதனால நம்ம வந்து அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பொதுவாக அதிகாலையில் நம்ம வந்து காஃபியோடு எழுந்திருக்கிறோம், இல்லை அதிகாலையில் நம்ம ஃபேஸ்புக்கோடு எழுந்திருக்கிறோம், அல்லது வாட்ஸ்அப்போடு எழுந்திருக்கிறோம். நான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் தப்புன்னு சொல்லலை, ஆனாக்க அதிகாலையில் நம்ம முதல்ல தேடுறது ஆண்டவராக இருக்க வேண்டும், தாவீது ராஜா தேடின மாதிரி. அதனால அதிகாலையில் ஆண்டவரை தேடினாக்க நாம் ஆண்டவரை கண்டடைவோம். இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புது கிருபை இருக்கு, அதான் வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் புது கிருபை இருக்கு. அந்த கிருபையை நீங்க மானியம் அதிகாலில் பெற்றுக்கொண்டு போனீங்கன்னாக்க உங்கள் நாள் முழுவதும் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்படி ஆண்டவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எல்லாமே எளிதாக இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். மற்றவர்களை நமக்கு நேசிக்க தோன்றும். பாருங்களேன், மார்னிங் வந்து ஆண்டவர் பிரசனத்தில் இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை அன்பால் நிரப்புறாரு, மகனேங்கிறாரு, மகளேங்கிறாரு, ஆண்டவர் ஆவியை ஊற்றுறாரு, ஆண்டவர் உணர்றீங்க, ஆண்டவர் வசனம் உங்களுக்குள்ளே இருக்கு, வசனத்தை படிக்கிறீங்க, போறீங்க. பார்த்தீங்கன்னாக்க உலகம் வந்து பச்சையாக தெரியும், உலகம் வந்து ட்ரையாக தெரியாது, அப்படி பச்சையாக தெரியும், பசும் புல்வெளியாக தெரியும், மக்கள்லாம் நல்லவங்களா தெரியுவாங்க, எல்லாரையும் நேசிக்கணும் போல தோணும். என்ன, ஆண்டவர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறாரு. அந்த ஆண்டவரின் அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டதுனால நாமும் எல்லாரையும் நேசிக்க தோணும், நமக்கு நம்ம எல்லாரையும் நேசிக்க தோன்றும். ஏன்னாக்க ஆண்டவர் பிரசன்னம் நமக்குள்ள, ஆண்டவருடைய கிருபை நம்ம அதிகாலில் பெற்றோம். அதனால அதிகாலையில் நம்ம வந்து ஆண்டவர் பிரசன்னத்தோடு எழுந்திருக்கணும். எழுந்திருக்கும் போதே ஆண்டவரை தேடிடணும. படிக்க வெட்டி இறங்குறதுக்கு முன்னே ஆண்டவரை தேடி ஜபத்தில் இருக்கணும். ஜபத்தோடு இறங்கணும், வசனத்தை படிக்கணும். காஃபிலாம் குடிக்க தப்பு கிடையாது, காஃபி அப்புறம் வருது, நல்லா குடிச்சுக்கலாம், நீங்கள் ரெண்டு காஃபி வேணாலும் குடிங்க. ஆனாக்க நம்ம வந்து காலையில் முதல் ப்ரையாரிட்டி, டாப் ப்ரையாரிட்டி வந்து ஆண்டவரை தேடணும். அப்படி தேடும் பொழுது, தேடி அவரோட வசனத்தின் வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரின் மெல்லிய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். நம்ம ஸ்பிரிட் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். சென்சிட்டிவ் ஆகிட்டு ஆண்டவர் வழி நடத்துதலை நம்மால் உணர முடியும். நம்முடைய முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்க முடியும். ஏன்னாக்க நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஸ்பிரிட்ரல்னு சொல்லுவாங்க, ஆவியில் இருக்கும்போது நம்ம எடுக்கிற முடிவு எப்பவுமே நல்ல முடிவாக இருக்கும். இந்த சாதாரண விஷயங்களை விட நம்ம எதாவது வாங்கணுமா, கொடுக்கணுமா, போகணுமா, வரணுமா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து வழி நடத்துவார். இப்போ இதை வலியுறுத்துற மாதிரி ஏன் இப்படி ஆண்டவர் அதிகாலம் தேடணும் அப்படின்னு வலியுறுத்துற மாதிரி ஒரு சின்ன கதை அவங்களை சொல்கிறேன். நிறைய பேருக்கு அந்த கதை தெரியும். இது வந்து ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இங்கிலாந்தில் இருந்தார். அவர் இஸ் அ வெரி தேர்ஸ்டி மேன் ஃபார் காட்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஆண்டவருக்கு தாகமாக இருக்கிற மனுஷன், ஆண்டவரையே நோக்கி கொண்டிருப்பார், அதை அவரை பற்றிய தியானித்து கொண்டிருப்பார், அவரை அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஆள். அவர் அதிகாலில் ஆண்டவரை தேடக்கூடியவர். அவர் என்ன ஆச்சுனாக்க, அவர் வந்து ஒரு அனாதை விடுதி நடத்திக்கிட்டு இருந்தார் இங்கிலாண்டில். அதில் வந்து ஆயிரக்கணக்கான அனாதைகள் இருந்தாங்க. அப்போ அதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னாக்க, அவர் யாருக்கிட்டேயும் போய் நன்கொடை கொடுங்க, ஆர்ஃபன்ஸுக்கு, அனாதைகளுக்கு இது பண்ண, அனாதைகளுக்கு ஒரு நிமிஷங்க, என்ன ஆச்சுனாக்க இவர் வந்து அனாதைகளுக்கு வந்து பணம், அனாதைகளுக்கு நடத்த பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதில்ல. அவர் வந்து எப்பவுமே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நேரடியாக கேட்பாராம். அப்ப பலவிதமான ஆச்சரியமான விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அவர் ஆச்சரியமான விஷயங்கள் நடத்தி அந்த ஆச்சரியமான விஷயங்களின் மூலமாக அவர் வந்து அனாதை விடுதியை நடத்திட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில் என்ன ஆச்சுனாக்க, அனாதை விடுதியில் வந்து பிரெட்டும் இல்லை, பாலும் இல்லை, பிள்ளைங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லை, சடனாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவர் சொன்னாராம் எல்லா பிள்ளைங்கள்ட்டையும், பிள்ளைகளே நீங்கள் வந்து உட்காருங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வந்து அதிகாலை சிற்றுண்டியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். என்ன ஆச்சுனாக்க, சடனாக ஒரு ஒரு சத்தம் கேட்டுச்சான் கதவில். கதவுல சத்தங்க என்ன போய் திறந்தாக்க, அங்கே வெளில அவர் வந்து பேக்கர் இருக்கிறார். பேக்கர்னாக்க இப்போ ஒட்டி ரொட்டிகள்லாம் பிரெட்லாம் செய்கிறவர். அவர் சொன்னாரா, நேற்று நைட்டு எங்களால் தூங்க முடியல, என்னால் என்னாக்க எனக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரொட்டிகளை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை மூட்டையே பாக்ஸ் பாக்ஸை ரொட்டிகளை கொடுத்தாராம். கொடுத்த பிறகு கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து கதவை திட்டினாங்களாம். பார்த்தாக்க அவர் சொன்னாரா, அவர் வந்து நான் பால் வண்டி ஓட்டுற ஆள், பால் வண்டி வந்து உங்கள் அனாதை ஆசிரமத்துக்கு முன்னாடி நின்று போயிடுச்சு, அதை நகர்த்த முடியல, கொஞ்ச நேரம் ஆனால் பால் கட்டுறோம், நீங்கள் வந்து தயவுசெய்து பாலை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரான். உடனே அவர் பிள்ளைகளை கொண்டு போய் பாலெலாம் கொண்டு வந்துட்டாராம். பார்த்தாக்க அன்னைக்கு பிள்ளைங்க வந்து நல்லா பிரெட்டு மில்க் எல்லாம் சாப்பிட்டாங்களாம். இதில் என்ன விஷயம்னாக்க, அவர் வந்து யார்கிட்டையுமே கேட்கல, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்டார். ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருந்தார். அவர் அதிகாலில் ஆண்டவரை தேடினார். அப்படி தேடும் பொழுது அவர் கிருபைகளை பெற்றுக்கொண்டார். தினமும் தேவைப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொண்டார். அவரை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. இது ஒரு ஒரு முக்கியமான கதை இந்த கதை. அதனால் என்ன, நம்ம வந்து சங்கீதம் 63 போட்டிருக்க மாதிரி அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். அந்த அதிகால ஆண்டவரை தேடி. ஏன்னாக்கா நம்ம முழிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து முழிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு அதை தேடுறதுக்கு. அப்போ வசனத்தை படித்து ஆராதனை பண்ணி ஆண்டவரோட உறவாடும் பொழுது, அளவலாகும் போது ஆண்டவரின் கிருபை நமக்குள்ள ஊற்றப்படுது, ஆண்டவரின் பிரசன்னத்தை ஆண்டவர் நெருங்கி வர்றாரு. இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஜேம்ஸ்ல கம் நைன் டு மீ ஐ வில் கம் நைன் டு யூ. நீங்கள் முதல் படி எடுத்து வைக்கணும், காலை எழுந்திக்கிறீங்க முதல் படி எடுத்து வச்சுட்டீங்க, நீங்க ஒரு படி எடுத்து வச்சாக்க ஆண்டவர் 1000 படி எடுத்து வைப்பாரு, வந்து உங்ககிட்ட வருவாரு. நம்ம தான் முதல்ல எடுக்கணும் இந்த ஸ்டெப்பை. நம்ம வந்து எப்ப செக்யூலர் லைஃப்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு போறோம், எப்ப முதல் படி எடுத்து வைக்கிறோமோ அப்பயே நம்ம ஆண்டவர் நெருங்குறோம். அதனால நம்ம அவரை கிட்டி கிட்டி நெருங்கி சேரணும். சேரும் பொழுது நாமும் அவரும் ஒன்று, யூனியன் வித் காடுங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம ஆண்டவரோட ஒருங்கிணைந்தவர்கள், ஆவியிலே பிணைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால அதிகாரம் உடையவர்கள், ஆண்டவரின் பிள்ளைகள். இப்போ கலாத்தியில் படத்தில் அப்பா ஃபாதர் அந்த மாதிரி சொல்லும்போது ஆண்டவரின் பிள்ளைகள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கும் வசனத்தை காலைல படிக்கும் பொழுது. அப்போ நமக்கு அந்த நாள் முழுக்க நம்ம வந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக ஜீவிக்க முடியும். சொல்லிட்டு ஒரு சின்ன ஜபத்தோடு இந்த முன்னோரத்தில் படிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு முடிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், லார்ட் யுவர் மை காட், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர், வி கம் டு யூ திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங் இன் த மைட்டி மேட்சஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட் அண்ட் சேவியர். ஐ ஆஸ்க் யூ ஃபாதர், கிவ் அஸ் எ கிரேஸ் டு சீக் யூ எர்லி இன் த மார்னிங் லார்ட், லைக் மேரி ஆர் கிங் டேவிட் இன் த பைபிள். Help us to become one with you. Help us to know that we are in union with you. We are seated in you with you with the full authority and power. Help us to live as children of the living God with full rights and privileges, knowing who we are in Christ. In Jesus' name we pray. Amen. Andavare, adhikalaiyile ummai theda engalukku kirubai tharuvappa. Ummudaiya kirubai dinamum pudidanadu endru neer solli irukkireer vasanathile. Adanpadi ummudaiya kirubaiye dinamum andraadam petrukolla எங்களுக்கு கிருபையை தாரும். அதிகாலமே உம்மை தேட எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும். எங்களுக்கு புத்தி சொல்லும். உன்மேல் கண் வைத்து வழி சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தாவே, எங்கள் மேல் வழி வைத்து புத்தி சொல்லும் அப்பா. திஸ் இஸ் த வே வாக்கிங் இன் இட், இதுதான் பாதையை நட என்று சொன்னேன். அந்த மாதிரி எங்களுக்கு பாதையை காட்டும். அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து வாழ்க்கையின் வளர்ச்சியை எப்படி கண்டுபிடி காண வேண்டும். அதாவது சங்கீதம் 63:1 அடிப்படையில் அதிகாலை தேடும்போது, வாஞ்சியா தேடும்போது நிச்சயமாக அவரை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அப்படியாக கண்டுகொண்ட மேரி கண்டுகொண்டார். அப்படியாக விசுவாசம் வாழ்க்கையை காண்பித்து நல்ல ஒரு கதை கூடாக அருமையான சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு ஆழமாக வெளிப்படுத்தினீர்கள். கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம் சாலமான சத்தியத்தை. வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தார் ஆவியானவர். அப்படியா எங்களை அதிகாலை தேடி அவருடைய சமூகத்தை நாடி அதிக கிருபிகளை பெற்றுக்கொண்டு நாளை இன்னும் ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும் என்பதை தனித்தரமாக வெளிப்படுத்தினீர்கள். நன்றி பாஸ்டர், கற்றுக் கொடுத்த உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. அதிகாலை தேடுவதற்கு அதிகமான கிருபியை கொடுக்கிறார். காலை தோறும் புதியது அவருடைய கிருபை. அந்த கிருபியை நாங்கள் நாடும் பொழுது, வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாஞ்சி உங்கள் தாகத்தை அன்று தாவீது அந்த வனாந்திரத்துல தான் தேடினார். வனாந்திரத்துல தான் தாவி விடாய் தாத்துமா போல அங்க தேடுற தேடும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாங்களும் அதிகாலையில் தேடுவோம். இந்த மனிதர்களை தட்டி எழுப்புவோம். தோசம் வாழ்க்கை ஓட்டத்தை கத்திர ஆசீர்வத்து கொடுப்போம். நிச்சயமா அது வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், சுவாசத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சுவாசத்துல தட்டி எழுப்பப்படட்டும். கட்டி எழுப்புவோம் சிவராஜ்யத்தை. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியம், அருமையான அறிவுகளோடு எங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தார். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையும் வெளிச்சத்தின் இருக்கிற கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் ஜோலி சிஸ்டர் அவர்கள் பாடல் பாடவில்லை, இந்த நாள் அவர்கள் ஒரு பாடலை பாடுவர். நான் கர்த்தர் விசுவாசிக்கிறேன். அழைப்போமா? பிரைஸ்டர் சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி, பிரைஸ் தி லார்ட். சோ சிஸ்டர் டோலி, வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக அதிகாலை தேவனை தேடுவோம். அதிகாலை எல்லாமே புதியதா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாஸ்டர் சொன்னது போல நிச்சயமாக எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு. இந்த புதிய நாள்ல கத்த புதிய கிருபைய, புதிய பலத்தை, புதிய வல்லமையை தருவார். நாங்கள் விசுவாசிப்போம். அதை இன்னும் கிட்டி சேரேன். நீங்கள் அமர்ந்திருந்த நானே தோன் அறியுங்கள் சொல்லுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலேயே தண்ணி வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொன்ன கத்த சொல்லுங்க. அப்படியாக அந்த ஆலோசனை கேட்டு அந்த நாளை ஆசீர்வாதமா அந்த நாளை கத்தனாக வழிபடுவதாக. ஆமீன். எடுத்து வாருங்கள் உங்கள் பாடலை.
3: கர்த்தர் நல்லவர். போக்கிலும் வரத்துல எங்க கூட இருந்து எங்களை காக்குற தகப்பனுக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துவோம். அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமேன். உங்கள் நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமா நந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே.

மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வனம் பூமியும் யாவுமே மாறினும் நீரே, வாக்கு மாறாதவரே.

0: சிறந்தனா துயிரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம் விடுவேன். உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமா நந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நா ருயிரே, இயேசுவே எந்த நா ருயிரே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்தவா லிப நாட்களிலே, இந்த மாய உள்ள கத்தை வரித்திட அழித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமா நந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நா ருயிரே, இயேசுவே எந்த நா ருயிரே. ஆமென். அவரை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை அழைத்த அந்த பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன். தாகத்தோடு வந்திருந்த துதிக்கிறதுக்கான கர்த்தர் இந்த நேரத்துக்கு அந்த கிருபைக்கா என்று வயதில் சோசரிக்கிறேன். நாம தெரியத்தி பாடின உங்களையும் குடும்பத்தை உயிர்த்து கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக, உங்க போ குடும்பத்தின் கர்த்தர் கூட இருப்பாராக. நன்றி சிஸ்டர், தோசம்.
0: ஆமேன், ஆமேன், God bless you sister Subha.
1: ஆமேன், God bless you. வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியா தொடர் நேரம் 9:01 அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பிருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டர் அழைப்புக்கு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: ஓ பிரைஸ் தி லார்ட் சுபா லங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்க.
2: ஆமென். நாங்கள் இன்றைக்கு ஆபிரகாமை பற்றி பார்க்க போகிறோம். ஆபிரகாம் ஒரு மத வழிபாடுள்ள விக்கிர ஆராதனை உள்ள ஒரு குடும்பத்தில இருந்து தேவன் பிரித்தெடுத்து ஆபிரகாமின் சந்ததியில பாருங்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வருவதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, ஆபிரகாமின் சந்ததியில ஆபிரகாமின் ஒரு மத வழிபாடுள்ள ஆபிரகாமை தேவன் தனக்கென்று பிரித்தெடுத்து ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் யூதர்களோடும் நித்திய உடன்படிக்கை பண்ணி எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்த தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். அவருக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குடாக எங்களுக்கு தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும். அவராமுக்குள்ள சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொள்ள மதங்களில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள வரப்பொழுது ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இந்த கடைசி காலத்தில் அன்று அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் பொருளோடும் கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றிருந்தே நிஜமான கானான் தேசத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து பொன்னோடும் பொருளோடும் பரம கானான் தேசத்துக்கு இந்த போவதற்கான இந்த மெய்யான கானான் தேசத்துக்கு போவதற்கான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை இந்த கடைசி காலத்தில உம்முடைய ஊழியத்தை செய்ய உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்களை தெரிந்தெடுத்த இந்த கடைசி கால சந்ததிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் கேட்கிற காதுகளை கொண்டும் அவர்களுடைய இதயங்களை மாற்றும்படியாக பரிசுத்தாவியானவர் இடப்படும்படியாக கடினமான இதயங்களை சதியான இதயமாக மாற்றி ஒவ்வொருவரையும் அந்த மத வழிபாடுள்ள ஒரு கடின இதயத்தில இருந்து ஒரு தசையான இதயமாக ஆபிரகாமை மாற்றி உமக்கு பிரியமான மகனாக மாற்றினது போல ஒவ்வொரு மதங்களிலும் வாழுகிற மக்களையும் நீர் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை உன்றானமை தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆதியாகமம் 11:26 பார்க்கும் பொழுது தேராகு 70 வயதான போது, பாருங்கள், தேராகுவுக்கு 70 வயதான போது ஆபிராம் நாகூர் ஆரான் என்பவர்களை பெற்றான். பாருங்கள், இந்த ஆபிராம் தான் அவனுடைய தாய் தகப்பன் வைத்த பேர். ஆபிராம் அந்த பேரோடு தேவன் ஆபிராமை அழைக்கிறார். பாருங்கள், ஈசாக்கை பெறும் போது ஈசாக்கு தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த ஈசாக்கை பெறும் பொழுது தேவன் ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாமாக மாற்றுகிறார். சாராயி என்ற பெயரை சாராளாக மாற்றுகிறார். பாருங்கள், நாங்கள் பேப்டிசம் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு பெயர்களை பெற்றுக் கொள்கிறோம். அந்த பெயர்களுக்கு தேவன் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். என்னுடைய பெயர் யோனாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் ஸ்நானன் போல இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறவர்களாக பலரை இந்த காலத்தில் வாழுகிற ஒவ்வொருவரையும், யோவான் ஸ்நானனை போலதான் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற அநேக ஊழியக்காரர்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், இப்படியாக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக பாதைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இப்படியாக அந்த மத வழிபாட்டில இருந்த ஆபிராம் குடும்பத்தில் ஆபிரகாமை மட்டும் பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி அவனுடைய பேர் தகப்பன் வைத்த பேரில இந்த கர்த்தர் அந்த மெய்யான தேவன் அழைக்கிறார். ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்கள், அவர் காண்பிக்கிற தேசம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு. பாருங்கள், அவர்களுடைய தகப்பன் வீடு ஒரு மத வழிபாடுள்ள ஐடல் வர்ஷிப் செய்கிறவர்களாக, ஒரு விக்கிராராதனை செய்கிற மக்களாக, இன்றைக்கு விக்கிராராதனையில் இருக்கிற மக்களின் குடும்பத்துல தான் ஆபிராமையும் லோத்தையும் பிரித்தெடுக்கிறார். இப்படியாக எடுத்து அந்த நிஜமான கானான் தேசத்துக்கு ஆபிராமனுடைய சந்ததியில கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள், முஸ்லீமும் வருகிறார்கள், யூதர்களும் வருகிறார்கள். இப்படியாக இந்த மூன்று ஜனங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். யூதர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிராமின் சந்ததியில வந்தபடியால் ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்மாயேல் சந்ததியையும் பாருங்கள், இஸ்மாயேல் சந்ததியையும் தேவன் 12 பிரபுக்களாக கொடுத்து அந்த சந்ததியையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிராம் நிமித்தம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததன் நிமித்தம் ஆபிராமின் சந்ததி ஆகிய முஸ்லீம் சந்ததி, யூத சந்ததி, கிறிஸ்தவ சந்ததி, இந்த மூன்று சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நித்திய உடன்படிக்கையை ஆபிரகாமின் சந்ததியோட செய்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த சந்ததி அதுதான் இஸ்ரவேல் சந்ததியும் கிறிஸ்டியன் சந்ததியும் ஆபிரகாமின் சந்ததியில வருகிறது. ஆபிராமின் சந்ததியில தான் இந்த இஸ்மாயேல் பிறக்கிறான். அது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர்களுடைய வாழ்வு முடிந்து போகிறது. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் தவறான தெய்வத்தை, இந்த தவறான பேருள்ள ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்குவதனால இயேசு அந்த முகமதியருக்கு தேவையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துக்குடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள். இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதித்து விட்டிருக்கிறார். ஆசீர்வாதமாக உள்ள தேசமாக கிறிஸ்தியரையும் தேவ ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவருடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. அந்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதற்காக தான் நம்ம வேதாகமத்தை தினமும் தியானிக்க வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமுக்குள்ள நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். துன்மார்த்தர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். இப்படியாக அவனுடைய தேசத்தை, அவனுடைய இனத்தை, தகப்பன் வீட்டை, அந்த விக்கிர ஆராதனை குடும்பத்தை விட்டு, இனத்தை விட்டு, அந்த சந்ததியை விட்டு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் போகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்கள், இப்படியாக இன்றைக்கு நீங்கள் எந்த மதத்திலையும் இருக்கலாம், ஐடல் வர்ஷிப்ல இருக்கலாம், ஆனால் உங்களை அழைக்கிறார். ஆமை அழைத்த அதே தேவன் இன்றைக்கு இந்த ஐடல் வர்ஷிப்ல ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை அழைக்கிறார். அந்த ஒருவர் மூலமாக அந்த குடும்பம், அந்த தேசம், அந்த இனம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் எல்லா மனிதர்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இந்த வர்ஷிப் செய்திருக்கலாம், பாவங்களை செய்து கொண்டு வாழலாம், ஆனால் உங்களை இயேசு நேசிக்கிறார். பாருங்கள், ஏன் அவர் நேசிக்கிறார் என்றால், ஆதியாகமம் 26:26 இது நாங்கள் லெட் அஸ் மேக் அவ இமேஜ், நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர். லெட் அஸ் ரெண்டு பேரை பெரிய குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்து அவர்களுடைய இமேஜில, தேவனுடைய இமேஜிலையும் இயேசுவனுடைய இமேஜிலையும் தான் நாங்கள் உருவாக்கப்பட்ட அவருடைய இமேஜில தான் மனித குலம். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர். அதனாலதான் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த நரகம் இந்த விழுந்து போன தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். விழுந்து போன தூதர்கள் இன்றைக்கு மனிதனுடைய தோட்சை, பாவமான சாபமான தோட்சை கொடுத்து அவனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறான். அதனால உங்களுக்கு இயேசு அந்த எதிர்க்கிற சக்தியை தருகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்தால், சாபங்களுக்கு இடம் கொடுத்தால், தவறுகளுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இடம் கொடுத்தால், பாருங்கள், அவன் வந்து உங்களுடைய வாசற்படியில படுத்து கொண்டு தீமைகளை செய்கிறவனாக. ஜோன் 10:10 திருடுவன், கொல்லுபவன், அழிப்பவன், பொய் பேசுபவன். இப்படியாக இன்றைக்கு அனைத்து யுத்தங்களுக்கு, தீமையான உலக காரியங்களுக்கும் அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். பாருங்கள், இந்த திறவுகோல் பிசாசிடத்தில், ஆதாம் ஏவாளின் மூலமாக பிசாசிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஜீசு அதை வெற்றி சிறந்த அந்த சகல அதிகாரத்தை இப்பொழுது ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கள். தேவைகள் அனைத்தையும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் இந்த உலக பரலோக பலகணிகளை திறந்து இந்த உலகத்தை ஆசிர்வதிக்கிறார். தீமை பெருகும் பொழுது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். இப்படியாக பாருங்கள், லோத்து அந்த சோதோம் கொமராவில குடியிருந்தான், ஆனால் ஆபிரகாம் மறு பக்கத்தில் குடியிருந்தான். பாருங்கள், சோதோம் ஒரு அழிக்கப்பட்ட பொழுது ஜீஸ் எங்களுடைய கர்த்தர் அவன் ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை பாருங்கள் அந்த அழிவிலே இருந்து பிரித்தெடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்றான மெய்த்தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். அவருடைய ஆவியை பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை, 1 பேதுரு 1:12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் தேவனுடைய அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெறுகிறீர்கள். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை மறைத்துக் கொள்வது நித்திய ஜீவன். அவரை அறிய அவரை பற்றி அறிந்து கொள்ள உங்களுக்கு அந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் சேர்த்து வைத்திருக்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த ஆத்மாவில இருந்து இருதயத்தை நிறைவினால வாய் பேசும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. உங்களை பரம கானான் தேசத்துக்கு, அந்த நிஜமான கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறது. நீங்கள் இன்றைக்கு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தீர்களாக இருந்தால், ஒரு தேவன் தான், அவர் தான் ஒன்றான மெய்த்தேவன். யோவான் 17:3 எரேமியா 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. மதங்கள் எல்லாம் எரேமியா 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது. மதங்கள் எல்லாம் அழிக்கப்படும், தேவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள். ரெண்டு வழிதான் இருக்கிறது. ஒன்று பரலோக பாதை, இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும் பொழுது, வேதாகமத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது பரலோக பாதை. நீங்கள் அவர் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணினால் அது நரக பாதையாக, பிசாசின் பாதையாக, தீமையின் பாதையாக, நீங்கள் சாபத்தை விரும்புகிற பிள்ளைகளாக மாற்றப்படுகிறது. அதற்காக தான் மதங்களை விட்டு அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை அறிந்து அறிந்து ஏற்றுக்கொண்டு அவர்தான் உயிருள்ள தெய்வம் என்பதை நீங்கள் உணர்ந்து இருதயத்தில் அவர் எனக்காக மரித்து சிலுவையில மரித்து 3rd நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஒரு உயிரோடு இருக்கிற தெய்வம், அவருடைய இரத்தம் ஒன்றுதான் எங்களுக்கு பாவங்களை கழுவி விடுகிறது என்ற ஒரு உணர்வோடு வாழும் பொழுது அவர் உங்களை தரிசனம் தருவார். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பாருங்கள், தவறான பாதையில நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். இப்ப தெற்கு திசையில போய்கொண்டிருந்தீர்களாக இருந்தால் அவர் வட திசையை 180 டிகிரி உங்களுடைய மதங்களில் இருந்த அந்த மெய்யான தேவனின் பக்கமாக அவர் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். கம்பாஸ் வடக்கை நோக்கி பார்க்கிறார். அதே போலதான் எங்களுடைய தேவன் தெற்கிலே போய்கொண்டிருந்த ஒவ்வொரு மதங்கள் தெற்கு பக்கத்துல போகுது என்றால் அவர் 180 டிகிரி திருப்பி அந்த மெய்யான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல வரும் பொழுது அந்த மெய்யான தேவனை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். பாருங்கள், அவர் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய சரீர பிரகாரமாக நீங்கள் அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேவன் எல்லாருக்கும் அந்த கன்சஸ் மைண்ட் உண்ட கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில ஒரு தவறு செய்யும் பொழுது உணர்த்தும், இது நான் கள்ள தராசு, இப்படி இது செய்கிறேன், லஞ்சம் வாங்குறேன் என்றால் உங்களுடைய இருதயத்தில இருதய பலகைகளில எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பழையற்பாட்டு காலத்துல

சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டது, மோசை மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, தங்கள் அன்பு கட்டளையை கொடுத்தார். அன்பு தேவனை நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மேய்த்தவரை அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும். பிறரை அன்பு கூறும் பொழுது உங்களுடைய நீங்கள் அன்பு செய்யும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டீர்கள். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அன்பில் இயேசு அன்பின் கட்டளையை எங்களை கொடுத்து எல்லா மனிதர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற மத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பாவ ஆவிகள், சாப ஆவிகள், அந்த ஆவிகளுக்காகத்தான் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஆவிகள் அகலும் பொழுது அந்த மனிதன் இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. பரிசுத்தாவியை நீங்கள் எந்த மத இனத்தில இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவி, அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவி சக்திய ஆவியாக, அது ஒரு பரிசுத்தாவியாக எங்களுடைய வாழ்க்கையில, இந்த சரீரத்தில தான் பாவ சரீரமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் செய்த பின்புதான் இந்த பாவ சரீரம் எங்களுக்கு வந்தது. அந்த பாவ சரீரத்திலே இந்த விடுபடுகிறதற்கு தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த சரீரத்தை அந்த குட் ஃப்ரைடே தினத்தில் அதனுடைய பரிசுத்த சரீரத்தை சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். பரிசுத்தர் மரிக்க வேண்டும் பாருங்கள். இந்த உலகத்துல யாரும் அதை சிலுவையில மரிக்கிறவர்களுடைய ரத்தம் பாவ ரத்தம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த ரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் தான் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி எப்படி இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அவர் மீண்டுமாக வரும் பொழுது நாங்கள் உயிரோடு இருக்க நாமம் எடுத்து கொள்ளப்பட்டு அவருடைய வரிசையில நாங்கள் ஒன்று தெசலோனிக்கே 4:13 பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நெத்திரி அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதன் பின்பு நாமும் உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில ராக்காலம் இல்லாத ராஜ்யம், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வை தேவன் தருகிறார். பாருங்கள், ஆபிராமுடன் தேவன் இடைப்படும் பொழுது அமர்ந்த இடத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். உங்களோடு நீங்கள் இந்த காலத்துல தரிசனத்தை தருவார், தரும் பொழுது இப்படியாக அவர் இடைப்படும் பொழுது உங்களோட நீங்க அவரை உணரக்கூடியதாக இருக்கும். இடைப்படும் பொழுது நீங்களும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பாருங்கள், இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறது எங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக. நொறுங்குண்ட இருதயங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். இயேசு இந்த உலக 5 கண்டங்களில் உள்ள சகல மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அதன் பின்புதான் முடிவு வரும். பாருங்கள், வார்த்தை மட்டும் ஒழிந்து போகாது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை தான் என்ற நிலைக்கும். அந்த வார்த்தையின் படி வாழும் பொழுது இயேசு வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வந்தார். நாங்கள் மாம்சமான நாங்கள் வார்த்தையின் படி வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாருங்கள், எங்களுடைய பாவங்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மன்னிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 12:8 பின்பு அவன் அவ்விடப்பட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆகி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்படியாக நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தொழுது கொண்டு அந்த மெய்யான தேவனிடத்தில் இருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் நித்திய நித்தியமாக பரிசுத்தமாக வாழ்ந்து நித்திய நித்தியமாக தேவனுடைய ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், லோத்து சோதோமில குடியேறினான். பாருங்கள், ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகிலே சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணினான். சோதோமுக்கு நேராக

உட்கார் போட்டான். இப்படியாக சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களாயும் கந்தருக்கு முன்பாக மகா பாவிகளாகவும் இருந்தார்கள். பங்கள் இப்படியாக சோதோ குமரா அழிக்கப்பட்ட பொழுது அந்த ஊரினை சேர்க்கை பாவத்தை கூடாக அந்த லோத்து ஆபிராம் நிமித்தம் அவன் பாதுகாக்கப்படுகிறான். பாருங்கள், இப்படியா நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆதியாகமம் 16:1 ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைந்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் சொல்லிக் கொடுத்தான். இப்படியாக ஆபிராம் கானான் தேசத்தில் 10 குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாய் ஆகாரை அழைத்து அவளை புருஷனாக ஆபிராமுக்கு, பாருங்கள், இன்னும் ஆபிராமலா இருக்கிறார், தாய் தகப்பன் வைத்த பேர் இல்லை. இப்படியாக இஸ்மாயேல் பிறந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 16:15 ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனைக்கு இஸ்மாயேல் என்று பெயரிட்டார். பாருங்கள், தேவன் அந்த இஸ்மாயேல் சந்ததியையும் 12 பிரபுக்களை உருவாக்கி அந்த இஸ்மாயேல் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய சித்தப்படி பிறந்தவர் தான் ஈசாக்கு. பாருங்கள், அவன் அந்த இஸ்மாயேல் சந்ததி இன்னைக்கு துஷ்டனாக இருப்பான் என்று பேதாக சொல்லப்படுகிறார். ஆதியாகமம் 16:12 அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அவர்களுக்கு பல யுத்தங்களுக்கு காரணம் இந்த துஷ்ட சந்ததியாக இருக்கிறது. அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது பாருங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்கள், தவறான பெயரை தங்களுடைய கடவுளுடைய பெயராக வைத்திருக்கிறார்கள். இப்படியாக அந்த அந்த சமூகத்துல பிசாசின் கிரிகைகள் அதிகமாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாம் 99 ஆதியாகமம் 17:1 ஆபிராம் 99 கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிடு. பாருங்கள், அவன் அந்த ஆகார் என்ற மனைவியோடு பிள்ளையை பெற்று விட்டான். பாருங்கள், தேவன் சொல்லுகிறான், நீ உத்தமனாயிரு என்று சொல்லி. இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகவும் 17:5 பாருங்கள், அந்த ஆபிராம் என்று தாஜகன் வைத்த பெயரை, அந்த ஆபிராமுக்குத்தான் இஸ்மாயேல் பிறக்கிறான். பாருங்கள், ஈசாவின் சந்ததியாக அது வருகின்றது. தேவனுடைய சித்தம் ஆபிரகாம் பேரை மாற்றுகிறார். பாருங்கள், ஆதியாகவும் 17:5 இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம். பாருங்கள், அதனுடைய பெயர் மாற்றப்படுகிறது. தகப்பன் வைத்த பேர் ABRAM. ஜேசு தேவன் இடைப்பட்டு அவனுடைய பெயரை ஆபிரகாம் ABRAHAM. பாருங்கள், அவனுடைய பெயரை மாற்றுகிறார். அதே போல சாராளின் பெயரையும் மாற்றுகிறாள். அந்த மகளை குயினாக சாராளாக சாராயியை சாராளாக மாற்றி, பாருங்கள், ஈசாக்கை தேவனுக்கு பிரியமான அந்த வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளையாகிய ஈசாக்கை கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இப்படியாக ஈசாக்கின் சந்ததியில ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து கூடாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 17:15 ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாரா என்பது அவளுக்கு பேராயிருக்கும். பாருங்கள், இங்கிலீஷ்ல பார்க்கும்போது SARAI, அதன் பின்பு அவளுடைய பெயர் SARAH ஆக மாறுகிறது. பாருங்கள், இப்படியாக பெயர் மாற்றப்பட்டு அந்த மகள் ஈசாக்கை பெறுகிறார். இப்படியாக
தேவன் ஈசாக்கை கொடுத்து ஈசாக்கின் சந்ததியில இயேசு வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் ஒரு சந்ததிக்கு என்ற ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவை, அந்த கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் யூதர்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த முகமதியர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தவறான பெயரை, தங்களுடைய கடவுளுக்கு தவறான பெயரை வைத்திருப்பதன் நிமித்தமும் கடைசி ப்ரொஃபிட் முகமதியர் என்று சொல்லப்பட்டதன் நிமித்தமும் பாருங்கள், அவர்கள் இயேசுவிடத்தில் வந்துதான் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி ஜபிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்

0: பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நாம் ஆண்டவரே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கூடாக ஆபிரகாமின் சந்ததியாகிய எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் அந்த ஐடல் வர்ஷிப்பில் இருந்து விக்கிர ஆராதனையில இருக்கிற மக்களிடத்தில் இருந்து அந்த ஆபிரகாமை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து நீர் சொன்ன கானான் தேசத்துக்கு அந்த மகனை அழைத்து சென்றீர். அதே போல ஒவ்வொரு விக்கிர ஆராதனை உள்ளவர்கள், இப்படியான தவறான மத வணக்கம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரம கானான் தேசத்துக்கு இந்த காலத்துல இழுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக, யூதர்கள் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அவர்களை நீர் அழைத்த தேவன், ஆனாலும் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் அவரை நீர் பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்களுக்கு தீமைகள் வராதபடி அந்த மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த வாக்கு தத்துவத்தின் படி பரம கானான் தேசத்துல நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு யூதர்களும் பரம கானான் தேசத்துல ஒன்றாக கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, அந்த மரணம் இல்லாத அந்த ராஜ்யத்துல வாழ நீர் தந்த கிருபைக்காக பார்க்கிறான். இந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியை பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு அனுப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆண்டவரே எங்களுக்கு போதாத உம்முடைய அபிஷேகத்தின் அளவை அதிகரித்தபடியாக இந்த கடைசி ஓட்டத்தில் ஓடுகிற எங்களுக்கு உம்முடைய அபிஷேகம் நிறைவாக வேண்டும். உம்முடைய பலத்தில எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் தந்திருக்கிறீர், சுகம் தந்திருக்கிறீர், ஆசீர்வாதம் தந்திருக்கிறீர். தொடர்ந்து எலியாவை போல, எலிசாவை போல, யோவான் ஸ்நானன் வருகைக்கு ஆயத்தப்படுத்தினது போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் நாங்கள் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த உம்முடைய கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியை ஊற்றி எங்களை இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காண, ஒரு மனிதர்கள் ஒவ்வொரு தேசத்திலையும் இயேசுவை தேடியோட ஒவ்வொரு சபைகளை நிரம்ப உடைய அற்புத அதிசயத்தை பார்த்து மக்கள் இவர்களோடு தேவன் இருக்கிறார்கள். யோசேப்போடு கூட இருந்த தேவன், ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் இயேசுவிடத்துல வர கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல, அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீங்க, சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீங்க, வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். அப்படியாக ஆபிரகாம் அங்கே விக்கிற ஆராதனை, அவருடைய தந்தை தேராக விக்கிரகங்கள் ஆராதிக்கிறது, சிலை வழிபாட்டு, அந்த சிலை வழிபாட்டை பிரித்துக்கிற ஏனென்று சொன்னால் அந்த சிலைகளும் எதுவும் ஒன்றுக்கும் உதவாது, அது மனுஷருடைய கற்பனை கைவேறியமாயிருக்கிறது. ஆனால் அந்த அண்ணா தகப்பனோ தன்னுடைய திட்டம் நிறைவேற அவரான் பிரித்தெடுத்து சாராளுக்கு அவரான் கிருபியை கொடுத்து வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி காண தேசத்துக்கு அழைத்து சொல்கிறார். அப்படியாக எங்களையும் அவர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்திருக்கிறார். விக்கிரத்தோடு அல்ல, விக்கிர ஆராதனை ஒன்றுக்கும் உதவாது, அது பரம காணனை கொண்டு செல்லாது என்பதை அவர் எங்களுக்கு ஆணித்தரமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தெரிந்தெடுத்து பிரித்து அவர்களா போல அவங்களையும் பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து நாட்களை வாக்குத்தமாக பரலோகாரணி அடைய எங்களையும் அங்கு ஆசிரித்து வாக்குத்தங்களை கொடுத்து கிருபிகள் தந்து நடத்தி கொண்டே இருப்பார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களை, உங்கள் ஊழியங்களை, உங்கள் சபை ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் கத்திர சித்தமான நாங்கள் இன்னொரு சந்திக்கிற சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: ஆமீன். God bless you. சுபாவளங்கு. God bless you. நேயர்களே, ஆமீன்,
1: ஆமீன். God bless you too, பாஸ்டர். அருமையான வார்த்தை வெளிச்சம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். உங்களுக்கும் இந்த வெளிச்சம் வெளிச்சத்தை கொடுத்தது நான் விசுவாசிக்கின்றேன். நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தியது. நிச்சயமாகவே நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி ஆபிரகாம் சந்ததியா என்னையும் உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த ஆபிரகாம் சந்ததி நாங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கோம். மற்றவர்களும் ஆசீர்வாதமாய் வாழவும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரம் என்ற கடமையாயிருக்கு. ஆமேன். சரியாற்றோ நேரம் 9:35. இதுவரை நேரமும் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். கத்தறிந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் இம்மட்டு நேரமும், அதாவது 9:35 இம்மட்டு நேரம் உதவினான் எபினேசர் இமானுவேலம் கூடவே இருந்தார். துதி பாடல் ஜெபங்களும் கூட நடத்தி சென்றார். வார்த்தையின் வெளிச்சத்தில வெளிச்சமாய் வந்து எங்களோடு பேசினார். அப்படியாக என்னோடு பேசினார், உங்களோடு பேசினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தது, எனக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தது. எத்தனா ஒன்றை மையப்படுவதாக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். எல்லா இணைப்போம் சரியான முறையில் கர்த்தர் இணைத்து தந்த அந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்தும் நடத்தும்படியாகவும் அருளிப்பை ஆசீர்வதி தரும்படியாகவும் நாளை ஒளிபரப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். என்னோடு இணைங்கள் ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இம்மானு வேலரா எங்களோடு கூட இருக்கிறீரே கர்த்தாவே. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதி எங்களுக்கு ஆசீர்வதி தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்ரம், கோடி கோடி நன்றி ஆண்டவர். நாங்கள் வேண்டிக் கொள்வோட நினைப்புகளோட மிகவும் அதிகமாய் செய்து முடித்ததையா உங்களோட கிருபை. அந்த கிருபை நேரத்துக்காக நன்றி. அனுகூலப்படுத்துகிற தருணத்துக்காய் நன்றி. அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து நாமத்தை மகிழ்படுத்தும் பாத்திரங்களா இங்க வணைந்ததுக்காக நன்றி ஆண்டவர். நினைத்திய வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்திருப்பா, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்டோம். அப்பா நீ கற்றுக் கொடுக்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியம் கதா. அந்த பெரிய பாக்கியவாதிகளா எங்களை நீங்க மாற்றிருக்கு. அதுக்காய் தகுதி இல்லாத இங்க பாராட்டின தயவின் நேரத்துக்காக நன்றி செலுத்தினான். கதாவே நினைத்து வெளிச்சத்தின் பகுதியை தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சொத்துவத்தின் தந்தைங்களே கோடி சோஸ்ரம் கரத்தில் அடியால் குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியர்கள் கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறப்பா. இந்த நாளிலும் ஆரம்ப செபம் பாடல் கூட வழி நடத்த அடியாளுக்கு உதவி செய்து அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. தகப்பனே சங்கீத வார்த்தையின் தியானத்துக்காக தியான பகுதியை எடுத்து வந்தீரேன், அதுக்காக நன்றி செலுத்துறோம். தகப்பனே 93 சங்கீதத்தை ஆசிக்கும் தியானிக்கும் அமைப்படுத்தும் கிருபை பாராட்டினீரே. நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். பிரசுத்தம் ஒன்றி அலங்காரமாயிருக்கட்டும் கத்தா. அப்பா அந்த பிரசுத்த அலங்காரத்தை நித்திய நாளா இங்க வைத்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி ஆண்டவர். அப்படியா கத்தாவே இந்த நாளும் துதித்து ஐயா தகப்பனே அப்படி நாமத்தை உயர்த்தின கிரேசுக்காக நன்றி செலுத்துவோம். அவரையும் குடும்பத்து ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தில் கூட செவிக்கிறது. அதே போல கத்தாவே ஊழியர்கான ஜபத்தை ஏறெடுத்து அப்பா கடைசியா துதி பாடல பாண சசடோ பிறருக்கான செபத்தை கண்களை ஏறெடுப்பு முத்தாசன் பருவத்தின் என்று சொல்லி அந்த பகுதியிலும் பிறருக்காய் செவித்தார்களே. அவரை இணைத்தீர் அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டு. ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசிரியர் எல்லைகளை விசாலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறது. அதே போல கதாவே இந்த நாளிலும் அவையானவரே மேகலா சகோதரி இணைத்திலே உமக்கு நன்றி. அப்பா சொல்லலாம் இலங்கை தேசத்தில் அதிகாலை வேலையாயிருக்கிறது, அதிகாலையிலும் வாஞ்சி கொடுத்தோடு அந்த சகோதரி வந்து இணைந்து ஜெபித்து துதித்தார்களே. அந்த சகோதரியின் குடும்பத்தையும் ஊழியங்களை ஆசிரியர் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கும் அப்பா. அதே போல கதாவே இந்த நாட்கள் அன்கிறேரெடுப்போம் முத்தாசுரன் பருவத்துக்கு நேரான் பகுதி ஆசிரி தந்தீரே நன்றி ஆண்டவர். பிறருக்கா பாரப்பட்டு செபித்த சகோதரிக்காக டோலிக்கா நன்றி செலுத்துறோம். ரஞ்சன சசுக்காக நன்றி செலுத்துறோம். கதாவே மட்டும் இணைப்பில் இருக்கிறார்களே அந்த மகாபரிய தர்மத்துக்காய் ஸ்தோஸ்திரம் ஆண்டவர். அவர் என் குடும்பத்தை ஊழியங்களை ஆசிர்வதைங்க பாரப்பட்டு செபித்த செபங்களுக்கு நாம் என்றும் ஆமையன் என்றும் பலதரப்புற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்ரம் ஆண்டவர். கதாவே வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரியர் தந்திரே உமக்கு நன்றி. வார்த்தையை மகிழப்படுகிற தேவன் வார்த்தையானவர் ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை தேவன் அந்த வார்த்தை தேவனாய்ந்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் நீங்க வார்த்தையாய் நீங்களும் அப்பா இன்னும் கட்டி எழுப்பி நீங்களே கட்டி எழுப்பி நீங்களே விசுவாசத்திற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டு. இதனாலிதன் கதாவே வார்த்தையின் வெளிச்சத்தில் ரோமர் 12:1 தொடக்கம் 12 வாசித்து கதாவே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் யா வார்த்தையை நான் கேட்கிறவர் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்கள் நாங்கள் அதை செயல்படுத்த எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த எங்கள் வாழ்க்கையை வார்த்தையாக்க எங்களை கற்றுக் கொடுத்தார்களே சௌரிய பிருந்தாக்கா, நன்றி செலுத்தோம் அப்பா. சௌரிய என் குடும்பத்தை ஊழியர்கள் ஆசிரியோட சாட்சியும் வாழ்க்கையை வெளிப்படுத்தினார்களே, அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பனே வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம் அப்பா, அதுக்காக கொடி சோஸ்திரம் உடகரத்தை முச்சுமாய் ஒப்பு கொடுக்கும் சௌரியன் குடும்பத்தை ஊழியத்தை ஆசிர்வதிக்கும் அதேபோல வார்த்தையின் வெளிச்சத்துல இரண்டாவது வசதி எடுத்து வந்த பாஸ்டர் வெங்கட்டுக்கா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். மீண்டும் ஆயுச ஊழியக்காரன் இணைத்திலே சோசுறோம் ஆண்டவர். அதிகாலை தேடுவதற்கு அதிகமான கிருபியை கொடுக்குங்க ஆண்டவர். நீதிமொழி 8:17 படிய வேண்டும். சங்கீதம் 63 முதலாம் சாசனத்தின் அடிப்படையில் அதிகாலையில தேட வாஞ்சியோடு தாகத்தோடு அந்த தாவீது வனாந்திரத்துல தேடினார் அதிகாலை. அப்பா இன்று எங்களுடைய வனாந்திர சூழ்நிலையா இருக்கலாம், ஆனால் அவங்க உண்மை அதிகாலை தேடி அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க உண்மை காண அந்த வாஞ்சியின் தாகத்துக்கு மரியாதை கொடுத்து வெளிப்பட்டீரை வைத்திருந்த அப்படியாக நீ வெளிப்படும்படியா உண்மை தேடத்தக்க கிருபி எங்களை தாங்க, பலனை தாங்க. அதிகமாக இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளும் அதை இன்னும் கையா மனதில் நிறுத்தும் அருமையான கதையோடு வெளிப்படுத்தினாரு, உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அந்த கிருபைக்கா நன்றி அப்பா. அந்த ஊழியக்காரன் குடும்பத்தின் ஊழியங்களை சபை ஊழியங்களை ஆசு நல்லைகளை விசாலப்படுத்து இயேசுவின் நாமத்தை நினைத்த கிருபைகளுக்கா நன்றி சத்தி ஓபோடு செபிக்கணும். அதே போல கதாவை மூன்றாவது வார்த்தையும் வைத்து தேவ செய்தி எடுத்து வந்த வாசன் ராசனாயத்துக்கா நன்றி செலுத்துவோம் ஆண்டு. அப்பனே ஆபிரகாமை குறித்து கதாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் தந்தை தேராக உழவு சிலை வழிபாடு விக்கிரக வணக்கத்துல இருந்தால் அப்போ ஆபிரகாமை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்தப்பா. அப்போ அந்த விக்கிரக வணக்கத்தால நாங்கள் பரணம காணாடுக்கு செல்ல முடியாது, அந்த விக்கிரகங்கள் வணங்க எதுவுமே இல்லை என்று சொல்லி அந்த பாரம்பரிய கட்டிலிருந்து மீட்டெடுத்து அப்பா கிருபிய கொடுத்து ஆசீர்வதித்து வாக்களித்து வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தை சுதந்தரிக்க முடியும் அப்பா. நீங்க கிரிவை செய்தீங்க, கிரிய செய்தீங்க. அந்த சாட்சியின் வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தினாரு, கற்றுக் கொடுத்தாரு. அதே போல அப்ரஹாம் சந்ததிய நாங்களும் ஆண்டவர். அவ்வளோ பாரம்பரிய கட்டுகள் விக்கிற கட்டுகள்ல இருந்தோம் ஆண்டவர். ஏனோ தானோண்ட ஒரு கிறிஸ்தவ மதம் என்ற பெயருக்கு இருந்தோம். எல்லாம் பிரித்தெடுத்து கத்தா தெரிந்தெடுத்து ஆண்டவர் இருமைய தந்து வாக்கு தத்தம் தந்து இன்றும் பரம காணாம பரவ தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீரே. அந்த கிருபைக்கா அந்த வாக்கு தத்தங்களுக்கா எங்களை தட்டிகளுக்கு விசுவாச வார்த்தைகளுக்கா நன்றி செலுத்தணும். ஆபிரகாம் சந்ததிய நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக சுதந்திரமாய் வாழும்படியாக உமக்குள்ள நாங்கள் மேய்ச்சலை காண உள்ளும் புறம் செய்யறதுக்காக நன்றி செலுத்தும் கற்றுக் கொடுத்த ஊழியக்கான ஊழியங்களை சபை ஊழியங்கள் நைட்டு செல்லாம் காரியங்கள் நீ ஆசீர்வதிப்பீரா கரம் தாங்கி நடத்திட்டு அப்படியாக நீங்க நினைத்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்தும் கரத்தில் ஒப்புக்கொள்ள செபிக்கிறன் இயேசுவின் நாமத்தினால். அப்பா இவற்றை எல்லாம் கத்தா மறைமுகா இருந்து மறைமுக அப்பா தகப்பனே ஒளிப்பதிவு செய்த அப்பா அந்த ஊழியத்தினை ஆசீர்வதிப்பீரா கனப்படுத்துவீரா. நன்றி செலுத்தும் வீட்டாசிரியருக்கா நன்றி செலுத்தினுடைய குடும்ப ஊழியத்துக்கு ஆசீர்வத்தின் எல்லைகளை சாலப்படுத்து அப்பா. ஒளிப்பதிவாகிய எல்லாம் ஒளிபரப்பாகும்போது இந்த தடைகளும் இல்லாதபடி அங்கெல்லாம் சித்தம் கொண்டிருக்கிற ஒளிப்பதிவாக ஒளிபரப்பாக அங்கெல்லாம் ஒளி அலையாக கடந்து செல்லட்டும் ஐயா. இருக்கிற செவிகளும் உள்ளத்துல கிரிய நடப்பீங்க, இல்லத்துல நீங்க சங்கமிங்க, மக்கள் அவர்கள் சங்கமிக்க நீங்க கிரிய செய்வீரா, கிருபி அழிப்பீரா, வல்லமை எடுத்து பயன் அப்பா இந்த ஒளிப்பதிவு செய்யுது எல்லா ஒளிபரப்பையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. இந்த ஊழியத்தை செய்ய அவர்களுக்கு நீங்க தயவுல பாராட்டி நீங்களே அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வலப்படுத்துங்க, வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க, புதிய தொழில் வசதியை கொடுங்க, இன்னும் அறியாது விட்டாங்களோ காய்கறி சொல்லிக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தும் கரத்தில் ஒப்புவிச்சு வைக்கிறோம் அப்பா. அதே போல நாளை ஒளிபரப்பு யாவையும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த கப்பனே நீங்க காலை முதல் ஆண்டவரை விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதி தாங்க ஆண்டவர். எவத்தோடு அருமமான நிகழ்ச்சியை யாவும் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆசீர்வதிங்க. இணைப்போட சரியாக இணைத்து உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யுங்க. ஸ்கைப் இன்ஸ்டி ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க. மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசிரத்தை தாங்காட்ட நம்முடைய வல்ல கரத்துக்குள்ள தந்த செபி கணேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த காலநிலை சூழ்நிலை அறிவியல் எவ்வளவு மாற்றங்கள் கொள்ள நோய் தாக்கங்கள் ஒரு பக்கம் எல்லாவற்றையும் விட நீர் பெரியவராயிருந்து எல்லாரையும் வழி நடத்த வேண்டுமாய் வாதியங்கள் கூடாரத்தை அணுகாதபடி பொல்லாப்பு நேரிடாதபடி எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது எங்களை அணுகாதப்பா விசுவாசத்தோடு நாங்கள் உமக்காக ஓட உமக்காக நிக்க உமக்காக உமக்காக வாழ எங்களை நீங்க பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து உள்ளங்கையில வைத்து கரத்தை நிழலால் மறைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்து அப்படியாக தேசத்தையும் பட்டணங்களையும் வயல்களை உறவுகளை குடும்பங்களை ஒவ்வொருவரையும் பேர்வீராய் குடும்ப குடும்பமாய் மறைத்துக் கொள்வீரா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு கதாவே தகப்பனையும் சமாதத்தோடு படுத்துக் கொண்டு திரு செய்வீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன வார்த்தைக்கிழங்க அப்படியாக எங்களை சுகமாய் தங்க பண்ணுவீரா இந்த வேலையை பொறுப்படுங்க மீதியான வேலையை வழி நடத்துங்க எல்லாவற்றையும் ஆசிரித்து தந்த கிருபைக்க நன்றி செலுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபங்கிறேன் ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே நன்றி நன்றி நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும்.

இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்களை கைவிடலை. அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

destiny in Jesus Christ, gospel for all nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

சங்கீதம் 115 மூன்றில் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, அவர் செய்த நன்மைகள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் தி லார்ட் வெளியீடு.
1: கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனுக்குலத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம் ஊழியம் வழங்கும் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்களின் அலைகடல் மேலே என்ற இந்த MP3 CD-க்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதே இருதய சிந்தையோடு தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழக கிராமிய இசை மனம் கவழ இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாகவும் வல்லமையான செய்திகள் வாயிலாகவும் குடும்பமாக கிராமங்களை தேடி சென்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்து வரும் தாவீது அவர்களின் இந்த பாடல்கள் உங்கள் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மன மாறுதலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பாடல்களை கேளுங்கள், கற்றுக்கொண்டு பாடுங்கள், இயேசுவுக்குள் ஆவியில் களி கூறுங்கள். என்னோடு ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எங்கள் பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் சமூகம் வருகிறோம். அப்பா, சங்கீதக்காரன் தாவீதை என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்தீர். அதே போல இந்த சகோதரன் தாவீதின் மேலும் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, தனது ஜெப வேளையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடந்து செல்கிற வேளைகளிலும் உற்சாகமான தருணங்களிலும் வேதத்தை வாசிக்கும் போதும் நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த இந்த பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பாடல்களை தயாரித்து வெளியிட்டுள்ள சகோதரனை அவருடைய இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ப அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, இந்த பாடல் ஊழியத்திலே தனது மிகச் சிறப்பான பங்கை கொடுத்திருக்கிற அண்ணன் ஏசி தினகரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை கண்டவுடன் மனதுருகும் உமது இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. அவருக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த அளவற்ற இசை ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக அண்ணன் இருப்பதற்கு அவருடைய ஆயுசு நாட்களை பெருக்கித்தார். உம் அளவற்ற கிருபையாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தொழிலகத்தையும் மூடிக்கொள்ளும். மேலும் இதிலே பாடின ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாவரும் தங்கள் உள்ளத்திலே சமாதானமும் இல்லத்திலே சந்தோஷமும் பெருகிட உதவி செய்யும். அநேக கிராம ஊழியங்களில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இந்த பாடல்கள் சென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும். சகோதரன் தாவீதை உயர்த்தும், உமது ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் தேவையெல்லாம் நீரே, என் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். இயேசுவே, நீரே எனக்கு போதும்.

இழப்பதில்லை. உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மையே நான் உயர்த்திடுவேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பிரியமானவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 136 ஏசையா 53 உள்ள பகுதிகளை நந்தி பாடலாகவும் ஆராதனை பாடலாகவும் பாடி இறைவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இருக்கின்ற ஜீவவா. 11வது வசனம், இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. எனக்கருமையானவர் பெற்றுக்கொள்ளுகிறதான நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக உங்களின் வாழ்க்கையின் பல பகுதிகளில், பிள்ளைகளின் வாழ்க்கையில், தொழில்களில், வேலை ஸ்தலங்களில் முன்குறித்த நாளில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்திடவும் முயற்சித்தும் பிரயாசப்பட்டு கொண்டும் இருப்பீர்கள். அவைகளில் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் எதிர்ப்புகளும் வருகிறதாக இருக்கின்றதே என்றும், நாம் எண்ணியபடி முடியவில்லையே என்றும் கலக்கத்துடன் இருக்கின்றவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகின்றதான வார்த்தை, இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள், இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை விசுவாசித்தவர்களை வெட்கமடையாமல் செய்து மேன்மைப்படுத்தியதை குறித்து தியானிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே மேவிபோஷேத் என்பவரை குறித்து பார்ப்போமானால், மேவிபோஷேத் முடமாக்கப்பட்ட கால்களை உடையவர். கால்கள் முடமாக்கப்பட்டதின் நிமித்தம் அரண்மனை வாழ்வை இழந்தவராய் அடிமைகள் குடியிருக்கும் பகுதிக்கு தள்ளப்படுகின்றார். அங்கே மேவிபோஷேத்தின் இருதயத்தில் தான் இழந்துபற்றை குறித்தும் தன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டவைகளை குறித்தும் தனிமையில் துக்கத்துடன் காணப்பட்ட மேவிபோஷேத்தை கர்த்தர் காண்கின்றார். தாவீதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார். நித்தமும் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்க செய்து ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக காலத்தில் மேவிபோஷேத்தின் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் தாவீதை கொண்டு உதவி செய்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும் தடைகளையும் தோல்விகளையுமே காண்கிறோமே என்று கலங்குகிறவர்களே, உங்களின் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சுகத்தை இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதான நாளாய் இன்றைய நாளை தேவன் வைத்திருக்கின்றார். உங்களுக்கான கர்த்தரின் வார்த்தை, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று. ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கே இயேசு அனுக்கிரகம் செய்து தம் இரட்சணியத்தினால் காத்திடுவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடிக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். ஹல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதில் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள் அப்படின்னா, அக்கிரமம்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், பாவம், மீறுதல், அக்கிரமம், பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாமல் பண்ணுறது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனால் மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்போ அக்கிரமம்னா தெரியுது இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் வாண்டடாக செஞ்சிடறோம். நாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலாக ஒரு விஷயத்தை செய்கிறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிற, அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னால் கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேலே அது என்ன பண்ணுது, என்னை அழுத்துது, அது என்னை பயங்கரமாக அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்னை கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறார். இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குரிய காரியம், இல்ல நல்லா பாவம் செய்யாம வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனா விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துல என்னுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களா, அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துடுறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை அமைன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு, கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோட மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார் என்று வேதத்துல எசையாவில் எழுதப்பட்டிருக்கிறல்ல. அப்ப

0: ஆனா எனக்கு உங்களுக்கும் எனக்கும் சிலுவை மரணம் ரத்தம் ஜெயம் எல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்க ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. அப்பா உதவி செய்யாய், உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அன்றை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 7 வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் முடிவுகள் இவை யாவற்றிலும் கர்த்தர் துணை நின்று ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கெபியின் அனுபவமாகவோ அக்னிச்சூளையின் அனுபவமாகவோ கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தின் அனுபவமாகவோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார். சூழ்நிலைகளை கடக்கும்படி பலனை தருகின்றார். தப்பித்து கொள்ள வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுகின்றார். மனித தயவுகளை அதிகாரிகளின் தயவுகளை கிடைக்க பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசிக்கிற நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகம் 3 வாசிக்கையில் அங்கே நேபுகாத்நேச்சார் தான் உண்டாக்கின பொற்சிலையை வணங்காதபடியினால் கடுங்கோபம் உண்டாகி தானியேலின் நண்பர்களை 7 சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் கட்டுண்டவர்களாக போட்டனர். தானியேலின் நண்பர்கள் அந்த இடத்தில் உறுதியான விசுவாசத்துடன் தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற உறுதியோடும் தங்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று கூறுகிறதையும் தேவனும் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் தரும்படியாய் அக்னிச்சூளையின் நடுவில் 4 விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை அங்கிருக்கும் யாவரும் காணும்படி பதில் செய்து விடுவித்தார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு 7 தாக்குகிறதாய் காணப்படுகின்ற வியாதிகளோ பற்றாக்குறைகளோ தடைகளோ பலவீனங்களோ எவைகளாக இருந்தாலும் தானியேலின் நண்பர்களின் விசுவாச அறிக்கையைப் போல எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷனால் என்ன செய்ய முடியும்? உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களிலிருக்கிறவர் பெரியவர் என்பதை அவராலே எதிராயிருக்கிற சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லவும் முடியும், தடைகளாயிருக்கின்ற மதில்களை தாண்டவும் முடியும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கே உங்களின் அற்புதத்தின் நாள், இன்றைக்கே உங்களின் ஆசீர்வாதத்தின் நாள். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: Recording stopped.

0: آمين آمين. இன்று நான்காம் தேதி ஆறாம் மாதம் நான்காம் தேதி ஜூன் மாதம் நான்காம் தேதி ஆனி மாதம் 2026 வியாழக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய நாளையும் கத்தர் காண செய்தார். அதற்காக கத்தருக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32:7 தாவீது கூறுகிற அந்த காரியத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். எங்களை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் அதிகாலையில் எழும்பும்போது தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கருத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, இசாயா 28, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து எபிரேயர் 11 ஆமேன். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளை அபிஷேக துதி ஆராதனையை வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை நேரம் 5:31 இருக்கிறது. இணைந்திருக்கிற அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் பாஸ்டர் லோகனிடம் ஒப்படைப்போம். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவர்களையும் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். துதி ஆராதனை பங்கு பெற்றுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமே. இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் ஓட்டமா இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களமா. காட் பிளஸ் யூ.
1: ஆமென். சூத்திரம் ஐயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம் ஐயா. ராஜா தேவனே, இந்த நாளின் வசனங்கள், நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்ன நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ரட்சணிய பாடல்கள் சொல்லுகின்ற வழியிலே ஹல்லேலூயா. நீங்கள் அதிகாலையில் எழும்புகின்ற வழியிலே அந்த பாடல் உங்களுடைய ஆவியிலே ஒலிக்கிறத நீங்க கேட்பீங்க. ஹல்லேலூயா. அங்கே யோபு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அங்கே இரா காலங்களில் என் உள்ளிந்திரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் டிசிப்ளின் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் இப்படின்னு சொன்னா, என்னுடைய சரீரத்தை நான் அங்கே அடக்குகிறேன் என்று, சரீரத்தை நான் கொண்டோல் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே பிள்ளைகளை கூட அங்கே அந்த தன் இஷ்டப்படி அங்கே விடப்பட்ட பிள்ளை தாக்கி சஞ்சலமாயிருக்கிறா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அநேக காலங்கள் இந்த காலங்களிலே பார்க்கின்ற வேளையில பிள்ளைகளை ஒன்றும் சொல்லக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியல்ல. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் நாங்களே எங்களை டிசிப்ளின் பின் பழக வேண்டும். அது மட்டுமல்ல, ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, எங்களை அறியாமலே அந்த ஸ்தோத்திரம் துதியும் எங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நாங்களே இது செய்யணும், எங்களை அறியாமலே. ஹல்லேலூயா. சில வேளை பிரதர் அந்த வானொலிக்கு ஊடாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற வழியில என் வாய் என்னை அறியாமல் என்ன செய்யும்னு சொல்லிட்டுனா, ஸ்தோத்திரத்தை சொல்லும். ஸ்தோத்திரம் என்பது நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்வதே தகும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. பயிற்சி என்று சொல்லிக்க டிசிப்ளின், பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அன்றைய வார்த்தையை நீங்கள் கேட்கின்றவளே ஸ்தோத்திரம், துதி, ஆமேன்னு சொல்லுகின்றவளே உங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. அல்ல, அந்த வார்த்தையை நீங்கள் அக்செப்ட் பண்றீங்களா, ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாராவது உங்களை கேட்டால் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட, இருக்கிறேன் அப்படிங்கிற ஆண்டவருடைய கிருபையினால் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நானும் அருமையான சௌரன் ஒரு திருச்சபையிலிருந்து வந்திருந்தோம். அந்த திருச்சபை போதருடைய தகப்பனர் அவர் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை. நான் அவருக்கு போன் பண்ணுகின்ற வழியில, அவர் போன் பண்ணுகின்ற வழியில, எப்படி ஐயா இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஆண்டவற்றை கிருவியாலே இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அந்த வசனம் அப்படியே ஆவியான என்னுடைய ஆவியிலே போட்டார். இன்று வரைக்கும் அந்த வசனத்தை நான் சொல்லுவேன், எப்படி இருக்கிறீங்கன்னு, ஆண்டவற்றை கிருவியாலே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனப்படினால் வசனம் எவ்வளவு தூரம் எங்கட ஆவிக்குள்ளே போகிறதோ அவ்வளவு தூரம் அல்லேலூயா இந்த வாழ்க்கையிலே அல்லேலூயா இழப்பாருகின்ற வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். அல்லேலூயா. சூத்திரம் அப்பா, தேங்க்யூ அப்பா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே.

மறைவிடமாயிருக்கிறீர், நீர் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறீர். எங்களது இக்கட்டுக்கு விலக்கி காத்து லட்சண்ய பாடுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவர் நம்முடைய வேதனைகளை அறிவார், கண்ணீரை அறிவார், கஷ்டங்களை அறிவார், இக்கட்டுகளை அறிவார். ஹாலேலூயா, அவர் நமக்கு வழிகளை உண்டாக்குற தேவன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையும் உதவியும் வருகிறது. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா.

அருமையான பேத்மன் சையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கப்படும் ஒவ்வொரு பாடல்களையும் பாருங்கள். அதில முத்து முத்தாக இங்கே பாருங்கள், கூக்குரலை கேட்பவரே என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே தீர்மானித்து விட்டார். அங்கே ஆண்டவருடைய விசுவாசித்து விட்டார். ஆனபடினாத்தார் ஆண்டவர் கூக்குரலை கேட்பவர் என்று சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுகிறார். ஹாலே லூயா, உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான சமாதானம் உங்களுக்கு உண்டா இருக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலே லூயா. அதாவது பாருங்கள், ஒரு ஒரு உணவை சமைப்பது சமைக்கின்ற வேளையில சில இன்கிரீடியன்ஸை நாங்கள் சேர்க்கிறோம். இனிப்பு பதார்த்தங்களை செய்கின்ற வேளையில, இனிப்பை சேர்க்கின்ற வேளையில அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மகிமை. அதே போல மற்ற சாப்பாடுகளுக்கு நாங்கள் உப்புகளை சேர்க்கிறோம், அது மரபான இன்கிரீடியன்ஸ். அது போலத்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் என்பது அதுக்கு எத்தனையோ காரியங்கள் ஜனங்கள் சொல்லலாம், அது இப்படி செய், இந்த ஸ்டெப்பை செய், அந்த ஸ்டெப்பை செய், ஒன்றுமே வேண்டாம். சோத்திரம், ஹல்லேலூயா, அந்த சோத்திரம் என்கிற மரபான அந்த இன்கிரீடியன்ஸை அதுக்குள்ளே நாங்கள் சேர்க்கின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, அந்த ஜெபம் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிற ஆனா எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நான் கேட்டு விட்டேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிவிட்டேன், தேவன் அப்படியே எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. திரும்ப பாடுவோம். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அருமையான பகவான் சையாவுக்காக செபிக்கிறோம். கத்தாவே, ஆண்டவரே, அந்த தேவ மனுஷனை இவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து என் ஆவியானவரே இதுவரை காலம் நடத்தி வந்தீர், இன்னமும் நடத்தி வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆயுதங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி செபிக்கிறோம். ஐயா, எங்களையும் உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, தேவ ஊழியர்களாகிய நாங்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் மற்றவர்களுக்கு மாதிரிகளாக இருக்க எங்களுக்கு கிருபதாரும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆயிரங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவராகிய தேவனே, ஜனங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவரே, சிறுமியானவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே, இறுதிய நொறுமுண்ட நறுமுண்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஆறுதல் படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் சபை மக்களை பெருக பண்ணும் ஐயா. என் தகப்பனே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹாலேலூயா. பிலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா,

ஐயா பாடுவோம் பெரியவரே என்னுயிரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி என்பது ஒரு மேஜிக் வேர்டு. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி என்பது அது ஒரு மந்திர வார்த்தை. ஹாலேலூயா. அதை சொல்ல சொல்ல சொல்ல தேவனுடைய இருதயம் இவ்வளவு குளிரும். யோசித்து பாருங்கள். ஹாலேலூயா. ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி தேவன் செய்வார். ஹாலேலூயா. கர்த்தாவே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. இந்த நாள் வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மறைவிடமா இருக்கிறீரப்பா, எங்களுக்கு நீங்க உறவிடமா இருக்கிறீங்களப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீரப்பா, நீர் எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறீங்களப்பா ராஜா. எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களையா. வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தனித்தடாகத்தையும் உண்டாக்குறீங்களையா. இதோ புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்கிறீங்களையா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லையா, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லையே ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் எடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாவிதாவே, வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, யோசேப்ப உயர்த்தின தேவன், தானியலை உயர்த்தின தேவன், தாவித உயர்த்தின தேவன், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளே நீங்க உயர்த்துகிறீங்களையா. தேசத்திலே நியாயம் விசாரிக்கிறவர்களாக, ஆண்டவரே தேசத்திலே நன்மைகளை கொண்டு வருகிறவர்களாக, தேசத்தை ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா தேவனே தேசத்துக்கு ஆண்டவரே தேவர்களை சந்திக்கிறவர்களாக ராஜா, ஏழைகளுக்கும் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிறவர்களாக எங்கள் பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஒரு வரம் கேட்கிறோம் ஐயா, உன்னை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அண்டையில் அடக்கலாம் குருவிக்கு வீடும் தகவலாம் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே ஐயா. ஆண்டவரே, என் அப்பா ஆண்டவரே, என் தகப்பனாகிய தேவனே, எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய உள்ளங்கையில் எங்கள் பிள்ளைகளை வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே அப்பா, குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே, எங்கள் பிள்ளைகளை குணமாக்குறவர் நீங்கள் தான் ஐயா ராஜா. ஆண்டவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆண்டவரே தகப்பனே ராஜா, கானாவூர் கல்யாணத்தில் வெறும் தண்ணீர் எடுத்து ஆண்டவரே திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தவரே ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வெறுமையாயிருக்கிற ஜனங்கள் வெறுமையாயிருக்கிற வாரிப பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. வேலையினால் நிரப்பும், ஞானத்தினால் நிரப்பும், சுகத்தினால் நிரப்பும் ஆண்டவராய தேவனங்கள் வாரிப பிள்ளைகள் ஐயா. புத்திக்கும் ஆண்டவரே ஞானத்துக்கும் அடுத்த விஷயத்தில் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். என் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவித்ததை நீர் விடாமல் காக்க வல்லமுள்ள தேவனப்பா. ஆண்டவரே தேவனே, சிறு வயது முதல் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உம்முடைய நோக்கமா இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே தீமோத்தேக்கு ஆண்டவரே அப்பா கிடைத்த அந்த விசுவாசம் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லும்படியாக ஆண்டவரே தேவனே, இந்த பொல்லாத உலகத்திலே ஐயா விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் நடக்க நீர் கிருபை பாராட்டுமப்பா. இந்த கப்பனே கிருபை கிருபை கிருபை கிருபி ஐயா ராஜா. அற்புதமான கிருபை, அளவற்ற கிருபை, ஆனந்தமான கிருபை, சந்தோஷப்படுத்தும் கிருபை, தாழ்விலிருந்து தூக்கி விடுகிற கிருபை, இரக்கத்தின் கிருபை, கிருபையே கிருபை கிருபையே கிருபை கிருபியே கிருபை. ஹாலேலூயா. காலதோறும் உம்முடைய கிருபைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய கிருபை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் சொந்தங்களுக்கு உம்முடைய கிருபை கிடைக்கட்டும் ஐயா. என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என் தாவே, என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம். 6 கட்டுகளுக்கு விளக்கினவரே, 7வதும் பொல்லாப்பு தொடராதும் சொன்னவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, இந்த வேடையும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முகங்கள் முறிக்கப்படட்டும் ஐயா. சத்துடைய வல்லமகள் முறிக்கப்படட்டும் ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் நினைவெல்லாம் அறிபவரே,
நன்றி நன்றி ஐயா, நினைவெல்லாம் அறிபவரே. நன்றி நன்றி ஐயா, நமக்கு நிம்மதி தருபவரே. நன்றி நன்றி ஐயா, நமக்கு நிம்மதி தருபவரே. நன்றி நன்றி ஐயா, அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். ஹலிலூயா ஹலிலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அதிசயமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆறுதலே, உம்மை ஆராதிக்கிறோம் இரக்கமே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, நம்மை மறவாத தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு மறைவிடமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பிதாவே அதிசயமே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா, நன்றி நன்றி நன்றி ஐயா, நல்லவரே அற்புதமானவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே உமக்கு சோத்திரம், அற்புதமானவரே.

நன்றி நன்றி ஐயா, உயிரோடு எழுந்தவரே. நன்றி நன்றி ஐயா, உயிரோடு

பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஹாலேலூயா. ஓர பக்கரது வர வர வர பக்கரது வர வர பக்கரமணி. ஹாலேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர், காத்தம்மை மீட்க வல்லவர். துதி கனம் மகிமை.

சர்வ வல்லதேவரீர் போதும் போதும் எனக்கு காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர் காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர் காக்க வல்லவர் காத்தம்மை மீட்க வல்லவர் துதி கனம் மகிமையுமக்கே ஏராளமானவர்

போதும் போதும் எனக்கு. ஹாலேலூயா அப்பா, ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே, மக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. அப்பா ஆண்டவரே, தேவனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல என்ன கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹாலேலூயா ஆண்டவராக தேவனே, மக்க சூத்திரம். எங்கள் மேல் ஆண்டவரை கண்ணை வைத்து ஆலோசனை தாரும் ஐயா. எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில நடத்தும் ஐயா ராஜா. அதிசயமானவரே, அற்புதமானவரே, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஓர பக்தரவர பக்தரமிருதாப்பனே. ஓ ஹாலேலூயா தகப்பனே, அப்பா பிதாவே, மக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா வேதம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் ஒவ்வொரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாங்கள் ஹாலேலூயா காத்திருக்க வேண்டும், ஆலோசனையை கேட்க வேண்டும். ஹாலேலூயா உண்மையில கண்ணை வைத்து நமக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம், பிசினஸ் காரியங்களா இருக்கலாம், தேவனுடைய திருச்சபையா இருக்கலாம். ஹாலேலூயா உங்களுடைய மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஹாலேலூயா தேவனுடைய நடத்துதல் நமக்கு தேவை, ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. ஹாலேலூயா ஆண்டவரே, உங்களுடைய நடத்துதல் எங்களுக்கு தாருமாண்டவரே. அப்பா திருச்சபையை நடத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தாருமாண்டவரே. அப்பா பிதாவே, உங்களுடைய ஆண்டவரே பரலோகத்திலே ஆத்துமாக்களை சேர்த்து எங்களுக்கு கிருபையை தாருமாண்டவரே, எங்களுக்கு நடத்துதலை தாருமாண்டவரே. பிள்ளைகளை சரியான விதத்திலே வழிநடத்த ஆலோசனைகளை கூற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. உங்களுடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள கரங்களுக்குள் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே வழிநடத்தும் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹாலேலூயா மகாதேவனே, மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பிளனானேன், நான் பிளனானேன், நான் பிளனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பிளனானேன், நான் பிளனானேன், நான் பிளனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை.

0: உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்துக்காக உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்துக்காக உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. என் பேலனான என் கர்த்தாவே, உம் பேலத்தினாலே என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹாலேலூயா. மீண்டுமா ஐயா ராஜா, இலங்கை தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்திலே சமாதானம் சந்தோஷம் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? ஆளுகிறவனுடைய தரிசனங்களை தேடுகிறவர் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீருமப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே பட்சபாதம் இல்லாத தேவனே ராஜா, ஆண்டவரே அநியாயமாய் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, மடிந்து போன ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே அந்த குடும்பத்தவர்களுக்காக, அந்த உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஆகிய தேவனே ராஜா, ஆண்டவரே தேவனே அநியாயம் செய்தவர்களை நீ சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே இந்த நீதியை வெளிச்சமாக காண்பிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநியாயம் செய்கிறவன் ஆண்டவரே தேவனே ஒருபோதும் ஐயா ராஜா தேவனே தகப்பனே அநியாயத்துக்கு தன் கைகளை ஆண்டவரே நீட்டாதபடி ஐயா ராஜா, ஆண்டவர் ஆகி தகப்பனே ஒவ்வொருவரையும் வெளிச்சத்திலே கொண்டு வார தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தேசத்திலே நன்மையை கொண்டு வாரும் ஐயா, தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வாரும், பொருளாதார மாற்றங்களை கொண்டு வாரும் ஐயா. தேசத்தில அதிபதிகளோடு கூட இரும் ஐயா ராஜா தகப்பனே. அதே போல ஐயா ராஜா ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே தேவனே தேசங்களுக்காக செபிக்கிறோம், தேசத்தின் அதிபதிகளுக்காக செபிக்கிறோம். அது மட்டுமல்ல ராஜா தேவனே, இந்த கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம், கனடா தேசத்துல நல்ல மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே ஐயா ராஜா தேவனே அப்பா அந்த மோட்கேஜ் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ட்ரோப் பண்ணப்பட வேணுமாய் கேட்கிறோம். அது மட்டுமல்ல ஐயா ராஜா தகப்பனே அப்பா, இந்த வித யுத்தங்களுக்கும் ஆண்டவர் தேவை இல்லாத யுத்தங்களுக்கு ஆண்டவர் செல்லாதபடியும், யுத்தங்களுக்கு பணங்களை அனுப்பி யுத்தங்களை ஆண்டவர் ஊக்கப்படுத்தாதபடியும், தேசத்து அதிபதிகளுக்கும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனே ஆலோசனை கொடுக்கும்படி செவிக்கிறோம். எங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அருமையான சங்கம ஊழியத்தை, நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் எங்கள் ஊழியங்களை, நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அன்றைக்கு பேதுரு எழுந்து நின்ற வேளையிலே ஆண்டவரே தேவனே 5000 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல எங்கள் ஊழியங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபதாரும் ஐயா தகப்பனே. முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா, உங்களுடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாட்டு மக்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த துதிகளையும் பாடல்களையும் ஜெபங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வந்து உங்களை கேட்டார் அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமான நாளை நாளிலே திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
0: ஆமேன்.
1: ஆமேன். அதிகால வேளையிலே ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஆசீர்வதித்தார். நீங்கள் ஒரு காரியத்தை அங்கு பார்த்திருப்பீர்கள், தன்னுடைய பிள்ளைகளையும் மற்றவருடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளையும் மற்றொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேற்றைய நாளிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே சௌரி பிரெண்டா ஒரு காரியத்தை எடுத்து வந்தார். அந்த செய்தியை கேளுங்கள், இந்த செய்தியிலே அவர் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற காரியங்களை எடுத்து வந்தார். அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இப்படியான காரியங்கள் கூட அவர் வழிநடத்தினார். இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள், எங்களுடைய குரூப்பை போட்டிருக்கிறோம், அதை கேட்டு நீங்கள் அதன்படி செய்ய முடியும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களும் சில காரியங்கள் அவர்களை தலையில் ஏறாது. ஆமீன். வீடு குப்பியாக இருக்கும், ரூம் குப்பியாக இருக்கும், ஆனால் அவர்கள் அதை தாண்டி போவார்கள் என்றால் அவர்களுடைய மைண்டிலே அது இல்லை, ஆனால் எங்களுடைய மைண்டிலே அது நிற்கும். அப்படியாக காரியங்களுக்கூடாக அவர் வழிநடத்தினார். அந்த செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறோம். டொரண்டோவிலே காலை வேளையாக இருக்கிறது. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்று 4ஆம் தேதி 6ஆம் மாதம், 4ஆம் தேதி ஆனி மாதம், 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி, இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்திர தாமே தங்கு தடையின்றி இணைய கத்திர உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com என்ற வானொலி ஊடாகவும், சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நாளுக்கான வசனத்துக்கூடாக முதலில் கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32களிலே கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கத்தரங்களை இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து அதிகால வேளையிலே நீங்கள் எழும்புகின்ற பொழுது பாடல்களை தருவார். அது என்ன? இரட்சணிய பாடல்கள். அந்த பாடல்களால் எங்களை சூழ்ந்து கொள்கிறார். ஆமேன். பாடல்கள் நாங்கள் பாடுகின்ற பொழுது எங்களை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, இசாயா 28, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து எபிரேயர் 11வது அதிகாரம் வெற்றி நீங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வழியிலே வாக்கு தத்துவம், ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை இவர்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்வோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் தாசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வீனோ அவர்கள் நோர்வேயிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் சில நாட்களாக சுயினமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் கேட்கக்கூடியாக இருக்கிறது, அவருடைய வாய்ஸிலே கேட்கக்கூடியாக இருக்கிறது. அப்படியாக வழி நடத்துகிறார். அதனை தொடற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுக்க கத்தர் எங்களுக்காக விட்டு சென்ற அதிகாரங்கள். ஆமேன். அவர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களிடம் தந்த அதிகாரங்கள், எங்களிடம் தந்த கடமைகள், எங்களிடம் விட்டு சென்ற காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக செய்வோம். கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை தந்திருக்கிறார். பாடல் பாட, துதிகளை என்ன, ஜபங்களை கடத்தி செல்ல, வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல, சாட்சிகளுக்கூடாக கூட கடந்து செல்ல, பாடல்களுக்கூடாக வழி நடத்த ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்துக்கிறார். தந்த தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைக்காமல் மற்றவர்களுக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டம்மா,
2: பிரைஸ் லோட்டம்மா.
1: ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: தங்கம்மா, வானொலி என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே மொழி அவரோடு கூட இருப்பாராக. சங்கமே நடத்தி கொண்டிருக்கின்ற நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் சவலை குறித்து பார்த்து விட்டு அவன் இருளுக்குள்ளே இருந்த காலமும் உண்டு, அவன் வெளிச்சத்துக்கு வந்த காலமும் உண்டு.
0: ஆனா இருளுக்கு இருக்கும் போதும் ஆண்டவர் அவனை கண்டார், வெளிச்சத்துக்கு வரும்போது அவருக்கு அபிஷேகித்தார்ன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றா சவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக பெரும் கடுமையாய் அவன் துன்புறுத்தினான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏன் துன்புறுத்தினான் என்று சொன்னால், ஜூத மத தீவிரமாய் அங்கு அவர் பற்றாளராய் இருந்தபடியால் அங்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய தீவிரித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு இந்த சவுல் யார் என்று சொல்லி கண்டால், பிலிப்பியர் 3:5-6 சொல்லப்படுகிறது, நான் நாட்டிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பொன்னியமின் கோத்திரத்தான், எவிரேயில் பிறந்த எவிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதே அதா இருக்கிறது. அதாவது பத்தி வைராக்கியத்தின்படி சபையை, அதாவது இவர் யூத மார்க்கத்திலே இருந்தவர், அன்றைய நாட்களிலே அங்கு தேவனுடைய சமூகத்திலே அங்கு இவர் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் ஆதி திருச்சபை தொடங்கின அந்த ஆரம்ப காலத்திலே இந்த அதிகாரத்தில் உள்ளவர் அங்கு எழுந்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சவுலுக்குள்ளே இருந்தது என்ன என்று சொல்லி கண்டா, சீறுகிற சர்ப்பத்தை போல உள்ள சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய தமிழிலே சொல்லுவார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்று சொல்லி, அவனுக்குள்ளே இருந்த அந்த இருள், அந்த யூத மதம் என்ற அந்த வைராக்கியம், அந்த உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்களை நன்மைகளை செய்த ஸ்தேவானை கொன்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அடுத்தது எருசலேமில் இருந்தவர்களை அவன் சிறத பண்ணினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் எருசலேம் கிறிஸ்தவர்களை அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி தன்னுடைய மகிமையை காண்பித்த அதே இடத்திலே இருந்து இந்த பவுல் என்பவர் அங்கு மக்களை சிதறடிக்கிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. அவன் கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்தான். ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு இவர் ஒரு காரண கர்த்தாவா இருந்தார். ஏனென்றால் இவர் ஒரு அதிகாரியா இருந்தார். அந்த காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு அங்கு மிகுந்த துன்பம் வந்ததுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு யூதேயா சமாரியா தேசங்கள்லே அங்கு சிதறப்பட வேண்டும் சுவிசேஷம் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த பவுலை கொண்டு சிதறடிக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆனா தேவ பக்தி உள்ள ஸ்தேவானை அங்கு கொன்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவன் அந்த இடத்திலே அந்த ஸ்தேவான் மன்னிப்பு கேட்கிறான். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டபடியால் பவுல் என்ற ஒரு தேவ ஊழியனை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஸ்தேவான் மன்னிப்பு கேட்காவிட்டால் இவன் ஒரு கொலையாளியா இருந்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் எங்கும் பிரிஞ்சு அங்கு எல்லாரையும் சிதறி போக பண்ணினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர் இந்த சவுல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அதிகாரத்தில் உள்ளவரும் பட்ட படிப்பை உடையவரும் நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவரும் செல்ல செழிப்பும் உள்ளவர். இப்படிப்பட்டவர் தான் இந்த இடத்திலே அதிகாரத்திலே எழுந்து நின்று அங்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார். ஏனென்றால் பெந்திகோஸ் நாளிலே ஆவிக்குரிய வருகையோடு சபை தொடங்குகிறது. சபையிலே மக்கள் சேர்க்கப்படுகிறார்கள். திடீரென அங்கு வெடித்து கிளம்பியது. சபைக்கு துன்பம் வந்தது. உயிரை கூட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை கூட கொடுத்தார்கள். சிதறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சிதறப்பட்ட பிலிப்பு ஆவேசமாக தேவனை குறித்து அங்கு பிரசங்கிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் எருசலேமிலே துவங்கப்பட்ட இந்த சபையானது சமாரியாவிலே சுவிசேஷம் பரகிறது. யார் என்றால் அங்கு பிலிப்பூடாக அங்கு சுவிசேஷம் பரவப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த சவுலால் அவன் இருக்க முடியவில்லை. இதில் என்னவென்றால், ஜூத மாக்கமும் இப்ப கிறிஸ்தவ மாக்கமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சவுலின் பார்வையில மதம் மாற்றப்பட்டு கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்தவ பார்வையில மனம் மாறப்பட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்.
3: பாருங்கள், சிசிலியா நாட்டிலே தரிசு பட்டணத்திலே யூதனாய் இருந்து செல்ல செழிப்பா இருந்தவன், பலம் மிக்கவன், ரோம குடியுரிமை பெற்றவன். அப்பொழுது ரோம குடியுரிமை பெற்றபடியால் அவனுக்கு இன்னும் 2 மடங்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவன் ஒரு வரிசையன் ரம்பான் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவன் என்று சொல்லி சிறப்பு மதிப்பும் பெரிய மதிப்பும் உள்ளவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் எழுந்து சபையை துன்பப்படுத்தினான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அங்கு எழுந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் காலமாய் வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு இவர் எருசலேமுக்கு வந்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இவர் சவுல் வந்து அவர் அங்கு தர்சு பட்டணத்துக்குரியவர், ஆனா எருசலேமிலே வந்து தன்னுடைய படிப்பு காரணமாக இந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் கிறிஸ்தவர்களுக்கு செய்த அநியாயம், மூக்கம், பயமுறுத்துற தன்மை, இப்படியாய் தேவனுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து செயல்பட அவருக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், கட்டுக்கள் யார் மத்தியில் கூட எழும்பும் என்றால் அதிகாரிகள் அதிகாரங்கள் மத்தியில் தான் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, திருச்சபைகள் மத்தியிலே மடங்கடிக்க படுகிற சில காரியங்களை நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் சொந்து போனால் எங்களுடைய தேசங்களையும் மக்களையும் ஜனங்களையும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். ஆகவே அங்கு கிறிஸ்தவர்களை மடங்கடித்தார்கள் தான், ஆனால் அது சுவிசேஷம் எங்கும் பரவினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அது விரிவாக்கம் பண்ணினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அடுத்த காரியத்தை நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். ஆகவே இந்த சவுல் எவ்வளவாய் அங்கு இருளுக்குள்ளே இருந்தான், அந்த இருள் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும்போது தான் அவனுக்குள்ளே இருந்த சர்ப்பம் அவனை விட்டு வெளியேறின போது தான் அவன் ஒளியின் வல்லமையை தரித்து கொள்ளுகிறான், தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளுகிறான். இப்படித்தான் நாங்கள் இருளுக்குள்ளே இருந்தாலும் எங்களுக்கு சில வேளைகள்ல தெரியாது, கட்டுக்களோடு இருந்தாலும் தெரியாது, ஆனா இந்த கட்டுக்களோடும் இருள்களோடும் நாங்கள் வாழக்கூடாது ஒரு கிறிஸ்தவரும். ஏனென்றா இனி வரும் காலங்கள் மிக மிக மோசமான காலங்கள், துன்பம் நிறைந்த காலங்கள். இதிலே நாங்கள் தாங்கி பிடிக்க வேணுமென்றால், தடித்து நிற்க வேணுமென்றால் தேவனுடைய வல்லமையிலே நாங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எழும்பினால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை கூட நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கு. அந்த அதிகாரத்தை இந்த நாட்கள்ல நாங்கள் பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் துன்பத்தையும் உபத்திரத்தையும் காண்போம் என்பது காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து எங்களை வழி நடத்துவனும், தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவன் நடத்துவார். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்களிலே இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரிகள், அங்கு அதிகாரம் படைத்தவர்கள், இது அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள், அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம், அவர்களுக்குள்ளே இருக்கிற சத்துருவின் ஆளுகை அங்கு கிரிய செய்ய முடியாதபடி தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றானமைத்தவனாய உம்மையும் நீர் அனுப்புறவனாய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள விசேடமாக ஒவ்வொரு அதிகாரிகளிலேயும் இருக்கிற அந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள், பவுல் சவுலில் இருந்த இருளான காரியங்கள் அகன்று ஆண்டவரே எல்லா மக்களும் சமாதானமாக வாழ அவர்களிடத்தில் இருக்கிற இருள் அகற்றப்பட்டு உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ஒளி அவர்கள் மேல வரும்படியாக ஜெபிக்கிறேன். 5 கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகள், அந்த தேசங்களில் உள்ள மக்களுக்காக, விசேடமாக இலங்கை தேச அரசாங்கத்துக்காக, மக்களுக்காக ஒவ்வொருவரும் அந்த அரசாங்க அதிகாரிகளில் அந்த கடின இருதயம் எடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சதியான இருதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசு தாவியானவரை கொடுக்கும்படியாக, அவர்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களில் உள்ள இருளான பகுதிகள் எல்லாம் இயேசு என்னும் ஒளியினால் நிரப்பப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சவுலோடு இடைப்பட்ட பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம். ஆண்டவரே இயேசுக்கு விரோதமாக எழும்புற ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு அதிகாரிகளும் அவ முள்ளில் உதைக்கிறார்கள். அது அவர்களுக்கு தான் கடினம் என்பதை அவர்கள் மேல உணர்த்தி அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கடின இருதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த யுத்த தேசங்கள்ல யுத்தத்துக்கு ஆயுதப்படுகிற தேசங்கள் கடின இருதயமுள்ள கிட்லரின் ஆவிகள் பொல்லாத ஆவிகள் இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. துரைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் வசனத்தின்படி மாம்சத்தோடு நெத்தத்தோடு அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இந்த அதிகாரிகளை விட்டு அகன்று போகும்படியாக பிசாசுக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த ஆவிகள் எல்லாம் நரகத்துக்கு தள்ளப்பட்டு போவதாக. ஆண்டவரே இந்த உலகத்துல நீர் வருகைக்கு முன்பாக ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அந்த அதிகார ஆவிகள் இருளின் ஆவிகள் வலி சேர்ப்பத்தின் ஆவிகள் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் அகன்று போகும்படியாக கட்டளை இட்டு ஜபிக்கிறேன். ஆண்டவரே நீர் எப்படி பிசாசின் சோதனைகள் வந்த பொழுது எப்படி நீர் வெற்றி சிறந்தீரோ உம்முடைய வசனத்துக்கு உண்டாக நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்து அந்த அவர்களை நாங்கள் சோவான் மன்னித்தது போல அறியாமல் செய்கிறார்கள். இன்றைக்கு பல அதிகாரிகள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னிமன்று மன்னித்து ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களும் அவர்களை மன்னித்து அறியாமல் செய்கிற அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி சவுல் பவுலாக மாறினது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளைகளாக வரு அந்த வெளிச்சத்தை காண இயேசுவின் ராஜ்யத்தை அறிவிக்கிறதற்கு அவர்கள் சவுல் எப்படி 100% ஒப்பு கொடுத்த வாழ்வு ஒவ்வொரு நாளும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தது போல ஆண்டவரே இந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக. இயேசுவே கிறிஸ்துவாக வருகிறார், எங்களை அழைத்து செல்ல வருகிறார். ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ண மீண்டும் நான் இருக்கிற இடத்துல உங்களை அழைத்து செல்வேன் என்றவர் ஆண்டவரே. நீர் வரும் பொழுது இந்த உலகம் ஒரு யோவான் ஸ்நானகரன் போல ஒரு ஆயத்தப்பட்ட உலகமாக உமக்கு பிரியமாக எடுத்து சபைகள் எடுத்துக் கொள்ளுகிற சபைகளாக இருளான காரியங்கள் அகன்று ஒளியான மக்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோ வசனங்கள் இருளிலே இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த அதிகாரிகள் கடின இருதயங்களை எடுத்து போட்டு சதையாக மாற்றி உம்முடைய ஆவியை கொடுத்து உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய கணவனுக்காக மகனுக்காக மகளுக்காக ஒருவரோடு கூட இருந்து உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வர ஒவ்வொரு அதிகாரிகளும் மக்களும் வர நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காக அவர்களுடைய வாழ்வில ஒளியான உம்முடைய உம்மோடு இணைந்து வாழுகிற வாழ்வு ஒளியான வாழ்வு சமாதானமான வாழ்வு அன்புள்ள வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு என்பதை ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உணர்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. உம்முடைய வருகையில உமக்கு பிரியமாக வாழ்ந்து பிரியமானவரே பிரியமானவளே என்று அழைக்கக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை விசுவாசிகளை மாற்றுவீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன். நாங்கள் ஜபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையாரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நிற்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன், அப்படிப்பட்ட தேவன், இந்த மக்கள் இந்த உலக தேசத்தில் இருக்கிற சகல மக்களுடைய கட்டுக்களும் அவுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
5: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு உங்களுடைய பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா திரு பாதம் நம்பி வந்தோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையினால் முடி சுற்றுற தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எல்லா எல்லா உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் அப்பா மக்கள்கள் மக்கள் கஷ்டப்பட்டு வாதையினாலும் எல்லா விதமான பிரச்சனையாலும் அப்பா இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்கள் பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா காடா ஆனாலும் மேடானாலும் ஆண்டவரே அப்பா உங்களோட உங்களுக்கு உங்களோட வல்லமையை இவர்களுக்குள்ள தெரியப்படுத்தியாக ஜெபிக்கிறனே. வந்தாலும் அது அணுகாத வண்ணமாக ஆவியின் பட்டயம் உண்டு ஆண்டவரே. அச்சமில்லை, பயம் இல்லை, இவர்களுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி அப்பா அவர் எடுத்து விட்டாண்டவரே. சமாதானத்தின் தகப்பனே உங்களோட ரட்சிப்பை கட்டளை எடுங்க. உங்களோட உங்க பரிசுத்தமான ஆவியை அனுப்பி உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி இந்த மக்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அப்பா இருளை வெளிப்படி கொண்டு வரும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கோலியாத்தை முறியடித்தது போல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா அப்பா இந்த கடுகுள்ள விசுவாசத்தின் மூலமாக இவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்கு இவர்களுக்கு விசுவாசத்தின் அன்பை தெரிவித்து ஆண்டவரே அவர்களை உங்களோட சித்தத்தின் படி வழி நடத்துங்கப்பா. அப்பா உங்களுடைய வெளியேற பெற்ற எங்களை மீட்டுக்கொண்ட தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காண்டி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரட்சிப்பு உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. ஆனப்படி ஆண்டவரே குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள் அப்பா. அந்த வல்லமை நிறந்த தகப்பனே, அந்த வல்லமை நிறந்த அந்த அபிஷேகத்தின் தைலத்தை இவர்கள் மேல் ஊற்றும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வல்லமை உள்ளவராக இப்பொழுது உங்கள் வெளியேற பெற்ற இரத்தினால் அந்த இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை கழுவினவரே இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க உலகம் மங்கள் உங்களுடைய ஆவி உலாவிக் கொண்டு திரியறதையா. அதன்படி இயேசுவை இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி இப்பொழுதும் இந்த மக்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒரு ஆத்மாவது வீண் போகாத வண்ணமாக ஆண்டவரே நீங்க உலகத்துக்கு

0: ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. அப்ப வனாந்திரத்துல அந்த ஜனங்களை நடத்தினவரை, இப்ப இந்த வனாந்திரத்துல நீங்க ஒவ்வொரு ஆத்துமாக்களாக கிரிகை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுதும் எல்லாம் இயேசு நாமத்தின் மூலம் வருகிற எல்லா விதமான மக்களை விடுதலை ஆகி ரசிப்பின் அது மூலமாக பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இவர்களை அலங்கத்தால படியாக ஜபிக்கிறார். உங்களோட உங்களோட வல்லியப்பா பலத்தினாலும் மெல்ல அப்பா உங்க எல்லாமே உங்களுடைய அவனுடைய ஆவியால மட்டுமே நாங்க பெற்றுக்கிற கொள்ள முடியாத முடியுமா இருக்கிறது. அப்படியானவரே இந்த மக்களுக்கானவரே உங்களோட வல்லமே வெளிப்படுத்தி உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவங்களை உங்களோட உங்களோட வழியில புதிதான வாழ்க்கை புதிதான வெளிச்ச புதிதான வாழ்க்கை உங்களோட வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரம் பார்க்காத வண்ணமாக்க பிரதர்லேசி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. மறைவில் செய்யற ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் அப்பா. எல்லா விதமான அப்பா ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல கொடுக்கிற அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நாங்க மனுஷருக்கண்டு ஊழியம் செய்யாமை கண்டு ஒரு தேவ பயத்தை மக்களுக்கு கொடுத்து அப்பா நாங்க எது செய்தாலும் ஆற்றம் இக்னோ பண்ணி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்கள் கண்கள் உங்கள் மேல் மட்டுமே இருக்கத்தக்கதாக யாவரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக மங்கி போயிருக்கிற கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிற. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் யாவரையும் பரிசுத்தமாக்குவதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த காலை நேரம் துதி பாடலை கொண்டு வந்த பாஸ்டர் காணும் வருகிற ஆண்டவரே அவட வார்த்தையில் அந்த கூறின பாட்டுகளும் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கும் அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்து புதிதான கிருபையை கொடுத்து எங்களையும் வழி நடத்தி கொண்டு வர்றபடியா அவங்களோட உத்தியோகத்தையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. சிஸ்டர் ஜெனட் லோகன் அவங்களோட புள்ளியல் கணவனுக்காணி வருகிற நீங்க அவரை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபியலுக்கான நன்றி அப்பா. அப்பா அவர்கள் உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை உணரக்கூடியதாக அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவங்க ஊழியங்களையும் மகளையும் அவருடைய தேவைகளையும் சந்தித்து யுத்தில அவர் தலைவராக நீங்க வச்சு அவரின் அணுக பாவியில ரட்சிப்பதற்கு அவர்களை படியாக ஜபிக்கிறேன். அவருங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசன்க்கு ஜபிக்கிறேன். ஆண்டவரே மற்றும் வரப்பர் வந்திருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் எங்களுக்கும் புதிதான கிருபையும் வல்லமையும் விசுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் புதிதான கிருபையினால முடி சுற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை நாங்கள் விட மாட்டீர்கள். உங்களோட கரத்தை கொடுத்து தங்குவதாக நிலையா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக நன்றி நன்றி. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திர நன்றி டோலி சிஸ்டர் கத்தர் உங்களோட ஆமேன் ஆமேன். நாங்கள் ஐரின் அவர்களை பிரைஸ் தி லார்ட். ஐரின், இந்த துன்பத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்தவரையும் என் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த ஜெபிக்க கிடைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா, பிள்ளைகள் என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறாங்களோ கத்தாவே, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனம் தளர்ந்து போகாத படிக்கு கத்தாவே உம்முடைய வார்த்தையில பலம் கொண்டு கத்தாவே எழும்பத்தக்கதாய் தேவன் நீங்க கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை பலப்படுத்துகிற அடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாஸ்தோத்

0: ஆண்டவரே, அப்பா பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே, எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமையா கர்த்தாவே, அப்பா விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே பின்மாற்றத்துல போய்விடாத படிக்கு கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாவும் இருக பிடித்து கொள்ள தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி, அப்பா அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பாவும் மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் மால் கூடும் தகப்பனே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாவுடைய விசுவாச பிள்ளைகள் கத்தாவே, அப்பா விசுவாசத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடும் போது கத்தாவே தேவன் நீங்க மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யாரெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்களோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, அப்பா தியானிக்கிறதுல கர்த்தாவே, அப்பா குறைவுள்ள பிள்ளைகளா இருந்தால் கர்த்தாவே, அப்பா அவங்களுடைய இருதயத்திலே பேசுங்க தகப்பனே, அவங்களை உற்சாகப்படுத்துங்கிறாச்சாவே, அவங்க இன்னும் அதிகமாய் உண்மை கற்றுக்கொள்ள உண்மை அறிந்து கொள்ள கர்த்தாவே தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கெண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாத படிக்கு கர்த்தாவே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே, அப்பா வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுறாங்க தகப்பனே, அப்படி விட்டு விடாத படிக்க அந்த வார்த்தைகளை இருக பிடித்து கொள்ள தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் எதெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளுக்கு தாவே அப்பா ஒரு குறைவும் இல்லாத படிக்க இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்கராச்சாவே, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி ராஜாவே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுல ஊழியம் செய்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துல என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தாவே, எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. அப்பா மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெபித்த ஒவ்வொருவருக்கா நன்றி செலுத்துகிறேன். நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
1: ஆமே ஆமே. நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியாயரின் கர்த்தர் ஆமே உங்களுக்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களையும் அப்படியே நடத்துவாரா.
1: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட் வினோ
2: பிரைஸ் லோட்
1: நீங்க ஐரிக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவருக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றிலும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தின் குறைவுகள் இந்த நாட்களில் நிறைவாக்கப்பட தேவ மக்கள் எல்லாரும் தேவ மக்களாய் மாற அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, மகா அன்பு இறக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களுக்கு அப்பா எங்களை ஜீவனை காத்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே எங்களை உமக்காக தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நூடாக ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனி உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் அப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு மீறுதல்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே. அப்பா இனிமேலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பாவ வழிகளில் போகாதபடி பரிசுத்த தேவனின் வழிகளில் நாங்கள் செல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு நடக்க அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ எல்லாம் பாவமே ஆண்டவரே உமக்கு முன்பாக அது அப்பா உமக்கு முன்பாக எல்லாம் அது மீறுதல்கள் தான் ஆண்டவரே. உம்மை மீறி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலும் கூட தகப்பனி கர்த்தாவே எங்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து தகப்பனி அப்பா எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஞானத்தோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக தகப்பனே எங்கள் இருதயங்களில் அப்பா நாங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றும் காண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இந்த சங்கம வானொலி ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலி எதுக்காக நடைபெறுகிறது என்று ஒவ்வொருவரும் அறிந்ததே தகப்பனே. ஒவ்வொரு மனிதர்களும் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை கூட புரட்டி பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனை அறியவில்லை ஆண்டவரே அவர்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே கர்த்தாவே எங்கேயோ எப்போ எப்படியோ ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. உண்மையான தேவனை பற்றி கொள்ள அப்பா தகப்பனே மனதாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே யாரென்று அறிய முடியாதபடி இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே இவர்களை ஒற்று விசை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சத்ருவானவன் இந்த இவர்களை குழப்பி போடுகிற திட்டங்கள் குழப்பி போடுகிற சிந்தனைகளை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை படிப்பிக்க சொல்ல ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவர். அப்பா இந்த ஜெபங்களின் ஊடாகவும் கூட தகப்பனே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே இந்த மூலைகளில் எந்த மூலை முடக்குகளில் இருந்தாலும் என் தகப்பனே அப்பா எந்த ஒரு வழியிலாவது அப்பா இந்த ஜெபங்கள் அவர்கள் காதுகளில் கேட்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் உம்மை அறிந்து ஆண்டவரே இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி சமாதானத்தோட காத்து கொண்டு இருக்கிறது போல ஏந்தவனே கர்த்தாவே நீங்கள் அவர்களையும் ஆண்டவரே அவர்களும் உம்மை அறிந்து ஓடி வர சமாதானமா எங்களை போல ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்றால் சமாதானம் இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்றால் அமைதி இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அப்படியான அப்பா சிந்தனைகளோடு இருக்கும்படி ஏந்தவனே அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவர் உணரட்டும் ஆண்டவரே அப்பா உணர்வின் ஆவி அவர்களுக்கு கொடுங்காண்டவரே. சமாதானத்தின் தேவனை அவர்களோடு சமாதானத்தை அப்பா இருக்கும்படியான திருபையை கொடுங்காண்டவர். தேவனே உம்முடைய திருப்பாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறேன் ஆண்டு ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்களின் வாஞ்சையும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியான வாஞ்சை தானே ஐயா. நீங்கள் எங்களின் இருதயங்களை அறிந்திருக்கிறீங்களா ஆண்டவரே? மற்றவர்களுக்காக ஓடோடி வந்து ஜெபிக்கிற இருதயங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் காண்கிறீங்களா ஆண்டவரே? அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் உணராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உணரும்படியான ஞானத்தை கொட்டுங்காண்டவரே. நீங்கள் வருகிற போது நான் அறியேன் மகளே மகனே என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லாதபடி தகப்பன், தெரியாது என்று பார்த்து சொல்லாதபடி என் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் கூட நீங்கள் அனைத்து எல்லா தீங்கினின்றும் எல்லா பாவ வழிகளின்றும் ஒவ்வொருவரை நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. இந்த நாளிலும் என் தகப்பனே இலங்கைக்காக இந்த இடத்திலே அப்பா இந்த ஜெபங்களின் ஊடாக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா நீங்கள் இலங்கையிலே அப்பா ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாக ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் நில்லுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே படுகிற வேதனைகள் படுகிற எவ்வளவு உபத்திரவங்களை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இதையும் உம்மிடம் வரும்போது கொண்டு வருவதில்லை என்று ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணங்கள் சிந்தனைகளில் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் பொறாமை பெருமை அப்பா எத்தனை காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இவர்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா அப்பா எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் சிறு பிள்ளைகளை கொலை செய்கிற காரியங்கள் கூட எல்லா இந்த தேசங்களில் நடக்கிறது ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இப்பா இப்படியான நியூஸுகள் இப்படியானவற்றை பார்க்கும் போது தகப்பனே நீங்களே வந்துடுங்க என்று சொல்லி நாங்கள் கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் இப்படியானவற்றை பார்க்க முடியாமல் இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளை அடித்து துன்பப்படுத்தி அப்பா வேதனைக்குள்ளாக அப்பா நடத்தி இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா உண்டர வயசு குழந்தை ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு என்னதான் தெரியும் ஆண்டவரே. தேவனே இப்படியான நியூஸ்களை பார்க்கும் போது அப்பா மனம் கதறுகிறது ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியா இப்படியெல்லாம் மனிதர்கள் ஆட்கொள்ளுகிறானே, இப்படியெல்லாம் அப்பா இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மனம் பதறுகிறது ஆண்டவரே. வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட தகப்பனே கர்த்தாவே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாவரும் உம்மை நோக்கி ஓடி வர அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஜீவன் இல்லாவிட்டால் நாங்கள் எங்கு செல்வோம் என்கிற உணர்வை கொட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த ஜீவனோடு இருக்கிற நாள் வரையும் ஆண்டவரே காலம் வரையும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உமக்கு அன்பான உம்முடைய உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. இப்படியான செயல்கள் செய்யாதபடி என் தேவனே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்பா நல்ல இருதயங்களை கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா கல்லான இருதயத்தை சத்ருவானவன் போட்டுக்கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கம் இல்லாத இருதயங்களை அப்பா இந்த மனிதர்களுக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறானே தேவனே. கர்த்தாவே இவர்கள் அதுக்கு இட்டம் கொடுக்காதபடி தகப்பனே ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிட அன்பின் இருதயத்தை சதையான இருதயத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. அப்பா தகப்பனே இலங்கையிலும் கூட ஆண்டவரே எத்தனை பாடுகள் எத்தனை பிரச்சனைகள் சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளின் ஊடாக சத்ருவான அப்பா மேற்கொள்ளுகிற காரியங்களை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே சிறு பிள்ளைகள் இந்த போனுக்காக தகப்பனே அப்பா இந்த போனுக்காக என் தகப்பனே தன்னுடைய சகோதரியை கொலை செய்திருக்கிறான் ஒரு சிறு பிள்ளை. என் தேவனே இதுகளை கேட்கும் போது வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. 15 வயது மகன் ஆண்டவரே அந்த மகன் அந்த குழந்தைகள் என்ன தெரியும் ஆண்டவரே. தேவனே இவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களின் ஊடாக சத்ருவானவன் போடு சதி திட்டங்களை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வராதபடி தகப்பனே ஒவ்வொரு இடங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இலங்கையில் ஆண்டவரே அப்பா இந்த போனினால் அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே பாழாகி கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. இந்த போன் மூலமாக ஆண்டவரே ஏத்தனையோ இளம் வாலிப பிள்ளைகள் ஏத்தனையோ வேலைகளை செய்து ஆண்டவரே அப்பா இந்த மனம் உடைந்து மன வேதனை விரக்தியோடு தகப்பனே அப்பா ஆவியானவரே அப்பா எத்தனையோ எத்தனையோ நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, மனை முடைந்து சிந்தனையோடு இருக்கிற இந்த இளம் வாலிபர்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா டிப்ரெஷன் ஆகி என் தேவனே பா, எத்தனை ஆண்டவரே எத்தனை பார்க்க முடியாமல் இருக்கிறதே தகப்பனே, இப்படியான காரியங்கள் அந்த இலங்கையில நடக்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவர்கள். ஆண்டவரே பெற்றோர்கள் விழிப்போடு நடக்க, விழிப்புணர்வோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் நடக்க ஆண்டவரே. தேவனே பெற்றோர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு போனை கொடுக்கிறார்கள் ஆண்டவரே, சிறிய வயதில் ஆண்டவரே, குழந்தைகளுக்கு ஆண்டவரே உண்ணு சாப்பிடும் போது போனை கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. போனை வைத்திருந்தால்தான் அவர் சாப்பிடுவார் சாப்பிடுவான்னு சொல்லி இப்படியான பழக்கத்துக்குள்ள போன்களை கொடுத்து இந்த பிள்ளைகளை கெடுக்காதபடி என் தேவனே. கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பெற்றோர்களோடும் கூட இருங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய பரிசுத்த நாமத்தின் அப்பா தகப்பனே வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல அறிக்கையிடையின் தகப்பனே. பெற்றோர்களை அப்பா தகப்பனே கர்த்தாவே, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்புக்குள்ளாகின தகப்பனே இப்படியான காரியங்கள் வராது ஆண்டவரே. அப்பா காலையில் உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் பாட்டுகள் ஆராதனைகள் இப்படியான காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது என் தகப்பனே அவர்களுக்குள்ள ஒரு பயப்படுதல் வருமாண்டவரே. கர்த்தாவே இப்படியான காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என் தகவனே. சத்ருவானவன் அந்த பிள்ளைகளை தொட பார்க்கிறான் என்று எல்லோரும் விழிப்புணர்வோடு அப்பா பெற்றோர்கள் இருக்கும்படியான அப்பா ஞானத்தை கொட்டுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே இந்த போனால் தான் ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே குட்டி வெறிகள் ஆண்டவரே அப்பா இப்படியான போத பொருள்களை கொண்டு வந்து இந்த போன் மூலமா தொடர் கொண்டு அப்பா இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற பழைய காலங்களில் முன்பு இந்த காலங்களில் தகப்பனே இந்த போன்கள் இல்லாத காலங்களில் அப்பா எத்தனையோ சமாதானம் எவ்வளவோ குடும்பங்களில் சமாதானம் இருந்தது ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வரவில்லை ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியான காரியங்கள் ஒவ்வொரு நுட்ப கருவிகளை கொண்டு வந்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை கெட்டுக்கிறானே தகப்பனே, தன் வசப்படுத்துகிறானே தகப்பனே. கர்த்தாவே இப்படியான காரியங்கள் வராதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அப்பா இலங்கையை மூடட்டும் ஆண்டவரே, இலங்கையை மூடி பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்கள் தலைவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா ராஜாக்கள் மத்தியில் அப்பா தகப்பனே அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா பெருமை வேண்டாம் ஆண்டவரே, அந்த பெருமையினால் தன் தகப்பனே அப்பா மக்களை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்கள் குடும்பம் தாங்களே என்று சொல்லி ராஜாக்கள் மந்திரிகள் தங்களுக்கு தங்களுக்கு என்று சொல்லி தங்கள் சந்ததிகள் என்று சொல்லி இப்படியான காரியங்களை அப்பா எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ வேதனையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தகப்பனே. பெருமை பாராட்டாதபடி பணத்தாசை பிடிக்காதபடி சமாதானத்தோடும் அன்போடும் இருக்க என் தகவனே கத்தாவே ஒவ்வொரு ராஜாக்களை நீங்கள் தொடுங்காண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்கள் மந்திரிகள் தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. தேவனே உம்மை அறிந்த உம்மை அறிந்து உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்பட்டால் ஒவ்வொரு மனுஷனும் நேர்த்தியான பாதையில் செய்து கொண்டு வருவான் ஆண்டவரே. உமக்கு இருக்கிற பயம் இருந்தால் ஆண்டவரே தாங்கள் செய்வது பிள்ளை என்று அவர்கள் ஆராய்ந்து அறிந்து பய பக்தியோடு அப்பா தகப்பனை நடப்பார்கள் ஆண்டவரே. அப்பா கத்தாவே இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதல் ராஜாக்கள் வரை ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுதல் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையில் என் தகப்பனே கத்தாவே நாயரின் சகோதரியை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அவவின் இருதயத்தை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா என்னென்ன நோய்கள் என்னென்ன வேதனைகள் என்னென்ன எப்படியோ கண்ணீரோடு இருக்கிறாவோ தகப்பனே கத்தாவே நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை நீங்கள் வெக்கப்படுத்த விடமாட்டீங்கள் ஆண்டவரே. கத்தாவே உம்மை நோக்கி வாஞ்சியாக ஓடி வருகிற மகள் ஆண்டவரே கத்தாவே அவளுக்குள்ள இருக்கிற எல்லா நோய்கள் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையப்பா நீங்கள் தள்ளிவிடாத தகப்பன் ஆண்டவரே. நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து தகப்பனே அந்த சகோதரிக்கு அப்பா இருக்கிற எல்லா நோய்களை நீங்கள் நீக்கி போட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை அறிந்த தகப்பனே கர்த்தாவே. குடும்பத்துக்கு என்ன தேவைகள் என்று ஏன் தேவனே கர்த்தாவே நீங்கள் அதை சரியாக நேர்த்தியாக செய்ய அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே, நிறைவோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய பலன் எப்போதும் அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த சகோதரி கேட்கிற விண்ணப்பங்களை அப்பா நீங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. அந்த சகோதரியை நீங்கள் வழி நடத்தி எல்லா தீங்கினின்றும் எல்லா ஆபத்துகளின்றும் நீங்கள் அந்த சகோதரியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நோயின் ஆவியோ அப்பா, வேதனையின் ஆவியோ அப்பா, சமாதான கெடுதலின் ஆவியோ இந்த சகோதரியை நெருங்காதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்படியான எதுவும் அந்த சகோதரிக்கு வராதபடி என் தேவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த சகோதரியின் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரன் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல அந்த சகோதரி உம்முடைய கரத்துல இரு குடும்பங்களையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே உமக்காக ஊழியம் செய்கிற இந்த இரு குடும்பத்தை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமாக பெருகட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவை ஜெபிக்கவும் அப்பா தகப்பனே கர்த்தாவை ஒவ்வொருவரும் வந்து சாட்சி சொல்லவும் ஆண்டவரே, சாட்சியாக இருக்கவும் ஜெபிக்கவும் நடத்தவும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவை ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா இந்த சகோதரனை கொண்டு நடத்துகிற இந்த காரியம் மென்மேலும் வளரட்டும் ஆண்டவரே. எல்லா மூலைகளும் தேசங்களில் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் காதுகளில் தேசங்களில் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே இந்த சகோதரன் குடும்பத்தை இந்த சகோதரின் குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் எங்கே என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் தகப்பனே கர்த்தாவே. இப்படியான குடும்பங்களை அப்பா ஒழித்து போடுவேன் என்று அப்பா திட்டம் போட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே அப்படியான காரியங்கள் இந்த குடும்பங்களுக்குள்ள வராதபடி தகப்பனே அப்பா ஆவியானவரே இந்த வீடுகளை அப்பா இந்த குடும்பங்களை அக்கினி முதலால வேலி அடித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். இந்த தீங்கும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தேவனே இங்க வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா இவர்களின் இருதயங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் தாமே அறிந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. மற்றவர்களுக்காக அப்பா ஏங்கி ஜெபிக்கிற இந்த சகோதரிகள் அப்பா உம்முடன் கேட்டு ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, தேவனே அவர்களின் வீட்டிலும் என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் அறிந்து ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்து சமாதானத்தோடு அந்த குடும்பங்கள் இருக்க நீங்கள் அந்த குடும்பங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. தேவனே வராத ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரணங்கள் என்னென்ன காரியங்களுக்கு என்னென்ன என்னென்னதுக்காக வராமல் தடையாக இருக்கிறதோ தகப்பனே அந்த தடைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மன ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே இந்த இடத்துல திரும்பவுமாக வந்து ஆண்டவரே அப்பா ஆறுதல் அடைய என் தேவனே கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்துல தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இம்மட்டுமாக காத்த எபினேசரே இனிமேலும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருப்பவர், எல்லா துதி கனமை மகிமைக்கும் பாத்திரர் ஐயா உமக்கு கோடான கோடி சூஸ்திரம் ஆண்டவரே. நேற்று மின்றும் இன்றும் மாறாதவர் ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் ஜபிக்க முடியுமா? சிஸ்டர் ஜானட் பிரதர் குணாவுக்கு ஜபத்தை கொடுங்கம்மா.
1: ஓகே ஓகே. நீங்க யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல், லெபனான், ஈரான் நாடுகள் தேவன் தாமே அந்த நாடுகளை தேவன் இரக்கத்திலும் தயவிலும் மனதுருக்கத்திலும் ரட்சிப்பு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியரும் உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொன்னவர இந்த போலும் யுத்தத்துல நிக்கிற நாடுகளுக்காக உங்களை நோக்கி பாக்குறோம் ஐயா. தகப்பனே, இந்த தேசங்கள் யுத்தங்களினால் நிறைந்த ஆண்டவரே உலகம் முழுவதும் கலக்கங்களையும் ஆண்டவரே இயக்கங்களையும் பஞ்சங்களையும் பட்டணிகளையும் ஆண்டவரே நாளத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவரா இருக்கிறவரே, வேண்டிக் கொள்கிறவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுதும் இந்த யுத்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசங்களில் இருக்கிற அதிகாரிகள் கர்த்தாவே புரிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறிந்து இந்த மக்களுடைய அவல நிலைகள், இந்த தேசங்களுடைய அவல நிலைகள், ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்தினுடைய அவல நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ள ஆண்டவரே அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு சிலருடைய முடிவுகளினாலே கர்த்தாவே இந்த தேசங்கள் இப்படி பாழாய் போகிறது, அதற்கு தாங்கள் பொறுப்புள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே இந்த யுத்தத்தில் இருந்து ஒரு நல்ல முடிவுக்குள்ள வர ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அழிக்கப்படுகிற ஒவ்வொரு உயிர்களும் சேதப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே இடங்களையும் பார்க்கிற பொழுது கர்த்தாவே தகப்பனே இவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக இரக்கம் பெறத்தக்கதாக ஆண்டவரே இரக்கம் உள்ளவர்களாக இவ்வளவு அழிவை கண்டு கர்த்தாவே இந்த ஜனங்களை காப்பாற்ற விருப்பம் உள்ளவர்களாக மாற என் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஈரான் தேசத்துக்காக செபிக்கிறோம், இஸ்ரேல் தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, ரஷ்ய தேசத்துக்காக செபிக்கிறோம், உக்ரைன் தேசத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசங்களில் இவ்வளவு அழிவுகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே எண்ணியாவது தகப்பனே தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஒரு சமாதான சூழ்நிலைக்குள்ளே வர தேவன் அவர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் அழிந்து போனார்கள், எத்தனையோ பேர் காயப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கர்த்தாவே அங்கலாய்த்த வாழ்க்கையில நிற்கிறார்கள். தகப்பனே வீடுகளை இழந்து ஆண்டவரே குடும்பங்களை இழந்து பரிதவிக்கப்பட்ட நிலையில நிற்கிறார்கள் கர்த்தர்தாமே. இது அவர்களுக்குள்ள ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த யுத்தங்களை நிறுத்த ஆண்டவரே நடத்துகிறவர்கள் தகப்பனே மனம் திரும்பி இந்த யுத்தங்களை நிறுத்தி கர்த்தாவே ஒரு இரங்கலான பேச்சுக்களோடு சமாதான பேச்சுக்களோடு ஆண்டவரே தங்களுடைய நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்பத்தக்கதான ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்துல ஆண்டவரே தகப்பனே நீர் உதவி செய்வீராக. பஞ்சங்கள் வராதபடிக்கு, பட்டணிகள் வராதபடிக்கு, கொள்ள நோய்கள் வராதபடிக்கு ஆண்டவரே இந்த மக்கள் பாதுகாக்கப்படவும் இருக்கிற நாட்களில் சுகபல ஆரோக்கியம் இருக்கவும் கர்த்தர் இந்த தேசத்தையாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசம் உம்முடைய தேசம் ஐயா. இந்த தேசத்தை சுத்தி உம்முடைய பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்து மக்கள் கர்த்தாவே தகப்பனே ஆண்டவரே பயத்தோடு இருக்காதபடிக்கு தேவன் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து தொடர்ந்து தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே உணர்ந்து கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே பயப்படாமல் தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அந்த தேசத்துல கர்த்தாவே தொடர்ந்து நன்மைகள் பெருகட்டும். ஆண்டவரே உண்மை அறிகிற கிருபைகள் காணப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அந்த தேசத்துல செய்தவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு நீங்க ஒருவரே அந்த இரட்சகர் என்பதை ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமில்ல ஆண்டவரே இந்த ஈரான் தேசம் ஆண்டவரே ரஷ்ய தேசங்கள் இதோ தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை ஆண்டவரே எப்பொழுதோ கொடூரப்படுத்தி ஆண்டவரே கொலை செய்து கொண்டிருக்கிற அந்த தேசங்களும் மனம் திரும்பி இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரே மக்களை கொல்லுகிறவர்கள் தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவரே செய்கிற இந்த கொடூரங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை கொல்லுகிறது பாவம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே இதோ ஆண்டவரே சகோதரி சொன்னது போல ஆண்டவரே அந்த பவுலினுடைய ஆரம்ப வாழ்க்கையை சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே இவர்களும் தங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருக்காக சாட்சியாக ஆண்டவரே இந்த தேசங்களில் புறப்படுகிற ஒரு ஆண்டவரே மிஷனரிமார்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும், மக்கள் பாதுகாக்கப்படட்டும், உலகத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்படட்டும். உலகத்துல எண்ணம் கர்த்தாவை மக்களுடைய வாழ்வியல்கள் எண்ணம் கடினப்படுத்தப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த ஊடகத்தினூடாக நடத்துகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காயும் சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும் அநேகர் ரட்சிக்கவும் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் தேவனண்டையில அடவுற வரவும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை உடைத்து கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் பிரவேசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே அவர்கள் குடும்பங்கள் யாவும் கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனற்றாகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தாவே அவங்கள் மூலம் நீங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக விளக்கங்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் நல்ல ஞானத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அநேகரை தட்டி ஊக்குவித்து கர்த்தாவே உம்மோடு கூட இணைந்து செபம் பண்ண உதவி செய்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரியையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து சுகப ஆரோக்கியத்தோடு காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இணைப்பிலே வந்து இணைந்து கர்த்தாவே தகப்பனே உம்முடைய பாதத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக சகோதரர்களுக்காக தேவ தாசர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டுக்குரிய அவர்களும் இருக்கிற தேசங்களில் ஆங்காங்கே தேவருடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அது இங்கே ஒன்று அங்கே ஒன்று என்று சொல்லப்படுவதற்கு ஏது உண்டாகும் என்று சொன்னது போல ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் கர்த்தர் நீர் கூட்டி சேர்க்கிறீர். ஆண்டவரே இதோ இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் கர்த்தாவே இருக்கிற இடங்களில் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆண்டவரே அவர்களும் சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானத்தோடு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக நடக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் சமூகத்தில் கூடி நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். நம்ம ஜெபத்தை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கத்தோடு கூட இருந்து சகல காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதப்படுவாராக. ஆமென்
4: ஆமென் ஆமென். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்க எல்லாரையும் கத்திருப்பாராக.
1: ஆமென். பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய சித்தம் எல்லா இடங்கள்லயும் நடக்கப்பெற கத்தர் உதவி செய்ய வேணும். அவருடைய சித்தம் திட்டம் விருப்பம் நிறைவேற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
5: அன்பும் கிருபையின் பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. இந்த பூமி எங்கும் தேவனே உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும். தேவனே கிருபை செய்யுங்கப்பா. மனதனுடைய திட்டங்கள் அல்லப்பா, மனதனுடைய ஓ சித்தங்கள் அல்ல என் தேவனே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாய் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே அப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் தேச மக்களை பொறுப்படுங்கள் அப்பா, தேசத்தை ஆளுகிற தலைவர்களை பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே, பூமி எங்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேவனே கொடுங்கப்பா. இயேசு ராஜாவே தேவனே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதாக, அந்தகார இருளின் ஆவிகள் தேவனே தேசங்களை விட்டு, தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக. தேவனே கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்கள் அப்பா. கத்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட குடும்பம் எல்லாம் வீணன் சொன்னீங்க ராஜாவே. உம்முடைய வார்த்தையிலே இந்த குடும்பங்கள் கட்டுப்பட, தேசங்கள் கட்டுப்பட உம்முடைய சித்தத்தை செய்ய என் தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. பிதாவே, பிரகாசம் உள்ள மனக்கண்களை வெள்ள கொடுங்களப்பா. சத்திய வார்த்தை தேசமெங்கும் குடும்பங்கும் ஒரு ஒவ்வொரு தனிநபருக்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கற்பனை உம்முடைய கட்டளை படிந்து புறப்பட்டு சென்று தேவனே உம்முடைய பிள்ளைகள் தேசமங்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா, நன்றி. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமலை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா. பிதாவே தேவனே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமம் எங்களுடைய ஞானத்தினாலும் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகமன் சொன்ன தேவனே, பூமி உள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா. ஒரு புதிய இதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா என் தேவனே. நன்றி அப்பா பிதாவே. அப்படியாக ஜபத்தை கேட்கிற தேவனே, ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி ராஜாவே. யுத்தங்களை ஓய பண்ணுங்களப்பா பிதாவே, பிசாவுடைய தந்திரங்கள் மாய்மாலங்கள் கண்ணிகள் எல்லாம் சிறந்து போவதாக, மனதில் இருந்து கிரிய சேர மாம்ச கிரியல் பிசாசன் கிரியல் உலக கிரியல் தேவனே இந்த மக்களை விட்டு தேசத்தில் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு யுத்தம் நடக்கிற தேசங்களிலே நிறைவேற நீங்கள் அதற்காக யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்கள், நீதி செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக நீங்கள் செய்ய போதற்காய் நன்றி அப்பா. பூமியுள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய அக்னியை போடுங்க, நமக்களை முற்று ரட்சியுங்கப்பா. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே அனைவரையும் முற்று ரட்சித்துக் கொள்ளுங்க என் தேவனே. இந்த கரத்திலே ஒவ்வொரு மக்களையும் ஒப்படைக்கிறேன், ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்படைக்கிறேன் அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த ஜப வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன், இந்த ஜபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே சோஸ்ரம். தேவனே இந்த ஊழியத்தினத்தில் பிரதரை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும், அவருடைய தேவைகளை சந்தியுங்கப்பா பிதாவே. சுகபலத்தை கொடுங்கப்பா என் தேவனே பிதாவே. அதே போல் ஜன சிஸ்டர் கணவன் ரெண்டு பிள்ளைகளையும் இந்த கரத்திலே ஒப்படைக்கிறேன், பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா. அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் அப்பா பிதா உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, அக்னியை போடுங்கப்பா, ஆசீர்வதியுங்க, நோயை சுகப்படுத்துங்க, வார்த்தை அனுப்பி தூய தழும்புகளாலே தொட்டு சுகங்குடுங்களப்பா, கண்ணீரை துடையுங்க இயேசு ராஜாவே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி தந்தி எங்கள் ஜபங்களை அங்கீகரித்தீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே சங்கம வானொலி ஆசீர்வதியும் கர்த்தா விவல்கி பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர். அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சபையாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளும் நினைவுகளை நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், அவருடைய தேவைகளுக்காய், அவர்களுடைய வாஞ்சிகளுக்காய், விருப்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வராம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, அந்தந்த இடத்திலே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயும் இருக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொருவரே நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. சகல துதி கனமாகுமேயும் உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமீன், ஆமீன். அதிகாலை வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தரண்டை கர்த்தர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவரை ருசி பார்த்தபடியால் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலும் நினைவு கூறுகிறோம். சமற்காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். அப்படியாக இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வழியில் நினைவு கூறுகிறோம். கத்தரை கரத்தில் போய்க்கிறோம். பிரயாணம் மூலமாக வெக்கேஷனுக்கு போகிறவர்களும் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இணைந்து ஜபித்த ஒருவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையின் வழிநடத்திய பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களையும் இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்து இன்னும் இணைந்து கொண்டிருக்கிற சௌரன் குணா சகோதரி வினோ அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு மணித்தியாலம் ஒன்றே கால் மணித்தியால் நேரத்திலே நாங்கள் வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கும். அந்த வழியில் இணையங்கள் கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கத்திரி கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுலேருந்து அதோடு ஏசாயா 29 அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 12 அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் வாசிக்க கேட்போம், பயன்பெற்றுக் கொள்வோம். கத்தல் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
6: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம்.

0: யோசுவா 23. அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாத படிக்கு இளைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கிலுள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியா இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையில் நின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் இருந்து. யோசுவா 24. அதிகாரம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயிர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோவும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தில் நின்று அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயீமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு எப்ராயீமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட.
1: ஏசாயா 29 தாவீது வாசமடின நகரமாகிய அரியேலே அரியேலே, ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசு குசென்று உரைக்கும். உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்தூளத்தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களத்தனையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெருங்க

0: அவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறுத்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் இதோ நான் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. ஆ, நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல் வெளிக்காடாக எண்ணப்படும். அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்றுப்போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வலிவு போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறு.
1: எபிரேயர் 12 அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அந்தியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அந்தியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்க

0: தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான வலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவை போல சீர் கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அந்தியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன்
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் ஆமேன். இதுவரை நேரமும் 5 வீத வாசிப்புடன் இணைந்திருந்தோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். வெற்றி நாங்கள் அனுப்பி தருகிறோம். மற்றவர்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் அவர்கள்
2: இணைந்திருக்கிறார்.
1: வேளையிலும் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் UK இருந்து ஜபங்களோடும் பாடல்களோடும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டையா
3: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே சங்கம் அம்மானுடைய இடத்தில் நடத்துகின்ற உமது அன்பான சகோதரர் குடும்பத்தையும் பிறர்களுடன் செய்கின்ற அன்பான சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமம்பானுடைய சேவம் எடுக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்துக்கொண்டு தகப்பனே பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றாரோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்கும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்கும் இந்த நாளில் ஜோதிடருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை சொல்றேன் தகப்பனே. தகப்பனே எல்லோரையும் ஆசுவதிங்க ராஜா, மற்றும் தகப்பனே உலக ரீதியில் நிரந்தரமான சமாளித்துக் கொண்டு வாங்க ராஜா. எந்தெந்த நாடுகளில் போற நடக்கும் ராஜா, அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. சர்வ வல்லவன் தேவகுமாரனும் எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனம் இதங்கி தகப்பனே நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம். அப்படியே நீங்க கொண்டு புறமைக்கா கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை எழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அமேன். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரிய

0: பயமு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தாயை போல ஆத்தி தேத்தி அரவணைத்தீரே, தாயை போல ஆத்தி தேத்தி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தாலுமை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரேன். நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. அமேன். கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் உம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் உம்மை இழுத்து கொண்டீரே. உம் காருண்யத்தினால் உம்மை இழுத்து கொண்டீரே. ஆமென் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். அநாதி சிநேகத்தால் உங்களை இழுத்து கொண்டீரே என்று அருமையான பாடலுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்திய உங்களையும் கத்திரதாமை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை சித்தமானால் நாளைய நாளிலே 9:30 மணிக்கு நீங்கள் கத்திர வழிநடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ பிரதர்.
2: ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். காட் பிளஸ் யூ டூ பிரதர். கத்திரதாமை உங்களையும் உங்களை உடைஞ்சிற குடும்பங்கள் மற்றும் உடல் எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா உறவுகளுக்கும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேணும்னு சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெபம் எடுத்துக்கொண்டு பிரதர். காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து அருமையான ஜெபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்தியிருக்கிறார். கத்தர் கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைக்காமல் கத்தருடைய நாம மகிமைக்காக எடுத்து வந்து விதைத்து கொண்டிருக்கிற அவரையும் கத்தர் தாமே ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. கத்திரி கருத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் கத்திரி சீத்தமானால் நாளைய நாளிலே இதே வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர். ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின்
3: நேரடி
1: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 9:44. நாங்கள் அடுத்து வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளுக்கான வேதாகம கேள்விப்பதில் நேர்ச்சியில் எண்ணே இருக்கிறோம். வேதாகம கேள்விப்பதில் நேர்ச்சியில் எண்ணே கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். தொலைபேசி கூடாக இணைய முடியும். வைபர் ஐஎம்ஓ, வைபர் ஐஎம்ஓ, வாட்ஸ்அப், ஜூம் கூடாக நீங்கள் இணைய முடியும். அல்லது தொலைபேசி ஊடாக கூட இணைய முடியும். அந்த வேலை கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை கூட கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சி கூட வழி நடத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.

0: அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, கடந்த காலங்களிலே எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையிலே பல முறை குறைபட்டிருந்தாலும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் நாங்கள் இன்னமும் அதிகமாக நீர் விரும்புகிற அளவு உண்மை உள்ளவர்களாக, சத்தியமானவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வானொலி நிகழ்ச்சிகளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. வீட்டிலே கஷ்டங்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும் கேட்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து வேத வசனங்களை நேசிக்கும் ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுதினமும் உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த யாராவது பிரச்சனையோடு, கவலையோடு, பாரத்தோடு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நடைபெற முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்பதை அவர்கள் இந்த சம்பவத்திலே, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே அனுபவிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஓய்வு பெற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓய்வு ஊதியத்திற்காக காத்து கிடக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அது சரியான நேரத்திலே அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது தொடர்பான எல்லா ஆவணங்களும் எந்தெந்த இடத்திலே இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். சீக்கிரமாய் அதை கர்த்தர் வழிபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் மேல் அன்பற்றவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் இரக்கமாய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உண்மையும் உத்தமமாய் செய்ய அவர்கள் இருதயத்தை கர்த்தர் திருப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்திலேயும் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொரு மாநிலங்களையும் பொறுப்பாய் ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுளுக்கு பயந்து உண்மையும் உத்தமவுமாய் மக்களின் நலனுக்காக பாடுபடுகிறவர்களாய் வேலை செய்ய கிருபை தாரும். அவர்கள் கீழ் வேலை செய்கிற ஒவ்வொருவரும் சுயநலமற்றவர்களாக சேவை செய்யும் மனப்பக்குவத்தோடு தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் எங்கள் தேசத்திலே மழை இல்லாத பகுதிகளிலே தேவையான மழைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிலத்தடி நீரின் உயரம் குறைந்து கொண்டே செல்வதை கர்த்தரும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராதபடி உம்முடைய முகத்தை மறுத்து எங்களுடைய அக்கிரமங்களை நீக்கி எங்களுக்கு நல்ல மழையை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் சொந்த வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு தேவையான செல்வத்தை கர்த்தரவர்களுக்கு அருளி செய்தரலும். யாராவது பண நெருக்கடியினாலே வீட்டை தொடர்ந்து கட்ட முடியாமல் தடைப்பட்டு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான பண உதவிகளை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். திருமண காரியங்களுக்கான ஆயத்தங்களை செய்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களின் தேவைகளை சந்தித்தரலும். வீண் செலவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். தேவையான செலவுகளுக்கு தேவையான போதுமான வருமானம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தரலும். இன்னமும் உம்முடைய நாமத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஐக்கியங்களுக்காக, திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே வாழுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாய் திகழ நீரே உதவி செய்தரலும். ஒவ்வொரு ஐக்கியங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் சங்கங்களுக்குள்ளும் உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம், உண்மையான ஒற்றுமை காணப்பட கர்த்தர் இறங்கி கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். சமாதான குறைவுகளுக்கு காரணமாயிருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றியறலும். அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து கர்த்தர் அகற்றியறலும். எப்படியாவது அன்றுவரே திருச்சபைகள் உமக்கு சாட்சியான திருச்சபைகளாய் அமைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பற்பல சேவை இயக்கங்களிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரே, வருமானம் கிடைக்கிறதற்காக என்று அல்ல, சேவை செய்ய வேண்டும் என்ற மன பக்குவத்தோடு பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கஷ்டங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, பணி நெருக்கங்களிலே உண்மையோடு வேலை செய்கிற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாயிருக்கட்டும். இன்றும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு தெரிவித்து எங்களோடு இணைந்து உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற உள்ளங்களுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த காலங்களிலே அவர்களுக்கு நீர் போதுமானவராய் இருந்தது போல வரும் நாட்களிலேயும் இன்னும் பெரிய காரியங்களை உம்முடைய கரங்களிலே அவர்கள் பெற்று உமக்குள்ளே மகிழ்ந்து களிகூற நீரே அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்று எனக்காக ஜெபிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு யாராவது உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவையை சந்தித்து உமக்குள்ளே அவர்களையும் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் விடுதலையோடும் சமாதானத்தோடும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.

0: பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் எபிரேயர் 13 அதிகாரத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனத்திலே 3 குறிப்புகளை கர்த்தர் நமக்கு தருவதை பார்க்கிறோம். முதலாவதாக, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய நாட்களிலே தேவன் மதிப்பிற்குரியது என்று கூறிய காரியங்களின் மதிப்பை அறிய முடியாதபடி பிசாசானவன் மனிதர்களின் கண்களை மூடியிருக்கிறான். இதனாலே திருமண வாழ்க்கை ஒரு கத்திரிக்காய் வாங்குவது போல ஆகிவிட்டது. தாங்கள் எதிர்பார்த்தது இல்லாததாலோ அல்லது நான் என்னுடைய என்னும் சுயமாகிய பிசாசிற்கு இருதயத்திலே முக்கியத்துவம் கொடுப்பதாலோ திருமண ஒப்பந்தங்கள் வாக்குகளுக்கு அநேகர் கீழ்ப்படுகிறதில்லை. எவ்வளவோ கற்றிருந்தும் திருமண ஒப்பந்தங்கள் வாக்குகள் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு கனமுள்ளது, எவ்வளவு முக்கியமானது என்பதை அறியும் அடிப்படை அறிவு இல்லாத அநேகரை இன்று நாம் பார்க்கிறோம். திருமணத்தை ஏற்படுத்திய கடவுள் முக்கியமாக எண்ணிய காரியங்களை விட இந்த சுயநலமே மனிதனுக்கு முக்கியமானதாக தெரிகிறது. எனவேதான் கணவன் மனைவி உறவிலே சகிப்புத்தன்மை இல்லை, தியாக மனப்பான்மை இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, மன்னிக்கிறது இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, அன்பு கூறுதல் இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே விரிசல் காணப்பட துவங்கி இருக்கும் என்றால், கசப்புகள் சிறு சிறு சண்டைகள் பெருகி வரும் என்றால், கணவனும் மனைவியும் இரண்டு பேருமாக சேர்ந்து நீங்கள் அன்றொரு நாளிலே ஆலயத்திலே உங்கள் திருமண ஆராதனை நடத்தப்படும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குகளை சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை ஞாபகத்திலே வரவில்லை என்றால் ஜெப புஸ்தகத்திலே திருமண ஆராதனை முறைமைகளை வாசித்து உங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களுக்கு எழுதுங்கள், அதை உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாயிருக்கிறோம். இரண்டாவதாக, விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். மாமிச இச்சை என்னும் பாவத்திற்கு இன்று பிசாசானவன் அநேகரை அடிமைப்படுத்தியிருக்கிறான். மகிழ்ச்சியான மனவாழ்வு இருந்தும் தவறான தொடர்புகளோடு வாழும் மக்கள் இன்று அநேகர். அப்படிப்பட்டவர்கள் பல வேளைகளிலே அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என எண்ணினாலும் தங்கள் சொந்த பலத்தினாலே முயற்சிப்பதால் அவர்களால் அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைபடும் பொழுதெல்லாம் புதிய ஆண்டிலே, பிறந்த நாட்களிலே, பெரிய வெள்ளிக்கிழமைகளிலே தீர்மானங்களை செய்தாலும் விடுதலை பெற முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே வாழ்கிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால் இயேசுவை விசுவாசியுங்கள். அதாவது அவரே இந்த உங்கள் பாவமான ஆசைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்கிறவர் என்பதை பரிபூர்ணமாக நம்புங்கள். அப்படிப்பட்ட பாவமான ஆசைகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தாவே, நீரே என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர், அதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே என்று சொல்லுங்கள். சோர்ந்து போய்விடாதிருங்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ, அதாவது விடுதலை குறித்து எண்ணாதவர்களோ, தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக, வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என வரப்போகும் திட்டவட்டமான தண்டனையை குறித்து தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். இதை குறித்து நீதிமொழிகள் 6 அதிகாரம் 25 வசனம் முதல் 29 வசனம் வரை ஞானி இவ்விதமாய் சொல்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 25 வசனம் முதல், உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். அன்பானவர்களே, இன்று தேவன் உங்களை எச்சரிப்பார் என்றால் இன்றே மனம் திரும்புங்கள், புதிய ஒரு தீர்மானம் செய்யுங்கள். தப்பாத ஆக்கினை உங்களை நோக்கி வருமுன் விசுவாசத்தினாலே வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சர்வ வல்லமையுடைய தேவனுக்கும் மேலாக பணத்தை ஒரு நாளும் எண்ணாதிருங்கள். அவர் உங்களை லட்சாதிபதியாக்குவதில்லை, ஆனால் ஒன்றுமில்லாமல் போகும்படி உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் தேவன் என்னை ஒருபொழுதும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்ற நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். நண்பர்கள் கைவிட்டு விடலாம், உறவினர்கள் கைவிடலாம், ஆனால் ஆண்டவராய் இயேசு ஒருபொழுதும் உங்களை கைவிடுகிறதில்லை. எபிரேயர் 13 அதிகாரம் 6 வசனத்தை பார்ப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எருசலேம், யூதேயா, சமாரியாவில் இருக்கும் எபிரேய கிறிஸ்தவர்கள் இன்னமும் சிறிது காலத்திலே வேதனைகளையும் உபத்திரவங்களையும் கடந்து செல்ல இருக்கிறார்கள். தேவன் தங்களை விட்டு ஒருபொழுதும் விலகுவதில்லை என்பதை அவர்கள் நினைவிலே கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மேலே ஆழமான அன்பு வைத்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாக யாரும் எதையும் செய்ய முடியாது என்ற நிச்சயம் எப்பொழுதும் உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும். ஆனால் இன்று அநேகர் இயேசுவை அறிந்தவர்களும் விசுவாசிப்பவர்களும் கூட எனக்கு விரோதமாய் மற்றவர்கள் இதை செய்துவிட்டார்கள், அதை செய்துவிட்டார்கள் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாக பரிபூர்ணமாய் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே அர்ப்பணம் செய்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சோட்டிலே நடக்கிற ஒரு விசுவாசியான ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பிசாசானவன் தொட முடியாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய அனுமதியை பெற்றுத்தான் யோபுவை பிசாசானவன் சந்தித்தான். எனவே ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. யோபுவினுடைய இறுதி வாழ்க்கையை, அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 13 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். இங்கே ஒரு விசுவாசியின் சமூக வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆவிக்குரிய தலைவர்கள் ஜனங்களை கிறிஸ்துவிற்கு நேராக வழிநடத்த வேண்டும். கிறிஸ்துவிற்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகிற தலைவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். இதை குறித்து இந்த நாட்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வேத புத்தகத்திலே ஒரு வார்த்தையும் அர்த்தமற்றதாக உபயோகப்படுத்தப்படவில்லை. இயேசு என்பது மனிதனாக அவருடைய பெயர். கிறிஸ்து என்பது அவரது தெய்வீக தன்மையை தெரிவிக்கிறது. இயேசு என்ற பெயர் தேவனை மனிதனோடு இணைக்கிறது. இந்த உலகத்திலே இயேசுவே மிகவும் அற்புதமான மனிதன் என்பதை தெரிவிக்கிறது. இயேசு மனிதனாகவே இருந்தபடியால் எப்பொழுதும் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சுற்றிலும் காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை வெறுக்கவில்லை, இயேசுவின் போதனைகளையே வெறுத்தார்கள். கிறிஸ்து என்ற பெயர் மேசியாவாக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றிய ஊழியத்தை குறிப்பதாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்தார் என்பது மட்டுமல்ல, இன்றும் இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணமாக்கி அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது குணநலன்களிலும் அவரது செயல்களிலும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது இந்த உலகத்திலே இல்லாமல் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்றுதான் எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்த்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கான மீட்பின் பணியை முடித்துவிட்டு தேவனுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒரு நாளில் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இன்னமும் சபையை இந்த உலகத்திலிருந்து அவர் அழைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாளிலே நிச்சயமாக அவர் அப்படி செய்வார். இயேசு இந்த உலகத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே பிறந்தார். ஒரு சாதாரண மனிதனாகவே காணப்பட்டார். இயேசு பலமுள்ளவராக, அதே வேளையில் சிறு பிள்ளைகளையும் அவரிடத்திலே நெருங்கி வரத்தக்கதாக மென்மையானவராகவும் இருந்தார். இந்த போதிலும் காசுக்காரர்களை ஆலயத்தை விட்டு துரத்தக்கூடியவராகவும் இருந்தார். இயேசு அழகிலும் சிறந்தவராக இருந்தார். ஜனங்கள் அவரை நேசித்ததினாலே அவரோடு கூட இருப்பதையே விரும்பினார்கள். கப்பர்நகுமிலே ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கின பின்பு ஜனங்கள் அவரை மிகவும் நெருங்கினபடியினால் தனது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவின் அண்டை வந்தார்கள். இதனாலே மத தலைவர்கள் கோபமடைந்தார்கள். தனது ஊழியத்தின் இறுதி நாட்களிலே எரிகோவிற்கு செல்லும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தபடியினால் குள்ளனான சகேயு இயேசுவை காண்பதற்காக மரத்திலே ஏற வேண்டியதாயிற்று. அப்படியிருந்தும் இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்று சகேயு மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்படி செய்தார். இயேசு மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராகவே காணப்படுகிறார். இயேசுவின் போதனைகளை காட்டிலும் இயேசுவையே ஜனங்கள் மிகவும் நேசித்தார்கள். மனிதர்களை பாவ பிடியில் நின்று விடுவிக்கும்படியாக தான் மரிக்கப் போகிறேன் என்று கூறியதை அவர்கள் சிறப்பானதாக கருதவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பம் முதலே அவரது போதனைகளிலேயே அவர் மேல் குற்றம் சுமத்த வழி தேடினார்கள். நானே ஜீவ அப்பம் என்றும் ஜனங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி தன் ஜீவனையே கொடுக்கப் போகிறேன் என்றும் கூறினார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகிறார். இதை யோவான் 6:65-68 உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, திரள் கூட்டம் குறைந்து 12 பேர் மாத்திரமே இயேசுவோடு தங்கினார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளினால். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்பொழுது பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறான். பாருங்கள், மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இயேசுவை உண்மையாக பின்பற்றி வந்த அவருடைய சீடர்களும் கூட அவருடைய போதனைகளை விரும்பவில்லை. மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நெருங்கி வரும்பொழுது கிருபையையும் உண்மையையும் கண்டார்கள். அவர்கள் இனிமையையும் பலத்தையும் கண்டார்கள், அன்பையும் ஒளியையும். நீங்களும் இயேசுவண்டை நெருங்கி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் தரும் கிருபையையும் உண்மையையும் கண்டுகொள்வீர்கள். அவர் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் ஒளியையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நமது பாவங்கள், நமது துர்க்குணங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே ஒருவராகவே காணப்பட்டார். அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக, இயற்கையாக, நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களை பரிசுத்தவான்களாக்குகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே உங்களை தேவனுக்குள்ளாக கட்டப்படும்படி செய்து, பரிசுத்த ஆவியானோர் மாத்திரமே கிறிஸ்துவின் காரியங்களை உங்களுக்கு உண்மை உள்ளதாக்குவார். எபிரேயர் 13:10 வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்கே இஸ்ரவேல் தேசம் பழைய உடன்படிக்கையின் கீழ் எண்ணத்தை உடையதாக இருந்தது என்றும், இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் எந்தெந்த காரியங்களை உடையவைகளாய் இருக்கிறது என்றும் வேறுபடுத்தி சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு இன்று ஒரு பலிபீடம் உண்டு. கிறிஸ்துவின் ராப்போஜனத்தை பலிபீடம் என்று கூறுவது தவறு. அந்த பலிபீடம் பரலோகத்திலே காணப்படுகின்ற கிருபையின் சிங்காசனம், நீதியின் சிங்காசனம். பழைய பலிபீடத்தின் அருகே மனிதர்கள் குற்றவாளிகளாக நின்றார்கள். ஆனால் இங்கு, அதாவது கிருபையின் சிங்காசனத்தின் முன்னாலே கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே இங்கு வந்து கிருபையும் ரட்சிப்பும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். வேத வசனங்களே நம்மை கிறிஸ்துவினிடமாக கொண்டு வந்து நாம் அவருடைய மகிமையை காணும்படி செய்கிறது. எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இங்கே பாவ நிவாரண பலி குறிப்பிடப்படுகிறது. நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பாவம் செய்வதனாலே மாத்திரமல்ல, நாம் பிறப்பிலேயே பாவிகளாக இருப்பதனால் நமது பாவங்களை இயேசு தனது மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஊருக்கு வெளியே அவர் சிலுவையிலே பாடுபட்டார். அது மட்டுமல்ல, நமக்கு புது வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு பாவ நிவாரண பலியாக மரித்ததினாலே அவர் நகரத்திற்கு வெளியே மரித்தார். பாவ நிவாரண பலி ஆலயத்தினின்று எடுத்துச் செல்லப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இயேசுவே நமது பாவ நிவாரண பலியாக நமது பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தினார். வசனம் 13, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எனவே எபிரேயாக்கியோன் எபிரேய கிறிஸ்தவர்களிடத்திலே ஆலயத்தை விட்டு செல்வதை குறித்தும், மத சடங்காச்சாரங்களை பின்பற்றாமல் இருப்பதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்துவினிடம் செல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் கிறிஸ்துவினிடமாக செல்ல வேண்டும். பரலோக எருசலேமை நாடி செல்ல வேண்டும். இந்த உண்மையான பிரிவையே இங்கு நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சில காரியங்களை செய்யக்கூடாது என்று பிரித்தெடுக்கப்படுவது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாகவும் பிரித்தெடுக்கப்படுவது. சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவிற்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். எபிரேயர் என்பதின் பொருள் கடந்து வந்த ஒருவர் என்பதாகும். தன்னுடைய பழைய வாழ்க்கை யாவும் அகன்று விட்டது என்று, ஐபிராத்து நதியை கடந்து நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்தபடியால் ஆபிரகாம் எபிரேயன் என்று அழைக்கப்படுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டதினால் அவர்களுக்கு புதுவாழ்வு கிடைக்கிறது. பின்பு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாகிய கானான் தேசத்தை சென்றடைய யோர்தான் நதியை கடந்தார்கள். பரம கானானை அடைய நாமும் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று வாசிக்கிறோம். இப்ரேய கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆலயத்தையும் மதத்தையும் விட்டுவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதை வெறுத்தார்கள். இன்றும் நம்மிலே பலரும் ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராய் இருப்பதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் மதத்தையும் அதன் சடங்காச்சாரங்களையும் விட்டு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும், சிலுவை அண்டை வர வேண்டும், நகரத்தை விட்டு புறம்பே வெளியே கிறிஸ்துவினிடத்திலே வந்து சேர வேண்டும். இதுதான் உண்மையான பிரிவு, இதுவே உண்மையான ரட்சிப்பு.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460046
0: தெரிவிக்கிறது. இயேசு மனிதனாகவே இருந்தபடியால் எப்பொழுதும் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சுற்றிலும் காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை வெறுக்கவில்லை, இயேசுவின் போதனைகளையே வெறுத்தார்கள். கிறிஸ்து என்ற பெயர் மேசியாவாக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றிய ஊழியத்தை குறிப்பதாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்தார் என்பது மட்டுமல்ல, இன்றும் இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணமாக்கி அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது குணநலன்களிலும் அவரது செயல்களிலும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது இந்த உலகத்திலே இல்லாமல் தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்றுதான் எபிரேயர் 12:1 நாம் பார்த்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கான மீட்பின் பணியை முடித்துவிட்டு தேவனுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒரு நாளில் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இன்னமும் சபையை இந்த உலகத்திலிருந்து அவர் அழைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாளிலே நிச்சயமாக அவர் அப்படி செய்வார். இயேசு இந்த உலகத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே பிறந்தார். ஒரு சாதாரண மனிதனாகவே காணப்பட்டார். இயேசு பலமுள்ளவராக, அதே வேளையில் சிறு பிள்ளைகளையும் அவரிடத்திலே நெருங்கி வரத்தக்கதாக மென்மையானவராகவும் இருந்தார். இந்த போதிலும் காசுக்காரர்களை ஆலயத்தை விட்டு துரத்தக்கூடியவராகவும் இருந்தார். இயேசு அழகிலும் சிறந்தவராக இருந்தார். ஜனங்கள் அவரை நேசித்ததினாலே அவரோடு கூட இருப்பதையே விரும்பினார்கள். கப்பர்நகுமிலே ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கின பின்பு ஜனங்கள் அவரை மிகவும் நெருங்கினபடியினால் தனது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவின் அண்டை வந்தார்கள். இதனாலே மத தலைவர்கள் கோபமடைந்தார்கள். தனது ஊழியத்தின் இறுதி நாட்களிலே எரிகோவிற்கு செல்லும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தபடியினால் குள்ளனான சகேயு இயேசுவை காண்பதற்காக மரத்திலே ஏற வேண்டியதாயிற்று. அப்படியிருந்தும் இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்று சகேயு மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்படி செய்தார். இயேசு மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராகவே காணப்படுகிறார். இயேசுவின் போதனைகளை காட்டிலும் இயேசுவையே ஜனங்கள் மிகவும் நேசித்தார்கள். மனிதர்களை பாவ பிடியில் நின்று விடுவிக்கும்படியாக தான் மரிக்கப் போகிறேன் என்று கூறியதை அவர்கள் சிறப்பானதாக கருதவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பம் முதலே அவரது போதனைகளிலேயே அவர் மேல் குற்றம் சுமத்த வழி தேடினார்கள். நானே ஜீவ அப்பம் என்றும் ஜனங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி தன் ஜீவனையே கொடுக்கப் போகிறேன் என்றும் கூறினார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகிறார். இதை யோவான் 6:65-68 வரை உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, திரள் கூட்டம் குறைந்து 12 பேர் மாத்திரமே இயேசுவோடு தங்கினார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளினால். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்பொழுது பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறான். பாருங்கள், மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இயேசுவை உண்மையாக பின்பற்றி வந்த அவருடைய சீடர்களும் கூட அவருடைய போதனைகளை விரும்பவில்லை. மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நெருங்கி வரும்பொழுது கிருபையையும் உண்மையையும் கண்டார்கள். அவர்கள் இனிமையையும் பலத்தையும் கண்டார்கள். அன்பையும் ஒளியையும் கண்டார்கள். நீங்களும் இயேசுவண்டை நெருங்கி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் தரும் கிருபையையும் உண்மையையும் கண்டுகொள்வீர்கள். அவர் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் ஒளியையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நமது பாவங்கள், நமது துர்க்குணங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே ஒருவராகவே காணப்பட்டார். அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக, இயற்கையாக, நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொடுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக, இயற்கையாக, நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் ஒளியையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நமது பாவங்கள், நமது துர்க்குணங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே ஒருவராகவே காணப்பட்டார். அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக, இயற்கையாக, நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும்

சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களை பரிசுத்தவான்களாக்குகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே உங்களை தேவனுக்குள்ளாக கட்டப்படும்படி செய்து, பரிசுத்த ஆவியானோர் மாத்திரமே கிறிஸ்துவின் காரியங்களை உங்களுக்கு உண்மை உள்ளதாக்குவார். எபிரேயர் 13:10 வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்கே இஸ்ரவேல் தேசம் பழைய உடன்படிக்கையின் கீழ் எண்ணத்தை உடையதாக இருந்தது என்றும், இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் எந்தெந்த காரியங்களை உடையவைகளாய் இருக்கிறது என்றும் வேறுபடுத்தி சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு இன்று ஒரு பலிபீடம் உண்டு. கிறிஸ்துவின் ராப்போஜனத்தை பலிபீடம் என்று கூறுவது தவறு. அந்த பலிபீடம் பரலோகத்திலே காணப்படுகின்ற கிருபையின் சிங்காசனம், நீதியின் சிங்காசனம். பழைய பலிபீடத்தின் அருகே மனிதர்கள் குற்றவாளிகளாக நின்றார்கள். ஆனால் இங்கு, அதாவது கிருபையின் சிங்காசனத்தின் முன்னாலே கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே இங்கு வந்து கிருபையும் ரட்சிப்பும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். வேத வசனங்களே நம்மை கிறிஸ்துவினிடமாக கொண்டு வந்து நாம் அவருடைய மகிமையை காணும்படி செய்கிறது. எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இங்கே பாவ நிவாரண பலி குறிப்பிடப்படுகிறது. நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பாவம் செய்வதனாலே மாத்திரமல்ல, நாம் பிறப்பிலேயே பாவிகளாக இருப்பதனால் நமது பாவங்களை இயேசு தனது மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஊருக்கு வெளியே அவர் சிலுவையிலே பாடுபட்டார். அது மட்டுமல்ல, நமக்கு புது வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு பாவ நிவாரண பலியாக மரித்ததினாலே அவர் நகரத்திற்கு வெளியே மரித்தார். பாவ நிவாரண பலி ஆலயத்தினின்று எடுத்துச் செல்லப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இயேசுவே நமது பாவ நிவாரண பலியாக நமது பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தினார். வசனம் 13, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எனவே எபிரேயாக்கியோன் எபிரேய கிறிஸ்தவர்களிடத்திலே ஆலயத்தை விட்டு செல்வதை குறித்தும், மத சடங்காச்சாரங்களை பின்பற்றாமல் இருப்பதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்துவினிடம் செல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் கிறிஸ்துவினிடமாக செல்ல வேண்டும். பரலோக எருசலேமை நாடி செல்ல வேண்டும். இந்த உண்மையான பிரிவையே இங்கு நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சில காரியங்களை செய்யக்கூடாது என்று பிரித்தெடுக்கப்படுவது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாகவும் பிரித்தெடுக்கப்படுவது. சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவிற்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். எபிரேயர் என்பதின் பொருள் கடந்து வந்த ஒருவர் என்பதாகும். தன்னுடைய பழைய வாழ்க்கை யாவும் அகன்றுவிட்டது என்று, ஐபிராத் நதியை கடந்து நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்தபடியால் ஆபிரகாம் எபிரேயன் என்று அழைக்கப்படுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டதினால் அவர்களுக்கு புதுவாழ்வு கிடைக்கிறது. பின்பு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாகிய கானான் தேசத்தை சென்றடைய யோர்தான் நதியை கடந்தார்கள். பரம கானானை அடைய நாமும் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று வாசிக்கிறோம். எபிரேய கிறிஸ்தவர்கள்

0: ஆலயத்தையும் மதத்தையும் விட்டுவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதை வெறுத்தார்கள். இன்றும் நம்மிலே பலரும் ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராய் இருப்பதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் மதத்தையும் அதன் சடங்காச்சாரங்களையும் விட்டு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும், சிலுவை அண்டை வர வேண்டும், நகரத்தை விட்டு புறம்பே வெளியே கிறிஸ்துவினிடத்திலே வந்து சேர வேண்டும். இதுதான் உண்மையான பிரிவு, இதுவே உண்மையான ரட்சிப்பு.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26.

0: Recording in progress.
1: அமையன் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:30. நாங்கள் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையுங்கள். பைபிள் குயிஸ் வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். தொலைபேசி கூடாக இணைய முடியும். வாட்ஸ்அப் கூடாக, டெலிகிராமு கூடாக, ஐஎம்ஓ கூடாக, வைபர் கூடாக கூட இணைய முடியும். ஜூம் இலங்கை கூடாக கூட இணைய முடியும். அந்த வகையிலே நாங்கள் ஆயத்தமாகிறோம். கத்திரசாமியை வழி நடத்துவாராக. இணைந்து கேளுங்கள். அதே வேளையிலே உங்கள் கேள்வி பதிலை நீங்கள் வாட்ஸ்அப்பிலே கூட எழுத முடியும். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். அதிகால வேளையிலே சோறு மாய்ந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைகிறார்கள். சுசேதின் மாணவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். கடந்த வாரத்திலே பாலன் கூட இணைந்தார். ஜெர்மன் தேசத்திலிருந்து கடந்த மாதத்துக்கு முன்னதாக ஒருவர் வாஞ்சியோடு இணைந்தார், முன்னதாக இணையவில்லை. அவரை நாங்கள் இணைத்துக்கொள்ள விரும்புகிறோம். அவர்களை இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வழங்க முதலில் அழைப்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியர்கள் கேள்விகளோடு பதில்களோடு இணைவார்கள். இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைஸ் லோர்டம்மா.
2: பிரைஸ்
1: லோர்ட். பிரைஸ் லோர்ட். ஜானட் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைகிறார். அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார். ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். எங்களுக்காக மகேந்திரமன்னா அவர்கள் செபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். அன்பான பரலோக தகப்பரே சுவாமி, இந்த அதிகால வேளையிலே சங்கமா வானொலியிலே நடக்கின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நிகழ்ச்சி அநேகர் வந்து கலந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொள்ள, விடைகளை அறிந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கிறேன் ஐயா. மறு ஒளிபரப்பிலே இந்த கேள்வி நிகழ்ச்சி போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கு. இந்த கேள்வி நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலி நினைவு கூறுவோம் சுவாமி. சிஷ்ய ஜனத்தை நினைவு கூறுவோம் சுவாமி. நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். எங்களுடைய ஜெபத்தை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது முதலாவது கேள்வி ஏசாயா தீர்க்கதரிசி யார் யார் பிறப்பை முன் அறிவித்தார்?
3: ஆண்டவர்கிட்ட பிறப்ப.
2: யா
3: மற்றது இந்த கல்வாரி பாடையும் கூட அவர் கல்வாரி சிலுவை அதையும் பற்றி சொல்ல முன்கூட்டியே அறிஞ்சா தானே.
2: பிறப்பு பிறப்பு பிறப்பு
3: பிறப்பு. ஆ
2: அது இறப்பு. கல்வாரி இறப்பு.
1: நாற்பது
2: அஞ்சுல இருக்குது. தேசத்துக்கு ஐயோ எங்கிருக்கிறது இந்த வசனம்.
1: நானல் படகுலான்னு மோசி அனுப்பினவர் அவருக்கும் ஐயோ இல்லையே.
2: இது ஸ்நானாதிபதிகளை அனுப்பின தேசத்துக்கு.
3: தேடி பிடிச்சிட்டா இந்த கேள்வி திருப்பி கேளுமோ? கேள்வி அப்சதாகும். திருப்பி கேளுமோ?
2: நானல் படகுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பிய தேசத்துக்கு ஐயோ இந்த வசனம் எங்கே இருக்கிறது?

0: Falei de guardar, né?
1: நாங்க காணல என்ன
2: நிற்கிறார் நிற்கிறார் நிற்கிறார் மௌனமாக நிற்கிறார்.
0: அது கேளுக்கு பதில் தெரியல அப்படி இருக்கு.
1: நீங்க அடுத்த

0: எந்த அதிகாரத்திலேன்னு சொல்லுவோம்.
1: எங்க இருக்கு?
0: அதிகாரம் சொன்னா முடிச்சிட ஏசாயா பதினெட்டாம்
1: ஏசாயா
0: அதிகாரம்.
1: 18:2.
0: ஆமேன் ஆமேன். ஓகே,
1: என்ன மாதிரி நபியா
0: ஆதாமுக்கு
1: சொன்னீங்க?
0: ஏழாம் தலைமுறை
1: முடிச்சிடுறேன்.
0: யார்? ஏழாம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
1: என்ன மத்தையில பதியப்பட்டிருக்கு?
0: இல்லை,
1: ஏழாம் தலைமுறையான மத்தையில இருக்கு தானே?
0: ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை யார்? ஏழாம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
1: புதிய ஏற்பாட்டுல மத்தியில தானே பதியப்பட்டிருக்கு. ஏழாம் தலைமுறைன்னு சொல்லி பாரு, முருங்க பாதில
0: இல்லை
1: மத்திய முதலாம் அதிகாரத்துல வருது. முதல்
0: இல்லை.
1: முதலாம் அதிகாரத்துல பாரு. ஆபிரகாம் தாவீதின் வம்ச வரலாறுன்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது வந்து. இந்த அதுல வருதுதானே? இவ்விதமாய் ஆதாம் என்ன கேட்டீங்க? எத்தனாவது?
0: ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை யார்? ஏழாம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
1: மத்தேயு முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. யாக்கோபு பெற்ற ஆபிரகாமுக்கு இந்த
2: ஓ
1: இதுல
2: யூதா
1: வருது.
2: யூதா 1:14 சொல்லியிருக்கு. ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து ஏதோ இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகைகள் நிமித்தம் என்று முடியுது. ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு. ஆமேன்.
0: அஜய், அவர் கேள்வி உண்டு. அந்த ஏனோக்கு திருமணம் செய்தவனா
1: குடும்பஸ்தானா?
0: சரியான முடிவை சொல்லி போயிட்ட கூகுளுக்கு நன்றி. அடுத்த கேள்வி.
2: ஐயா, சாத்திரி நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் மறுபடியும் சொன்னவர் தானே டியூஸ்டே?
0: இவையில கேட்டு பார்த்தேன். குமாரனையும் மதளிக்கிறவர் யார்? இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
2: என்ன கேள்வி?
0: பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவர்கள் யார்? இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
2: வெளிப்படுத்தல்
0: இல்லை.
2: வெளிப்படுத்தல இல்லையா? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறார்கள்.
1: அது ஒன்று யோவான்ல வருது, தெரியுமா அந்த வசனம்? சரியா?
0: ஒன்று யோவான் 2:22 வருது.
1: ஒன்று யோவான் 22 வருது. சரி, நீங்க சொன்ன சரியும்.
2: ஓகே, ஐயா கேட்ட மாதிரி ஆதாமுக்கு மனைவி இந்த பேர் என்ன? ஆதாம் ஆதாம் இல்ல, சாரி, மன்னிக்க வேண்டும், நோவாக்.
1: மனைவி இருந்தா சரி ஐயா, நோவாவுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தது. ஆனா வந்து மனைவிட பேர் போட்டிருக்கா?
0: மனைவியின் பேர் இல்ல, பேர் இல்ல,
2: ஐயா. அதிகாரம் 4:22 இருக்கு. நாமாள்
1: பேந்து அது வேறொரு ஐயா. ஆதியாகமம் 4:22 பாப்போம். ஆதியாகமம் 4:22 ஐயா சொல்லப்படுது, 21:22, சில்லால் தூபால் காயினை பெற்றாள், அவள் பித்தாள் இரும்பு முதலியவற்றை தொழிலாளியாக இருந்தால் தூபால் காயின் சகோதரி தாமார் லாமாக்கு. இது இது இது இதுல இதுல இல்லையே ஆதாம் என்ற என்ன பேர், நோவா என்ற மனைவி இல்லையா ஐயா?
0: மனைவி அதிகாரபூர்வமா எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று எழுதி.
1: இன்னொரு காரியம் ஐயா நீங்க வந்து பார்க்கணும் ஐயா, அதுல வந்து 4 அதிகாரத்திலேயா நோவாவின் காரியம் வராதையா நோமலை ஏன்னு சொல்லி சொன்னாலையா, நாதா 4 அதிகாரத்துல வந்து அதாவது காயின் ஆவேல் என்ற வந்துதான் இங்க 5 அதிகாரம் முடிகிற அதுக்கு பிறகுதான் அந்த நோவாவின் காரியம் 6 அதிகாரத்தான் தொடங்குது ஐயா. 5 அதிகாரம் கடைசியில தான் நோவா 500 வயசான போது சேம் காயை பெற்றான்னு சொல்லப்படுது. ஆனால் நோவாவுடைய பேர் அதில் போடப்படுது.
0: ஜூத பரம்பரை நூல்களின் படி அது நாமா அல்லது எப்சாரா என்று பேர் என்று சொல்லி.
2: ஆமா ஆமா அதான். ஆனா வேதாமத்துல
1: அது வந்து இதுல இருக்கலாம். ஆனா இதுல வந்து
0: ஜூத பாரம்பரிய நூல்கள்லாம் அது இருக்குது, அது வந்து வேதாமத்துல இல்ல.
2: வேதாமத்துல இல்ல அதான்.
1: ஐயா
2: சொல்லுங்க
0: அல்லது நாமா
2: என்ன பேர் வருவதற்கு என்ன அர்த்தம்?
0: வந்து முதல் எபிரேயன் அவன் வந்து அந்த கல்தேய தேசத்தில இருந்து இந்த கானான் தேசத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார், அதான் எபிரேயன் அந்த இடத்திலேருந்து தான் துவங்குதான்னா
2: தெரியும். ஏன் அந்த பேர் வந்தது என்றுதான் கேள்வி. இப்ப கொஞ்சத்து முன்னம் மகேந்திரையா கேட்டுக்கொண்டிருந்தாரா தெரியல. எபிரேயர் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்?
1: எபிரேயருடைய அர்த்தமா,
2: எபிரேயர் என்ற பெயர் ஏன் வந்தது, அதன் அர்த்தம்
1: என்ன?
2: தெரியும் அதெல்லாம் சரி, ஏன் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று
1: கேட்டேன். கடந்தபடியா கொடுக்கப்பட்ட பெயர்
2: என்ன நதி, என்ன எந்த இடத்தை கடந்தது?
1: ஜப்ராத் நதி.
2: ஐப்ராத் நதி. ஐப்ராத் இன்னும் ஒரு கேள்வி ஞாபகம் இருக்க கேட்கிறேன். இந்த 40 நாள் உபவாசம் இருக்கினேலோ அதனால இந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உபவாசம் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, அதில் எந்த வித பிரயோஜனமும் இல்லை என்று எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு, எப்படி இருக்கு? புதிய
1: ஏற்பாடுல
2: இருக்கோ குருந்தியர் 8:8 ஒன்று குருந்தியர் 8:8 இருக்கு. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகர்ந்தவர்களாக்க மாட்டாது, என்னத்தினால் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனாலும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை.
1: 8:8 போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது, என்னத்தினால் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியார் இருப்பதனால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. இதுல 40 நாளை பற்றி போட இல்லையே.
2: நான் சொல்றேன், உபவாசம் இருக்கு, சாப்பிடாம இருக்கணும் தானே, அதை பற்றி தான் கேட்கிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு தானே,
1: உபவாசம் பற்றி தான் கேட்கப்படாது, போட இல்லை.
2: சாப்பிடாம இருக்கிறதுல இந்த ஒரு பிரயோசனம் இல்லை, சாப்பிட்டாலும் ஒரு பிரயோசனம் இல்லை, அதுதான்
1: சொல்றேன்.
2: என்னத்துக்காக 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் சாப்பிடாம, அதுதான் கேக்குறேன். அதுல அதுல ஒரு பிரயோசனம் இல்லைன்னு தான் சொல்லுது வாய்ப்பு.
1: இப்ப உபவாசம் இருக்கிறதால என்ன பலன், பதில் இதுதான் பதில். 40 நாள் உபவாசம்
2: உபவாசம் வேறு, உபவாசத்தில் சாப்பிடாம இருக்கிறது வேறு.
1: உபவாசம் வேறு, சாப்பிடாங்கிற வேறையோ.
2: உபவாசம் வந்து
0: 58 மூன்றில் இப்படி ஒரு காரியம் இருக்கலாம்.
1: அதான் நான் சொல்றேன், போஜனமானது நம்ம தேவனுக்கு அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கணும். சேவ் மணி, தேவனுடைய வார்த்தையை புசிக்க வேண்டியா. சரி, அடுத்த கேள்வி.
3: சொல்லுங்க ஐயா. நாறு கேள்வியா கேட்ட ஐயா?
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க.
3: ஒரு கொமன் கேள்வியா? நீங்க பைபிள் எங்க இருக்குன்னு கேட்க கூடாது, இது கொமனா நீங்க உங்க மைண்டை யூஸ் பண்ணி சொல்றதா?
2: ஓகே,
1: மைண்ட் இந்த தான் யூஸ் பண்ணுங்க.
3: காய் எப்படி பூவா வருது அதை சொல்லுங்க, என்ன சாமானது? இது கொமன் கேள்வியா?
2: ஆமாம் ஜோசி. இலங்கையில இருக்கா? இலங்கையில இருக்கா? இலங்கையில இருக்கா
3: ஐயா? இலங்கையில, இலங்கையில இருக்கு, இந்தியாவில இருக்கு, எல்லா இடங்கள்லயும் இருக்கு ஐயா. இப்ப சில நேரத்துல உங்களோட வீட்லயும் இருக்கலாம், சில நேரத்துல ஜெனட் சிஸ்டர் வீட்லயும் இருக்கலாம், அல்லது மகேந்திர ஐயா வீட்லயும் இருக்கலாம், அதை பாவிக்கிறதா இருக்கலாம். சொல்லுங்க என்ன.
2: காயான பிறகு பூ ஆகுறது.
1: வாழைப்பூவா?
3: இல்ல, அது என்னன்னு பேரு, அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க நீங்க.
1: காயா வந்து புற பூவா வருது.
3: அப்படி வராது ஐயா.
2: அது ஐயா
3: பூ வராது ஐயா. வாழைக்காய் வந்து பூவா வந்து பூவா புறதான் காயா பெரு.
2: வாழைப்பூ ஐயா பூ முன்னுக்கு இருக்குது ஆல்ரெடி, காய் அங்கால கிடக்கு.
3: அதான் ஐயா, அது வாழைப்பூ வந்து பூவா வந்து தானே ஐயா, பூத்தான் அங்க பெருசா வந்து காயா வருது. சரியா ஐயா, கவனிச்சு பாரு. ஆனா இது நான் கேக்குற வழி ரிவர்ஸ்ல போகுது. அதாவது வந்து கொமன் கேள்வி, நான் சொன்ன வேதத்துல இருந்து கேட்டுறாங்க என்ன இப்ப இந்த வேதத்துல இருக்கிறது சொல்லி.
1: ஓ, இது வேப்பங்க, வேப்பம்
3: இல்ல இல்ல வராதுயா.
1: வேப்பம் பழமையா காயா வந்து கூட பூவா வந்து
3: நான் சொல்றேன் ஐயா, இது வந்து அண்டண்டாடு நம்முடைய தேசத்திலயோ இந்தியா தேசத்திலயோ ஆசியா இடங்கள்ல அந்த ஜனங்கள் நம்முடைய ஆக்கள் வந்து கூட பாவிக்கிற காரியங்கள். அதே வேளையில வந்து இப்ப நீங்க உங்க தேசத்துல இருந்தா நீங்க உங்க பாவிக்கிறீங்களோ இல்ல, நாங்கள் இங்க பாவிக்கிறோம். நாங்கள் எங்க இடத்துல இப்ப இருக்கு, நாங்க இங்க யோமல இருந்தால் என்ன சொல்லுங்க?
2: வெங்காய பூ
3: இல்ல,
1: தேங்க
3: இல்ல,
1: என்ன
3: ஐயா?
1: தேங்காய திருவிழா பூவா வருது ஐயா.
3: சரியான பதில் ஐயா, சரியான ஐயா, சரியான பதில். தேங்காய் தான் தேங்காய் பூவா வருது. சரி ஐயா,
1: கேள்வி காய்க்கு பின் பூ ஆகுறா, அந்த காயே பூவா வரணும். நீங்க கேட்ட கேள்வி காய் பூவா வருது என்றால்
3: அப்படி இல்லையே, காயான பின் பூவாகிறது சொல்லித்தான் நான் சொல்றேன். நாம வந்து காய நாங்கள் பூவாக்குறோம், திருவினா பூவா வருது
2: ஐயா. நாங்கள் ஐயா, நாங்க நினைச்சது மரத்துல அப்படியே வருது, பூவா வருதுன்னு.
3: அப்படி இல்ல, சிக்கலான கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கிறேன், இதுவும் கொமன் கேள்வி தான். இது அண்ணன்டா நீங்க காரியங்கள் பாய்க்கிறீங்கதான். இன்னொரு கேள்வி இருக்கிறேன்,
4: மரத்துல வேர்ல போறோம்
3: சொல்லுங்க. சரி, ரெண்டாவது கேள்வி ஐயா, இன்னொரு கேள்வி, இந்த கேள்வி கேக்குறேன் ஐயா. பழமான பிறகு பாருங்க, அது வந்து காயா வருது. எது பழமான பிறகு அந்த பழம் காயா வருது?
4: பழமானது காயா வருதுன்னு சொன்னால்
2: அப்பிள்.
3: இதுவும் இதுவும் மகேந்திரம் ஐயா உங்களோட விட்டேன், அநேகமா உங்களோட விட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கும்னு நினைக்கிறேன், லெசி ஐயா விட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அநேகமே. ஆனா தெரியாது, நீங்க பாவிக்கிறீங்களோ இன்னும் தெரியாது.
4: பழம் வந்து காயா போகுதோ?
3: ஓ, பழம் வந்து காயா போகுது.
2: அப்பிள்
3: இல்ல.
4: இது இது திராட்சை, திராட்சை
3: இல்ல.
4: இது திராட்சை பழம்
3: ஐயா, அத காயண்டு தான் ஐயா அழைப்பாங்க ஐயா. பழமா இருக்கிறத வந்து திரும்ப அது இதண்டா போற காயண்டு தான் அழைப்பாங்க. நீங்க நான் சொன்ன உங்க வீட்டுல இருக்கு ஐயா. ஒரு உதாரணத்தை சொல்றேன், தெரியாது எனக்கு.
4: காயானது பழுக்குதோ?
3: காயான பிறகு ஐயா, பழமான பிறகு ஐயா அது காயா வருது ஐயா. காயான பிறகு அழைக்கிறேன். தெரியுமோ தெரியாதோ ஒரே
4: வார்த்தை வந்து காயா வருதுன்னு சொன்னா காய வைக்க இல்ல, மரத்திலே வருது. என்ன
3: அப்படி வரா? இல்ல மரத்துல வராது, மரத்துல இருந்து காயா புடுங்குறோம் இல்ல, அதுக்கு பிறகாது வந்து மரத்துல இருந்து பழமா புடுங்குறோம், பழமா புடுங்க அப்புறம் அது காயா வருது ஐயா. அதை பேர் காயாக்குறோம்.
4: பழங்காப்பு காயா வாரான்டா? அந்த அன்னமுன்னப்பழம் அப்படித்தான் தொட்டோட காயும். அது இல்லை
3: கடைசி வரை சொல்லி பயப்பட இல்லையா? கூகுள் சொல்லாத ஐயா.
4: இது அன்னாசி பழமோ? அன்னாசி
3: இல்ல இல்ல. நான் சொல்றேன் ஐயா, அண்டண்டாடு அநேகமா நோமலா அநேகமா சாப்பாட்டுக்கு பாவிக்கிறவ வந்து, ஆனா அதை சொல்றேன் வந்து ஒன்றில் நீங்கள் இன்றைக்கு பாவிச்சிருக்கலாம் அல்லது தேசிக்காயா. சரியான பதில் ஐயா. அது எப்படி வருது? பழமா வருது சொல்லுங்க, காயா வருது சொல்லுங்க. விளக்கத்தை சொல்லுங்க.
2: நாங்க தேசிக்கான்னு தானே சொல்றது
3: ஐயா. ஐயா தேசிக்கா சரி ஐயா, அது விளக்கத்தை சொல்லுங்க ஐயா.
4: தேசிக்காய புடிங்கணும் ஐயா, பழமா வந்துடும்.
3: ஓ, பழமா வந்து மழை பெய்ய நேரம்.
2: நாங்க தேசிக்காய பழம்னு சொல்றது இல்ல ஐயா.
3: இல்ல பழம்னு சொல்றது இல்ல ஐயா, வந்து அது மஞ்சளா வந்த அப்புறம்தானே ஐயா அதை புடுங்குறோம் ஐயா. தேசிக்காய
4: நாங்கள் விற்கிறதுக்கான முதலே புடுங்கிடுவோம்.
3: அதை புடுங்கி அப்படி வச்சு போட்டுறீங்களா ஐயா?
2: ஒரு காலம் தேசிக்காய பழம்
3: சொல்றீங்க.
4: காயா
3: வருது எப்படி? ஊரு காயா வருது ஐயா. தேசிக்க பழத்தை புடுங்கி அதுக்குள்ள போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு வந்தா ஊர்வாய சாப்பிடுறோம் ஐயா. அண்டண்டாடு ஞாபகம் இல்லையா? அதான்
4: நான் சொன்னேன்.
3: அதைத்தான் நான் சொன்னேன். ஊரு காய், ஊரு காய், தேசி பழம், ஊரு காய்.
4: நீங்க
3: கண் கண் கண் கண் கமன்
4: கழுவு. வேறு இல்லை
3: என்ன இருக்குது? பழம் இருக்கு,
4: ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு வேரே இல்ல.
3: மரம் இருக்குது, வேர் இல்ல. என்ன மரம்? வேர் இல்லாத மரம். என்ன மரத்தை ஒரு சத்தத்தை காணல, எல்லாரும் விட்டு போயிட்டு நம்ம
4: சொல்லுங்க. ஒரு மரம் இருக்கு, அதுக்கு வேர் இல்ல.
3: வேறில்லாத மரம். அது என்னப்பா வேறில்லாத மரம்?
4: கேள்வி.
3: மற்ற காலையில் ஓடி ஒழிச்சிட்டு மரம் இருக்குது, வேர் இல்லை. அது என்ன மரம்?
2: மராமரம். மராமரம்.
3: மராமரம். பனைமரம், தென்னை மரம், எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. வேர் இல்லாத மரம் என்ன? மனுஷனை தான் சொல்லணும் வேர் இல்லாத மரம். சொல்லுங்க ஐயா, மறுபடியும் சொல்லுங்க. பலகையா? பலகை என்னயா? மரம் இல்லையா? அது பலகை இல்ல,
4: மரத்தை தான் எடுக்குது ஐயா.
3: ஐயோ கடவுளையா, அடுத்த அளவுக்கு வாங்க.
0: பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதை எதற்காக தைரியமாய் போராட வேண்டும்?
4: நீதிமன்றம் இருக்கம்மா?
0: இல்லை.
3: பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதையா? பரிசுத்தத்துக்காக போராட வேணும்.
4: பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த
0: எதற்காக தைரியமாய் போராட வேண்டும்?
2: பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள.
0: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே?
3: அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.
0: கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே?
3: அபிஷேகம் பாரம்பரியம் அபிஷேகத்தை பாத்திரம் இருக்கா?

0: Úriel pár dánál?
1: Elég pár.
0: Elég pár.

0: Bị chế không?
1: Ne kölvi?
0: எத்தான் அபிஷேகம் பண்ணினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே?
2: ஆபக்கு மூண்டு வாய் மூண்டு.
0: யா கத்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.
1: ஆபகுக் மூண்டு பதிமூண்டா? ஆபகுக் மூண்டு பதிமூண்டு.
0: அமீன்.
1: ஆபகுக் மூண்டு பதிமூண்டுல
0: அபிஷேகம்
1: உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். கழுத்தளவான அஸ்திவாரத்தை துறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். ஆமேன்.
0: துக்கத்தை ஏற்படுத்தின பிறப்பு யாருடையது? சந்தோஷத்தை ஏற்படுத்தின பிறப்பு யாருடையது?
3: ஒன்று அதான்
1: சந்தோஷம் இயேசு, சந்தோஷம் இயேசு. துக்கம் அப்சலோம்
0: இல்லை,
1: யூதா
0: இல்லை.
1: சந்தோஷம் ஆண்டவரே, துக்கம் இவன் பிரவாத இருந்தா
3: துக்கம் கொண்டு வரது சாத்தான்
1: இல்லை. இவன் பிரவாத இருந்தால் நல்லதோ என்ன ஒரு வருசனம் கொண்டு வருது
2: என்ன?
3: அது யூதாஸ் கரியோ சொல்லப்படுது.
2: துக்கம் வந்ததுனால் அந்த மனிஷ இவள் மனோபாவன் துக்கம் தாய் சொல்றது துக்கப்பட்டவன்
0: இல்லை.
1: கிதியோனா
0: இல்லை.
2: தாய் துக்கப்பட்டவன் இல்லையம்மா?
1: துக்கத்தோடு பெற்றாள் என்று கல்லோ.
0: ஐயா துக்கத்தோடு பெற்றாள் என்று இருக்கு. அது யார்?
3: அது யாரு? என்ன பேர் என்று சொன்னால் யாபேஸ்.
0: யாபேஸ். அப்போஸ்தலர் பவுல் எந்த கோத்திரத்தான்?
3: பெஞ்சமின்.
0: பெஞ்சமின்.
2: பெஞ்சமின் கோத்திரம்.
0: ஞானமுள்ள மகன் யாரை சந்தோஷப்படுத்துகிறான்? வானங்களுக்கு கூறப்பட்ட உவமை வேதத்திலே எங்கே எங்கே இருக்குது?
3: என்ன சாமான்?
0: வானங்களுக்கு கூறப்பட்ட உவமைகள்.
3: வானங்களுக்கு கூறப்பட்டது சங்கீதத்தில் வருது.
2: வானங்களுக்கு
0: கூறப்பட்ட உவமைகள் என்ன?
2: வார்த்தை
0: இல்ல.
2: வானம் போய் ஒழுந்து போனாலும் வார்த்தை ஒழுந்து போகாது.
1: வானம் எனக்கு சிங்காசனம்.
0: அது இல்ல. ஒரு உவமை
3: என்ன சொல்லிருங்க? வானம் என்ன
0: இப்படியா உருவாக்கினேன், இப்படியா இதேன் என்று சொல்லி எழுதி இருக்குத்தானே. சங்கீதம் 104:2 எழுதி இருக்குது. ஏசாயா 40:22 எழுதி இருக்கு.
3: சங்கீதம் 78:2 வருதானே? சங்கீதம் 49:4 வருது.
0: ஓகே நீங்க கேட்கலாம்.
3: மகேந்திரம் ஐயா ஒரு கேள்வி கண்டு வாங்க. நீங்க
2: கேட்டா போச்சு. எந்த கேள்வி? உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பதுங்கு.
3: உம்முடைய பாதையிலே,
2: உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பதுங்கு. நித்திய வெளிச்சம் வார்த்தை வெளிச்சம் இல்ல.
3: உம்முடைய பாதைகளில் அது நீதிமொழியில வருது என்று நினைக்கிறேன். கத்தருடைய வார்த்தை பாதைக்கு படிச்சதை சொல்றீங்க.
0: யோபு 22:28
2: உம்முடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பது அங்கே.
0: யோபு 22:28
2: யோபு 22:28 சரியானவர்கள்
3: ஆமே. அடுத்தவளைக்கு வாங்க
2: வரணும்
3: ஐயா.
2: வாய்க்கு இனிப்பாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தகங்களை புசித்த இருவர் யார்?
3: ஒருவர் எசேக்கியேல், மற்றது எரேமியாவா?
2: சொல்லுங்க முடியே.
3: அதாரையா எரேமியா எசேக்கியேல் சரியா ஐயா?
2: பாருங்கோ கொஞ்சம் பாருங்கோ. இதே பாரு சொன்னீங்க
3: எசேக்கியேலும் எரேமியாவும் ஐயா
2: தவறான விட. வாய்க்கு வயிற்றுக்கு கசப்பாவும் இல்ல புத்தக சுருளை பூசித்த இருவர்.
3: ஓகே
2: சரி உண்டு. மற்ற
0: வாய்க்கு கசப்பு வயிற்றுக்கு இனிப்பா.
2: வாய்க்கு இனிப்பாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சுருளை புசித்த இருவர் யார்? ஒன்று இசைக்கல் சரி. மற்றவர் வாய்க்கு இனிமையாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சுருளை புசித்த இருவர் யார்? ஒன்று இசைக்கல் இல்லை இசைக்கல் 3:1-3 இருக்கு. அடுத்தது யோ அடுத்தது

0: Yoma,
1: Yoma, Yoma,
0: யோவா
1: யோவா.
0: பத்து எட்டு பத்துல இருக்கு யோவா. அடுத்த கேள்வி, மருமகனால் தேவ ஆசிரம் பெற்ற மாமல்லியார்.
1: மருமகனால்
2: லாபான்.
0: இல்லை, மருமகனால் தேவ ஆசிரம் பெற்ற மாமன். மருமகனால் ஆசீர்வாதம் பெற்றான் ஒரு மாமன்.
1: மருமகனால் ஆசீர்வாதம் பெற்றார்
2: லாபான் இல்லையா? லாபான்.
0: லாபான் சரியான விடை.
2: என்ன முதல்ல சொல்ல இல்லையா? நெட்டியல்
3: சொன்ன.
0: இது பொல்லாத ஜனம் என்று கூறுகிறது யார்?
2: இது பொல்லாத ஜனம், தலக்கணம் பிடிச்ச ஜனம். யார்? ஆண்டவர் தான்.
0: இல்லை, இது பொல்லாத ஜனம்.
2: நோவாவா?
0: இல்லை, உருக்கேக்க ஒரு சொன்ன வசனம்.
2: விளங்கல.
0: பொண்ணை உருக்கேக்க ஒரு சொன்ன வசனம். வெரி குட். அடுத்த கேள்வி, ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது? இல்லை, ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது? ராகேல் என்று போட்டாலும் வேற அது விட
1: கல்லறை என்று போட்டா வரும் தானே.
0: நான் போடுவோம் கட்ட சரி வேற. இந்த கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி. ராகேலன்னு போட்டாலும் வராது, கல்லறை என்று போட்டாலும் வராது. ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது?
1: நான் சொல்றேன் ஐயா, பாருங்க
0: சொல்லுங்க. இல்லை, அங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லி படம் போல என்ன.
3: பெத்தலகேம் எப்பபிதாத்தா எனப்பட்ட அந்த வழியிலே அடக்கம் செய்யப்பட்ட.
0: இல்லை, ராகேலின் கல்லறை எந்த ஊரில் அடக்கப்பட்டது? சொல்ல மாட்டீங்க.
3: பெத்தலகேமின் தென் நுழைவாயில்.
0: இல்லை, பெஞ்சமீனின் எல்லையாய செல் சாகில்.
2: நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெஞ்சமின் எல்லி ஆகிய செல் சாகில் ராகேலின் கல்லர் எண்டையில் இரண்டு மனுஷனை காண்பாய்.
0: செல் சாகில் அதான் சொன்ன உங்கள் வாயில் வராது. முதல் முதல் அரசாங்கத்தில் மானியம் பெற்றவர்கள் யார்?
1: என்ன பெற்றவர்கள் ஐயா?
2: மானியம் மானியம்
0: மானியம்
1: மானியம் மானியம் மானியம்
2: அந்த
0: போட்டேன். முதல் முதல் அரசாங்கத்தில் மானியம் பெற்றவர்கள் யார்? அரசாங்கத்தில்
1: கவர்மெண்ட்ல சம்பளம், கவர்மெண்ட்ல சம்பளம் அரசாங்கத்தில்.
2: ஒன்று சாமுவேல் 17 28 25 இருக்காதா?
0: இல்லை,
2: வேலை நிந்திக்க வந்தங்க. கிடக்குது. ஒன்று சாமுவேல் 17:25, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யமானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலே சர்வ மானியம் கொடுப்பார். ஆதியாகமம் 47:22 ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவனுக்கு கொடுக்கவில்லை, அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாய் கொடுக்கப்பட்டிருந்ததினால் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்திலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்தாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை.
0: சரியானவரை அடுத்த கேள்வி. முந்தியவர்கள் கேட்டால் திருப்பி கேட்போம். விளம்பரம் பண்ணினவர்கள் என வாசிப்பதங்கே
2: பிரசித்தம் பண்ணவரா விளம்பரமா?
0: விளம்பரம் விளம்பரம் விளம்பரம் பண்ணினவர் பண்ணினார்கள் என்று வாசிப்பதங்கே விளம்பரம் பண்ணினார்கள்.
2: பிரசத்தம் பண்ணினார்கள் கழிப்பிற்கும் விளம்பரம் பண்ணு கேள்விப்படையில்
0: கூகுளில் போட்டால் வராது.
2: ஆ
0: கட்டசேலமும் வராது.
2: அதான் நீங்கள் பிரசித்தம் பண்ணார்கள் தான் நாங்கள் கேள்விப்பட்ட உடைய கிடக்கு.
0: முந்தியோர கேட்டேன் அந்த கேள்வி.
2: ஆ
0: விளம்பரம் பண்ணினார்கள் எக்ஸ்ட்ரா 18 இருக்கு. எக்ஸ்ட்ரா 18 இருக்கு.
2: எஸ்ட்ரா 10:8
0: ஆமாம்.
2: ஆமாம் எஸ்ட்ரா
0: 10:8
2: எஸ்ட்ரா 10:8 அப்போ 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருள்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையில் பிரிந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள்.
0: அந்த காலத்தில் பறையலை அடிக்கிறது.
2: ஆமாம். அதில் என்ன சொல்லுங்க என்ன ரீசன் வரையிலேண்டா ரெண்டு சொல்லே ஒண்டா போட்டுருக்காங்க. விளம்பரம் பண்ணினார்கள்ன்றதை புரிச்சு போடையில் வாய்வில் புரிச்சு போடையில் ஒண்டா போட்டுருக்காங்க.
0: அதுதான்
2: வந்த பிரச்சனை.
1: என்னையா கேட்டீங்க?
0: மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை இவைகளை தெரிந்து கொள்ள சொன்னது
1: ஏன்
0: அந்த கேள்வி? அப்துல் கேள்வி வந்து விளம்பரம் பண்ணினார்கள்.
1: அது நீங்கள் இஸ்ரான்னு சொன்ன பிரிச்சு கேட்டேன்.
0: மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை இவைகளை தெரிந்து கொள்ள சொன்னது யார்?
1: மனத்தாழ்மையை தெரிந்து கொள்ள சொன்னது
2: இயேசு கிறிஸ்து.
0: தவறான
2: சாந்தம்
0: நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னது யார்?
2: இயேசு.
3: அப்போஸ்தலர் பவுல்.
0: அப்போஸ்தலர் பவுல் சரியான விடை. யோசுவாவின் மறுபெயர் என்ன?
1: யோசுவாவின் மறுபெயர் ஐயா
2: பெல்சாத்தார்.
0: யோசுவாவின் மறுபெயர் என்ன?
1: அது இல்லையா, அது வந்து தானியல் இதில் இல்லை வருது. யோசுவாவின் மறுபெயர் வந்து
0: மறுபேர்
1: வந்து
3: சரியான
1: நீங்க சொல்றதையா தானியல் வர காரியம் ஐயா.
0: பிறந்தது முதல் இந்த பரிதானிகள் கேட்கணும் புளியா சொல்லக்கூடாது. பிறந்தது முதல் தலையில் சவர கத்தியே படாமல் இருந்தது யார்?
1: பிறந்தது முதல் சவர கத்தியே படாமல் இருந்தவர்
0: பிறந்தது முதல் தலையில் சவரம் கத்தியே படாமல் இருந்தவர் இருந்தது யார்?
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐயா.
0: இல்லை.
1: யோவான் ஸ்நானன்.
0: இல்லை.
1: அவதரி ஐயா.
0: பாபர் சொல்றதுக்கே போகல.
1: அதான் போயில்ல.
0: எல்லாரும் சிம்பிள் சொல்லுவீங்கன்னா இந்த கேள்வி.

0: பராமரி என்ன சொன்னீங்க?
1: கிதியோன்
0: இல்லை
1: அவ அண்ணால் சொல்றா இல்லை சௌரன் கத்திவன் தலையில வருல
2: அண்ணால ஐயா மேலதானே கசவர கத்தி பிடியாது ஆண்ட்ரா ஏசு கிரீசு மற்றது சிம்சோன் மற்றது வேற யார் வந்து இதா இருந்தது பினகாஸ் பினகாஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன்
0: இல்லை பாத்தீங்களே எங்கேயோ புல விடுறீங்க கேட்ட கேள்வியை விட்டுட்டு எங்கேயோ நான் கேட்ட கேள்வியோ கேளுங்கோ பிறந்தது முதல் தலையில் சவரன் சவரன் கத்தியே படாமல் இருந்தது தலையில் கத்தியே கொண்டு போயில்லை சிம்சோன் பட்டு தலை பட்டி நான் எல்லாரும் பட்டி தலை தொடையிலே அவர் என்னடா அப்போ சின்ன கேள்விக்கு எப்படின்னா பெரிய கேள்வி கேட்டால் என்ன செய்ய போகிறீங்க பழைய ஏற்பாடு
2: பழைய ஏற்பாடு தானே
0: கத்திய தொலை இல்லையா தலையில்
2: கத்தி அந்த அந்த கத்துல கத்தி இல்லை போல ஏதாவது ஈட்டி ஈட்டிப்பட்டுருக்கு
0: சவரா இந்த கத்தி வச்சா யாரு தெரியும் பிறந்த முதல் தலையில் சவரகன் கத்தியே படாமல்
1: யோவான்
2: தலைமை போனப்பட்டா
0: ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு பாய்வுல
2: ஆண்டவரா இயேசுக்கு செலவுக்கு போயில்லையா அவர் அவரை சொல்லுவீங்களா
1: நியாயாதிபதிகள் இருக்க ஐயா 13:3 நீ கப்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலைமேல் சபரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயராயிருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் ஆமேன்
0: அவன்
1: தலைமேல் சவரகன் கத்தி படுவதில் ஒரு பொருத்தனை பண்ணினாள் அன்னால் தானே சொன்னது அன்னால் இந்த மகன் தானே அதான் மாறி சொல்லிட்டு கிதியோன் அது அந்நாளின் மகள் மகன் சாமுவேல்
0: எந்த தேசத்தில் நிலங்கள் அனைத்தும் அரச உடைமையாயின
1: எகிப்து தேசத்தில்
0: தவறான விடை
1: எகிப்து
0: சரியான விடை எகிப்து தேசத்தில் எகிப்து சரியான விடை
1: எந்த இப்போ நாங்களே ஐயா ஊரில் எக்ஸாம் எழுத போயிருக்க இந்த தேசத்தில் இருந்தால் நாங்கள் எழுதணும் எகிப்து தேசத்தில் என்று எழுதணும்
0: கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் தரமாட்டோம்
2: தட்டுங்கள் தரமாட்டீங்களா கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து இது எந்த இடத்திலே எந்த வசனத்திலே எந்த அதிகாரத்தில் வருது சொல்லுங்க ஐயா
0: இது புலம்பல்ல இருக்கு ஐயா
2: இல்லை புலம்பல்ல இருந்தா அந்த வசனத்தை வாசிங்க
0: என்ன கேள்வி
2: கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதியை சிங்காரித்து
0: கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் வாரன் வாரன் வாரன்
2: இது யார் யாருக்கு சொன்னது ரெண்டு இதில் ரெண்டு கழிவு வருது அது மட்டும் இந்த வசனம் எங்க இருக்குது அது சொன்னீங்கன்னா

0: இந்த கேள்வியை திரும்பி இருக்கானுங்க.
1: கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதியை சிங்காரித்து.
2: நீதி மத்தேயு 23:29 இருக்கு ஐயா.
1: சரியான பதில் ஐயா. யார் யாருக்கு சொன்னது?
2: மாயக்காரனா வேதவாகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்க தரிசனின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து என்று கணக்கு.
1: யார் யாருக்கு சொன்னது?
2: ஆண்டவராக நாக்கும் சொன்னது, வேதவாரக்கும் பரிசேயருக்கும்.
1: முதலாம் வசனத்தில் மறுபடியும் இருக்கு ஐயா. பின்பு இயேசு ஜனங்களை தம்முடைய சீசர்களை நோக்கி என்று சில வசனம் சொல்லுது.
2: அதான் இயேசு என்று சொல்லி, இயேசு ஆண்டவர் என்று சொல்லிட்டேன்.
1: ஐயா இயேசு ஆண்டவர் என்று சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது கேள்வி ஐயா. 126 பாருங்க ஐயா. 129 இல்லை இல்லை, 127 வயதிலே மரித்த ஸ்திரியார்.
3: 127 மரித்த ஸ்திரீ,
2: அதான் ஆபிரகாம் இந்த வாய்ஸ். அவருக்கு என்ன பேர்?
1: என்ன
3: சரியான
1: பதில் சேரால்தான். ஆதியாம் 23:1 வருது ஐயா. சரியா, 127 வயது மரித்த ஸ்திரீ.
3: மண்டிய போட்டா விட வேண்டிய, அதை பத்தி சிந்திக்க கூடாது.
1: அடுத்தது தாவீது, தாவீதுக்கு கப்பம் கட்டினவன் யார்?
3: அவன் தான் அந்த தீவான்.
1: எந்த நாட்டுக்கார கட்டினது தாவீது இது?
3: அவன் இந்த தீவு நாட்டுக்காரன்.
1: அதனது
3: கப்பல் இருந்து மயிலர் கீழே தான் கொண்டு வந்தாங்களே.
2: சீப்ரு தீவா?
3: இல்லையா, இந்த செலபோனுக்கு எல்லாம் கட்டடங்கள் கட்ட பலகைகள் மாடிகளாம் கொண்டு வந்தானே. சீப்ரு தீவோ
1: சொல்லுங்க.
3: அவன் தான் அவன் ஒருத்தன்.
2: அது பொம்பளை எல்லோ ஐயா அவன் அந்த.
1: தமஸ்குக்கு
2: அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்.
1: யாருக்கு கட்டினான்னு சொல்லி தாவீது, யாருக்கு அந்த யார் தாவீதுக்கு கப்பம் கட்டினான்னு தான் கட்டினான்
3: ஐயா. தாவீதுக்கு
1: கப்பம் கட்டினவன் யார்? கப்பம் கட்டினான். அடுத்த கேள்வி ஐயா, வடிவா பாருங்க. வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது?
2: வரதட்சணை
3: கேள்விப்பட்டேன். நல்லது, மறுமொழி வரதட்சணை கொடுக்கப்பட்டது
1: பட்டணம்
3: சொல்ற ஆசியும் முடிக்கிறேன்.

0: வரதட்சணைனா தெரியுதானே ஐயா, சீதனமா கொடுக்குற காரியம் ஐயா, அதான் இந்த தொழில் வச்சு சுத்த தமிழ் சீதனம் சரியா ஐயா,
1: சீதனமா கொடுத்தோம்
0: சீதனமா
1: கொடுத்தோம் கேஷ் கோட் அப்ப
0: பட்டணத்திட்ட பேரை சொல்லுங்க.
1: சொல்றேன் சொல்றேன் பொறுங்க.
0: ஜனட் ஜனட் நிக்கிறீங்களா? வரதட்சணையாக அதாவது சீதனமாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது? தெளிவா போட்டிருக்கு சீதனமா வரதட்சணையா கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கு அந்த வசனத்திலே. அப்படி வசனம் இருந்தா வாசிங்க நீங்க.

0: மகேந்திரம் ஐயா
1: மாறு ஐயா
0: சத்தத்தை காணி இல்லைன்னா நினைச்சு ஓடி ஒழிச்சிட்டீங்களா கொண்டு லெஸ்ஸி ஐயா காணி லெஸ்ஸி ஐயா
1: பட்டணத்துக்கு டிரைவர் கூட போறோம் கூகுள்ல போடுறோம் அங்கே இருக்குது
0: லெஸ்ஸி ஐயா லெஸ்ஸி ஐயா பட்டணத்துக்கு போயிட்டார் கூட எனக்கு
2: யார் கொடுத்தவன் தேடி பிடிப்பவன் தேடி பிடிச்சு அடிப்பவன்
0: தாண்டி அங்கால போகணும் நடுவுக்கு வரணும் ஏன் முன்னுக்கு கொஞ்சம் தள்ளி வாங்க உள்ளுக்கு வாங்க நீங்க செங்கடலுக்கு முன்னாடி நடந்துஞ்சால பாலமரத்துக்கு வரே இல்லையா இறங்கி வாங்க கொஞ்சம்
1: இந்த பேசிய
2: எகிப்து
0: சம்பந்தமான காரியம் தானே
1: ஒன்று சாமியல் ஏழு பதினாலு
0: இல்ல அப்படி அது இல்ல அது எகிப்து சம்பந்தமான காரியம் தானே
2: ஆகாருக்கா ஆகார் இல்ல சாராளுக்கா
0: இல்ல இல்ல ஆகார் இல்ல
2: சாராளுக்கா
0: இல்ல இல்ல இது வேற இது கொடுக்கப்பட்டிருக்குது முடியுமா முடியாதா அதாவது ஐயா அந்த அந்த இடத்துல பாருங்க அந்த அந்த காரியம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அந்த அந்த நாட்கள் வாழ்ந்த ஒரு பெரிய பிரபலமான ராஜா ராஜாவுடைய மனைவி கொடுக்கப்பட்டது இதுக்கு மேல குளி சொல்ல இல்லாது
1: அது
0: அதாவது சீதனமாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது
3: வேற இல்ல எனக்கு அந்த வடிவா தெரியும்
1: எனக்கு தெரியாத
0: நீங்க இந்த உங்களுக்கு இந்த இதுல வந்து பாக்கல வந்து இப்ப சாலமோன் நீங்க சொன்ன சாலமோன் சரியான சாலமோன் எந்தெந்த இடத்துல மறி பண்ணினார் கல்யாணம் முடிச்சார் இத்தனை ஹொண்டாட்டி சாலமோனுக்கு
3: மருமனாட்டியும்
0: எல்லாம் மொத்தம் அவ்வளவு ஆயிரத்துக்கிட்ட வருது என்ன
3: ஆயிரம்
0: ஆயிரம் மட்டும் அதுக்குள்ள ஒரு சம்பவம் தான் இது நடந்தது
3: அதான்
1: எழுத்தவே மறி பண்ணவன் இல்ல அந்த எகிப்தில
0: மறுபடியும்
1: எழுத்துல இவனுமே மேரி பண்ணிக்க அவனுக்கு கொடுத்தது
0: ஐயா அது கிடக்கட்டும் ஐயா அந்த வசனம் எங்க வருது என்ன மாதிரி வருது யார் யாருக்கு கொடுத்தேன்டாதான் அந்த கேள்வியில கேட்கணும் ஐயா சீதனமா கொடுத்தது ஒரு தகப்பன் தான் சீதனமா கொடுக்கறது அதே மாதிரி வந்து
3: அந்த ஒரு தகப்பன் அந்த அவருக்கு பேர் என்ன
0: தகப்பன் தான் கொடுத்திருக்கிறார் ஆனா தகப்பன் கொடுத்தா வந்து நீங்க நீங்க கிட்ட கிட்ட நிக்கிறீங்கள் சரி வேணும் நான் உங்களுக்கு வசனத்தில் நீங்க வாசிங்க அதுல ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க பதினாறு கேட்டதா ஐயா
1: ஒன்று ராஜாக்கள்
0: ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க
1: ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் வசனம்
3: அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாய் கொடுத்திருந்தார்.
0: ஆமீன். அப்ப எகிப்தின் ராஜா என்ன செய்தார், சால மருமோனை சாலமோன்ற வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், சரிதானே? ஆமீன்.
3: நான் சொல்லுவதுதான் எகிப்து சொல்லி
0: எகிப்து சரி, ஆனா சரியா சொல்லணும் இல்ல. எகிப்துன்னா இப்ப யார் யாரு கொடுத்தோன்னு தெரியாது. இப்ப கிட்ட கிட்ட நிக்கிறீங்க, இப்ப சாலமோன் அனுப்ப நான் ராஜான்னு சொல்லிக்க சாலமோன்னு சொன்னீங்க, சரி இல்லையாண்டு நான் சொல்ல இல்ல வந்து, ஆனா வந்து அது கிட்ட கிட்ட நிக்கிறீங்க, சரியான மறுமொழியை சொல்லணும். அடுத்த கேள்வி, மீதியாரை வேவு காக்க பார்க்க போன இருவர் யார்? மீதியானரை வேவு காக்க போன இருவர் யார்? சரியா சொல்றீங்களா? சரிப்பா, யோசேப்பும் காலேப்புமா? வரப்புறம் வரும் பாப்பா இருக்கா?
1: காலேப்பும் யோசேப்பும்.
0: பொறுங்க வரும் நிமிஷம் இல்லைங்க,
1: ரெண்டு பேர் தான் போகலாம் இல்லையா? பாலக்குழியோட வந்தவங்க, திராட்சை குழியோட வந்தவங்க இல்ல?
0: ஓகே. அன்று போண்டு அங்கே போன பின்பு சூத்திரம் காலேப்பும் ஜோசுவாப்பும் சொன்னீங்களா? இல்லை இல்லை,
3: ரெண்டு
1: வேறு
2: ரெண்டு கொஸ்டரோயா
0: வாரம் பொறுங்கையோ, வாரம் பொறுங்கையோ. நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ஐயா 9-18 வரையும் வாசிங்க.
2: நியாயாதிபதிகள்
0: 9-18 வரையும் வாசிங்க.
2: 9-18 அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி, 9 அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன், போக பயப்பட்டாயானில் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய யூராவும் சேனையிடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார் என்று கேள், பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனுமாகிய பூராவும் சேனைகளின் முன்னணியில் யாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரர்களும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடக்கிற மனப்பில் போயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான், அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை
0: கண்டேன். சேர்ந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்கல, அந்த விளக்கம் சொல்லப்படுது. அப்ப கிதியான் பட்டயத்தினால காரியங்களை செய்கிறது. அடுத்த கேள்வி, வேதத்தில் முதல் கேள்வியை யார் கேட்டது?
2: சாத்தான். சாத்தான்,
0: சரியான பதில். எங்க வருது?
2: ஆதியாகம் 1 ஆகும் இருக்கு,
3: 3 அதிகாரம் 1 வசனம்,
0: 3 வசனத்துல வருது. ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் கடைசி கேள்வியை கேட்டது யார்?
2: கடைசி கேள்வியை கேட்டது
0: மல்கியாவா?
2: கடைசி கேள்வியம்மா வெளிப்படுத்தல்ல, தூதனா?
0: ஆ, தூதன், சரியான பதில். வெளிப்படுத்தல் 14 வருது.
1: என்ன
0: தெரியாது, கத்தரின் கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொன்னவர் யார்?
2: சவுல்.
0: இல்லை இல்லை, கத்தரின் கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொன்னது யார்? இது ஒரு பெண்ணா?
1: என்ன
0: மகேந்திர ஐயா சத்தத காணல,
2: ரெண்டு பெண் மாதிரி இருக்கிறேன் கேட்டு பாப்போம்.
1: என்ன கேள்வி?
0: கர்த்தரின் கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொன்ன, அதாவது சொன்னவர் யார் என்றுதான் கேக்குறது.

0: அது ஒரு அருமையான ஒரு பெண் சொல்லி இருக்கிறாங்க, ஃபேமஸான பெண். ஐயா
1: ஓர்பாலா
0: இல்லை, நீங்கள் உடைய வாட்ச் வேணுங்க.
1: கத்தரின் காய்

0: புள்ளி ஏற்பாடா புது ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ன?
1: பழைய ஏற்பாடு ஐயா, பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு.
2: நாபாலனவன் சி
1: ஆ அரையா
2: நாபாலனவன் சியோ
1: இல்லை. அதிகாரத்துல 13வது வசனத்தை சொல்லப்படுது, கத்தருங்கை நகோமி சொல்றாரு, கத்தருங்கை எனக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லு. சரியா? சரி, ஓகே, கத்தர் ஆசீர்வதிப்ப. ஆமே, நன்றி. அடுத்ததாக யாருக்கு கோபுர சாரி யாருடைய கோபுரத்திலே பெத்தலகேம் இருந்தது?
3: யாருடைய
1: அதாவது யாருடைய கோபுரத்தில் பெத்தலகேம் இருந்தது? இல்லை, வரம் பொறுங்க, நான் பார்த்து சொல்றேன்.
3: யாருடைய
1: வரம் பொறுங்க, நான் திரும்ப சொல்றேன், வசனத்திற்கு வாசிப்போம். வரம் பொறுங்க,
2: கேள்வி சரக்கு
1: இல்ல இல்ல, யாரு அதாவது யாரு யாருடைய கோபுரத்தில் பெத்தலகேம் இருந்தது? கோபுரம்

0: முதல் தானேயா?
1: ஐயா எந்த யாருடைய பெயர்லயா? யாரு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? இல்ல இல்ல வராது, அப்படி வராது. தங்களை தாண்டிட்டு இது வந்து இல்ல இல்ல இது நீங்க வாசிக்கிற ஜோசுவாக்கு போகும். நீங்க சொல்லட்டா மரம் இல்லையா?
2: ஓகே, நிறைவு கொண்டு வாங்க ஐயா. அப்புறம் ஜபத்தோட
1: யோசுவா 19 அதிகாரம் 15-14 வாசிக்கணும்னா அந்த மரமொழி வருது ஐயா.
2: யோசுவா
1: 19 அதிகாரம் 15-16 வாசிக்கணும்னு சொன்னா அந்த மரமொழி வருது.
2: யோசுவா 19
1: 15
2: காத் காத்தாத் நகலால் சிம்ரோன் இதலா பெத்தலகே முதலான 12 பட்டணங்களும் அவங்களது கிராமங்களும் செபிலேன் புத்திரருக்கு அவர் அவருடைய என்னையா
1: கிடைச்சது
2: சுதந்திர மண்டலம் இருக்கு
0: பட்டணங்கள்
1: யாரு யார் யார் அதாவது யாருடைய கோபுரத்தில் பெத்தலகேம் இருந்தது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஐயா.
2: கோபுரம்
1: செவிலியன் புத்தருடைய காலத்துல அந்த காரியம் இருந்தது, பட்டணங்கள் இருந்தது ஐயா, அதான் சொல்லப்படுது ஐயா. நாகேல் சிம்ரோன் இத்ரா பெத்தலகேம் முதலான 12 பட்டணங்கள், 15 அவசரம் தருது ஐயா, முதலாவது 12 பட்டணங்களும் அவர்கள் கிராமங்களும் செபிலோன் புத்திரருக்கும் அவர்கள் வம்சத்துக்கும் கிடைத்த சுதந்திரம் சொல்லப்படுது ஐயா. சரியா ஐயா?
2: நீங்கள் யாருடைய கோபுரத்தில் இடத்துல கேட்டீங்களா ஐயா?
1: யாருடைய இதுல இடத்துலானே இருந்தேன்னு சொல்ல, அப்ப அவங்களோட ஆட்சிக்குள்ளானே அவங்களோட இதுலானே இருந்து அவங்களோட இதுலானே ஐயா, யாருடைய கோபுரத்தில் அவங்களுடைய கோபுரம் தானே அந்த இடம்
0: சுதந்திரம் ஐயா, கொடுத்துருக்காங்க கோபுரத்தை கொடுக்குற சுதந்திரம்
1: அதானே, அந்த இடம் தானே அவங்கள ஆராய்ச்சி கொண்டு வந்த இடத்துல தானே அந்த அதில் இருந்தது.
2: நீங்க கோத்திரம் வந்து கேட்டிருக்கணும், கோபுரம் இல்ல கோத்திரம் வந்து கேட்டிருக்கணும். செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்து பிறகு நீங்க இணைங்க.
3: ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று என்னாளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினீரப்பா. ஆண்டவரே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தாவே பங்கு கொண்ட ஒவ்வொரு திரையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும்படி செபிக்கிறோம். இது மறுபிறப்பிலே கேட்கப்படும் போது கர்த்தாவே ஒவ்வொரு செவிகளும் திறக்கப்பட கர்த்தாவே ஒவ்வொரு சிந்தையும் இருதயங்களும் ஆளுக செய்யப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
2: ஆமென் ஆமென். அதிகால வேளையிலே ஊழியர் சௌரம் மைந்தன்யா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சுவிசேஷ கிரேட்வின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே மாலை வேளையிலே சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து இந்த கேள்விகள் நிகழ்ச்சியிலே வாயில் குசில் இணைந்திருந்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவிழப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கத்திரதாமே இந்த கேள்வி பதில் மூலம் நீங்கள் வேதாகமத்திருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்திர உதவி செய்வாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமே உங்கள் ஒவ்வொருவரிடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு வீதாகம் கேள்விகள் நிகழ்ச்சியை அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் மீதியான காரியங்களுக்கு கூட வழி நடத்துவார். இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தில் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியரை வரவேற்போம். பெண்களுக்கான வார்ப்புகளுக்கான ஆலோசனை நேரத்திலே இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக ஒருவரோடும் வழிநடத்துவாராக. ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். விசேடமாக கணவனாரையும் மகன் யோகில் அவர்களையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் சவரிக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா,
4: ப்ரைஸ் தி லார்ட் என்றது.
2: ஆமென். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.
4: ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற இந்த தருணங்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்குவாராக. இந்த நாளிலும் நான் தேவனுடைய கண்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிறிய ஒரு தியானத்தை வைக்க விரும்புகிறேன். அநேக தலைப்புகள் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த வசனங்கள் மிகவும் ஆறுதலாகவும் எனக்கும் அது பிரயோஜனமாகவும் காணப்பட்டது. எனவே இந்த தலைப்பின் கீழே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அநேகர் கேட்கிற பெண்களுக்கும் கேட்கிற வாலிபர்களுக்கும் அது அவர்களை பலப்படுத்துகிறதா இந்த வசனங்கள் அமைவதாக. ஆமேன். தேவனுடைய கண்கள் என்று இந்த தலைப்பின் கீழே நான் அநேக வசனங்களை நான் பார்த்தேன். ஆனால் அநேக வசனங்கள் நாம் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு நேரங்கள் போதாது. அநேக வசனங்கள் இருக்கிறது வேதாகமத்திலே. ஆனால் ஒரு சில வசனங்களை தியானித்து அதனுடைய சாராம்சங்களை ஆழங்களை நாம் மனதார தியானிக்கும் பொழுது அது மனதிலே நமக்கு பதிந்து நமக்கு அது பிரயோஜனமாக நம் கால்களுக்கு அவைகள் தீபமாய் நமக்கு வழிகாட்டுகிற ஒளி விளக்காய் அது திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன், காண்கிற தேவன் என்று பெயர் இட்டது ஆகார் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத பொழுது தவித்த அந்த வேளையிலே தண்ணீர் ஊற்றை தேவன் காண்பிக்கிறார். காண்கிற தேவன், காண்கிற தேவன். ஆனால் என்னுடைய தலைப்பு தேவனுடைய கண்கள். தேவனுடைய கண்கள் என்ன செய்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 33 சங்கீதம் 18-19 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 33:18-19 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யாருடைய கண்? கர்த்தருடைய கண். எப்படி நோக்கமா இருக்கிறது என்றால், மரணத்தை நின்று ஒரு மனிதனை விடுவிக்க. அது மாத்திரமல்ல, பஞ்சம், பஞ்சம் என்பது ஒரு கொடூரமான ஒரு காரியம். நாம் அந்த பஞ்சத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்கவில்லை. ஆனால் என் தாய் சொல்லி இருக்கிறார்கள், அநேக அவர்களுடைய அப்பாவுடைய அதாவது என்னுடைய தாத்தா காலத்திற்கு முன்பதாக பஞ்சம் இருந்ததாக அவர்கள் சொன்னதை குறித்து சொல்வார்கள். அப்படியெல்லாம் பஞ்சங்கள் இருந்த காலங்கள் உண்டு. இன்றும் நாம் பார்க்கிறோம், ஆப்பிரிக்காவிலே பஞ்சத்தை நாம் பார்க்கிறோம். பஞ்சம் என்றால் பசி பட்டினி விளைச்சல்களில் இல்லாத ஒரு ஒரு காரியம். இப்படிப்பட்ட நாட்களிலும் நாம் யோசேப்பினுடைய செய்தியிலே நாம் பார்க்கும் எகிப்திலே 7 பஞ்சம் வந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பஞ்ச நாட்களிலும் அவர்களை காப்பாற்றும்படியாய் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய கண்கள், இந்த கண்கள் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நான் என்னுடைய வீட்டிலும் வாசலிலே கேமரா இருக்கிறது. எத்தனையோ கேமராக்கள் இந்தியாவிலே எனக்கு எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, ஃபிளாட்ஸ், அதுலேயும் நாங்கள் கேமராவை வைத்தோம். ஆனால் அது இப்பொழுது வேலை செய்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கேமராக்கள் என்ன செய்கிறது, வெளியில என்ன சம்பவங்கள் நடைபெறுகிறது, என்பதை அது ரெக்கார்ட் செய்கிறது. ஒரு ஒரு எல்லை வரைதான். ஒரு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக என்னுடைய தெருவிலே ஏதோ வாலிபர்கள் மத்தியிலே ஏதோ கலவரம் வந்து ஒருவர் தாக்குதல் நடைபெற்றது. போலீஸ் வந்த பொழுது என்னுடைய வீட்டிலும் உள்ள கேமராவினுடைய ரெக்கார்டிங் இருக்கிறதா என்று ஒரு மணி நேரம் ரெக்கார்டிங்கை அவர்கள் வாங்கி சென்றார்கள். எதிர் வீட்டிலும் அப்படியே செய்தார்கள். நான் அதில் தலையிடவில்லை, என்னுடைய கணவர் அதில் ஈடுபட்டார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த கேமராக்கள் என்ன செய்கிறது, ஒரு ஒரே ஒரு குறிப்பிட்ட எல்லை தூரம், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மாத்திரம் அது காரியங்களை ரெக்கார்ட் செய்யவும் அதை பார்க்கவும் அதற்கு திறமைகள் இருக்கிறது. சேட்டலைட் மூலம் இந்த நாளிலே அநேக காரியங்களை, கூகுள் மேப், எத்தனையோ காரியங்கள் செயல்படுகிறது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு எல்லைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கண்கள், நம்மை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து, பஞ்சங்களிலும் மரணம் ஒரு மனிதனுக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த ஆத்துமாக்களை விலக்கி விடுவிக்க, அந்த மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறதற்கு கூடிய வல்லமை உடைய ஒரு தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார். ஆம், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், சத்தியத்தின் பாதையிலே உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்ன தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது. யார் மேல்? தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைகளுக்கு காத்திருக்கிற ஒரு மனிதன் மேல், ஒரு ஆத்துமாவின் மேல், ஒரு நபரின் மேல், ஒரு பெண்ணின் மீது, ஒரு வாலிபன் மீது அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அந்த கேமராவை நாம் எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி வைக்கிறோமோ அது ஓரளவு ரொட்டேட் செய்யும், அவ்வளவுதான். அதற்கு மேல் அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாமே எப்படி இருக்கிறது என்று எபிரேயர் நிருபத்திலே ஒரு வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய கண் எல்லார் மேலும் நோக்கமா இருக்கிறது. அவருக்கு முன்பதாக ஒன்றுமே மறைக்கப்படுவதில்லை. இப்ப கர்த்தருடைய கண்கள் நம்மேல் எதற்கு நோக்கமா இருக்கிறது, நம்மேல் எதற்கு ஃபோக்கஸ் பண்ணி அவர் வைத்திருக்கிறார் என்றால், நம்மை காத்து கொள்வதற்கு, நம்முடைய ஜீவனை காத்து கொள்வதற்கு, நம்மை பஞ்சங்களில் இருந்து காத்து கொள்வதற்கு. நம்மை சங்கீதம் 23 சொல்லுவது போல, புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்த்து உன்னை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவதற்காக அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருந்து எப்படி அவர் அந்த கண் நம்மை எப்படியெல்லாம் காத்து கொள்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, யோபுவிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபுவிலே ஒரு வசனம், 30. கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்முடைய வழிகளை எல்லாம் எண்ணுகிறவராய் அவர் காண்கிறார். எண்ணுகிறார் என்றால் நினைப்பதல்ல, எண்ணுவது. அதாவது நம்பர் 1, 2, 3, 4 என்று அவர் எண்ணுகிறார். எப்படி எண்ணுகிறார்? நாம் எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்று எண்ணுகிறார். எண்ணி எப்படி 1 கிலோமீட்டர் போக வேண்டும், 5 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டும் என்றால் நமக்கு தெரியும் இத்தனை தூரம் ஓடி இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் காரிலே பார்க்கக்கூடியதா இந்த நாளிலே காணப்படுகிறது. இந்த நாளிலே நாம் என்ன எவ்வளோ அட்வான்ஸ்டான கார் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவதற்கு நாம் தவறிவிட்டால் கூட அது காரே சொல்லுகிற அளவிற்கு டெக்னாலஜிகள் உயர்ந்திருக்கிறது. இங்கு யோபு 31:4 நான் வாசிக்கிறேன். யோபு 31:4 அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. எண்ணுகிறார் என்றால் இந்த எண்ணிக்கை, எத்தனை முறை நாம் நடந்தேன் என்று அவர் எண்ணுகிறார். எங்கே நடந்தேன், என்ன செய்தேன், யாரை பார்க்க போனேன், எங்கே நடந்தேன் என்று அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படியாக தேவன் நம்மை பார்க்கிறார். அப்படி யோபு அதற்கு முன்னே உள்ள வசனங்களிலே தன்னுடைய நியாயத்தை அங்கு சொல்லுகிறார். அதாவது நான் வேறொரு பெண்ணோடு என்னுடைய மனது போனதில்லை என்பதையும் தான் மிகவும் சரியான கர்த்தரோடு உள்ள அந்த உடன்படிக்கையிலே நான் சரியாக இருக்கிறேன் என்பதையும் சொல்லி, கர்த்தர் எனக்கு சர்வ வல்லவராய் இருந்து அவருடைய சுதந்திரத்திலே எனக்கு பங்கு கிடைக்குமோ என்று சொல்லி அவர் கர்த்தரை போற்றி சொல்லி என்ன சொல்கிறார், அவர் என் வழிகளை எல்லாம் பார்த்து, எல்லா வழிகளையும் பார்க்கிறார். ஒரு கேமரா இருக்கிறது, நமக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்பதாய் தெருவில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் போலீஸ் வந்து அவர்கள் கேட்கும் பொழுது 1.5 மணி நேரத்துக்குரிய ரெக்கார்டிங் முழுவதுமாய் கேட்டு வாங்கி கொண்டார்கள். அப்படியானால் அதற்கு முன்பு அங்கு யார் நடந்தார்கள், என்ன நடந்தது, என்ன சம்பவம், யார் எந்த வழியே போனார்கள் என்பதை அவர்கள் நிதானித்து அவதானிக்கிறதற்கு, கண்டு அறிவதற்கு அவர்கள் அப்படியா எடுக்கிறார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார். ஆமென். நம்முடைய நடைகளை அவர் எண்ணுகிறார். அதிகமாய் எனக்கு இப்பொழுது நடக்கவே முடியாத அளவிற்கு வெயிட் கூடி போண்டே போகிறது சரீரத்திலே. அது எனக்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. வெயிட் குறைக்கிறதற்கும் வழி ஒன்றையும் நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. நடைகள் என்று சொன்ன பொழுது நான் அதைத்தான் யோசிப்பேன், எவ்வளவு நடக்க வேண்டியது இருக்கிறது ஒரு நாளைக்கு என்று நான் யோசித்தேன். ஆனால் இது அந்த நடை அல்ல. நாம் நடமாடுகிற நடைகளை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படவில்லை. இந்த இடத்திலே என்னத்தை அவர் சொல்லுகிறார் யோபு என்றால், என்னுடைய நடைகள் நான் சரியான பாதையில் தான் நடக்கிறேனா என்பதை. அதாவது ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு ஒரு விபச்சாரம், வேசித்தனம், பாவம், அசுத்தம் போன்ற காரியங்களை செய்வதற்கு என்னுடைய நடைகள், என்னுடைய வழிகள் செல்லவில்லை, நான் சுத்தமாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை சொல்லும் விதமாக அந்த இடத்திலே என் நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார், என் நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார் என்று தன்னை கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிற விதத்திலே யோபு சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய நடைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அதை எண்ணிக்கொண்டு வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களை எப்படி துருத்தியில் அவர் சேர்த்து வைத்து பதில் கொடுக்கிற அதே தேவன் நம்முடைய நடைகளை, நம்முடைய அலைச்சல்களை, நம்முடைய பாரங்களை நம்மை விசாரிக்கிறதிலே அவர் உண்மையுடைய தெய்வமாய் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்திலே பாருங்கள், இந்த முதலாவது சங்கீதம் 33 நான் முதலாவது வாசித்த அந்த வசனத்திலே, தமது கிருபைக்கும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கும் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி காக்கிறார். இந்த மரணத்திற்கு விலக்கி காக்கிற தேவன் எவ்வளவாய் அற்புதங்களை இந்த உலகத்திலே அவர் செய்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அவ்வளவுக்கு அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏன், நான் போன மாதத்தில் கூட ஒரு செய்தியிலே சொன்னேன், எரியும் அந்த கொதிக்கும் எண்ணெய் தொட்டியிலே அநேகர் காணும் விதமாக, அதாவது ஜனங்கள் எல்லாரும் கூடி தண்டனையை செய்யும் பொழுது தான் யோவான் எழுதின யோவான் சீஷர் அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதுவதற்கு முன்பதாக அவரை அப்படியான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தினார்கள். எப்படி என்றால், அனைவரும் காணும் விதமாக எண்ணெய் கொப்பரை கொதித்ததாகவும், அந்த எண்ணெய் கொப்பரையிலே அவரை போட்டு அநேகர் முன்பதாக அவர் மரிக்காமல் அப்படியே அந்த எண்ணெயிலே அவர் எப்படி சாத்ராக் மேஷா தாபேத்து நோகா அவர்களுடைய காரியங்கள் நமக்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அக்கினியிலே நடந்த பொழுது ராஜா பிரமிப்படைகிறார், அவர்கள் உலாவுகிறதை பார்க்கிறார். அக்கினியிலே போட்ட மாத்திரத்திலே அவர்கள் மரிக்கவில்லை, அவர்களோடு தேவனும் உலாவுகிறதை கண்டார்கள். அப்படியேதான் இந்த யோவானையும் அவர்கள் எரிகிற அந்த கொதிக்கிற எண்ணெயிலே போடும் பொழுது அவர் மரிக்காமல் இருந்ததை அவ்வளவு ஜனங்களும் நேரடியாக பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் நான் ஒரு யூடியூப்ல நான் பார்த்தேன். அதாவது அப்படித்தான் அந்த அந்த எப்படி ஒரு மரண தண்டனையை எல்லாரும் பார்க்கும் விதமாகத்தான் நிறைவேற்றுவார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் மற்றவங்களுக்கு பயம் வரும். அப்படியேதான் நான் யோவானையும் போட்டார்களாம். ஆனால் அந்த அதிலும் தேவன் காப்பாற்றினார், யோவானை காப்பாற்றினார். நமக்கு அது அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை. நான் எழுதப்பட்டிருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தானியேல் தானியேலுடைய சாட்சியிலே அநேக நாம் பார்க்கிறோம். தானியேலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் முதலாவது அவர்கள் சொல்கிறார்கள், ஞானிகளை கொலை செய்வார்கள் என்பதாக அந்த வசனத்தை வாசித்து சொல்கிறேன். கொலைக்கு நியமிக்கப்படுகிறார்கள் ஞானிகள், எல்லாருமே கொலை செய்யப்பட போகிறார்கள். ஏனென்றால் அந்த சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய ஞானிகளை நீ கொண்டு வா, அப்படி நீ கொண்டு வராவிட்டால் எல்லாருமே கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது வாசிக்கிறேன். தானியேல் 1:13 12 வாசிக்கிறேன். இதன் நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். எதுக்கு ராஜாவுக்கு ஞானிகளை கொலை செய்யணும்னு கட்டளை வந்தது, கோபம் அவ்வளவு வந்தது என்றால் மகா கோபமும் புக்கிரமும் கொண்டு, அதாவது தான் கண்ட கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவதற்கு ஒருவனுமே இல்லை. அப்படி என்றால் எதற்கு இந்த ஞானிகள் இருக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் மரிக்கட்டும் என்று சொல்லுகிற அவ்வளவு ஒரு கோபமுடைய ஒரு ராஜாவாக அவர் இருந்திருக்கிறார். ஆனால் மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவன், அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், தானியேல் 2:13, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட பொழுது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். ஏனென்றால் தானியேல் அங்கு ஒரு ஞானியாக அங்கு அவர் இருக்கிறார். அவர்கள் தோழர்களும் அங்கு அவர்கள் அநேக திறமையான கல்வி போதிக்க, முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்களை. அவர்கள் யூதாவின் பட்டணத்திலிருந்து அவர்கள் பிடித்து வந்திருந்தாலும் வந்து அவர்கள் அவர்களுக்கு நல்ல கல்விகளை அவர்கள் கற்றுக் கொடுத்து சகல விதமான நல்ல உணவுகளையும் கொடுத்து அவர்களின் முன்பே அவர்கள் நல்ல நிபுணர்களும் அழகு வாய்ந்தவர்களும் ஞானிகளையும் தான் அவர்கள் தெரிந்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இங்கு வந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்த திறமையில்லாத அனைவரையும் கொலை செய்யும் வேண்டும் என்று சொன்ன அந்த நாளிலே கர்த்தர் அந்த இடத்திலே இந்த வசனத்தின்படி தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிற அவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விடுவிக்க கர்த்தர் உண்மையுடையவராயிருந்தார் என்று அந்த தானியேலிலே நாம் பார்க்கிறோம். எப்படி உடனடியாய் தானியேல் அந்த அந்த சட்டத்தையும் அந்த காரியத்தையும் கேள்விப்பட்ட உடன் தன்னுடைய தோழர்களை அவர் அழைத்து அவர்களோடு சேர்ந்து அவர் செய்த ஒரே காரியம் தேவனை நோக்கி ஜெபித்தது. பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நோக்கமாய் நான் ஜூமிலே பேசி கொண்டிருக்கிறேன், நான் வீடியோ கேமராவை ஆன் செய்தால் நீங்கள் என்னை பார்க்க முடியும். ஏனென்றால் அது அந்த கேமரா என்ன செய்கிறது, நம்மை ஃபோக்கஸ் பண்ணி நம்முடைய உருவத்தை காண்பிக்க கூடிய அதற்கு கேமராவுக்கு தன்மைகள் இருக்கிறது. அப்படியே தேவனும் நீதிமானாய் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அந்த நீதிமான் மீது அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நோக்கம் என்றால் ஃபோக்கஸ் பண்ணி அந்த அந்த பக்கம் எந்த பகுதியிலே நீதிமான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவருடைய விண்ணப்பம் என்ன, அவர்களுடைய கூக்குரல் என்ன, அவர்களுடைய காரியம் என்ன என்று அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்கள். ஆமேன். எவ்வளவு பெரிய சிலாக்கியம், பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படியே கர்த்தருடைய கண்கள் தானியேலுடைய ஜபத்திற்கு நோக்கமா இருந்தது. எப்படி பாருங்கள், அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேசருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் யார்? அவர்தான் நம்மை காண்கிற தேவன். அவருடைய கண்கள் தான் நம் மீது நோக்கமா இருக்கிறது. அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் மறைபொருள்களை வெளிப்படுத்துவது தேவனுக்குரியது, அது பரலோகத்தின் தேவனுக்குரியது என்பதை அறிந்தார் தானியேல். எனவேதான் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன அதே வேதாகமம் நமக்கு இந்த ஞானத்தையும் வல்லமையும் அநேக ஜெபிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நீதிமான்களுக்கும் இந்த வேதத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியாக அந்த மரணத்தில் இருந்து தன்னை மாத்திரமல்ல தன்னுடைய நண்பர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஜபத்தை அங்கு தானியேல் செய்கிறார். அதனால்தான் நீதிமொழிகளிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளிலே நீதிமான்களின் எப்படியாய் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சங்கீதத்திலும் இருக்கிறது. சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூக்குரலுக்கு திறந்து இருக்கிறது. தானியேல் ஜெபித்த பொழுது மறைபொருள்கள், அதாவது ஒரு மனிதனுடைய சொப்பனத்தை சொல்லக்கூடிய விஞ்ஞானம் இன்னும் வரவில்லை. என் விஞ்ஞானத்திலே என்னென்னத்தையோ கண்டுபிடித்து விட்டார்கள். ரோபோட் இப்பொழுது என்னென்னமோ செய்கிறது, பேசுகிறது, நடக்கிறது, ஓடுகிறது. ஒரு ரோபோட்டை ஓட வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அநேக ப்ரோக்ராம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு கடினமாம். ஒரு ரோபோட் செய்து நிக்க வைக்கலாம், ஆனால் அது ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓட வைக்கிறது அவ்வளவு கடினமாம். அதையும் செய்து விட்டார்கள். அது என்னென்ன செய்கிறது என்று இப்பொழுது நம்முடைய மொபைலிலே எல்லாமே நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனத்திலே கர்த்தருடைய கண்கள், அவருடைய கண்கள் எந்த நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்றால், நீ கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருந்து தானியேலுடைய கூக்குரலுக்கும் ஜபத்துக்கும் திறந்திருந்தது. எப்படி ஒரு மனிதனுடைய சொப்பனத்தையும் சொல்லக்கூடிய அளவிற்கு காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையுடைய தேவாதி தேவன், அவருடைய வல்லமை சர்வ வல்லமை உடையவராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். எனவே அந்த மரணத்திற்குரிய சட்டமே போட்டாலும் ஜெபித்ததினால் சிங்க கெபியிலும் கர்த்தர் தானியேலை காப்பாற்றினார். அப்படியாக நீதிமான்களை தேவன் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே நீதிமான்களுடைய ஜபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது, கூக்குரலுக்கு திறந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்கள் தமக்கு பயப்படுகிறவர்கள் மீதும் அவர் எப்பொழுதுமே அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு அவர் உண்மையுடைய தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். யோபுவிலே சொன்னது போல அவர் நம்முடைய வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்கிறோம், எங்கு போகிறோம், மனிதர்களை நம்பி ஓடுகிறோமா அல்லது கர்த்தரை நம்பி இருக்கிறோமா என்றெல்லாம் அவர் காண்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். அடுத்ததாக அந்த சங்கீதம் 33 அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் என்று வாசித்தோம். பஞ்சம், பஞ்சம் என்றவுடன் எனக்கு ஞாபகம் வருவது முதலாவது ரூத்தை தான் நான் யோசித்தேன். ரூத் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், ரூத் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பெத்லகேமிலே அந்த நாட்களிலே பஞ்சம் இருந்ததா? பஞ்சம் இருந்ததனால் அவர்கள் அந்த மோவாப் தேசத்திற்கு கடந்து போனார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு சில சமயங்கள் காரியங்களிலே கஷ்டங்கள் நமக்கு வரக்கூடும். அதற்காக நாம் இந்த உலகத்திற்கு ஓடிவிடக்கூடாது. இந்த மோவாப் என்கிற தேசம் இந்த உலகத்தை நமக்கு காண்பிக்கிறது. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. அந்த பெத்லகேம் என்ற அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம், அந்த தேசத்திலே அவர்களுக்கு பஞ்சம் உண்டாயிருந்ததினால் எங்கு செல்கிறார்கள்? மோவாப் தேசத்திற்கு. வாசிக்கிறேன் ரூத் புத்தகத்திலே 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அவர் எலிமெலேக்கு. அந்த மனுஷன் பெயர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கினுடைய மனைவியின் பெயர் தான் நகோமி. நகோமிக்கு 2 மகன்கள். 2 மகன்களும் அங்கு தேசத்திலே சென்று அங்கே அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்தும் கொள்ளை நோய் வந்ததோ என்ன காரியமோ நமக்கு நாம் அறியோம். ஆனால் ஆண்கள் அனைவருமே இறந்து விட்டார்கள். ஒரே ஒரு 3 பெண்களும் உயிரோடு இருக்கிற யுத்தத்தினாலோ என்ன காரியம் நமக்கு எழுதப்படவில்லை. ஆனால் அந்த நாட்களிலே எப்படிப்பட்ட வேதாகமம் இருந்தது, அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த நாட்களிலே நமக்கு ஆவிக்குரிய தேவ பக்திக்குரிய எல்லா காரியங்களும் இருக்கிறது. வேத புத்தகம் இருக்கிறது, மொபைல் இருக்கிறது, டிவி இருக்கிறது, சர்ச் இருக்கிறது, சபை இருக்கிறது. ரூத் வாழ்ந்த நாட்களிலே அப்படி காரியங்கள் இல்லை. அவர் அந்த ரூத்துக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசத்திற்கு ஒரு முன்மாதிரி நகோமி மாத்திரம்தான். அவர்களை பார்த்து அந்த பெண் என்னென்ன காரியத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய அந்த வாய் அறிக்கையை தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது என்றால் நம்முடைய நடைகள், நம்மளுடைய செய்கைகள், நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய சிந்தனைகள் அனைத்தையுமே, நம்முடைய அறிக்கைகள் அனைத்தையுமே காண்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். ரூத் 1:16 வாசிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹலேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த ரூத்துக்கு இருக்கிறதை தேவன் கண்டார். தேவன் காண்கிற தெய்வம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய நடைகளை, அவர்களுடைய வழிகளை அவர் எண்ணுகிறார். அவர்களை காப்பாற்று

அவள் விசுவாசித்தாள். நீர் நம்புகிற அந்த தேவன் எனக்கும் அவர் தேவனா இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தை தேவன் கண்டதினால் அந்த மகளை எவ்வளவான பஞ்சம், ஒருவரும் கொடுத்து உதுவதற்கு ஒன்றுமில்லை, வேலைக்காரிகள் அறுவடையிலே அறுக்கும் பொழுது அவர்கள் சிந்துகிறதை பொறுக்குகிற வேலையைத்தான் ரூத் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படி என்றால் எவ்வளவு கடினம் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருந்திருக்கும். ஆனால் தேவன் அந்த சிறுமையான அந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தர் உயர்த்தி ஒரு எஜமாட்டியாய் வைக்கக்கூடிய அளவிற்கு தேவன் செய்கைகளே பலத்த வல்லமையாய், யோசனையிலே பெரியவராய், செயல்களிலே மகத்துவம் நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது, அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்மையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஏக்கங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை அவர் உண்மையாய் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அந்த ரூத்தை அவர் அப்படி ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அந்த சந்ததியிலே தானே தாவீதையே உண்டாக்கினார். பாருங்கள், ராஜாக்களை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு, ஒரு சந்ததியை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடைய தெய்வம் நம்முடைய தெய்வம். அது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தருடைய கண்கள் குறித்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதத்திலே நீதிமொழிகளிலே உள்ள வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருக்கின்றன, அவைகள் பொல்லாரையும் பொல்லாரையும் நல்லாரையும் நோக்கி கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. எப்படியெல்லாம் இருக்கிறது? அது சிறைச்சாலையிலும் இருக்கிறது, அது அரண்மனையிலும் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு நீதிமானாய் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவர்கள் மீது நோக்கம், சங்கீதம் 34:15 நாம் வாசித்தோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நோக்கம், நோக்கம் என்றால் ஃபோக்கஸ். அந்த கேமரா கூட நம்ம ஒரு போட்டோ எடுக்கும்போது என்ன செய்யணும், கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணாதான் கரெக்டான ஒரு ஒரு பிம்பம் நமக்கு கிடைக்கும், கரெக்டான ஒரு படம் நமக்கு கிடைக்கும். அப்படியாய் தேவன் நீதிமான்கள் மீது அவர் நோக்கமாயிருக்கிறார். யோசேப்புக்கு கிடைத்த காரியங்கள் அனைத்தும் அநீதியாக, அக்கிரமமாக, அநியாயமாக அவர் சகோதரர்களால் அவர் கைவிடப்பட்டார், விற்கப்பட்டார், சிறைச்சாலைக்கு மறுபடியும் நல்ல ஒரு வேலையிலே போய் போத்திபாவின் வீட்டிலே இருந்தார். அங்கு அடிமையாய் விற்கப்பட்டார். ஆனால் அடிமையிலிருந்து ஒரு உயர்வு பெற்று ஒரு முழு அதிகாரத்தையும் பெற்ற ஒரு மகனாய், ஒரு அதிகாரமுடையவராய் அந்த வீட்டிலே அவர் நடமாடியின பொழுது எஜமாட்டியினால் மறுபடியும் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்று 13 அங்கே சிறைச்சாலையிலே அநீதியாக, அநியாயமாக கடினப்பட்ட வேண்டியது இருந்தது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்ற வசனத்தின்படி தேவன் நோக்கமாயிருந்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து உன்னதமான அந்த தேவனுடைய வல்லமையினால், தெய்வீக வல்லமையினால், ஞானங்களினால் நிரப்பி 7 வந்த பஞ்சத்திலே தேசங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்து தேவன் அப்படியா யோசேப்பை பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய வழிகளையெல்லாம் அவர் எண்ணுகிறார். அவர் ஒரு நாளும் நீதிமான்கள் கைவிடுவதே இல்லை. நீதிமான்களுக்கு கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவருடைய நம்முடைய கூக்குரலுக்கு அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமானாய் நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பாவ

0: சிலுவை மரணத்தினுடைய அது என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்பதை ஒரு மனிதன் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் நீதிமானாய் வாழ்கிறான். ரோமர் 3:22 ஆண்டவரை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதி ஒரு மனிதன் மீது பலிக்கிறது. அது வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை, வித்தியாசமே இல்லை என்று அந்த வசனம் உறுதியாய் கூறுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாயிருந்து நம்மீது தேவன் நோக்கமாயிருந்து நம்மை தேவன் நம்முடைய காரியங்களுக்கு அவருடைய கண்கள் பார்த்து நம்முடைய அவருடைய செவிகள் நம்முடைய கூக்குரலுக்கு பதிலை அனுப்பும்படியாய் நாம் ஜீவிக்க வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை தகப்பனே. எபிரேயரிலே அப்பா எல்லாம் உமக்கு முன்பதாக நிர்வாணமாயிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது, வெளியரங்கமாயிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. ஏசப்பா உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் மகா வல்லமையும் இரக்கமும் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நாங்கள் வாழவில்லை அப்பா. உம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நாங்கள் நீதிமான்களாய் உத்தமர்களாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்கள் நடைகளை சீர்தூக்கி பார்த்து நாங்கள் போகிற பாதைகளை நீர் எண்ணி எங்களையும் தகப்பனே உத்தமம் என்று தகப்பனே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய பாதத்திலே வந்து அதற்கு பதில்கள் துரிதமாய் வரத்தக்கதாய் என் தேவன் எங்களை வழி நடத்துவீராக. இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீரா அவர்கள் மீது கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல்லி சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. வானொலி நடத்துகிற சகோதரரையோடைய மனைவி பிள்ளைகள் விசேஷமாய் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்தி என் தேவன் அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்களிலும் போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். நீதிமான்கள் மேல் கத்துடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர் அவர்களை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆபத்து காலத்திலே அவரை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்துடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். எடுத்து வந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கும் நாங்கள் கத்திரி சித்தமானால் இன்னும் ஒரு வியாழக்கிழமை பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே சந்திப்போம். அதுவரை தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.
0: நன்றிங்கிறது கத்திர உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் செல்வி ராமச்சந்திரன் அவர் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து மாலை வேளையிலும் கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கத்திர தாமே அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் கூட இருந்து உரிய காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திற்கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வழியிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர் சுசேஷர் அவர்கள் இந்த பாடத்தை வழி நடத்துவார் ஆயத்தமாகவும் ஊழியருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் சுசேஷர் பின்வானர் அவர்களை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமை வழி நடத்துவாராக. அவர் சக்கர் நின்று கொள்ளுங்களையா. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வழியிலிருந்த ஊழியர் சுசேஷரை பின்வானர் அவர்களை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரேசலோடையா. வரவேற்கிறோம். நீங்கள் 7 மணி வரையும் கடந்து செல்லுங்களையா. 7 மணிக்கு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல வேண்டும். அந்த வகையில் நீங்கள் 7 மணி வரையும் தொடருங்களையா. காட் பிளஸ் யூ. ஆமென்,
2: ஆமென். நன்றி ஐயா, நன்றி. ஆமென், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாய் வரவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு நீங்கள் செய்கிற தேவனாய் இந்த நாளிலும் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ள இந்த நாட்கள் இன்றைய நாள் இந்த வேத பாடங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் ஒரு வேதத்தில் ஒரு பாடலை பாடி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா, நன்றி.

அவை மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, அவை மீண்டும் தலை தூக்க

0: ஆமீன். நன்றியோடு உங்களை சோதரிக்கிறோம். நன்றி கர்த்தாவே, நன்றியா. இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தில் இருந்த நாட்களிலே, நாங்கள் இன்றைய நாட்களிலே 4வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். ஆவியில் உண்மையாக ஞானஸ்தானம் பெற்றதை குறித்து சோதித்தல் என்ற தலைப்பிலே தான் பேசிக்கொண்டு வருகிறேன். கத்தோலிக்க பிள்ளைகளே, அப்போ சில 10ஆம் அதிகாரம் 44-46 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளே பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் வல்லமை இறங்கியது. அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறார்கள், தேவனை புகழ்வதையும் பேதுருவோடு கூட வந்திருக்க இருந்தவர்கள் விருத்தசேசனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் பரங்கள் புறஜாதிக்கு மேல் பொழிந்ததையும் அங்கே குறிப்பிடக்கூடியதாக இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், பேதுருடைய பிரசங்கத்தின் மூலமாய் அங்கே புறஜாதிகள் மத்தியிலே அங்கே என்ன நடக்கிறதாம் சொன்னால், பரிசுத்தாவியோட வல்லமை இந்த நாட்களை இறங்குகிறதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் குறித்து இந்த இடத்திலேயே அங்கே சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், அப்ப அந்த ஆவியானுடைய மகிமையே இந்த நாட்களே, ஆவியானுடைய வல்லமையே இந்த நாட்களே பேதுரு வார்த்தையினாலே இந்த நாட்களே பாருங்கள் பேசுகிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே கொண்டு வந்தார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் 4வது பகுதிக்குள்ள இந்த நாட்களை கடந்து செல்ல போகிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளே, நேற்றைய நாட்களும் அப்போ சில 2வது அதிகாரம் 38வது வசனம் 40வது வசனத்திலேயும் இந்த நாட்களில் இருந்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கத்துட பிள்ளைகளே, அதே வழியிலே பாருங்கள் அங்கே ரோமருக்கிலும் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே இன்றைய நாட்களில் இந்த சில காரியங்களை நாட்களை பார்ப்போம். அருமையான கத்துட பிள்ளைகள், திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட ரோமருக்கள் நிறுவம் 6வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, 22-23 வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுவது, இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்றும் இந்த நாட்களை விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகின்றதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அன்பு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாவம், அந்த பாவத்தினுடைய முடிவு என்னவாக இருக்குமா, அங்கே பாவத்தினுடைய சம்பளம் மரணமாக இந்த நாட்களில் இருக்குமாம் என்று சொல்லியும், தேவனுடைய கிருபை இந்த நாட்களில் அங்கே என்ன செய்கிறதாம் இந்த நாட்களில் பார்க்கிற வேளையிலேயே அந்த தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற ஒரு நித்திய ஜீவனாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அழைக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு இந்த நாட்களில் விலக வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல ரோமருக்கு எழுகிற வேளையிலே பவுலடிகள் சொல்லுகிற, இப்பொழுது நீங்கள் பாவத்திலே இன்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்ப பரிசுத்தமாகிறது நமக்கு கிடைக்கிற ஒரு பலனாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த பலனுடைய முடிவு எப்படியாக இருக்கிறதாம், இன்டர்னல் லைஃப், அதாவது வந்து முடிவரும் நித்திய ஜீவனாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் சொல்லி இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாவத்திலே இருந்து இந்த நாட்களை விடுதலை ஆக வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அப்போதுள்ள 10வது அதிகாரத்திலே ஆவியினாலே அங்கே உண்மையாக ஞானஸ்தானம் பெற்றதை இந்த நாட்களிலே சோதிக்கப்படுதல் என்று சொல்லி சொன்னால், ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள், சோதனைகள் வருவது சகசமாக அந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் புடமுடப்படுகிறது, விசுவாசம் சோதிக்கப்படுகிற வேளையிலே சில வேளைகளிலே நாங்கள் அந்த விசுவாசத்தை தள்ளிவிட்டு இந்த நாட்கள் என்ன செய்யறோம், நாங்கள் அப்படியே ஓடிடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார், விசுவாசத்திலே இந்த நாட்களில் நல்ல போராட்டத்தை போராடு. அதாவது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், தேவன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார், அந்த காரியத்தை குறித்து நாங்கள் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் போராடி இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் வருகிற சில காரியங்களின் நிமித்தம் அங்கே அநேக போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்கள் மத்தியிலே அந்த நாட்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அந்த போராட்டங்கள் மத்தியிலே ஓடி ஜெயிக்க வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் நமக்கு இந்த நாட்களிலே அங்கே சொல்லி தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த ரோமருக்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 22-23 இந்த நாட்களிலே நாங்கள் வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரோமர் 8வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 8வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கிறிஸ்து இயேசுவிலேயே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணங்கள் என்னை, அதாவது பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலே என்று விடுதலை ஆகிட்டது. போலடிகள் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அந்த அவருடைய ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணம் என்னை, அவரை பாவம் மரணம் என்பவர்கள் நின்று, பிரமாணங்கள் நின்று விடுதலை ஆகிறது. அப்படி என்றால் மாம்சத்திலேயே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலேயே பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார். அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அங்கே சொல்லிவிட்டு இந்த நாட்கள் இந்த காரியம் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் நன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் என்ன செய்கிறார்களாம், ஆவிக்குரியவர்களை இந்த நாட்களை சிந்திக்கிறார்கள். பாருங்கள், ரெண்டும் வித்தியாசமான கோணங்கள், வித்தியாசமான ஓட்டங்கள், வித்தியாசமான நிலைப்பாடுகளாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப மாம்சத்தினுடைய சிந்தை எப்படியாக இருக்கிறதாம், மரணமாக இந்த நாட்களை இருக்கிறதாம், ஆனால் ஆவியினுடைய சிந்தை ஜீவனும் சமாதானமாக இந்த நாட்கள் இருக்கிறதாம். உண்மையான காரியம் அருமையான கத்துடைய, இப்ப மாம்சத்திலே ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுப்போமா இருந்தால் அந்த தீர்மானத்தினுடைய முடிவு இந்த நாட்களே மரணமாக இந்த நாட்களே இருக்கும் என்பதைத்தான் இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப என்ன காரியத்தையும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களை ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் தீர்மானிக்க வேண்டும். ஆவியானவருடைய உடனோடும், ஆவியானவருடைய நிலைப்பாடோடும், ஆவியானவருடைய செயல்பாடோடும், ஆவியானவருடைய தொடுதலோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதன சோதரி, அப்ப அதை குறித்துதான் இந்த வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த இடத்திலே அங்கே சொல்லுகிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் மாம்சமும் ஆவியும் எப்படியாக இந்த நாட்களிலே செயல்பட வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த இடத்திலேயே தெளிவாக இந்த நாட்களில் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் மாமிச சிந்தை எப்படியாக இருக்கிறதா, தேவனுக்கு விரோதமான பகையாக இந்த நாட்களில் இருக்கிறதா, அது மட்டுமல்ல அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாமல் அதை கீழ்ப்படிய கூடாது, அதாவது கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்ப பாருங்கள், மாமிசத்தினுடைய கிரியைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படியாதபடி இந்த நாட்களை நம்ம என்ன செய்யும், தடுத்து நிறுத்தும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களை பாருங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சில இடங்களிலே போய் நாங்கள் பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த இடத்துல சொல்லுவார்கள், அந்த இடத்துல போனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் என்ன சொல்வார்கள், நீங்க மதம் மாற்ற வந்து விட்டீர்கள் அல்லது ஏதாவது காரியத்தை சொல்லி இந்த நாட்களை எங்களை தாக்கி காரியங்களை செய்வார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் செய்கிற காரியம் அவர்களாக செய்வதில்லை, அவர்களுடைய மாமிசத்தை பிசாசானவன் அந்த இடத்திலே பயன்படுத்துகிறான். அந்த இடத்துல பாருங்க, அந்த மாமிசத்துக்குள்ளே வந்து அவன் கிரியைகளை செயல்படுத்துகிறான் ஐயா. அப்படியான செயல்பாடுகள் வருகிற வழியிலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் இந்த நாட்கள் நிற்கிறதையும் தேவனுடைய நியமனங்களை இந்த நாட்களை எதிர்த்து நிற்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல அவர்கள் கீழ்ப்படியாதபடியும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகள், அப்ப மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு எப்படி இருப்பார்களாம், பிரியமாக இருக்க மாட்டார்களாம். ஒரு மனுஷன் மாம்சத்திலே நடந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருப்பானா இருந்தால் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அவன் தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கு. அவனுடைய செயல்களை பார்க்கணும் ஐயா. ஒரு மரத்தினுடைய கனியை வைத்துத்தான் இந்த நாட்களில் இந்த மரம் எப்படிப்பட்டதுல இருந்து கொள்ள முடியும். அப்படியான ஒரு மனுஷனுடைய நடைமுறை வாழ்க்கையில வைத்துத்தான் அவன் ஆவிக்குரியவனா அல்லது மாம்சத்துக்குரியவனா என்பதை நாங்கள் அங்கே நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கணும். அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்க. அப்ப தேவனுடைய ஆவி இந்த நாட்களை நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், அந்த ஆவியானவர் இந்த நாட்களை இருக்க வேண்டும், ஆவியானவர் கிரியை செய்யணும் என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை குறித்து தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிற இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற வேளையிலேயே நாங்கள் எப்படி இருப்போம், நாங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்போம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படியாக இந்த இடத்திலே நமக்கு செயல்படுகிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பேசும்படியாகவும் வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்கும்படியாகவும் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்து, அதாவது உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதுமாயிருக்கும். அப்ப கிறிஸ்துவானவர் நம்மில் இருந்தார். ஆண்டவர் சொன்னார் தானே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றுவாளர் என்பேன். தேற்றவாளர்னு சொல்லி சொன்னால் ஒரு பாதுகாப்பின் ஆவியானவர் என்று சொல்லி பார்ப்போம். அது அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவராக இந்த நாட்கள் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த தேற்றவாளர் வந்து நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி என்ன செய்வாராம், நம்மை தேற்றுவாராம்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள் அங்கே இந்த தேற்றவாளர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை கண்டித்து இந்த நாட்களே உணர்த்துறோம். பாருங்கள், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதுமாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலே இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்களாம், உயிர்ப்பிப்பார்களாம். அப்ப அது சாவுக்கேதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தர், அப்ப அந்த உயிர்ப்பிக்கிற தன்மையை கொடுக்கிறது யார் என்று சொல்லி சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் என்பதைத்தான் இந்த வேதத்திலே நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, அதை குறித்தான் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. வாருங்கள், ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாங்கள் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஏனென்றால் மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழிப்பீர்களானால் பிழைத்திருப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடாத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் சொல்லி பார்த்து இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்ப்போம். அப்ப தேவனுடைய ஆவியினாலே நடாத்தப்படுகிறவன் தான் அங்கே எப்படியாக இருக்கிறான் சொல்லி சொன்னால், ஒரு தேவனுடைய புத்திராகவும் தேவனுடைய மனுஷனாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளும். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிதாத்தின் ஆவியை இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கு சொல்லப்படும். அப்ப பாருங்கள், இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பா பிதாவே என்று சொல்லப்படுகிற அங்கே ஒரு புத்திர சுவிதாத்தின் ஆவியானவரை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரியை பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ரோமருக்கு நிருபத்திலே இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்கள் எழுதப்படும். ஏனென்றால் அந்த மனிதன் இருக்கும் அங்கே சக்தி, அதாவது தேவனை தவிர வேறு ஏதோ இடத்திலே இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது, இது சாத்தானுடைய வஞ்சிக்கும் கிரியைகளாக இருக்குமாமன்னு சொல்லி அந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற சில சக்திகள், சில காரியங்கள் சாத்தானுடைய வஞ்சகத்தின் கிரியை. பாருங்க, வேதம் சொல்லுகிற தெளிவாக கடைசி நாட்களை பாருங்கள், அவனும் வந்து இந்த நாட்களில் நெசவன் அற்புதத்தை செய்வான். பாருங்க, அந்த இடத்திலே பாருங்க, கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவம், அவனும் அற்புதங்களை செய்வான், அடையாளங்களை செய்வான். ஆனால் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நிரந்தரம் இல்லை. ஆனால் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் நிரந்தரமானவர். ஆண்டவர் தண்ணீரை ரசமாக மாற்றினார் அல்லவா, பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் எல்லாம் மறக்க முடியாது, நிரந்தரமானவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அப்ப ஒரு சில சில சின்ன சின்ன காரியங்களை அவன் செய்த நாட்களை இங்கே காரியங்களை செய்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். பாருங்க, இன்றைய பாருங்க, எந்த இடத்துல போனாலும் சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நோயெல்லாம் மாறும், சோகம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவார். நம்முடைய தேசத்துக்கு போனா ஏன் அப்படியா சொல்லப்படுதுன்னு அந்த நாட்கள் இருந்தே விக்கிரகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த விக்கிரகத்தை நம்புகிற வேளையிலே அந்த நம்பிக்கைக்குரிய காரியம் அந்த இடத்துல நடக்கிறது. ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு பிசாசு பிடித்த ஒரு அநேக பேரை வேளையிலே அவர்களை கொண்டு போய் என்ன செய்யணுமான்னு சொல்லி சொன்னால், இந்த பூசாரிகிட்ட கொண்டு போய் நூலெல்லாம் கட்டி அவர்களுக்கு காரியங்களை செய்து செயல்பாடுகளை செய்வாங்க. ஆனா என்ன செய்யறான்னு சொன்னா, அங்க பிசா அவர்கள் உடனே அடிச்சு திரத்தி போட்டு அனுப்பிட்டான்னு சொல்லி விட்டுருவேன். ஆனா பிறகு பார்க்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதே காரியத்தான் திரும்ப செய்யும், போகாது. இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள், அவர் பிசாசு பிடித்திருந்தவனே, எங்கே கல்லறையிலே கட்டப்பட்டிருந்தவனே, சங்கிலிகள் நாள் கட்டப்பட்டிருந்தவனே போய் ஆண்டவர் பாருங்கள் போட்ல போறார். அந்த இடத்துல போய் அவனை சந்திக்கிற வேலையில பாருங்கள் ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவருக்கு அவனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசுடைய கிரிகள் பிசாசுடைய செயற்பாடுகளை ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், அவன் அதை விட்டு அகற்றி அவனு அந்த காரியத்தை அழிக்கிறதே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப எல்லாவற்றையும் நிரந்தர பிறகு வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்தவனா இந்த நாட்களை என்ன செய்தான், அங்கே அதுக்கு பின்பாக தான் அவனுக்கு தெரியும் இதனுடைய சரீரத்துல காயங்கள் இருக்குன்னு சொல்லி புத்தி தெளிந்தவனாக்கப்பட்டான். அதற்கு பின்பாக அவனுக்கு அந்த காரியங்கள் இந்த நாட்களில் மறுபடியும் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேசங்கள்லயோ அங்கே நடக்கிற காரியங்கள் இப்படி செயல்பாடுகள் இந்த நாட்களை பாருங்கள். வெள்ளிக்கிழமை இல்லை இந்த நாட்களை கொண்டு போய் செய்வார்கள். ஆனா பேந்து பார்க்கிறவங்களே 2-3 கிழமை கழிச்சு மறுபடியும் அந்த காரியம் இந்த நாட்களை நடக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக அந்த நாட்களில் இருக்கிறார். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பாபிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுயாத்தின் ஆவியை இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறீர்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்தாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சங்கீத புஸ்தகத்துக்கு என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீத புஸ்தகம் 5 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் சில வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிக்கிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, நிவேதம் சொல்லுகிறது சங்கீதம் 5 அதிகாரத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லும் 4வது 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நீர் அதாவது துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்திலே சேருவதும் இல்லை, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர்கள் யாவரும் இந்த நாட்களே வெறுக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் துன்மார்க்கத்தை ஒரு நாளும் விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தான் தேவன் நாட்களை விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், வீம்புக்காரர்கள் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க
1: மாட்டார்.
0: அப்ப துன்பு காட்டுகிற மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர்களுக்கு முன்பாக ஒருபோதும் அங்கே நிலை நிற்க முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அக்கிரமக்காரர்கள் யாவரையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறீர், நீர் வெறுக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அக்கிரமம் செய்கிற மனுஷர்களை தேவன் அழைப்பாரோ? தேவன் அழைக்க மாட்டார். அருமையான அன்பிள்ளைகளே, அப்ப அக்கிரமம் செய்கிறவர்களை இந்த நாட்களை தேவன் என்ன செய்வார் இந்த நாட்களை பாருங்கள், அவர் இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களை வெறுக்கிறார். தேவன் விரும்புகிறது இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும் என்பதையும், அதே வேளையிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இந்த நாட்களை பாருங்கள் விரும்புகிற காரியம் என்ன சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் தன்னிடத்திலே இந்த நாட்களிலே வர வேண்டும், இவர்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், அப்படியானால் இவர்கள் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை விரும்பித்தான் அந்த காரியம் இங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதைத்தான் இங்கே சங்கீதம் 5வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், உபாகமம் 11வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் போவோமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் இன்னொரு கூட உபாகமம் 11வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் வாசிக்கின்றேன் பாருங்கள். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும், முதலாவது முழு இருதயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அன்பு எப்படியா கொள்ளவுண்டா, ஒரு அதாவது ஒரு சாதாரணமாக பேச்சிலே இருக்கக்கூடாது, இருதயத்திலே உள்ளிலே உள்ளுக்குள்ளே இருந்து அந்த அந்த வார்த்தைகள் இந்த நாட்களே வெளியால வரும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய தாசன் இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே நீங்கள் கர்த்தரை தேடுகிற விதம் எப்படியாக இந்த நாட்களை இருக்க வேண்டுமா, முழு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். முழு இருதயம் சொன்னா இருதயத்திலே முழு சிந்தை கர்த்தரை குறித்த நோக்கம்தான் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த காரியத்தை குறித்தும் அந்த நோக்கம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் வேதம் நமக்கு திட்டவட்டமாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், முழு இருதயத்தோடும், இரண்டாவதாக முழு ஆத்மா, ஆத்மா முழுமைப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஆத்மா அந்த நாட்களை பாருங்கள் தேவனை வஞ்சிக்க கூடாது. ஆத்மா அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்தில் சொல்ல பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல் கர்த்தாவே என்னுடைய ஆத்துமா அந்த நாட்களிலே உண்மையில தாகமா இருக்கிறது, உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா அன்னு தினமும் ஒவ்வொரு செக்கனும் ஆண்டவர் மேல இந்த நாட்களை வாஞ்சியா இருக்கவர் எதை செய்தாலும் நாங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்கள் எதையும் பார்த்து கொண்டு இருக்கட்டும், ஆனால் இந்த நாட்களே நம்முடைய சிந்தை எங்கே இருக்க வேண்டும், அங்கே தேவன் மேலே அந்த நாட்களில் நம்முடைய ஆத்மா அந்த நாட்களில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் வாகனத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்துக்களை இந்த நாட்களை வர வேண்டும். பாருங்கள், முழு இருதயத்தோடும் வேதம் சொல்லுகிறது உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படிக்கு. பாருங்கள், வேதம் சொல்கிறது, நான் என்று கற்பிக்கிற உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 14வது வசனத்தை பாருங்கள். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெய் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் அங்கே பெய்ய பண்ணுவேன். இந்த முன்மாறியும் பின்மாறியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களை ஊற்றப்படும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவனுடைய வழிநடத்தல் நமக்குள்ள இருக்குமா இருந்தால் நமக்கு ஆகார குறைச்சலோ அல்லது உடைக்கு குறைச்சலோ இந்த நாட்களில் எந்த விதமான காரியங்களும் இந்த நாட்களில் இருக்காது. அதைத்தான் நம்முடைய பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுவது பாருங்கள், மிருக ஜீவன்களுக்காக உன் பலி பலிகளிலேயே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமல் இருக்கும்படிக்கு எச்சரிக்கா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளாக இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இருதயம் இந்த நாட்களை என்ன செய்யப்பட வேண்டும்? வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த வஞ்சனை என்று சொல்லப்படுகிற காரியம் கர்த்தனால பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஏதோன் தோட்டத்திலே அங்கே பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்படுகிறார். முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறார். அந்த ஏவாளுடைய வஞ்சகத்தின் நிமித்தம் அந்த குடும்பமே இந்த நாட்களை வஞ்சிக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே நாங்கள் குடும்ப தலைவர் இந்த நாட்களை வஞ்சிக்கப்பட்டால் அங்கே அந்த குடும்பம் அழிப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதை குறித்து சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே அந்நிய தேவர்களை சேவித்து அதாவது விக்கிரக ஆராதனைகள் செய்யாதபடிக்கு அதை நமஸ்கரிக்காதபடிக்கு இருக்கும்படியாக எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு எச்சரிக்கையின் பார்த்து இந்த நாட்களில் சொல்லுவோம். எல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழையை பெய்ய அதாவது பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடுக்காவலும் பலனை கொடுக்காவலும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவோம். அருமை பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாம இந்த நாட்களே நாங்கள் நடப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அங்கே அழிவை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்ம எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கண்பு பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறங்கித்தான் இந்த நாட்களே ஆயுஷை கொடுக்குற. இந்த ஆயுஷை கொடுத்த அந்த ஆயுஷ் நாட்களில் அவன் என்ன செய்கிறான் என்றுதான் இன்றைக்கு கத்திர இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, நல்ல ஞானங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனிடத்திலே வந்து இந்த நாட்களிலே ஆண்டவனிடத்திலே வந்து அவரை ஆராதிக்கவோ அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவோ அவருடைய நாமத்தை செயல்படுத்தவோ இந்த நாட்களே அவர்களுக்கு நேரம் இருக்காம இருக்கும். பிசி பிசி பிசி என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? ஓடிக்கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரும் அவர்களை என்ன செய்வார்? விட்டு என்றைக்காவது ஒரு நாள் என்னிடத்திலே வருவார் என்று சொல்லி இந்த நாட்களை அவரும் அங்கலாய்த்து கொண்டு காத்து கொண்டே இருப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதே விதமாக தான் இன்றைய பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட அப்படியான சூழ்நிலைகளுக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளை நாங்கள் நினைக்கிறோம், இந்த நாட்களை நாங்களே எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம், நாங்களே எல்லாவற்றையும் முடித்து விட்டு எல்லாம் சரி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்களே அங்கே நமக்குள்ளே சொல்லிக்கொண்டு செயல்படுகிறவர்களாக இந்த நாட்களை இருக்கிறோம். அது அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதும் சொல்லுவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எப்படின்னு சொன்னால், அதாவது ஆகியால் அப்பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலே நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் இந்த நாட்கள்ல இருப்போமா இருந்தால் நாங்கள் சீக்கிரமாய் அழிந்து போகிற ஒரு திட்டத்திற்கும் அழிந்து போகிற ஒரு காரியத்துக்கும் இந்த நாட்களை நாங்கள் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இங்கே வேதம் சொல்லுகிறது, யாக்கிரதையாய் இருக்கும்படியாக அந்த நாட்களே கர்த்தர் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப துபாகம் 15வது அதிகாரத்திலே 13-15 வாசிக்கிறவர்களே, 11-15 வாசிக்கிறவர்களே தேவன் இப்படியாக சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறவர்களே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 2வது அதிகாரத்திலே நான் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நாட்களை 2வது அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போறர்களுக்குள்ளே அநீதியத்தினாலே உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். அங்கே ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் ஆக அங்கீகரியாமல் போனபடினால் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப இந்த கடைசி நாட்களே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது அதாவது சாத்தானின் வஞ்சிக்கும் கிரியைகள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்ப சாத்தானுடைய வஞ்சிக்கிற அந்த கிரியைகளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்மை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த வேளையிலே எந்த காரியம் நடக்க போகணும் நமக்கு தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவன் வஞ்சிக்கிறவன் இந்த நாட்களை வேதம் சொல்றது அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் இந்த நாட்களை வருவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஒரு நாளும் சாத்தான் ஒரு நாளும் இந்த நாட்களை என்ன செய்வான், நமக்கு நன்மை செய்ய மாட்டான். அவன் நம்மை அழிக்கும்படியாகவும் அவன் நம்மை கொல்லும்படியாகவும் தான் இந்த நாட்களை வருகிறான். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனால அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லப்பட்டது போல பேதுருடைய பிரசங்கத்தினால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிற வழியிலே பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கினது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அங்கே வேதத்திலே பாருங்கள், அங்கே புறஜாதிகளுக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் பொழிந்தது நிமித்தம் அவர்கள் அங்கே என்ன செய்தார்களாம், அங்கே அவர்கள் ஆண்டவரை துதித்தது மட்டுமல்ல, பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே அங்கே பிரமித்து போனார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். வறுமையான அன்புள்ளே, அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இன்றைய நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் இந்த நாட்களை பாருங்கள், என்ன வார்த்தையை நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒரு வார்த்தையை பேசுகிறோமோ அந்த வார்த்தையினாலே மற்றவர்களுக்கு ஆத்மாவிலே ஒரு விடுதலையே இந்த நாட்களிலே தேவன் கொடுக்க இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறேன்யா. தொடர்ந்து வருகிற ஜெப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வாதம் தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. இந்த நாளிலும் நான்காவது பகுதியாக இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் மறுபடியுமாய் ஐந்தாவது பகுதிக்குள்ளே இந்த நாட்களே நாங்கள் மீண்டுமாய் அடுத்த கிழமையில் இந்த நாட்களை கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. பிரசுரடையா.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து வேதத்திற்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக சனி ஞாயிறு கிழமைகளிலே நடக்கின்ற அபிஷேக ஆராதனையிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பவுமாக சனிக்கிழமை சந்திப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ.
0: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷகரேட் விண்வானவர்கள் யமன் தேசத்திலிருந்து வேதபாட நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெபவேளை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா?
2: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்.
1: ஆமேன். இணைந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்கள் கூட வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகள் ஐயா, துதிகள், துதிகள், துதிகள், துதிகள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் இங்கத்தாவே பரிசுத்தர், பரிசுத்தர். பல்லவத்தில் வீட்டு போவரே ஸ்தோத்திரம். சேராவிங்கள், கேராவிங்கள், காணக்கூடாது, சேரக்கூடாது. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை தேவனே, மகத்துவத்தின் தேவனே. நாங்கள் மாத்திரம் ஆண்டவர், எங்களை தாழ்த்துறோம் சாம், எங்களை தாழ்த்துறோம். தரை மட்டும் தாழ்த்துறோம். உங்களோட கிருபையப்பா, உங்களோட கிருபை தானப்பா உங்களை வழி நடத்துகிறது, கிருபை தானப்பா உங்களை தாங்குகிறது. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். ஜெப வேலைக்காக நன்றி, ஜெப வேலைக்காக நன்றி. இந்த நேரத்துக்காக, இந்த மாலை வேலைக்காக நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆயிரம் கோடி நன்றி அப்பா. நாவுகள் போதாதப்பா, கோடி நாவுகள் போதாதப்பா. உங்களோட நன்மைகளை சொல்லி முடியாதப்பா. எல்லாம் உங்களோட கிருபையப்பா. உங்களோட சின்ன போல இருக்கங்களும் கிருபைகளும் உண்டு சாமி. உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சாமி. வருமானமா எங்களை சமூகத்தில் எங்களை சாட்சி ஜப விண்ணப்பங்களுக்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சாமி. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சுத்திர சிவாரங்களுக்கு தந்துடும். நாங்கள் மாத்திரமாட்டோம். அப்பா நாங்களும் மாத்தோம், எங்களை தகுதி படுத்துங்கப்பா, எங்களை தகுதி படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, கிருபையாப்பா கிருபையாப்பா கிருபையாப்பா கிருபையாப்பா. இந்த காலங்கள் இருக்கிற சூழ்நிலைகளுக்காக, இந்த காலங்களுக்காக உங்களை சிகிக்க வந்திருக்கும் காண்கிறதே சுவாமி, துணியும் கிடையாது எங்களை காண்கிறதே சுவாமி. எங்கள் அக்கிரமங்களும் அநியாயங்களும் அநீதிகளும் ஆண்டவரே கொடுமைகளும் நிறைந்த காலமாக இருக்கிறப்பா. ஜனங்கள் மனம் திரும்பவே சுவாமி, மனம் திரும்பவும் ஜனங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் குறைகளும் மன்னிக்கப்பட்டு ஜனங்கள் திருப்பப்பட வேணும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜனங்களுடைய இறுதிய கடினம் ஆண்டவரே அவருடைய வழிகள் எல்லாம் மாறி தேவனே, இந்த நாட்களில் உங்களுடைய வருகை நாட்களில் இந்த கடைசி நாட்களில் தங்களை தாழ்த்துவார்களா? அவங்களுக்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்தி அவர் மனமாய் உங்களை ஆராதித்தார்களாக, உங்களிடமா திரும்புவார்களாக, தங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களில் லாபத்திலும் இருந்து அவருடைய விடுதலை பெற்று உணர்வுள்ளவர்களாய் அந்தவரே இந்த நாட்களுக்கு படிந்து உங்களுடைய வாழ்வைக்கு ஆயத்தமாக நிற்பார்களாக. ஒருவர் சாணம் கட்டு போது உங்கள் சுத்தம் அல்லான்னு சொல்லிட்டு சொன்ன அப்படியான தேவனே, இவ்வளவு நல்ல தேவன் கேப்பா. ஜனங்கள் மேலே நீங்க இவ்வளவு அன்புள்ளவர்களா இருக்கிறீங்க. தேவன்தான் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கிட்டப்போ அவனை தெரியவனே அறியும் அவரை தந்தது இவ்வளவா இவ்வளவா இவ்வளவா விதத்தில் அன்பு அழகள வீரம் இல்லாத அன்பு சுவாமி. உங்களை போல தேவன் யாரும் இல்லையாப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜனங்களுக்காக வருகிறோம் சுவாமி, ஜனங்களுக்காக வருகிறோம், ஜனங்களுக்காக வருகிறோம். யுத்தங்களாப்பா, யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்கள் கண்ணீரப்பா, ரத்தம் செய்த உயிரிழப்போ, வாழ்வாதாரங்களில் ஆங்கிலம் வலைகிற மக்களுடைய மக்களுடைய காரியங்களை வந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கறபடினா சோத்தம் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. இறக்கத்தின் தேவன் நீங்கப்பா, நீங்க தானப்பா விடுதலை கொடுக்குற தேவன், வாழ்வு கொடுக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். உங்களுடைய கட்டுக்கள் எல்லாம் ஆண்டவர் உடைக்கப்பட வேண்டும் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே இந்த யுத்த காலத்திலாவது உங்களை தாழ்த்திட்டு சுவாமி, நீங்க தான் தேவன், நீங்க தான் விடுவிக்கிற தேவன் என்று சொல்லி நாட்களில் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சகப்பனே மனம் திரும்புகிற மக்களாக இவர்கள் மாற வேண்டும் சுவாமி. யுத்தத்தில் எங்கெல்லாம் லல்பட்டாலே ஏற்பட்டு ஆண்டவரை அந்திருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் இருந்துங்கப்பா, ஒரு விஷயம் இருந்துங்கப்பா. நீங்க இருந்தவற்றை யாரும் இருந்த முடியாது சுவாமி. இவருடைய கண்ணீரெல்லாம் துளைக்கப்பட்டு ஆண்டவரே இவர்களுடைய பாலாதாரங்கள்லாம் பலம் பெற வேண்டும், விசேஷமாக இவருடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா கிருபையப்பா இல்லாம கிருபையப்பா. இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் சுவாமி, இந்த அனுக்கிற காலத்தில் இருக்கிறோம் சுவாமி. இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரே தங்களை தாழ்த்துவார்களால் மனம் திரும்புவார். உனக்கா வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டி வியாதியப்பா, வியாதியின் கொடுமை அப்பா, வியாதியஸ்தருக்கு பெருகி கொண்டே போறாங்க சுவாமி. எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி, தேசங்கள் எல்லாம் கொள்ளை வியாதி. ஆண்டவரே இந்த வியாதி படுக்கிற மக்களுக்காக பாவங்கள் அக்கிரம சுவாதங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கள். இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடுவார்கள், உங்களோட மாசத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்பா நீங்க தானப்பா சுகம் கொடுக்கிற தேவன், சுகுணம் அளிக்கிற தேவன். மகப்பின் எந்த வியாதியா இருந்தாலும் கத்தாவே நீங்க தொட்டு குணமாக்குறது அப்பா. நாக்குள் ஆண்டவரே வந்து வியாதியத்தில் ஒவ்வொரு மீன் மனதுன தேவன் நீங்க ஆண்டவரே, ஒவ்வொரு மீதும் மனதுருகி தொட்டபடியால் அவர்கள் சம்பித்து போனார்கள். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த வியாதியங்களை சாத்தி ஆண்டவரே தங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றை விட்டு தகப்பனே உங்களிடமா திரும்புவார்களாக, திரும்புவார்களாக, திரும்ப உங்களிடமாய் வந்த வியாதியஸ்தர்கள் சுகப்படுவார்களாக, சுகப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது சிலுவையிலே வியாதிகள் எல்லாம் சுமந்து சீர்த்த தேவன் நீங்க ஆண்டவர். அப்படியாக இவர்கள் உணர்வுகளை ஆண்டவரே சரியாக கத்தன் நீங்க சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஒத்து கொடுத்து சோத்தை புரட்டும் சுவாமி, சோத்தை புரட்டும். எங்கெல்லாம் ஆண்டவர் இப்படி வியாதியர்கள் சவிக்கிறார்களோ தகப்பன் இறக்க செய்யுங்கள். சேவைகளை சந்திக்கிற சேவைகளோ ஒரு இருக்கிற வியாதியர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்த மக்கள் எழுதி கொடுங்கப்பா. முதியோர்கள் ஆண்டவரே, முதியான ஆதரவாய் கிடைக்கிற முதியோர்கள், வியாதி படுக்கையில் ஆண்டவரே நர்வற்றவர்களாக கிடக்கிற ஐக்கியசாலைகள் நிரம்பி வருகிறப்பனே நம்மளை சாங்குங்கப்பா தாங்குங்கப்பா வேலை படுத்துங்கப்பா ஆண்டவரே முதியோர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா உங்களை கூப்பிடுகிற வேலையிலே ஆண்டவரே முதியோர்கள் சோத்தை பெறட்டும் சமாதானத்தை பெறட்டும் ஆண்டவரே சோத்தை பெறட்டும் ஆண்டவரே மரண தருவாய் இருப்பார்களே ஆனால் தங்களை ஆத்தமாக எப்ப கொடுக்கட்டும் சுவாமி நம்முதியோர்களை தாங்கள் இனங்கள் எழுப்பி கொடுங்கப்பா இனங்கள் எழுப்பி நம்முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்வது தகப்பனே வேண்டிக் கொள்வது சுவாமி ஆண்டு சொல்லுவோம் நாட்களில் ஆளுற தலைவர்களாண்ட தேசமெல்லாம் நீதி இல்லையப்பா நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்ட நிலையில் அநீதியும் அக்கிரமும் அநியாயம் மாய்சூர்ந்த தேசங்கள் ஐயாங்க தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி தலைவர்கள் மத்தியில் சேவபாயம் ஒரு தேவ நீதி உண்டாகட்டும் சுவாமி ஜனங்களை ஆளுகிற நீதி இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி அதிகாரங்கள் எல்லாம் உங்களுடைய சுவாமி நீங்க தான் அப்ப அதிகாரங்களை ஜனங்களுக்கு ஆளுகைக்கு கொடுத்த தேவன் சுவாமி தகப்பனே இவர்களை எல்லாம் நீங்க இவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவ நீதி வேதம் இவர்களுடைய கரங்கள் எங்களுடைய நீதியாக இருக்கட்டும் சுவாமி வார்த்தை எங்களுடைய தேசத்து மக்களை ஆளுகிறவர்களா இருக்கட்டும் சுவாமி இந்த தலைவர்களுக்காக வேண்டி நீதியை புரட்டாதபடி நீர்மி உண்மையும் நீதியுமா ஜனங்களை ஆளுகிற தலைவர்களாய் நடத்துங்க அந்தவரே தேசங்களின் ஜனங்களுடைய கண்ணீரப்பா நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியிலும் அக்கிரமத்திலும் தள்ளாடுகிற மக்களப்பா தவிக்கிற மக்களப்பா நீதி செய்யறது நீங்க என்று சொல்லி அந்தவரே அங்கலாக்கிற மக்களப்பா இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்வது சுவாமி இவர்கள் சிவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து ஆளுகிறவர்கள் அதிகாரம் எல்லாம் நன்மைக்காக நீங்க கொடுத்தபடினால் நன்மைக்கு இதுவாகவே ஏற்பட்டது சுவாமி இப்படியாக அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரே தேவனே எங்களை சார்ந்தவர்களா மனந்திரும்புகளா இருக்கட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் தேசத்தில் நிற்கிறதான வீரர்களுக்காக யுத்த காலத்தில் நிற்கிறார சுவாமி எத்தனை ஓடங்களில் யுத்தங்களில் நிற்கிறதான வீரர்களுக்காக சாங்க இவர்களுக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஆண்டவரே காத்து கொண்டு தேசங்களை காக்கிறவர்களாய் நிற்கத்தக்கதாரி நடத்துங்க சுவாமி தேவ நீதி இவர்களுடைய இருதயங்களை எழுதப்படட்டும் சுவாமி தகப்பனே இவர்களுக்கு அவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆயத்தமான நிலை இருக்கட்டும் சுவாமி இவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுடைய சேவைகள் ஐயா எல்லாம் சந்திக்கப்பட்டது குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்துங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே வேண்டிக்கிறப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி அப்பா பொருளாதாரம் வேலை இல்லை ஆண்டவரத்தினோ ஜனங்கள் கூக்குறல் ஆண்டவரே போராட்டங்கள் அப்பா எங்க போராட்டங்கள் எல்லாம் மனுஷத்தின்படி வேணாம் சுவாமி தங்களுடைய உணர்வின்படி வேணாம் சுவாமி தேவனை நோக்கி கூப்பிடுகிற போராட்டமா இருக்காட்டும் இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மறந்திரும்பி உங்களை மாத்தி தேடுதலோடாய் மாறட்டும் சுவாமி அப்பொழுது தேசத்துக்கு சுவாமத்தை கொடுப்பேன் என்று சேவன் சொன்னான் எங்க வாக்குறித்த தேவன் சுவாமி சொன்னதை செய்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே ஜனங்கள் வார்த்தைக்கு கீழ்படிந்து தாங்களை தாழ்த்தி இந்த தேசங்களில் எல்லாம் வாழட்டும் சுவாமி செருப்பை கட்டளை விடுங்கப்பா ஆசீர்வாதத்தை கட்டளை விடுங்கப்பா ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் ஒரு நேரம் இல்லாம தடுக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் முதியோர்களும் சொல்லி ஆண்டவரே கண்ணீரப்பா பசியின் கொடுமையப்பா எந்த பொண்ணே பசி பசி பசி என்று சொல்லி ஆண்டவரே அங்கும் இங்கும் ஆண்டவர் அறியப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே மரணிக்கிற மக்கள் ஆண்டவரே படுக்கையில் விளையாடிப்பட்டு கிடக்கிற மக்கள் ஆண்டவர் தகப்பனே ஒரு நேர உணவு கூட இல்லாம படுக்கிற மக்கள் இறக்கம் செய்யுங்கப்பா இறக்குதவங்களா பல்லாதங்க ஆண்டவரே போஷிக்கிற தேவன் நீங்க இறக்கம் உள்ளதவன் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களை சாத்து உங்களை கூப்பிட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஆண்டவரே தங்களை போஷிப்பையும் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி அப்படியான தேவன் சுவாமி எல்லோரும் எல்லோரும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி எழுதப்பட்ட பிரகாரம் நீங்க ஜீவனுள்ள எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறீங்க சுவாமி. அப்படியாக இவர்களையும் ஆகாரம் கொடுத்து போஷிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே மனம் திரும்புதல் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகப்பனே எங்களுடைய வழி ஆண்டவரே எங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல் இவர்களுக்கு உண்டாவணும் வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக இந்த நாட்கள் இவருடைய ஊழியம் ஆண்டவரே மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கட்டும். எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவர் ஊழியங்கள் ஆண்டவர் சுவாமி வார்த்தைகள் விசாசின் போராட்டங்கள் வஞ்சனையான உபதேசங்கள் ஜனங்கள் ஊக்குறங்கள் ஆண்டவரே இந்த மத்தியிலே ஆண்டவரே நிற்கிற அந்த ஊழியக்காரர்களை தாங்கி பலப்படுத்தி என்னதா இருந்தாலும் இந்த கப்பனே அவர்கள் விழுந்து மறுதளித்து போகாதபடி ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாக உங்களுக்கு ஊழியம் செய்தவளால் ஆண்டவரே இறங்கத்தக்க வேலை பலத்தை அபிஷேகத்தை கொடுத்து நிலைநிறுத்துங்கப்பா ஜனங்களுக்கு படுகிறவளா இருக்கட்டும். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜனங்கள் இப்படமிடப்படுவதா இருக்கட்டும். பல்லவராட்சியத்துக் கொண்டு சேர்க்கிறதா இருக்கட்டும். சாப்பனே இந்த ஊழியக்காரங்கள்லாம் நிற்கிறார்கள் எந்த இடங்களுக்கு என்ன இதுவாக இருந்தாலும் என்ன நாசமாசமோ பட்டயமோ பஞ்சமோ எது வந்தாலும் தகப்பனே தங்களுடைய நிலையை விட்டு ஆண்டவரே அவர்களை சற்றும் விலகாதபடி ஆண்டவரே நிலைநீக்கத்தக்கதான பலத்தை ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை கட்டிலிருந்தவர்களுக்கா வண்டிக்கோ உங்களா நிற்கிறீர்களோ அந்த இடங்களெல்லாம் உங்களை கிருவை தயவு அவளை தாங்க முடியாத வேண்டிக்கொள்ளுறோம். தகப்பனே நன்றி ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்டில் சபைகள் ஆண்டவரே எங்கும் இருக்கிற சபைகள் நீங்கள் காண்கிற சபை சபை இந்த அளவு நீங்கள் வரத்து திங்கிறத்தினால் கொல்லப்பட்ட சபை ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும். இந்த நாட்களில் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகட்டும். குடும்பம் குடும்பமாய் பரிசுத்தமாகட்டும். ஒரு வருகை எதிர்பார்த்து கொண்டு நிற்கும் பரிசுத்தமாகட்டும். சிறப்பனே இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நீங்க வரும்போது ஆண்டவரே ஐயா பரிசுத்த சவாட்டிகளாக மனவாட்டிகளாக ஆண்டவரை எழுத்துக்கொள்ளப்படுகிற சபைகளாக ஒவ்வொரு சபையும் இருக்கட்டும் ஐயா. அந்த சபையை கெடுத்து இதை அதிகம் ஆண்டவரே அப்பா ரத்தம் ஆண்டவர் ஐயா சபைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. சபைகள் நிலை நிற்கட்டும் பரிசுத்தப்படட்டும் ஆயத்தப்படட்டும். சபைகளில் எல்லாம் ஒரு மரமும் அன்பு உண்மையும் அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய் ஒவ்வொரு சபைகளும் இந்த நாட்களில் எழுப்புதல் உண்டாகட்டும். வழியில் நிற்கிற ஜனங்கள் இவ்வளவு மக்கள் ஆண்டவரே வழியில் நிற்கிறார்கள் சுவாமி. இந்த சபைகளிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களோட வருகையிலே ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறாய் மாறவேணும் சுவாமி. வரவேற்புதல் அரிய போஸ்துல நாட்களில் நடந்த வரவேற்புதல் இந்த நாட்களும் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்வோம். ஜனங்கள் சேரட்டும் சபைகளில் நிரம்பட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டும் சபைகள் சந்திக்கப்பட்டும் நிற்கிற ஊழியர்கள் போதவர்கள் உதவி ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியர்களையும் சபையை நடத்தக்கூடிய பலத்தை கொடுங்க சுவாமி. சுபத்தை கொடுத்து சுபத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்லமே பெறுகளாக சபைக்கு ஏற்றவர்களாக ஆண்டவரே சபையை நடத்தக்கூடிய போதவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு வேண்டிய சுதபலன் வார்த்தை நீங்க ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே சபைகளுக்கு கொடுக்கும் போது ஆண்டவரே அக்கினியாய் ஆண்டவரே இறங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு மனிதனையும் இடமிடப்படுத்தக்க வார்த்தைகளாக கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். போதவர்கள் குடும்பங்கள் எல்லாரும் சாட்சி உள்ளதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் சுவாமி. பரிசுத்தம் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வண்டி கொள்வோம். இவர்களுக்காக வந்து பணியை நன்றி விழுந்து போன ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு மறுதளித்து போய் ஆண்டவர் எத்தனையோ நிலையில் ஆண்டவரை போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஊழியர்கள் உண்டு சுவாமி. வந்து போய்கொண்டே போகிறார்கள் சாமி. உலகத்துக்காக தங்களுடைய சொந்த காரியங்களுக்காக என்று சொல்லி ஆண்டவரே இப்படியா விழுந்து போகிறவர் அநேகமா பெருகி கொண்டு போகிறார் சாமி. ஐயா அந்த கடைசி நாட்களில் விசாசானவனுடைய வலையில வஞ்சனையில ஆண்டவர்களிருந்து ஆண்டவர் உங்களோட நாமத்தை மறுதளிக்காதபடி உங்களோட நாமத்தை தூசிக்காதபடி சகப்பனே இவருடைய மனம் மாறுதல் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளணும். கட்டுக்கள் உடைக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்ளணும். இவருடைய மனுஷீகவர்களை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்ளணும். அவையானவர்களை இவர்களை ஆட்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளணும். இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன் சாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே வேண்டிக்கொள்ளும் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவெறும் என்று சொன்ன பிரகார் இருந்த தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு வந்தவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படி நான் நன்றி சொல்லி நன்றி சொல்வதற்குரிய காலங்களை தந்திருக்கிறேன். வளர்ந்த காலத்தில் எத்தனையோ விதமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு வார்த்தைகள் போகிற சுவாமி அதுக்காக நன்றி ஆண்டவர் நன்றி. இவைகள் எல்லாம் உங்களுடைய நாமமயக்காகவே பயன்படுத்தப்படும் நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கள் சுவாமி. உங்கள் நாமம் ஒன்றே இவைகளால் மயப்படுகிறோம். பெரிய தேவைகளோடு இருப்பார்களானோ ஆசீர்வதிங்க இவர்களை சந்திங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் எல்லாம் கிருபை அப்பா ஆண்டவரே. இந்த இடங்களில் நிற்கிற ஊழியக்காரர்கள் மிஷினர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாங்குங்கப்பா வெலப்படுத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் ஐயா. நன்றி புரிஞ்சு போன காலத்தில் நிற்கிற மக்களுக்காக வாலிபர்களுக்காக குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒரு விஷய ஆண்டவரே எங்கள் அன்பினால் நிரப்பப்பட வேணும் இவ்வளவு நிரப்பப்பட வேணும் நிரப்பப்பட வேணும் சுவாமி. உங்களை அன்புதானப்பா இவளைகளை பரிசுத்தப்படுத்த முடியும் உங்களுடைய அன்புதானப்பா உங்களை வழிக்கு திருப்ப முடியும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொண்டு விசேஷமா வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. பிரிந்த குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டு தேசம் ஆசீர்வதிக்க எல்லா பாவ சாபங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தேசத்தை விட்டு நீங்கள் மரியா வண்டிக் கொள்ளவும் நீங்கள் மரியா வண்டிக் கொடுத்தேங்களில் உங்கள் தேசத்துக்காக வண்டிக்கு தேசம் உங்களுடையதாய் மாறட்டு சுவாமி. உங்களுடையதான் மாறட்டும் நீங்கள் தானப்பா தேசத்தின் தலைவராக மாற வேண்டும் ஐயா. இந்த தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா ஜனாதிபதியையும் அந்த அவரோட மந்திரி சபையில் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நீதி நியாயம் ஆளுகையா இருக்கட்டும் சுவாமி. நன்றி சகப்பனி நன்றி சகப்பனி ஆண்டவரே தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோடி மக்களாக இந்திய தேசம் எப்படியா இருந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி வெளிச்சத்தை காண வேண்டும் ஐயா. அவங்களுடைய வருகையின் காலத்தில் ஆண்டவரே இவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டு இருந்து நாதிக்கத்தில் இருந்து அந்த வாரத்தில் இருந்து

0: நன்றி. நீங்க தேவனப்பா, நீங்க தேவனப்பா, அது நெருங்காலங்களை நீங்க அறிஞ்சிருக்கீங்க சுவாமி. அப்பா நன்றி ஆண்டவர். அப்பா சாமன் ரேடியோவை ஆசீர்வதிங்க, அதனோட திறப்பிள்ளைகளை சுவபலத்தினால் ஆசீர்வதிங்க, சேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா குறைகளில் இருந்தும் ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கள். இணைந்து உரியம் சேர ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க சாப்பிட்டு எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை வந்து எங்களை கடத்தி தருகிறோம் சாமி. அப்பனே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய வழிகள் தானப்பா உங்களுக்கு தஞ்சம். ஆண்டவரே பிள்ளைகளை எங்களுடைய வழிகளில் கொண்டு வாங்க சுவாமி. எந்த வழியிலும் ஆண்டவரே அவர்கள் உங்களை விட்டு பின்வாங்கி போகாதபடி என் தகப்பனே அவர்களை உங்களுடைய வழிகளில் உங்களுடைய பாவத்தைகளை நடத்தி உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆசிரியர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் அப்போ கொடுக்குறேன், குடும்பம் குடும்பமா எப்போ கொடுக்குறேன் ஆண்டவரே. நன்றி சொல்லியாக எல்லா தேசங்களுக்காக வைக்கிறேன் சுவாமி, எல்லா மக்களுக்காக வைக்கிறேன் சுவாமி, எல்லா ஊழியக்காரருக்காக வைக்கிறேன் சுவாமி, தகப்பனே எல்லா தலைவர்களுக்காக வைக்கிறேன் சுவாமி, எல்லா காரியங்களுக்காக வைக்கிறேன் சுவாமி. ஐயா எல்லாவற்றையும் சமூகத்துல வைக்கிறோம் சுவாமி. எல்லா கணமும் துரியுமா நீங்க தானப்பா.
1: தேசங்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்த உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கருத்திலே போய்க்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்து வராங்க என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் விடைபெறுகிறோம். காட் பிளெஸ் அம்மா. ஆமேன். அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரனும் அவர்கள் இணைகிறார்கள். அவரை வரவேற்போம், கத்திரி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமே ஜபங்களுக்கு கூட வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிரீசலோட்டமா.
2: துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணமானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியன் மத்திய வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த சங்கம ஒலியலே நாங்கள் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை படிக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அழியாத அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமை கூட நாங்கள் வந்து உங்களை அப்பா என்று கூப்பிட்டு அப்பா உங்களுக்கு நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக ஆண்டவர் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்கள் ஒருவர் தான் எங்களை மறக்காமல் எந்த நிமிஷமும் நினைத்தல்றதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எங்கள் பிளவீன பாண்டங்கள் ஐயா, எங்களோட பிளவீனத்திலும் உங்களோட பிளன் தான் ஐயா பூரணம் அழக விளங்குற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு இந்த நாளை காண செய்த மட்டத்தை கிருபைக்காக இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தந்ததற்கு தந்ததுக்காக நாங்கள் நிற்கத்தக்க பிளனை எங்களுக்கு தந்ததுக்காக உங்கள் ஒருவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தான் ஐயா உங்களால் தான் தர முடியும். நீங்கள் தான் தந்து வழிநடத்துறீங்க. சமாதான கத்தரே, சந்தோஷ விண்ணொலியே, சாந்த சொருவியே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

0: தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாகவும், உத்தமனுக்கு உத்தமனாகவும், புரிந்தனுக்கு புரிந்தனாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவும் தோன்றுகிற தேவனே, அதிசயமானவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கத்தரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுதலின் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சிரமப்பட்டவர்களுக்கு அதில் கொடுத்து வெட்டி கொடுக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இருளில் நடக்குவர் உங்களோட வெளிச்சத்தை கண்டு, உங்களோட வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதாக மெய்யான ஒளியே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு வாழ்க்கையும் சத்தியம் ஜீவனமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களுக்கு அரணும் கோட்டையுமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் ஏற்றவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே அப்பா, நாங்கள் எங்களுக்கு ஆறுதலாக புகலிடமாக இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா மனுக்குலம் எல்லாரையும் உங்களோட சாயலாக சிரித்த ஊரபட்சம் இல்லாத தேவனே, நல்லார் மேலும் பொல்லார் மேலும் மழைய பெய்ய பண்ற தேவனே, காட்டையாடி தேவன், அப்படிப்பட்ட ஊரபட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே அப்பா, உங்களுக்கு செலுத்துற துதிய ஸ்தோத்திரத்தை நாங்கள் உலக காரியங்கள் ஐஸ்வர்யங்கள் பணம் பணமோ பொண்ணோ வள்ளிக்கு செலுத்தாதபடி அப்பா, நாங்கள் உங்களுக்கு செலுத்தி உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக நீங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்து என்னும் என்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஐயா, யாருமே இல்லை. நீங்கள் ஒப்பற்ற தேவன், அப்படிப்பட்ட தேவனே, உங்களிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். இந்த சங்கம மேலையில நின்றிருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செல்ல ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தாப்பனே, எங்களை விண்ணப்பங்களை ஏற்று அதுக்கு ஏற்ற பதில தந்து வழிநடத்தி கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். மனக்குலகத்தின் இருதயத்தை அறிந்திருக்கிறது இவனே, அந்த அறிந்த ஒரு இதயத்தின் படி அவர்களுக்கு வாழும் வழியை அவகுத்து கொடுக்கிறங்கள் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா, உங்களுடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கும் உங்களுடைய பலத்தகத்தையும் உங்களோட ஓங்கிய பியத்தையும் கேள்படுவோர் யாவரும், கேள்படுகிறவர்கள் யாவரும் உங்களை துதிக்கத்தக்கதாக உணர்த்தி கொண்டு வார தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். எலியாவை கொண்டு வந்த விதவைக்கு அப்பா, பானையில் மா செலவழிந்து போகாமலும் கலசத்தில் எண்ணெய் உறைந்து போகாமலும் செய்த நீங்க அற்புதத்துக்காக உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவின் மூலம் அந்த விதவைக்கு ஒரு குடம் எண்ணெயை பல குடம் எண்ணெயலாக அணையாக ஆசீர்வத்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அஞ்சத்தின் அன்பு மேனும் ஐயாயிரம் பேரை போஷித்த தேவன் அல்லவா, அப்படிப்பட்ட அவசியம் உள்ள தேவனே, வெல்லம் உள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் இந்த சங்கம ஒலியலியை இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி, நன்றி. காலையில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சியை உங்களோட பிள்ளைகளிட மனதில் போட்டு இந்த வார்த்தையை எத்தனையோ பேருக்கு வாசிக்க முடியாத பிளவினமான நிலையில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் வாசிக்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்தினதுக்காக, ஏவி வழிநடத்தினதுக்காக அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு இருந்த வண்ணம் இருந்து விடாதபடி எழுந்து நட போட்டு வெற்றி நட போடத்தக்கதாகவும், விடுதலை பெறுகிறவர்களா இருக்கத்தக்கதாகவும், சுகம் பெறுறவர்களா இருக்கத்தக்கதாகவும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நடக்கத்தக்கதாக அப்பா, உங்களோட பிள்ளைகளோடு எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக நன்றி. இந்த வார்த்தையானது உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த புத்தகத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டதும் இல்லை, எழுதப்பட போறதும் இல்லை. அப்படிப்பட்ட பிரசுத்தம் உள்ள வார்த்தைகள் ஐயா, இதை நாங்க வாசிக்க கேட்க கீழ்படிய எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாயத்துக்காக எல்லாவற்றின் மேலாக இந்த வார்த்தைகளை நாங்கள் கையில் ஏந்த எங்களுடைய இறுதிய பிழையில் பதிக்க தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். நீங்க அப்பா இந்த வார்த்தைகளுக்கு கூடாக நீங்க செய்த அதிசயங்களை அற்புதங்களை வாசித்து வாசித்து உங்களுக்கு நன்றி சொல்லத்தக்கதாக, உங்களை என்ன நெருங்கி வாழத்தக்கதாக இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் கிரிய செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கேட்ட பிள்ளைகள் ஒரு இருந்த வண்ணம் இருந்து விடாதபடி எழுந்து வெற்ற நட போட்டு என்னமென்ன உங்களை மகிமைப்படுத்தி உங்களோட வல்லமே மகிமையை உணர்ந்து உங்களை நாமத்தை துதித்த வண்ணம் அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொத்திருக்கிறோம் அப்பா. உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று நாம் உங்களை வாஞ்சியோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ துதிக்கூடாகவோ உங்களை மகிமைப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். வெற்றியோடு இதுவரை நடத்தினீங்களே தொடர்ந்து ராஜா, இதை வெற்றியோடு உங்களோட பிள்ளைகளுக்கூடாக செய்து கொடுக்குற பிள்ளைகள் ஆத்மாக்களுக்கூடாக சாட்சி கொடுத்து உங்களை மாவப்படுத்துகிற ஆத்மாக்களுக்கூடாக இந்த சங்கம மொழியிலேயே நீங்கள் வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்லவர் ராஜா. இதில் ஐக்கியப்பட்டு உங்களை மாவப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளத்தோடு தங்களை தாழ்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி யத்தில் அவர்கள் செய்து விடாதபடி ஒவ்வொன்றையும் உங்களை பார்த்து தருத்திருந்து அவர்களுக்குள்ளால் நீங்கள் வெளிப்படத்தக்கதாக அவர்கள் உங்களை அர்ப்பணிப்போடு உங்களை பார்த்து தருத்திருந்து ஆண்டவர்கள் இணைந்து உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் ஒவ்வொரு ஆத்மாவை ஆசீர்வதிங்கள் ராஜா. எங்களுக்கு இப்படி தரம் கிடைச்சது என்று அவர்கள் நன்றி உள்ளத்தோடு எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே உங்களை நாமம் மகிமைப்பட வேணும், உடராட்சியம் வளர வேணும் என்ற எண்ணத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் விலகத்தி வழிநடத்துங்கள் ராஜா. அது மட்டுமல்ல அவர்களை அவர்களோட குடும்பத்தை அவர்களோட சபையை சமுதாயத்தில் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒளியாக இருக்கத்தக்கதாக ஆண்டு வரே கிருவை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரீங்கள், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இதை நடத்தி தினவர்ஷ காலமாக உங்களுடைய அன்பெரு சித்த சகோதரனும் சகோதரியுமாக கைகோத்த வண்ணம் இதனை இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்கதாக சங்கமம் என்ற பெயரையே நீங்கள் வெளிப்படுத்தி நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் செய்து அந்த கிருபைக்காக இன்னும் உங்களுடைய சுத்தமான காலம் மட்டும் இதை வெற்றியோடு நடத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆண்டு வெள்ளமையாக வல்லமையாக பரலோக ஞானத்தினால் நிறைத்து சுகலத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து தாழ்மையும் உண்மையோடு மாடி இணைந்திருந்து இதை நடத்தத்தக்கதாக செய்ய உங்களால் முடியும். செய்து கொண்டு வந்த தேவனை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் கர்ணரகத்தராக இருக்கிற கருணாமூர்த்தியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்ண கடலே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சகோதரனுக்கு கொடுத்த மகளுக்காக நன்றி, சகோதரன் சகோதரிக்கும் கொடுத்த மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி, ஆண்டவர் இந்த சந்ததிக்காக நன்றி. மகளை நீங்கள் எடுத்து பா உங்களது ஊழியத்துக்காக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல். என்ன அவளை பெறலும் ஞானத்தினால் நிறைத்து ராஜா அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமாக உங்களை மாம்பப்படுத்தி உங்களோட ராஜ்யத்தை வளர்றதுக்கு அவளை நீங்கள் பாவிக்க வேணும் என்று விரும்புகிறீங்களோ உங்களுடைய கிருபை நிறைந்த சித்தத்தின்படி நீதியுள்ள வழியிலும் வெற்றியோடு நடப்படத்தக்கதாக அவரை நீங்கள் எல்லாமாய் நீங்கள் தான் எல்லாமாயிருந்து பாவிக்க முடியும், பாவிக்க கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகனுக்காக, மருமகனுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அருமையான பிள்ளைகளை கொடுத்தீங்களே ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக வழிவகப்பி போய்விடாதபடி உங்களை நேசித்து, உங்களை ஆராய்த்து, உங்களை மமப்படுத்தி வாழத்தக்கதாக, குடும்பமாக உங்களை ஆராதித்து, காலம் ஊன்று சபையில் நிற்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததியை ஆசீர்வதிங்களோ ராஜா. இந்த சந்ததிக்கு நீங்க நல்ல மேய்ப்பராயிருந்து இவர்களை புல்லுள்ளடங்களில் நடத்தி வழிநடத்தி கொண்டு வாரது இவனே, அமர்ந்த தண்ணிலண்டையும் நடக்கிறது இவனே, நல்ல மேய்ப்பரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த விதத்திலும் சபைக்கு விழுந்து விடாதபடி உலக ஆசபாச இந்த டெக்னாலஜிக்கல் அடிமே போய் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்காமல் நடக்காதபடி நீங்கள் அவர்களை உணர்த்தி உங்களை நேசிக்கத்தக்கதாக, உங்களை ஆராதிக்கத்தக்கதாக, உங்களை மாவுபடுத்தி வாழத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். சந்ததி ஆசீர்வாத நோக்கம் உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்றும், உங்களோட நாமம் உங்களோட வாழ்க்கையில் மாமப்பட வேண்டும் என்றும் நீங்கள் ஆசீர்வதித்தீர்கள். அதுக்கு உகந்த பாத்திரங்களாய் நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து பெறலாம். ஞானத்தை கொடுத்து அவர்களை கடுவாளம் போட்டு கட்டுவள் நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அப்பாடுங்க ராஜா, எல்லாவற்றுக்கும் இல்லாத பொல்லாத காலம் இந்த பொல்லாங்கன் வந்தவர்களை கிட்ட அணுகாதபடி அவர்கள் ஆண்டு இடையோடும் வாகனம் வாசம் பண்ணும் கூடாரம் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை எல்லா ஆண்டு இடையே வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றையும் இன்னும் சௌகரியம் சௌகரிய வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் சங்கம மொழிகளை நடத்தி ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து கொண்டு வாரீங்கள். காக்க வல்லதவன் முத்திர போட்டு காத்து கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லதவன் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன நல்லதென்று செய்ய வல்லதேவன், நல்லதை செய்யற நல்லதேவனே, நல்லதை செய்து நல்ல ஆலோசனையை கொடுத்து என்ன இந்த சங்கம மொழியலியை ஆண்டு விருதாட தாமதமின்றி நடத்தத்தக்கதாக நேரங்கள் காலங்கள் சோபலங்கள் ஒத்துழைப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து வழிநடத்துனீங்க, இன்னும் கொடுத்து வழிநடத்துவீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அவருடைய மனவாஞ்சைகளை நிறைவேற்றி ராஜா, இந்த சங்கம மொழியலியை இன்னும் எப்படி எல்லாம் சிறப்பாக நடத்த முடியுமோ, திங்கட்கிழமை குழங்கி வெள்ளிக்கிழமை மட்டும் சிறப்பாக என்னென்ன விதமாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்கதாக நீங்க தானையே பரலோக ஞானத்தை கொடுத்து வழிவசதிகளை நேரத்தை பிரித்து கொடுத்து மட்டும் நடத்தினது போல் என்ன நடத்த உங்களால் முடியும், நடத்த வல்லவரே மாணவியலரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நான் தொடர்ந்து இந்த சங்கம மொழியிலேயே இணைய போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அந்த குடும்பத்துக்காக குடும்பங்களுக்காக ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்கோ, நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்தவன் வாரது வினை கிருபை செய்ய வல்லவரே, கிருபை உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். உங்களோட கிருபை என்றும் உள்ளது ஐயா, உங்கள் மேல் ஆண்டு உங்களை நம்பின பிள்ளைகள் மேல் கிருபை மேல் கிருபை ஊத்தி ஆசீர்வதிக்கிறது இவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க இங்க மகா பெரிய ஐயா, சர்வ வல்லம் உள்ளதேவன், சர்வ லோகாதிபதி அப்பா, உங்களை பரலோக ஞானத்தினால் நிறைத்தவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களோட ஊழியத்தை செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்டப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காகவும், அமைச்சகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களை பார்த்து நன்றி உள்ளத்தோடு ஓடி வருகிறோம் ஐயா. இவர்களுக்கு நீங்க கொடுக்க வெளிப்பாடுகள் தரிசனங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா. என்னென்ன விதத்தில் நீங்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தீங்களோ, என்ன நோக்கத்துக்காக இவர்களை தேர்ந்தெடுத்தீங்களோ, அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ராஜா, உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட பரலோக ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்து செய்தாலும் ஆண்டவரே அவர்கள் பணத்துக்கோ பொண்ணுக்கோ வழிக்கு இடம் கொடுக்காதபடி எப்படி நீங்கள் சீஷர்களை ஆசீர்வதித்து அனுப்பினீங்களோ அதே வார்த்தைகளை அவர்கள் அதன்படி நடக்கத்தக்கதாக உணர்த்தி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. உங்களால் தான் வழிநடத்த முடியும். இந்த உலகத்துக்கு ஆண்டவரே உலகத்தில் அவர்கள் பணத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களால் இல்லாமல் உங்களை அறியாத மக்கள் உங்களை இன்னும் நேசிக்காமல் இருப்போர் பாவத்துக்குள் இருப்போரை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் உங்களோட அழைப்புக்கு கீழ்படுத்தும் கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா, உணர்த்தி வழிநடத்துங்க. இந்தவனை எப்படி நீங்கள் நடந்து நடந்து திரிந்து உங்கள் பரமதகப்பனுக்கு கீழ்படுந்து அவருடைய சத்தத்தை இந்த உலகத்தில் இயேசுவை நீங்கள் நிறைவேற்றினீங்களோ அதே போல் இந்த பிள்ளைகளும் அந்த எண்ணத்தோடு இருக்கத்தக்கதாக அந்த உணர்வோடு நடக்கிறவர்களாக இருக்கிறதுக்காக மக்கள் மனம் திரும்பவனும் பாவ வழியில் இருந்து விலக வேணும் பரிசுத்த தேவன் ஜீவன் உள்ள தேவனை அறிய வேணும் என்ற ஒட்டிய நோக்கத்தோடு அர்ப்பணிப்போடும் அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆண்டவரே இந்த தமிழ் பேசும் ஊழியக்காரர் எந்த பாசையில் பேசினாங்க ஊழியம் செய்தாலும் எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ, பொறுப்படுத்த வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வார தேவனே எங்களை துதிக்கிறோம் ஐயா. உலகத்தால் அவர்கள் எல்லாரும் அதிகாரிகளுக்காக உங்களண்டே வருகிறோம். அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவன் நீங்கள் ஐயா. இந்த அதிகாரிகள் இந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆண்டு ஆளத்தக்கதாக அரசாளத்தக்கதாக நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. நீங்கள் தான் அதிகாரம் கொடுத்தீங்கள் என்று உணர்வோடு தங்களை தாழ்த்தி முறை நாமத்தை உயர்த்தி மகமப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த அதிகாரத்தை போட்டு அடித்து விடாதபடி உணர்த்தி ஒவ்வொரு அதிகாரியையும் உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். உங்களால் தான் வழிநடத்த முடியும். விசேஷமாக இஷ்ட வேலையாலும் தெரிந்தெடுத்தவங்க அந்த அதிகாரிக்காக மூன்றாவது முறையாக நீங்கள் தெரிந்தெடுத்த உங்களை நேசிக்கிற மகனான அதிகாரிக்காக பெஞ்சமின் அத்தாக்குக்காக வருகிறோம். ஆண்டவரே வரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எந்த சோதனைக்குள்ள மகப்படாதபடி காத்து கொண்டு வாரது இவனே. என்ன நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை பிரசுத்த வழியில் நடத்தத்தக்கதாக அந்த ஜூத மக்கள் இன்னும் மனம் திரும்பி உங்களண்டில் வரத்தக்கதாக ஆண்டவரே அவர் ஒரு வழிகாட்டியாக ஆலோசனை கத்தராக ஆலோசனை செய்கிறவராக ஆலோசனை கொடுக்கிறவராக ஆசீர்வாதம் உள்ளவராக இந்த தேசத்துக்கு இருக்கத்தக்கதாக நீ உங்களை நேசிக்கிற மகனை தெரிந்தெடுத்தீங்கள். ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ, காக்க வல்லவரே, காத்து கொண்டு வாரவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம். என்னமாயில் நாடாகிய தேசங்களோடு உலக இன்போடு ஐக்கியமாக இருக்க வேணும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ ஆண்டவர் அந்த ஐக்கியத்தையும் உண்டு பண்ணி சமாதானத்தோடு வாழத்தக்கதாக சமாதானத்தின் ஆவியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். திரும்ப அந்த தேசத்துக்கு போக வாஞ்சியோடு இருப்போர்கள் போய் அந்த தேசத்தில் போகத்தக்கதாக நீங்கள் நடந்த பூமியில் நடக்கத்தக்கதாக நீங்கள் வழிவசதிகளை திறந்து கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். அன்பின் தேவனே, எத்தனையோ பிள்ளைகள் நீங்கள் மூழ்கின ஞானஸ்தானம் பெற்ற அந்த ஜோர்தானில் ஞானஸ்தானம் பெற வேணும் என்று வாஞ்சியோடு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. அவ கூட பிள்ளைகள் அந்த வாஞ்சியை நிறைவேற்றி ஆண்டவரே நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே போக்குவரத்து வசதியை சமாதானத்தை கொடுத்துக்கு போய் வரத்தக்கதாக நீங்கள் வழியை திறந்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் தெரிந்தெடுத்த யூத மக்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா அவர்களுக்கான ஐஸ்வர்யவான்களாக ஞானவான்களாக தெரிந்தெடுத்தது உடனே இந்த ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அவர்கள் மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக இயேசுவே உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நடக்கத்தக்கதாக நீங்கள் அனுதினமும் தொட்டு தொட்டு தொட்டு அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி வல்லமையோடு நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் கொடுத்த ஞானத்தை அவர்களுக்குள்ளால் வெளிப்படுத்துவதை பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவதை நாங்கள் காதால் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். யுவராஜ சிங்கமே அப்பா அந்த தேசத்தை ஆட்கொண்டு நடத்துறீங்கள். அதுக்காக திரும்பவும் அந்த ஒலிவ மலையில் வந்து அங்கே போகிற அர்த்தங்கள் இயேசுவே. அந்த ஒளி மலையிலோ ஆறு வெளிச்சத்தை கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக செய்த தேவனே, என்னும் என்னென்ன விதமான அற்புதங்களை கண்டு உங்களை அவர்கள் இறங்கி வாழத்தக்கதாக உங்களால் தான் செய்ய முடியும். செய்ய வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் ஆண்டு வரைய உலகத்திலேயே எல்லா தேசத்துக்கு கை கொடுத்து உதவி தேசமாகிய அமெரிக்கா தேசத்துக்கு ஆகும் வேண்டும். எத்தனையோ மிஷனரி மாதிரி அளிப்பின தேசம் ஐயா, அப்பா இந்த நேரத்தில் அந்த தேசத்தின் நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா, உங்களுக்கு தெரியும். எந்த விதத்திலும் பொருளாதாரத்தினால் குன்றி போகாதபடி அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க தகப்பன், ஆசீர்வதிங்கோ. அது யாரும் கற்பட்டபடி ஆண்டவரே உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக சந்தது சந்ததியாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஊழியத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதமாக அவர்கள் செய்து அவங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக அவர்களையும் வல்லமையோடு நீங்கள் பாவித்து பாவிக்கிறீங்க, பாவித்து கொண்டு வாதீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களோட ஊழியத்தை அர்ப்பணிப்போடு செய்தவர்களை ஏற்ற செய்தவர்களை அப்பா ஆண்டவரே, அவர்களை ஏற்ற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் அழைத்தீங்களே ஆண்டவரே, அந்த அழைத்த அந்த குடும்பத்தை அந்த ஊழியத்தை அந்த பிள்ளைகள் என்னும் உண்மையோடும் அன்படிப்போடும் அந்த தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்கள் பெருமைக்கோ இல்லை உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்களும் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல ஞானம் வல்லமையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்திரேலிய தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம் ஐயா. அவரை ஆண்டு உங்களை நேசிக்கிற ஒரு மகனாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. அவரையும் ஆசீர்வதிங்க, தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவரும் ஆளத்தக்கதாக இங்கே வழிநடத்தி கொண்டு வர தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் இந்த கண்டா தேசத்துக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. இந்த தக்கண்டா தேசத்தில் இப்போ தேர்ந்தெடுத்த காக அதிகாரிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். எந்த அளவில் அவர் உங்களை நேசிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கவராய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, என்ன அமெரிக்க தேசத்து தலைவரோடு ஒன்று கூடி ஆலோசித்து தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாகும். உங்களால் தான் ஐயா அவரையும் வழிநடத்த முடியும் அப்பா. அவரை வழிநடத்திலும் அப்பா போகாதபடி ஆண்டவர் விக்கிரங்களுக்கு அடிமையாக போய் என்னும் விக்கிர தொகுப்புகள் அழும்பி கொண்டு வராதபடி நீங்கள் தான் ஐயா இந்த தேசத்தை ஆட்கொள்ள வேணும், மறுவப்படுத்த வேணும். ஆண்டவர் எத்தனையோ வசதிகளை கொடுத்தீங்களே இந்த தேசத்தில், அதுக்காக நன்றி சொல்கிறோம். மனக்குலமான உலகத்திலிருந்து எத்தனையோ ஆத்மாக்கள் இந்த தேசத்தில் வந்து அடைக்கலம் போட்டதுக்காக நீங்கள் செய்த பெரிய கிருபைக்காக, அதை அந்த தேசம் திறந்து கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, அதனுடைய காலத்தில் எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் உங்களோட வார்த்தை தானையா முதல் உச்சரிக்கப்பட்டது ஒவ்வொரு இடத்திலும். உங்களோட பரமண்டல சபத்தை சொல்லித்தானையா எத்தனையோ ஆராதனைகளை தொடங்கின, மட்டுமல்ல பாடசாலைகளை தொடங்கி எத்தனை காரியங்களை தொடங்கி ஆண்டவரே நடத்தினார்கள். இந்த நாட்டிலே உங்களோட சிட்டிசன்ஸை பெறுவதற்கு இந்த நாட்டில் இருப்பதற்கு உரிமை பெறும் பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு உங்களோட வார்த்தையை கொடுத்து அதை அவர்களுக்கு கையில் கொடுத்து தானையா அந்த சத்திய பிரமாணம் செய்து அந்த உரிமையை பெறத்தக்கதாக நீங்கள் செய்து வழிநடத்தி கொண்டு வந்த தேவனே, இதை பெற்று இந்த உரிமையை பெற்று இந்த தேசத்தில் வாழும் மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களால் மறுமுகப்படுத்த முடியும் ஐயா. உங்களோட வார்த்தையை மறுமுகப்படுத்தும் வார்த்தை கூடாக தொடங்கும் ராஜா, தொட்டு மறுமுகப்படுத்தி இந்த அந்நிய தேவர்களை வணங்கி இருக்கிறங்களை இன்னும் எழுப்பாதபடி இந்த தேசத்தை உங்களால் தாரையா பரிசுத்தப்படுத்த முடியும், பரிசுத்தப்படுத்த முடியும். பரிசுத்தப்படுத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுகத்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் உங்களுடைய நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சொந்த சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் போட்டடித்து விடாதபடி ஆண்டுதிலே உங்களோட ராஜ்யம் வளர வேணும். மக்கள் என்னும் உங்களை நேசிக்க வேணும் என்று மனம் திரும்ப வேணும் என்று வாஞ்சியோடு ஆராதனை நடத்துகிறவர்களாக ஐக்கியங்களை உண்டு பண்ணி அப்பா உங்களால் நடத்த முடியும். நடத்தி கொண்டு வர தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்கு கொடுத்த ஒவ்வொரு சலுகைகளுக்காக, வயது சென்றவர்களுக்கு கொடுத்த சலுகைகளுக்காக, பிள்ளைகள் இலவசமாக திணுவாடும் படிக்கத்தக்க வசதிக்காக, ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இதை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் உலகத்திலிருந்து எத்தனையோ பாகங்களில் உலகத்திலிருந்து வந்து அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் அதுக்கு உண்மையுள்ளவர்களாயிருந்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். விசேஷமாக வருங்கால வாழ்வு சந்ததியை பொறுப்பணுங்க ராஜா, வழுதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எவ்வளோ பாவங்களையும் பாவங்களை செய்து கொண்டு நாளாந்தம் செய்து கொண்டு செய்து கொண்டு வாரார்கள் ஐயா, அழிவின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே உங்களால் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உணர்த்தி நீங்கள் பாதுகாத்து வழிநடத்து கொள்ளுகோ. இப்படிப்பட்ட ஐக்கியங்களுக்கு போய்விடாதபடி, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி இந்த வாழ்வு சந்ததிகளை ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். வருங்கால சந்ததிகள் ஐயா, வருங்கால சந்ததிகளை ஆசீர்வதிங்கோ. எவ்வளவு கட்டுப்பாடோடு பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு கீழ்ப்படிந்து படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே தகுந்த வேலைகளை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ வேண்டிய வசதியை கொடுத்து ஆசீர்வதிங்க. வேலை மேலும் சோர்ந்து போகாதபடி, அவர்கள் குழப்பத்தின் ஆவிக்கு அட்டிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. வாழ்க்கை துணைக்காக எங்கிக் கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு, விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை நீங்கள் காண்பித்த ராஜா, அந்நியங்களில் இணைக்கப்படாதபடி பாவங்களுக்குள் போய்விடாதபடியும் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த உணர்வோடு ஆண்டவரே நடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், கடமைக்கு போகும் ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் கூட இருங்கோ ராஜா. போக்கிலும் பெறத்திலும் நீங்கள் கூட இருந்து அவர்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சுபத்திரமாக கூட்டிக் கொண்டு போய், பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாப்பால் கூட்டிக் கொண்டு சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். படுத்து பட்டம் பெற்று கிராஜுவேஷனுக்கு ஆயத்தப்படுத்தும் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கும் இப்படி நாங்கள் படித்து பட்டம் பெற்று கிராஜுவேட் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு வசதி கிடைச்சதே என்று நன்றி உள்ளவர்களாயிருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து உங்களை அறியாத பிள்ளைகள் பற்றியிலும் அவர்களை சாட்சியாக உங்களால் வைத்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உறங்காமல் தூங்காமல் காக்கிறது வேணே. ஆண்டவரே உலகத்தில் போராடிக் கொண்டிருக்கும் தேசங்களுக்காக உங்களை வருகிறோம். ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் அழிக்க வேணும் என்று எலுமினிக்கு வந்த பொல்லாத ஆவிகளே உங்களால் தான் ஐயா அடக்க முடியும். ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற அந்த போராட்டத்தை உங்களால் ஆண்டவரே அடக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். இன்னும் உங்களோட பிள்ளைகளுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டு வார தேசங்களுக்காக உங்களை சுதந்திரமாக இன்னும் ஆராதிக்க முடியாமல் ஒளிச்சு பயந்து ஆராதித்து கொண்டு வரும் தேசங்களுக்காக, ஈரான் தேசம், ஈராக் தேசம், ஆண்டவரே சீனா தேசம், இப்படிப்பட்ட தேசங்கள், ஆண்டவரே நைகீரியா தேசம், அப்படிப்பட்ட தேசங்களில் உங்களோட இருக்கும் உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அந்த பொருளாக ஆகிய அந்த தேசங்களிலிருந்து நீங்கள் அடக்கி தள்ளி உங்களோட காலுக்கு கீழ் போட்டு நசுக்கி நடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்களை அண்டையில் வேண்டுகிறோம். எங்களை ஆண்டவரே நாங்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க தந்த அந்த சுதந்திரத்துக்காக உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக உங்களை ஆவியோடு உண்மையோடும் ஆராதித்து உங்களோட மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து வாரவரே உங்களை நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இருக்க தார இருப்பிடங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உங்களை ஆராதிக்க கொடுக்குற வசதிக்காக நன்றி நன்றி. உருக்கத்தார உடுப்புக்காக, உண்ணத்தார உணவுக்காக, சுவாசிக்கத்தார காட்டுக்காக, குடிக்கத்தார தண்ணி, ஒவ்வொன்றுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு இந்த சுதந்திரத்துக்காக உங்களுக்கு கொடுக்குற துதியை கனத்தை மகிமையை கொடுத்து நடத்தத்தக்கதாக உங்களை வழிநடத்தி கொண்டு வாரோம். உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளத்தோடு வாழத்தக்கதாக, சாட்சியாக வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேணும் என்று என்னும் எங்களுக்காக தங்களுக்காக உறங்காமல் தூங்காமல் தமிழ் வெள்ளவாசத்தில் இருந்து பேசிக்கொண்டு இருக்கிற இயேசுவே, உங்கள் ஒருவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தியான சங்கம மொழியாலே ஆண்டு வெற்றியோடு ஆண்டு தடதாமமின்றி உங்களோட பிள்ளைகளுக்குள்ள சிறப்பாக நடத்தி முடிக்க சித்தம் கொண்ட தேவனே, உங்களோட பரலோக சித்தத்தின்படி நடத்தி முடிப்பீங்கள் என்ற சுவாசத்தோடு உங்கள் இயேசுவின் உயிருள்ள நாமம் ஒன்றுக்கே ஒன்றை உயர்த்தி அந்த ஒன்று நாமத்துக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். வரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கிரகத்தில் போய்க்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ அம்மா. ஆமேன்,
0: ஆமேன், காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரிக்குள்ளே இந்த நம்மவரும் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து இவங்களை கூட வழிநடத்தினார். கத்திர தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திர கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த எங்களுடைய தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார். கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறார். அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்து கொண்டு கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவரை வரவேற்போம், மாலை வணக்கங்களை கூறுவோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லார்ட்.
1: ஆமென். இந்த கிராமடமே படிக்கிறோம், வழிநடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்,
2: ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு அருமையானவர், நமக்காக யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். அவருடைய உயிரை கொடுத்து நமக்கு வேண்டிய யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையை வாழ்வதே எங்களுடைய நோக்கமாய், அழைப்பாய், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமேன். இன்றைய நாளிலும் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய ஆவி எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி. இது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய், ஜனிப்பிக்கிற வார்த்தையாய், உருவாக்குற வார்த்தையாய், விடுதலையாக்குற வார்த்தையாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை நம் அனைவரை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய சித்தத்தை செய்யும்படி கிரிய நடப்பிக்கட்டும். இயேசுவின் நினைவினால். ஆமென். எடுப்போம் சாமுவேல், முதலாவது சாமுவேல் 10:5 நான் வாசிக்கிறேன். பின்பு பெலிஸ்தியரின் பானையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீக்க தரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீக்க தரிசனம் சொல்வார்கள். கவனியுங்கள், அந்த நாட்களிலேயே தீக்க தரிசியல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தார்கள், தேசங்களை நோக்கி தீக்க தரிசனம் உரைக்கிறவர்களாயிருந்தார்கள். இது மிகவும் முக்கியம். நாங்கள் தேசத்தை பார்த்து பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், விடுதலை ஆவாயாக, தேவனுடைய ராஜ்யம் மேற்கொள்ளுவதாக, ஓர் இல்லாமல் போவதாக, சமாதானம் பூமியை மேற்கொள்ளுவதாக. தேவனுடைய சித்தம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த தேசத்தில் எல்லாம் மேற்கொள்ளுவதால், இருள் நீங்கி போவதால், ஒளி மேற்கொள்ளுவதால் என்று சொல்லி நாங்கள் சீக்கர் தரிசனம் உரைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கவனியுங்கள், இயேசு இந்த பூமியிலே பிறக்க வேண்டுமானால் கூட தீக்க தரிசிகள் தீக்க தரிசனமா பேசினால்தான் அது நடக்கும். ஆகவேதான் அவர்கள் தீக்க தரிசனமாய் பேசினார்கள். இயேசு வருவார், இரட்சகர் வருவார், மீட்பார், அவர் நம்மை விடுதலை ஆக்குவார் என்று அவர்கள் தீக்க தரிசனமாய் பேசின வார்த்தைகள் தான் இயேசு மூலமாய் நிறைவேறினது. ஆமென். ஆகவே நாங்கள் தேசங்களை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து தீக்க தரிசனமாய் பேச வேண்டும். என்னத்தை பேச வேண்டும்? விடுதலையை பேச வேண்டும், சமாதானத்தை பேச வேண்டும், சந்தோஷத்தை பேச வேண்டும், உயிர்த்தெழுதலை பேச வேண்டும், ரெஸ்டோரேஷன் புதிதாக்கப்படுதலை பேச வேண்டும், கட்டப்படுதலை பேச வேண்டும், நாட்டப்படுதலை பேச வேண்டும். ஆமென். ஆகவே என்னிடத்தில் ஜெபம் பண்ண வருகிறவர்களுக்கு அதைத்தான் நான் செய்கிறேன். அவர்கள் கட்டுப்படும்படி, அவர்கள் கட்டப்படும்படி, அவர்கள் விடுதலை ஆகும்படி, அவர்களுக்கு சுகம் உண்டா இருக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். அது அப்படியே நடக்கிறது. நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். ஆமேன். ஆகவே அப்படியாய் தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கமாய் தரிசித்து பேசுவது. அப்போ ஒருவர் சுக இனத்தோடு வரும் பொழுது நான் என்னத்தை தரிசிக்க வேண்டும்? தீர்க்கமாய் நான் தரிசிக்க வேண்டியது என்ன? சுகத்தை, சுக இனத்தை பேசக்கூடாது. அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜபங்களிலே நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனையும் இருக்கண்டு தேவனுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்தினில் பிசாசினிடத்திலே அழுது குளறி கண்ணீர் வடி என்று தேவன் சொல்லவில்லை. பிசாசுக்கு எதிர்த்தினில் அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆமேன். அதை நீங்கள் ஜாக்கோப்பு 4:7 வாசிக்கலாம். எபேசியர் 4:27 இடம் கொடுக்காதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு மூலமாய் பிசாசு தன்னுடைய சித்தத்தை பேசும் பொழுது இயேசு என்ன செய்தார்? அதட்டினார். அப்பாலே போய் சாத்தானே என்று கடிந்து கொண்டார். பிரச்சனைகள் வேதனைகள் வரும் பொழுது அவர்களை அழிக்கும்படி, அவர்கள் படகில் செல்லும் பொழுது அவர்களை அழிக்கும்படி பிசாசு தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி பெரிதான காற்றுகளும் புயல்களும் வரும் பொழுது இயேசு என்ன செய்தார்? அவைகளை பார்த்து அதட்டினார். அவர் அளவில்லை, கெஞ்சி குளறவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை, அதட்டினார். அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார். ஆகவே இப்படியாய் நாங்கள் பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் பேசும்படிக்கு. ஆமேன். வேலைக்காரராய் அல்ல. வேலைக்காரர் தான் எல்லாவற்றுக்கும் எஜமானிடத்திலே கையை கட்டி கொண்டு நின்று அழுது குளறி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள். ஆனால் பிள்ளைகள் அப்படி செயல்படுகிறவர்கள் அல்ல. அவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறவர்களாயிருக்கிறார். ஆமேன். அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அவர்கள் பேசுகிறவர்களாயிருக்கிறார். பிள்ளைகளுக்கும் பிளேவுக்கும் வேலைக்காரருக்கும் பெரிதான வித்தியாசம். பிள்ளைகள் என்ன வேண்டுமானாலும் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக் கொள்ளுகிறார்கள், பேசி பெற்றுக் கொள்ளுகிறார்கள், எடுத்து உரிமையோடு எடுத்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் எப்ப வேண்டுமோ அந்த நிமிஷத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வேலைக்காரர்களோ அப்படி அல்ல. அவர்கள் அழுது குளறி கண்ணீர் வடித்து காத்திருந்து இவைகள் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் வேலைக்காரராய் இருக்கும் பொழுது. ஆனால் நாங்களோ பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்ப பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின்படி, பழைய சிந்தையின்படி நாம் செயல்படக்கூடாது. பழைய துருத்திக்குள்ளே புதிய வாயினை ஊற்றக்கூடாது. ரெண்டும் கட்டு போகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய், பிசாசை துரத்துகிறவர்களாய், சுவைனத்தில் இருந்து குணமாக்குறவர்களாய், ஆமென், குணமாக்குகிறவர்கள். நீங்கள் போய் சுவைனர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் குணமாவார்கள். ஆமென். அப்படியாய் பிள்ளைகளாய் செயல்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பி நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், சகல அதிகாரத்தை. வேலைக்காரருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஆனால் நமக்கோ சகல அதிகாரமும் சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுகை செய்யும்படி. ஆமே. நீங்கள் வெளிப்படுத்தல் 10:9-10 வாசித்து பார்ப்பீர்கள், ஆனால் நாங்கள் பூமியிலே ஆளுகை செய்வோம், எங்களை அவர் ராஜாவாக்கி இருக்கிறார். ஆமேன். ஆகவேதான் அவர் ராஜாதி ராஜனாயிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜாவாய் இருக்கிறோம். ஆமேன். இயேசுவினிடத்திலே ஏரோது கேட்கும் பொழுது, நீ ராஜாவா என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், ஆம், நான் ராஜாதான். ஏனென்றால் தேவனால் நாங்கள் ராஜாவாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசின் ராஜ்யத்தை நிர்மூலமாக்கும்படிக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீங்கள் சங்கீதம் 8:5-5 வாசித்து பார்ப்பீர்களானால் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே சத்ருவை வெல்லும்படியான சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:19, சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமென். அப்படியாக தேவன் நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். ரோமர் 8:10 வாசிக்கிறோம், எவர்களை அழைத்தாரோ அவர்களை பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை பிள்ளைகள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமேன். எப்படி மகிமைப்படுத்துவது? தேவன் நீங்கள் பேசுவது, நீங்கள் என்னத்தை எல்லாம் கட்டளை இடுகிறீர்களோ, என்னத்தை எல்லாம் ஜபத்திலே அறிக்கை இடுகிறீர்களோ என்றால் கெஞ்சி குளறி கூத்தடிப்பது அல்ல, அதாவது கட்டளையிட்டு பெற்றுக் கொள்வது, ராஜாவாக செயல்படுவது. அப்படி நாங்கள் கேட்கிறோமோ அவைகள் எல்லாம் அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. கவனியுங்கள், இயேசு செஞ்சோரியனை பார்த்து, செஞ்சோரியன் வந்து என்ன சொல்லுகிறான், 100 வந்து என்ன சொல்லுகிறான், நான் வந்து என்னுடைய வேலைக்காரன் சுகஹீனமாயிருக்கிறான், அவனுக்காக அவன் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு சொல்லுகிறார், நான் வருகிறேன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் குணமாவான். ஏனெனில், இதைத்தான் மிகவும் கவனிக்கும், ஏனென்றால் எனக்கு மேல அதிகாரிகள் இருந்தும் எனக்கு கீழே வேலைக்காரர் இருக்கிறார்கள், நான் ஒரு அதிகாரியாயிருக்கிறேன், ஒருவனை பார்த்து போ என்றால் அவன் போகிறான், இன்னொருவனை பார்த்து வா என்றால் வருகிறான். ஏனென்றால் எனக்கு அதிகாரம், எனக்கு மேலே இருக்கிறவர்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த அதிகாரத்தின்படி ஒருவனை பார்த்து போவென்றால் அவன் போகிறான், ஒருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், ஏனென்றால் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உமக்கும் பிதாவினால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் இப்பொழுது சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் குணமாவான். ஆமேன். அப்ப கவனியுங்கள், பிள்ளைகள் என்றால் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். பிள்ளைகள் ஆகாமல் ஒரு கொஞ்ச நாள் இயேசுவோடு வந்து ஊழியம் செய்தவர்களுக்கே தேவன் அதிகாரம் கொடுத்தார். 70 பேர், இன்னொரு சுவிசேஷம் 72 பேர் என்று சொல்லுகிறது. சரி, 70 பேர் என்றே வைத்துக் கொள்வோம். 70 பேர் அப்போஸ்தலரை தவிர வேறு 70 பேர் என்ன செய்தார்கள்? தேவனிடத்திலே ஊழியம் செய்கிறோம் என்று வந்தார்கள். அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அப்ப அவர் சும்மா அனுப்பவில்லை, உலகத்திலே அவர்களை சும்மாக அனுப்பவில்லை, எதுவும் கொடுக்காமல் அனுப்பவில்லை. அப்ப அவரை புரிந்து கொள்ளாமல் ஒரு கொஞ்ச காலம், கொஞ்ச நாட்கள் வந்தவர்களே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்தவர்களே என்ன செய்யப்பட்டார்கள்? தேவனால் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் போய் பிசாசுகளை துரத்தினார்கள், நோய்களை குணமாக்கினார்கள். அப்ப கவனிங்கள், இயேசு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதை நம்பி அவர்கள் செயல்பட்ட பொழுது அங்கே பிசாசுகள் ஓடி போயின, சுக இனங்கள் சுகமாக்கப்பட்டன. ஆமென். அவர்கள் திரும்பி வந்து மிகவும் சந்தோஷமாக, ஈவன் அசுத்தாவிகளே எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சந்தோஷப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப டெம்பரரி, ஓன்லி கொஞ்ச நாட்கள் அவரோடு கூட இருந்தவர்களே வல்லமையாய் செயல்படுகிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் எவ்வளவு அதிகமாய் தேவ வல்லமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் நாங்கள் பிள்ளைகள் என்று அனுதினமும் அறிக்கையிடுகிறோம், ஆனால் பிள்ளைகளாய் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கவில்லை. அதனால் தான் போய் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள், குழந்தைகளாய் பால் குடிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இறைச்சி போன்ற ஹெவியான சாப்பாட்டை கொடுக்க முடியாமல் உங்களுக்கு பால் கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் செய்து முடித்ததை இன்னும் அறியாமல் தெரியாமல் இருக்கிறோம். அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார் என்பதை நாங்கள் இன்னும் அறியவில்லை. அறிந்தோமானால் வல்லமையாய் நம்மால் செயல்பட முடியும். ஆமென். கவனியுங்கள், தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன் 1 சாமுவேல் 10:5 நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்குவார், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட கவனியுங்கள் தீக்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய். அப்ப கவனியுங்கள், இப்படியாய் பேசுகிறவர்கள், தீக்க தரிசனமாய் பேசுகிறவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து அதை விசுவாசித்து தீக்க தரிசனமாய் பேசுகிறவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்து இறங்குவதின் நோக்கம் என்ன? அப்பொழுது தேவனுடைய ஆவி உன் மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீக்க தரிசனம் சொல்லி. அப்ப தேவனுடைய ஆவி என் மேல் இறங்கி இருக்கிறார் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? அது எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது? தேவனுடைய ஆவியானவர் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்று சொன்னால், நாங்கள் பிரச்சனையை குறித்து பேசுகிறவர்களா இல்லாமல் சொல்யூஷனை, விடுதலையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் எசாயா 61 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சரி அதையே வாசிப்போம். எதற்காக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், இவற்றை அறிந்து அப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். தேவன் வலப்பக்கமா போ என்று சொன்னால் நாங்கள் இடப்பக்கமாய் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் எப்படி தேவனுடைய மகிமையை காண்பது? எப்போ தேவனுடைய மகிமையை காண்பது? ரைட் ஆப்போசிட் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், எசாயா 61:1 இருந்து வாசிக்கிறேன், கர்த்தருடைய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அநேக வேளைகளிலே அந்நிய பாஷையை மாத்திரம் பேசிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறோம். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், பெரிய ஒரு ஸ்பீடி கார், லெட்ஸ் ஏ ஃபெராரி, எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைப்போம், வைத்துக் கொள்வோம். அது கொடுக்கப்பட்ட நோக்கமே நாங்கள் ஃபாஸ்டாக ஸ்பீடாக இன்னொரு இடங்களுக்கு நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த இடத்துக்கு போகும்படியாக ஒரு ஃபாஸ்டஸ்ட் கார் என்று வைத்துக் கொள்வோம், எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு சண்டையும் வந்து கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணி அது கிரு கிரு கிரு கிருந்து இன்ஜின் ஓடத்தக்கதாக ஓட விட்டுட்டு ஆஃப்டர் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸுக்கு பிறகு டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம், வீட்டுக்குள் போய்விடுகிறோம். அப்படியானால் எப்படி நோக்கம் நிறைவேறுவது? அந்த கார் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அறியாமல் அந்த காரை குறித்து நாங்கள் எவ்வளவும் பேசலாம், எவ்வளவு பாக்குள்ளான இன்ஜின், எவ்வளவு பெரிய இன்ஜின், அது செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, எப்படி என்றெல்லாம் நாங்கள் பேசலாம், அதனுடைய ஹோர்ஸ் பவர் என்ன, அதனுடைய ஸ்பீட் என்ன என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம், அதிகமாய் பேசலாம், ஈவன் கீ எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை உபயோகிக்காவிட்டால் அதை கொடுத்த நோக்கம் நிறைவேறாது. அநேக வேளைகளிலே அப்படியா இருக்கிறோம், நாங்கள் சண்டே வருகிறோம், அந்நிய பாசையிலே பேசிவிட்டு கடந்து போகிறோம். ஆனால் தேவன் தீக்க தரிசனமாய் பேசு, தேசத்தை பார்த்து பேசு, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசு, உன்னுடைய பிள்ளைகள் மேல் பேசு என்று சொல்லும் பொழுது அதை செய்யாமல் உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து பேசி பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறோம். மலையை பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது நாங்கள் மலையை குறித்து அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் அவருக்கு இதெல்லாம் தெரியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளவு தவறான ஒரு காரியம், எவ்வளவு மட்டமான ஒரு பிரச்சனையை குறித்து நான் தேவனிடத்திலே பேசுவேனானால் தேவன் இவற்றை அறியவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தேவன் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக சகல சொல்யூஷனையும் நமக்கு ஆவியானவர் மூலமாய் கொடுத்திருக்கிறார். எல்லா சொல்யூஷனும் நாங்கள் உபாகமத்திலே வாசிக்கிறது போல, ரோமர் 10 அதிகாரத்திலே வாசிக்கிறது போல, எல்லா வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதான சகல வல்லமைகளும் எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாயிலும் இருக்கிறது. நாவின் அதிகாரத்தில் வல்லமை இருக்கிறது. ஆகவே நான் பேசினால் நடக்கும் என்று விசுவாசித்து பேசினால், மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்லி நான் சொன்னதுதான் நடக்கும் என்று சந்தேகப்படாமல், சந்தேகம்தான் எல்லாவற்றையும் பிளாக் பண்ணுகிறது. ஆனால் சந்தேகப்படாமல் நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நான் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ஆமென். வாசிப்போம். ஆகவே அது மிகவும் முக்கியம், நான் சொன்னபடியே ஆகும் என்று நான் விசுவாசித்தான். ஆனால் இதை நாங்கள் விசுவாசிக்காமல், நான் சொன்னால் நடக்கும் என்றதை விசுவாசிக்காமல், ஆண்டவரே நீர் சொல்லும் ஐயா, நீர் செய்யும் ஐயா என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அவரோ சகலத்தையும் செய்து முடித்து பிசாசின் மேல் ஜெயம் கொண்டு, மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டு, சுகயினத்தின் மேல் ஜெயம் கொண்டு என்ன செய்திருக்கிறார், சகல ஜெயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதோ ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழும்படி, உலகத்தை மேற்கொள்ளும்படி சகல அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஜோவான் 5 அதிகாரத்திலே 4 வசனத்திலே நாங்கள் வாசிக்கலாம், சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், உலகத்தினால் ஜெயிக்கப்படுகிறவர்கள் அல்ல, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களே உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசு அப்போஸ்தலர்கள் பிரச்சனையிலே இருக்கும் பொழுது, தடைகள் தாமதங்களில் இருக்கும் பொழுது, அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் அல்லது அவர்கள் ஜெபித்தது நடக்காமல் இருக்கும் பொழுது அவர் அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, உங்களுடைய விசுவாசம் எங்கே போய்விட்டது, ஏன் நீங்கள் விசுவாசத்தோடு இணைக்கப்படவில்லை, ஏன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் பேசவில்லை என்று அவரிடத்திலே கேட்கிறார், கடிந்து கொள்ளுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஜபங்களையும் இன்று தேவன் கேட்பாரானால் நம்மை கடிந்து கொள்ளுவோம். ஏனென்றால் விசுவாசத்திலே அறிக்கையிடும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எசாயா 61 முதலாம் வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை என்றால் தவறான வேதனைகள் துன்பங்களில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தியை நன்மையை அவருடைய வாழ்க்கையிலே பேசும்படி அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இதற்காகத்தான் அபிஷேகம், இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், எப்படி கட்டுவது? பேசுவதனால். நன்மையை அவருடைய வாழ்க்கையிலே பேசுவதனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், விடுதலையை அவருடைய வாழ்க்கையிலே பேசுவதனால். ஆண்டவரே நீர் பேசும் என்று சொல்வதனால் அல்ல, நாங்கள் பேசுவதனால். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலையும் கூறவும். கட்டுண்டவர்களுக்கு தேவன் கட்டவிழ்த்தலை பேச மாட்டார், எங்களை பேசும்படி எங்களுக்கு நாவிலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே நாங்கள் பேச வேண்டும். ஆமேன். கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டுக்கள் நிர்மூலமாகி போவதாக என்று நாங்கள் பேச வேண்டும். அப்பொழுது அவைகள் அவர்களை மேற்கொண்டு தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும்.

0: சிங்கார தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும். இவைகளெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது. பேசுவதனால் இவைகள் மேற்கொள்ளும், கிரியை நடப்பிப்பதனால் இவைகள் மேற்கொள்ளும். கொடுக்கவும் அவர் அனுப்பினார். இதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம், இதற்காகத்தான் நாங்கள் அனுப்பப்படுகிறோம். ஆமென். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். அல்லேலூயா! எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எங்களை மேற்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வரும் பொழுது அவர் சாதாரணமாய் வரவில்லை. சத்துருவனுடைய சகல கிரிகைகளையும் அழிக்கும்படிக்கே அவர் நம்மத்திலே இருக்கிறார், நாம் அழிக்கும்படிக்கு. லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப இதை செய்ய வேண்டியது யாரு? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஆண்டவரே, நீர் வந்து மிதியும் ஐயா, நீர் வந்து விடுதலையாக்கும் ஐயா என்பதல்ல. ஆவியானவர் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியின் வல்லமை, அப்போஸ்தலர்கள் 8:18 வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் பவர், கிரீக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. டைனமிக் பவர் என்றால் நீக்குளிய பவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தாமல் நாங்கள் இருக்கிறோம். இவைகளை எல்லாம் நாங்கள் மிதிக்க வேண்டும். சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், என்றும் உங்களுக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார், மாறாக அவனுடைய ராஜ்யத்தை சேதப்படுத்துகிறவர்களாய், நிர்மூலமாக்குறவர்களாய், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய் நாங்கள் செயல்படுவோம். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை வருகிற நாட்களிலே பார்ப்போம். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் பிள்ளைகளாய், பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய், சகல சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படியாக சகல வல்லமைகளை நீர் கொடுத்திருக்கிறீர், நாவிலே அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து பேசுகிறது எதுவும் அவைகள் வந்து மேற்கொள்ளும்படியாக நீர் அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் விசுவாசித்து பேசுகிறவர்களாய், சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய், ஜனங்களை விடுதலை ஆக்குறவர்களாய் நாங்கள் கிரிய செய்ய எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும், எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நேச்ச நாமத்தினார், ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். இது ஒரு நேரம் கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து அவசரத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடுகின்ற பொழுதும் பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பெனியல் திருச்சபை மன்னிக்க வேண்டும் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். அந்த வார்த்தை பல நூறு மடங்காக பலந்திர கத்தர் உதவி செய்வாராக. நேரடி ஒலிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே செல்லுகின்ற பொழுதும் ஃபேஸ்புக் கூடாக யூடியூப் கூடாக பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கத்திரதாமே ஒவ்வொருவருடன் இந்த வார்த்தைகளோடு பேசி திடப்படுத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஊழியர்ந்து விடைபெறுவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வானொலியின் மதிய நேரம் மாலை நேரம் ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவர்

உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சிறிய பாடலோடு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தரி தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

0: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 10:11 இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் விசுவாச ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்கிறதான நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக உங்களின் வாழ்க்கையின் பல பகுதிகளில், பிள்ளைகளின் வாழ்க்கையில், தொழில்களில், வேலை ஸ்தலங்களில் முன்குறித்த நாளில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்திடவும் முயற்சித்தும் பிரயாசப்பட்டு கொண்டும் இருப்பீர்கள். அவைகளில் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் எதிர்ப்புகளும் வருகிறதாக இருக்கின்றதே என்றும், நாம் எண்ணியபடி முடியவில்லையே என்றும் கலக்கத்துடன் இருக்கின்றவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகின்றதான வார்த்தை, இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள், இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை விசுவாசித்தவர்களை வெட்கமடையாமல் செய்து மேன்மைப்படுத்தியதை குறித்து தியானிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9:10 நாம் வாசிக்கையில், அங்கே மேவி போஷேத் என்பவரை குறித்து பார்ப்போமானால், மேவி போஷேத் முடமாக்கப்பட்ட கால்களை உடையவர். கால்கள் முடமாக்கப்பட்டதின் நிமித்தம் அரண்மனை வாழ்வை இழந்தவராய் அடிமைகள் குடியிருக்கும் பகுதிக்கு தள்ளப்படுகின்றார். அங்கே மேவி போஷேத்தின் இருதயத்தில் தான் இழந்து போன சகலவற்றை குறித்தும், தன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டவைகளை குறித்தும் தனிமையில் துக்கத்துடன் காணப்பட்ட மேவி போஷேத்தை கர்த்தர் காண்கின்றார். தாவீதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார். நித்தமும் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்க செய்து ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக காலத்தில் மேவி போஷேத்தின் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் தாவீதை கொண்டு உதவி செய்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும் தடைகளையும் தோல்விகளையுமே காண்கிறோமே என்று கலங்குகிறவர்களே, உங்களின் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சுகத்தை இன்றைக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறதான நாளாய் இன்றைய நாளை தேவன் வைத்திருக்கின்றார். உங்களுக்கான கர்த்தரின் வார்த்தை, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று. ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கே இயேசு அனுக்கிரகம் செய்து தம் இரட்சணியத்தினால் காத்திடுவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடிக்க நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதில் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள் அப்படின்னா, அக்கிரமம்னாலே என்ன சொல்றோம், பாவம், மீறுதல், அக்கிரமம், பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாம பண்றது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனால் மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்போ அக்கிரமம்னா தெரியுது இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் வாண்டடாக செஞ்சிடறோம். நாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலாக ஒரு விஷயத்தை செய்கிறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிற, அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னால் கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேலே அது என்ன பண்ணுது, என்னை அழுத்துது, அது என்னை பயங்கரமாக அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்ன கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்குரிய காரியம் இல்ல. நல்லா பாவம் செய்யாம வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனா விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துல என்னுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களா, அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துடுறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை அமைன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு, கல்வாரி சிலுவையில. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோட மீறுதல்களால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்துல இசையாவில் எழுதப்பட்டிருக்குல்ல. அப்ப எங்களுடைய மீறுதலால், என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகா உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வணக்கம், சிலுவை மரணம், ரத்தம், ஜெயம் எல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்க ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டு கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஒரு விசையாய் உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அன்றை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 7 வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள் இவை யாவற்றிலும் கர்த்தர் துணை நின்று ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கெபியின் அனுபவமாகவோ, அக்னி சூளையின் அனுபவமாகவோ, கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தின் அனுபவமாகவோ, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார். சூழ்நிலைகளை கடக்கும்படி பலனை தருகின்றார். தப்பித்துக் கொள்ள வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுகின்றார். மனித தயவுகளை, அதிகாரிகளின் தயவுகளை கிடைக்க பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நேபுகாத்நேச்சார் தான் உண்டாக்கின பொற்சிலையை வணங்காதபடியினால் கடும் கோபம் உண்டாகி தானியேலின் நண்பர்களை 7 சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் கட்டுண்டவர்களாக போட்டனர். தானியேலின் நண்பர்கள் அந்த இடத்தில் உறுதியான விசுவாசத்துடன், தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற உறுதியோடும், தங்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிக்கும் பொழுது, கர்த்தர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று கூறுகிறதையும், தேவனும் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் தரும்படியாய் அக்னி சூளையின் நடுவில் 4 விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை அங்கிருக்கும் யாவரும் காணும்படி பதில் செய்து விடுவித்தார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு 7 தாக்குகிறதாய் காணப்படுகின்ற வியாதிகளோ, பற்றாக்குறைகளோ,
2: தடைகளோ பலவீனங்களோ எவைகளாக இருந்தாலும் தானியேலின் நண்பர்களின் விசுவாச அறிக்கையைப் போல எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷனால் என்ன செய்ய முடியும்? உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவராலே எதிராயிருக்கிற சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லவும் முடியும், தடைகளாயிருக்கின்ற மதில்களை தாண்டவும் முடியும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கே உங்களின் அற்புதத்தின் நாள், இன்றைக்கே உங்களின் ஆசீர்வாதத்தின் நாள். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: Recording stopped.

0: Amén. Amén. இன்று நான்காம் தேதி ஆறாம் மாதம் நான்காம் தேதி ஜூன் மாதம் நான்காம் தேதி ஆனி மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய நாளையும் கர்த்தர் காண செய்தால் அதற்காக கர்த்தருக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32:7 தாவீது கூறுகிற அந்த காரியத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். எங்களை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் அதிகாலையில் எழும்பும்போது தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, இசாயா 28, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் எபிரேயர் 11 அதிகாரம். ஆமேன். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளை அபிஷேக துதி ஆராதனையை வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து நின்றிருக்கிறார்கள். கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை நேரம் 5:31 இருக்கிறது. இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் பாஸ்டர் லோகனிடம் ஒப்படைப்போம். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவர்களையும் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். துதி ஆராதனை பங்கு பெற்றுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமே. இந்த வேளையிலும் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான வழி நடத்துவார். பேசுறோட்டமா இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களமா. காட் பிளஸ் யூ.
1: ஆமென். சூத்திரம் ஐயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம் ஐயா. ராஜா தேவனே, இந்த நாளின் வசனங்கள். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்ன நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ரட்சணிய பாடல்கள் சொல்லுகின்ற வழியிலே ஹல்லேலூயா. நீங்கள் அதிகாலையில் எழும்புகின்ற வழியிலே அந்த பாடல் உங்களுடைய ஆவியிலே ஒலிக்கிறத நீங்க கேட்பீங்கள். ஹல்லேலூயா. அங்கே யோபு சொல்லுகிறார் ஹல்லேலூயா, அங்கே இரா காலங்களில் என் உள்ளிந்திரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அன்று. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் டிசிப்ளின் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் இப்படின்னு சொன்னா, என்னுடைய சரீரத்தை நான் அங்கே அடக்குகிறேன், அந்த சரீரத்தை நான் கொண்டோல் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே பிள்ளைகளை கூட அங்கே தன் இஷ்டப்படி அங்கே விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அநேக காலங்கள் இந்த காலங்களிலே பார்க்கின்ற வழியில பிள்ளைகளை ஒன்றும் சொல்லக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியல்ல. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் நாங்களே எங்களை டிசிப்ளின் பின் பழக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, எங்களை அறியாமலே அந்த ஸ்தோத்திரம் துதியும் எங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நாங்கள் என்ன செய்யணும், எங்களை அறியாமலே. ஹல்லேலூயா. சில வேளை பிரதர் அந்த வானொலிக்கு ஊடாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற வழியில என் வாய் என்னை அறியாமல் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரத்தை சொல்லும். ஸ்தோத்திரம் என்பது நன்றி. ஹல்லேலூயா. சூத்திரம் செய்வதே தகும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. பயிற்சின்னு சொல்லிக்க டிசிப்ளின், பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அதனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கின்றவளே ஸ்தோத்திரம் துதி ஆமேன்னு சொல்லுகின்றவளே உங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. அதே அந்த வார்த்தையை நீங்கள் அக்செப்ட் பண்றீங்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாராவது உங்களை கேட்டால் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட இருக்கிறேன் அப்படி அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நானும் அருமையான சௌரன் ஒரு திருச்சபையிலிருந்து வந்திருந்தோம். அந்த திருச்சபை போதருடைய தகப்பன அவர் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை. நான் அவருக்கு போன் பண்ணுகின்ற வழியில, அவர் போன் பண்ணுகின்ற வழியில, எப்படி ஐயா இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஆண்டவற்றை கிருவியாலே இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அந்த வசனம் அப்படியே ஆவியானு என்னுடைய ஆவியிலே போட்டார். இன்று வரைக்கும் அந்த வசனத்தை நான் சொல்லுவேன், எப்படி இருக்கிறீங்கன்னு, ஆண்டவற்றை கிருவியாலே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனப்படினால் வசனம் எவ்வளவு தூரம் எங்களுடைய ஆவிக்குள்ளே போகிறதோ அவ்வளவு தூரம் அல்லேலூயா இந்த வாழ்க்கையில அல்லேலூயா விளைப்பாருகின்ற வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். அல்லேலூயா. சூத்திரம் அப்பா, தேங்க்யூ அப்பா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே

மறைவிடமாயிருக்கிறீர், நீர் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறீர். எங்களது இருக்கட்டுக்கு விலக்கி காத்து லட்சண்ய பாடுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவர் நம்முடைய வேதனைகளை அறிவார், கண்ணீரை அறிவார், கஷ்டங்களை அறிவார், இக்கட்டுகளை அறிவார். ஹாலேலூயா. அவர் நமக்கு வழிகளை உண்டாக்குறது. எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையும் உதவியும் வருகிறது. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அருமையான பேர்பன் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கவர். ஒவ்வொரு பாடல்களையும் பாருங்கள், அதில் முத்து முத்தாக இங்கே பாருங்கள். கூக்குரலை கேட்பவரே என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே தீர்மானித்து விட்டார். அங்கே ஆண்டவருடைய விசுவாசித்து விட்டார். ஆனபடினாத்தார் ஆண்டவர் கூக்குரலை கேட்பவர் என்று சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுகிறார். ஹாலேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், ஒரு ஒரு உணவை சமைப்பது சமைக்கின்ற வேளையில சில இன்கிரீடியன்ஸை நாங்கள் சேர்க்கிறோம். இனிப்பு பதார்த்தங்களை செய்கின்ற வேளையில, இனிப்பை சேர்க்கின்ற வேளையில அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மகிமை. அதே போல மற்ற சாப்பாடுகளுக்கு நாங்கள் உப்புகளை சேர்க்கிறோம், அது மரபான இன்கிரீடியன்ஸ். அது போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் என்றது அதுக்கு எத்தனையோ காரியங்கள் ஜனங்கள் சொல்லலாம். அது இப்படி செய், இந்த ஸ்டெப்பை செய், அந்த ஸ்டெப்பை செய், ஒன்றுமே வேண்டாம். சோத்திரம் என்கிற மரவான அந்த இன்கிரீடியன்ஸை அதற்குள்ளே நாங்கள் சேர்க்கின்ற வேளையிலே ஹாலேலூயா, அந்த ஜெபம் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிற ஆனா எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும். ஹாலேலூயா. ஆண்டவரிடத்துல நான் கேட்டு விட்டேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிவிட்டேன், தேவன் அப்படியே எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே வரும். ஹாலேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹாலேலூயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. திரும்ப பாடுவோம். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அருமையான பகவான் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த தேவ மனுஷனை இவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து என் ஆவியானவரே இதுவரை காலம் நடத்தி வந்தீர், இன்னமும் நடத்தி வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆயுதங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களையும் உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, தேவ ஊழியர்களாகிய நாங்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் மற்றவர்களுக்கு மாதிரிகளாயிருக்க எங்களுக்கு கிருபதாரும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆயிரங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவராகிய தேவனே ஜனங்களை உயிர்ப்பிக்க, ஆண்டவரே சிறுமியானவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க, ஆண்டவரே இறுதிய நொறுமுண்ட நறுமுண்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஆறுதல் படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் சபை மக்களை பெருக பண்ணும் ஐயா. என் தகப்பனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே, மக்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹாலேலூயா. கண்மலையே நன்றி நன்றி
ஐயா.

ஐயா பாடுவோம். பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி என்பது ஒரு மேஜிக் வேர்டு. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி என்பது அது ஒரு மந்திர வார்த்தை. ஹாலேலூயா. அதை சொல்ல சொல்ல சொல்ல தேவனுடைய இருதயம் விழ குளிரும். யோசித்து பாருங்கள். ஹாலேலூயா. ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி தேவன் செய்வார். ஹாலேலூயா. கர்த்தாவே நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. இந்த நாள் வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறீரப்பா, எங்களுக்கு நீங்க உறவிடமாயிருக்கிறீங்கப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீரப்பா, நீர் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறீங்களப்பா ராஜா. எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களையா. வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குறீங்களையா. இதோ புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்கிறீங்களையா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லையே ஐயா, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லையே ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாவிதாவே, வெக்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீங்க ஐயா. ஆண்டவரே, ஜோசேப்பை உயர்த்தின தேவன், தானியலை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளே நீங்க உயர்த்துகிறீங்களையா. தேசத்திலே நியாயம் விசாரிக்கிறவர்களாக, ஆண்டவரே தேசத்திலே நன்மைகளை கொண்டு வருகிறவர்களாக, தேசத்தை ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா தேவனே தேசத்துக்கு ஆண்டவரே தேவர்களை சந்திக்கிறவர்களாக ராஜா, ஏழைகளுக்கும் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிறவர்களாக எங்கள் பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஒரு வரம் கேட்கிறோம் ஐயா, உன்னை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பீடங்கள் அண்டையில் அடக்கலாம் குருவிக்கு வீடும், தகவலாம் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே ஐயா. ஆண்டவரே, என் அப்பா ஆண்டவரே, என் தகப்பனாகிய தேவனே, எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய உள்ளங்கையில் எங்கள் பிள்ளைகளை வரந்து வைத்திருக்கிறவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே அப்பா, குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே, எங்கள் பிள்ளைகளை குணமாக்குறவர் நீங்கள் தான் ஐயா ராஜா. ஆண்டவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆண்டவரே தகப்பனே ராஜா, கானாவூர் கல்யாணத்தில் வெறும் தண்ணீர் எடுத்து ஆண்டவரே திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தவரே ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வெறுமையாயிருக்கிற ஜனங்கள் பொறுமையாயிருக்கிற வாரிப பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. வேலையினால் நிரப்பும், ஞானத்தினால் நிரப்பும், சுகத்தினால் நிரப்பும் ஆண்டவராகிய தேவன். எங்கள் வாரிப பிள்ளைகள் ஐயா புத்திக்கும் ஆண்டவரே ஞானத்துக்கும் அடுத்த விஷயத்தில் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். என் ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவித்ததை நீர் விடாமல் காக்க வல்லமுள்ள தேவனப்பா. ஆண்டவரே தேவனே, சிறு வயது முதல் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உம்முடைய நோக்கமாயிருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே தீமோத்தேக்கு ஆண்டவரே அப்பா கிடைத்த அந்த விசுவாசம் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லும்படியாக ஆண்டவரே தேவனே, இந்த பொல்லாத உலகத்திலே ஐயா விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் நடக்க நீர் கிருப பாராட்டுமப்பா. இந்த கப்பனே கிருபை கிருபை கிருபை கிருபை ஐயா ராஜா, அற்புதமான கிருபை, அளவற்ற கிருபை, ஆனந்தமான கிருபை, சந்தோஷப்படுத்தும் கிருபை, தாழ்விலிருந்து தூக்கி விடுகிற கிருபை, இரக்கத்தின் கிருபை, கிருபையே கிருபை கிருபையே கிருபை கிருபையே கிருபை. ஹாலேலூயா. காலதோறும் உம்முடைய கிருபைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய கிருபை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் சொந்தங்களுக்கு உம்முடைய கிருபை கிடைக்கட்டும் ஐயா. என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என் பிதாவே, என் தகப்பனே, எமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம். 6 கட்டுகளுக்கு விளக்கினவரே, 7வதிலும் பொல்லாப்பு தொடராதன் சொன்னவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, இந்த வேடையும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முகங்கள் முறிக்கப்படட்டும் ஐயா. சத்துடைய வல்லமகள் முறிக்கப்படட்டும் ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் நினைவெல்லாம் அறிபவரே,

நமக்கு நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா, நமக்கு நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். ஹலிலூயா ஹலிலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அதிசயமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆறுதலே, உம்மை ஆராதிக்கிறோம் இரக்கமே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, ஆராதிக்கிறோம் ஐயா ஹாலேலூயா. நம்மை மறவாத தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு மறைவிடமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, பிதாவே அதிசயமே உம்மை ஆராதிக்கிறோம் ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி நன்றி நன்றி ஐயா, நல்லவரே அற்புதமானவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் தகப்பனே, உமக்கு சூத்திரம் அற்புதமானவரே.

0: நன்றி நன்றி ஐயா, உயிரோடு எழுந்தவரே. நன்றி நன்றி ஐயா, உயிரோடு எழுந்தவரே. நன்றி நன்றி ஐயா, அரசாளும் தெய்வம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஹாலேலூயா. ஓர பக்கரது வர வர வர பக்கரது வர வர பக்கரமணி. ஹாலேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் மற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர், காத்தம்மை மீட்க வல்லவர், துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரே என் எல்ஷடாய் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீர். போதும் போதும் எனக்கு. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர், காத்தம்மை மீட்க வல்லவர், துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரே என் எல்ஷடாய் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீர். போதும் போதும் எனக்கு. ஹாலேலூயா. அப்பா ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. அப்பா ஆண்டவரே, தேவனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல என்ன கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹாலேலூயா. ஆண்டவராக தேவனே உமக்கு சூத்திரம். எங்கள் மேல் ஆண்டவரே கண்ணை வைத்து ஆலோசனை தாரும் ஐயா. எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில நடத்தும் ஐயா ராஜா. அதிசயமானவரே, அற்புதமானவரே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் ஒவ்வொரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாங்கள் ஹாலேலூயா காத்திருக்க வேண்டும், ஆலோசனையை கேட்க வேண்டும். ஹாலேலூயா. உண்மையில கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம், பிசினஸ் காரியங்களா இருக்கலாம், தேவனுடைய திருச்சபையா இருக்கலாம். ஹாலேலூயா. உங்களுடைய மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஹாலேலூயா. தேவனுடைய நடத்துதல் நமக்கு தேவை. ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. ஹாலேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய நடத்துதல் எங்களுக்கு தாருமாண்டவரே. அப்பா திருச்சபைய நடத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா திராவே, உங்களுடைய ஆண்டவரே பரலோகத்திலே ஆத்துமாக்களை சேர்த்து எங்களுக்கு திருவிய தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு நடத்துதலை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை சரியான விதத்திலே வழி நடத்த ஆலோசனைகளை கூறு ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா விடாவே, உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. உங்களுடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள கரங்களுக்குள் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹாலேலூயா. மகாதேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே, எல்லாம் இயேசுவே,
1: இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பிளனானேன், நான் பிளனானேன், நான் பிளனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பிளனானேன், நான் பிளனானேன், நான் பிளனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட

0: சுவே, உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்துக்காக உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்துக்காக உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. என் பேலனான என் கர்த்தாவே, உம் பேலத்தினாலே என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹாலேலூயா. மீண்டுமாய் ஐயா ராஜா, இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்திலே சமாதானம் சந்தோஷம் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? ஆளுகிறவனுடைய தரிசனங்களை தேடுகிறவர் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீருமப்பா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாத தேவனே ராஜா. ஆண்டவரே, அநியாயமாய் ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா, மடிந்து போன ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே, அந்த குடும்பத்தவர்களுக்காக, அந்த உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஆண்டவரே தேவனே, அநியாயம் செய்தவர்களை நீ சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே இந்த நீதியை வெளிச்சமாக காண்பிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அநியாயம் செய்கிறவன் ஆண்டவரே தேவனே, ஒருபோதும் ஐயா ராஜா தேவனே, தகப்பனே, அநியாயத்துக்கு தன் கைகளை ஆண்டவரே நீட்டாதபடி ஐயா ராஜா, ஆண்டவராகி தகப்பனே, ஒவ்வொருவரையும் வெளிச்சத்திலே கொண்டு வார தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தேசத்திலே நன்மையை கொண்டு வாரும் ஐயா, தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வாரும், பொருளாதார மாற்றங்களை கொண்டு வாரும் ஐயா, தேசத்திலே அதிபதிகளோடு கூட இரும் ஐயா ராஜா தகப்பனே. அதே போல ஐயா ராஜா, ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே தேவனே, தேசங்களுக்காக செபிக்கிறோம், தேசத்தின் அதிபதிகளுக்காக செபிக்கிறோம். அது மட்டுமல்ல ராஜா தேவனே, இந்த கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம், கனடா தேசத்திலே நல்ல மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே ஐயா ராஜா தேவனே, அப்பா, அந்த மோட்கேஜ் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ட்ரோப் பண்ணப்பட வேணுமாய் கேட்கிறோம். அது மட்டுமல்ல ஐயா ராஜா தகப்பனே, அப்பா, இந்த யுத்தங்களுக்கும் ஆண்டவரே, தேவை இல்லாத யுத்தங்களுக்கு ஆண்டவரே செல்லாதபடியும், யுத்தங்களுக்கு பணங்களை அனுப்பி யுத்தங்களை ஆண்டவர் ஊக்கப்படுத்தாதபடியும், தேசத்து அதிபதிகளுக்கும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனே ஆலோசனை கொடுக்கும்படி செவிக்கிறோம். எங்களை உடைய கரத்துல கொடுக்கிறோம், அருமையான சங்கம ஊழியத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் ஊழியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, அன்றைக்கு பேதுரு எழுந்து நின்ற வேளையிலே ஆண்டவரே தேவனே, 5000 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல எங்கள் ஊழியங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபதாரம் ஐயா தகப்பனே. முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா, உங்களுடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் ஒருவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாட்டு மக்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த துதிகளையும் பாடல்களையும் ஜெபங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வந்து உங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு வேலையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கருத்தில் புதுக்கிறோம். கத்தரை சித்தமான நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
0: ஆமேன்.
1: ஆமேன். அதிகால வேளையிலே ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஆசீர்வதித்தார். நீங்கள் ஒரு காரியத்தை அங்கு பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய பிள்ளைகளையும் மற்றவருடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் மற்றொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேற்றைய நாளிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே சோதரி பிரெண்டா ஒரு காரியத்தை எடுத்து வந்தார். அந்த செய்தியை கேளுங்கள், இந்த செய்தியிலே அவர் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற காரியங்களை எடுத்து வந்தார். அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இப்படியான காரியங்கள் கூட வழிநடத்தினார். இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள், எங்களுடைய குரூப்பை போட்டிருக்கிறோம், அதை கேட்டு நீங்கள் அதன்படி செய்ய முடியும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களும் சில காரியங்கள் அவர்களை தலையில் ஏறாது. ஆமையன் வீடு குப்பையாயிருக்கும், ரூம் குப்பையாயிருக்கும், ஆனால் அவர்கள் அதை தாண்டி போவார்கள் என்றால் அவர்களுடைய மைண்டிலே அது இல்லை, ஆனால் எங்களுடைய மைண்டிலே அது நிற்கும். அப்படியாக காரியங்களுக்கு கூட அவர் வழிநடத்தினார். அந்த செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறோம். டொரண்டோவிலே காலை வேளையாக இருக்கிறது. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்று 4ஆம் தேதி 6ஆம் மாதம், 4ஆம் தேதி ஆனி மாதம், 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி, இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதே வேளையிலே இணைந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்திரதாமே தங்கு தடையின்றி இணைய கத்திர உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com என்ற வானொலி ஊடாகவும், சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நாளுக்கான வசனத்துக்கூடாக முதல்ல கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32களிலே கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். கத்தரங்களை இக்கட்டுகளுக்கு விலக்கி பார்த்து விலக்கி காத்து அதிகால வேளையில் நீங்கள் எழும்புகின்ற பொழுது பாடல்களை தருவார். அதன் இரட்சணிய பாடல்கள், அந்த பாடல்களால் எங்களை சூழ்ந்து கொள்கிறார். ஆமேன். பாடல்கள் நாங்கள் பாடுகின்ற பொழுது எங்களை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, இசாயா 28, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 11வது அதிகாரம் வெற்றி நீங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வழியிலே வாக்கு தத்துவம், ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை இவர்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்வோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாசர் அண்டன் தாசனாயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும் சௌரி வீனோ அவர்கள் நோர்வேயிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் சில நாட்களாக சுயினமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய வாய்ஸிலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக வழி நடத்துகிறார். அதனை தொடற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் எங்களுக்காக விட்டு சென்ற அதிகாரங்கள். ஆமேன். அவர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு எங்களிடம் தந்த அதிகாரங்கள், எங்களிடம் தந்த கடமைகள், எங்களிடம் விட்டு சென்ற காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக செய்வோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை தந்திருக்கிறார். பாடல் பாட, துதிகளை என்ன ஜபங்களை கடந்து செல்ல, வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல, சாட்சிகளுக்கூடாக கூட கடந்து செல்ல, பாடல்களுக்கூடாக வழி நடத்த ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்துக்கிறார். சொந்த தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைக்காமல் மற்றவர்களுக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா.
0: வானொலி

அவன் இருளுக்குள்ளே இருந்த காலமும் உண்டு, அவன் வெளிச்சத்துக்கு வந்த காலமும் உண்டு. ஆனா இருளுக்கு இருக்கும் போதும் ஆண்டவர் அவனை கண்டார், வெளிச்சத்துக்கு வரும்போது அவருக்கு அபிஷேகித்தார்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் சவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக பெரும் கடுமையாய் அவன் துன்புறுத்தினான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏன் துன்புறுத்தினான் என்று சொன்னால், யூத மத தீவிர அங்கு தீவிரமாய் அங்கு அவர் வேற்றாளராய் இருந்தபடியால் அங்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய தீவிரித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு இந்த சவுல் யார் என்று சொல்லி கண்டால், பிலிப்பியர் 3:5-6 வசனத்திலே சொல்லப்படுகிறது, நான் நாட்டிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பொன்னியமின் கோத்திரத்தான், எவிரேயில் பிறந்த எவிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதே அதா இருக்கிறது. அதாவது பத்தி வைராக்கியத்தின்படி சபையை, அதாவது இவர் யூத மார்க்கத்திலே இருந்தவர், அந்நிய நாட்களே அங்கு தேவனுடைய சமூகத்திலே அங்கு இவர் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் ஆதி திருச்சபை தொடங்கின அந்த ஆரம்ப காலத்திலே இந்த அதிகாரத்தில் உள்ளவர் அங்கு எழுந்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சவுலுக்குள்ள இருந்தது என்ன என்று சொல்லி கண்டா, சீறுகிற சர்ப்பத்தை போல உள்ள சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்லே சொல்லுவார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்று சொல்லி, அவனுக்குள்ளே இருந்த அந்த இருள், அந்த யூத மதம் என்ற அந்த வைராக்கியம், அந்த உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்களை நன்மைகளை செய்த ஸ்தேவானை கொன்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அடுத்தது எருசலேமில் இருந்தவர்களை அவன் சிறுத பண்ணினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் எருசலேம் கிறிஸ்தவர்களை அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி தன்னுடைய மகிமையை காண்பித்த அதே இடத்திலே இருந்து இந்த பவுல் என்பவர் அங்கு மக்களை சிதறடிக்கிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. அவன் கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்தான். ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு இவர் ஒரு காரண கர்த்தாவா இருந்தார். ஏனென்றால் இவர் ஒரு அதிகாரியா இருந்தார். அந்த காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு அங்கு மிகுந்த துன்பம் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு யூதேயா சமாரியா தேசங்கள்ல அங்கு சிதறப்பட வேண்டும் சுவிசேஷம் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த பவுலை கொண்டு சிதறடிக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆனா தேவ பக்தி உள்ள ஸ்தேவானை அங்கு கொன்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவன் அந்த இடத்திலே அந்த ஸ்டெபான் மன்னிப்பு கேட்கிறான். இவன் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டபடியால் பவுல் என்ற ஒரு தேவ ஊழியனை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஸ்டெபான் மன்னிப்பு கேட்காவிட்டால் இவன் ஒரு கொலையாளியா இருந்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் எங்கும் பிரிஞ்சு அங்கு எல்லாரையும் சிதறி போக பண்ணினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவன் இந்த சவுல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அதிகாரத்தில் உள்ளவரும் பட்ட படிப்பை உடையவரும் நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவரும் செல்ல செழிப்பும் உள்ளவர். இப்படிப்பட்டவர் தான் இந்த இடத்திலே அதிகாரத்திலே எழுந்து நின்று அங்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார். ஏனென்றால் பெந்திகோஸ் நாளிலே ஆவிக்குரிய வருகையோடு சபை தொடங்குகிறது. சபையிலே மக்கள் சேர்க்கப்படுகிறார்கள். திடீரென அங்கு வெடித்து கிளம்பியது. சபைக்கு துன்பம் வந்தது. உயிரை கூட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை கூட கொடுத்தார்கள். சிதறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சிதறப்பட்ட பிலிப்பு ஆவேசமாக தேவனை குறித்து அங்கு பிரசங்கிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற பரிசுத்தாவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் எருசலேமிலே துவங்கப்பட்ட இந்த சபையானது சமாரியாவிலே சுவிசேஷம் பரகிறது. யார் என்றால் அங்கு பிலிப்பு ஊடாக அங்கு சுவிசேஷம் பரவப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த சவுலால் அவன்
இருக்க முடியவில்லை. இதில் என்னவென்றால், ஜூத மாக்கமும் இப்ப கிறிஸ்தவ மாக்கமாய் போய்கொண்டிருக்கிறார்கள், மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டா சவுலின் பார்வையில மதம் மாற்றப்பட்டு கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்தவ பார்வையில மனம் மாறப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு

0: கடந்து செல்லுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், சிசிலியா நாட்டிலே தரிசு பட்டணத்திலே யூதனா இருந்து செல்ல செழிப்பா இருந்தவன் பல மிக்கவன் ரோம குடியுரிமை பெற்றவன். அப்பொழுது ரோம குடியுரிமை பெற்றபடியால் அவனுக்கு இன்னும் 2 மடங்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவன் ஒரு வரிசையன் ரம்பான் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவன் என்று சொல்லி சிறப்பு மதிப்பும் பெரிய மதிப்பும் உள்ளவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் எழுந்து சபையை துன்பப்படுத்தினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அங்கு எழுந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் காலமாய் வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு இவர் எருசலேமுக்கு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர் சவுல் வந்து அவர் அங்கு தர்சு பட்டணத்துக்குரியவர், ஆனா எருசலேமிலே வந்து தன்னுடைய படிப்பு காரணமாக இந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் கிறிஸ்தவர்களுக்கு செய்த அநியாயம் மூக்கம் பயமுறுத்துற தன்மை இப்படியாய் தேவனுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து செயல்பட அவருக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், சிந்தித்து பாருங்க, கட்டுக்கள் யார் மத்தியில் கூட எழும்பும் என்றால் அதிகாரிகள் அதிகாரங்கள் மத்தியில் தான் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே திருச்சபைகள் மத்தியிலே மடங்கடிக்க படுகிற சில காரியங்களை நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் சொந்து போனால் எங்களுடைய தேசங்களையும் மக்களையும் ஜனங்களையும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். ஆகவே அங்கு கிறிஸ்தவர்களை மடங்கடித்தார்கள் தான், ஆனால் அது சுவிசேஷம் எங்கும் பரவினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அது விரிவாக்கம் பண்ணினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அடுத்த காரியத்தை நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். ஆகவே இந்த சவுல் எவ்வளவாய் அங்கு இருளுக்குள்ளே இருந்தான், அந்த இருள் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும்போது தான் அவனுக்குள்ளே இருந்த சர்ப்பம் அவனை விட்டு வெளியேறின போது தான் அவன் ஒளியின் வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறார், தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறார். இப்படித்தான் நாங்கள் இருளுக்குள்ளே இருந்தாலும் எங்களுக்கு சில வேலைகள்ல தெரியாது, கட்டுக்களோடு இருந்தாலும் தெரியாது, ஆனா இந்த கட்டுக்களோடும் இருள்களோடும் நாங்கள் வாழக்கூடாது ஒரு கிறிஸ்தவரும். ஏனென்றால் இனி வரும் காலங்கள் மிக மிக மோசமான காலங்கள், துன்பம் நிறைந்த காலங்கள். இதிலே நாங்கள் தாங்கி பிடிக்க வேணுமென்றால், தெரித்து நிற்க வேணுமென்றால் தேவனுடைய வல்லமையிலே நாங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எழும்பினால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை கூட நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்க அந்த அதிகாரத்தை இந்த நாட்கள்ல நாங்கள் பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் துன்பத்தையும் உபத்திரத்தையும் காண்போம் என்பது காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து எங்களை வழி நடத்துவனும் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்துவார். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்களிலே இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் அங்கு அதிகாரம் படைத்தவர்கள் இது அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள், அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம், அவர்களுக்குள்ளே இருக்கிற சத்துருவின் ஆளுகை அங்கு கிரிய செய்ய முடியாதபடி தேவனுடைய வல்லம் இறங்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்று அனுமைத்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்புறவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள விசேடமாக ஒவ்வொரு அதிகாரிகளிலேயும் இருக்கிற அந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள், பவுல் சவுலில் இருந்த இருளான காரியங்கள் அகன்று ஆண்டவரே எல்லா மக்களும் சமாதானமாக வாழ அவர்களிடத்தில் இருக்கிற இருள் அகற்றப்பட்டு உம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஒளி அவர்கள் மேல வரும்படியாக ஜெபிக்கிறேன். 5 கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகள் அந்த தேசங்களில் உள்ள மக்களுக்காக, விசேடமாக இலங்கை தேச அரசாங்கத்துக்காக, மக்களுக்காக ஒவ்வொருவரும் அந்த அரசாங்க அதிகாரிகள் இல்ல அந்த கடின இருதயம் எடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சதியான இருதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்படியாக, அவர்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுள்ள உள்ள இருளான பகுதிகள் எல்லாம் இயேசு என்னும் ஒளியினால் நிரப்பப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சவுலோடு இடைப்பட்ட பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம். ஆண்டவரே இயேசுக்கு விரோதமாக எழும்புற ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரிகளும் முள்ளில் உதைக்கிறார்கள். அது அவர்களுக்கு தான் கடினம் என்பதை அவர்கள் மேல உணர்த்தி அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கண்டின இருதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த யுத்த தேசங்கள்ல யுத்தத்துக்கு ஆயுதப்படுகிற தேசங்கள் கட்டின இருதயம் உள்ள கிட்லரின் ஆவிகள் பொல்லாத ஆவிகள் இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. துரைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் வசனத்தின்படி மாம்சத்தோடு நித்தத்தோடு அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இந்த அதிகாரிகளை விட்டு அகன்று போகும்படியாக விசுவாசத்துக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த ஆவிகள் எல்லாம் நரகத்துக்கு தள்ளப்பட்டு போவதாக. ஆண்டவரே இந்த உலகத்துல நீர் வருகைக்கு முன்பாக ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அதிகார ஆவிகள் இருளின் ஆவிகள் வலி சேர்ப்பத்தின் ஆவிகள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் எப்படி சாசன் சோதனைகள் வந்த பொழுது எப்படி நீர் வெற்றி சிறந்தீரோ உம்முடைய வசனத்துக்கு உண்டாக நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்து அந்த அவர்களை நாங்கள் சோவான் மன்னித்தது போல அறியாமல் செய்கிறார்கள். இன்றைக்கு பல அதிகாரிகள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னிமென்று மன்னித்து ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களும் அவர்களை மன்னித்து அறியாமல் செய்கிற அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி சவுல் பவுலாக மாறினது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளைகளாக வர அந்த வெளிச்சத்தை காண இயேசுவின் ராஜ்யத்தை அறிவிக்கிறதற்கு அவர்கள் சவுல் எப்படி 100% ஒப்பு கொடுத்த வாழ்வு ஒவ்வொரு நாளும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தது போல ஆண்டவரே இந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக. இயேசுவே கிறிஸ்துவாக வருகிறார், எங்களை அழைத்து செல்ல வருகிறார். ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ணி மீண்டும் நான் இருக்கிற இடத்துல உங்களையும் அழைத்து செல்வேன் என்றவர் ஆண்டவரே. நீர் வரும் பொழுது இந்த உலகம் ஒரு யோவான் ஸ்நானகரை போல ஒரு ஆயத்தப்பட்ட உலகமாக உமக்கு பிரியமாக எடுத்து சபைகள் எடுத்துக் கொள்ளுகிற சபைகளாக இருளான காரியங்கள் அகன்று ஒளியான மக்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோ வசனங்கள் இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த அதிகாரிகள் கடின இருதயங்களை எடுத்து போட்டு சதையாக மாற்றி உம்முடைய ஆவியை கொடுத்து உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய கணவனுக்காக மகனுக்காக மகளுக்காக ஒருவரோடு கூட இருந்து உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வர ஒவ்வொரு அதிகாரிகளும் மக்களும் வர நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காக அவர்களுடைய வாழ்வில ஒளியான உம்முடைய உம்மோடு இணைந்து வாழுகிற வாழ்வு ஒளியான வாழ்வு சமாதானமான வாழ்வு அன்புள்ள வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு என்பதை ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உணர்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. உம்முடைய வருகையில உமக்கு பிரியமாக வாழ்ந்து பிரியமானவரே பிரியமானவளே என்று அழைக்கக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை விசுவாசிகளை மாற்றுவீராக. துதி கன மகிமை உண்டானமை தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
0: நாங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையாரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமே,
1: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நிற்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன், அப்படிப்பட்ட தேவன் இந்த மக்கள், இந்த உலக தேசத்தில் இருக்கிற சகல மக்களுடைய கட்டுக்களும் அவுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு உங்களுடைய பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருப்பாதம் நம்பி வந்தோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையினாலும் முடி சுற்று தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எல்லா எல்லா உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் அப்பா மக்கள்கள் மக்கள் கஷ்டப்பட்டு வாதையினாலும் எல்லா விதமான பிரச்சனையாலும் அப்பா இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்கள் பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இவர்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா காடானாலும் மேடானாலும் ஆண்டவரே அப்பா உங்களோட உங்களுக்கு உங்களோட வல்லமையை இவர்களுக்குள்ள தெரியப்படுத்தியாக ஜெபிக்கிறனே. வந்தாலும் அது அணுகாத வண்ணமாக ஆவியின் பட்டயம் உண்டு ஆண்டவரே. அச்சமில்லை, பயமில்லை, இவர்களுக்கு ஒரு பயத்தின் ஆவி அப்பா அவர் எடுத்து விட்டாண்டவரே. சமாதானத்தின் தகப்பனே உங்களோட ரட்சிப்பை கட்டளை எடுங்க. உங்களோட உங்க பரிசுத்தமான ஆவியை அனுப்பி உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி இந்த மக்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அப்பா இருளை வெளி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கோழியா கோழியாத்தை முறியடித்தது போல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா அப்பா இந்த கடுகுள்ள விசுவாசத்தின் மூலமாக இவர்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்கு இவர்களுக்கு விசுவாசத்தின் அன்பை தெரிவித்து ஆண்டவரே அவர்களை உங்களோட சித்தத்தின் படி வழி நடத்துங்க அப்பா. அப்பா உங்களுடைய வெளியேற பெற்ற எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கான கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களோட ரட்சிப்பு உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. ஆனப்படி ஆண்டவரே குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள் அப்பா. அந்த வல்லமை நிறந்த தகப்பனே, அந்த வல்லமை நிறந்த அந்த அபிஷேகத்தின் தைலத்தை இவர்கள் மேல் ஊற்றும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வல்லமை இல்லவராக இப்பொழுது உங்கள் வெளியேற பெற்ற இரத்தினால் அந்த இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை கழுவினவரே இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க உலகம் உங்களுடைய ஆவி உலாவி கொண்டு திரியறதையா. அதன்படி இயேசுவே இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி இப்பொழுதும் இந்த மக்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒரு ஆத்மாவது வீண் போகாத வண்ணமாக ஆண்டவரே நீங்க உலகத்துக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்து இவர்களை ரட்சிக்கும்படியாக கூடார்த்தே அணுகாது என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்க இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை அன்பையும் விசுவாசத்தை அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. அப்ப வனாந்திரத்துல அந்த ஜனங்களை நடத்தினவரை இப்பொழுது இந்த வனாந்திரத்துல நீங்க ஒவ்வொரு ஆத்மாக்களாக கிரிகை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. இப்பொழுதும் எல்லா இயேசு நாமத்தின் மூலம் வருற எல்லா விதமான மக்களை விடுதலை ஆக்கிங்கூட மூலமாக பாவிகளை ரட்சிக்க வந்தவரே இவர்களை நலங்கத்தால இருக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட வல்லியப்பா பலத்தினாலும் மெல்ல அப்பா உங்க எல்லாமே உங்களுடைய அவனுடைய ஆவியால மட்டுமே நாங்க பெற்றுக்கிற கொள்ள முடியாத முடியுமா இருக்கிறது. அப்படியானவரே இந்த மக்களுக்கானவரே உங்களோட வல்லமையை வெளிப்படுத்தி ரட்சிப்பை கொடுத்து அவங்களை உங்களோட வழியில புதிதான வாழ்க்கை புதிதான புதிதான வாழ்க்கை உங்களோட வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரம் பார்க்காத வண்ணமாக்க பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யறோம்
3: ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. சங்கமம், வானொலி, நித்திய வெளிச்சம், வார்த்தையும் வெளிச்சம் அப்பா, எல்லா விதமான அப்பா ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல கொடுக்கிற அப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நாங்க மனுஷருக்காண்டு ஊழியம் செய்யாம காண்டு ஒரு தேவ பயத்தை மக்களுக்கு கொடுத்து அப்பா, நாங்க எது செய்தாலும் ஆற்றம் இக்னோ பண்ணி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்கள் கண்கள் உங்கள் மேல் மட்டுமே இருக்க தக்கதாக யாவரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக மங்கி போயிருக்கிற கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிற. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், யாவரையும் பரிசுத்தமாக்குவதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த காலை நேரம் துதி பாடலை கொண்டு வந்த பாஸ்டர் காணும் வருகிற ஆண்டவரே, அவட வார்த்தையில் அந்த கூறின பாட்டுகளும் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கும் அப்ப எங்களுக்கு ஜீவனை கொடுத்து புதிதான கிருபையை கொடுத்து எங்களையும் வழி நடத்தி கொண்டு வர்றபடியா அவங்களோட உபயோகத்தையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. சிஸ்டர் ஜெனட் லோகன் அவங்களோட பிள்ளைகளுக்கு கணவனு காணி வருகிற நீங்க அவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க கிருபியலுக்கானி நன்றி அப்பா. அப்பா அவர்கள் உங்களோட சமூகத்தை உங்களோட பிரச்சனத்தை உணரக்கூடியதாக அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவங்க ஊழியங்களையும் மகளையும் அவரோட தேவையிலையும் சந்தித்து யுத்தில அவர் தலைவராக நீங்க வச்சு அவரின் அணிக பாவியில ரட்சிப்பதற்கு அவர்களை படியாக ஜபிக்கிறேன். அவருங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசன் ஜபிக்கிறேன். ஆண்டவரே மற்றும் பிறப்பர் வந்திருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் புதிதான கிருபையும் வல்லமையும் விசுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் புதிதான கிருபையினால முடி சுற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை நாங்கள் விட மாட்டீர்கள். உங்களோட கரத்தை கொடுத்து தங்குவதாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக நன்றி நன்றி. அமேன்
0: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திர நன்றி. டோலி சிஸ்டர் கத்தர் உங்களோட அமேன் அமேன். நாங்கள் அவர்களை இந்த துன்பத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஸ்தோத்திரமாண்டவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்தவரையும் என் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே இந்த நேரத்திலும் இந்த ஜெபிக்க கிடைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. அப்பா பிள்ளைகள் என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறாங்களோ கத்தாவே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனம் தளர்ந்து போகாத படிக்கு கத்தாவே உம்முடைய வார்த்தையில பலம் கொண்டு கத்தாவே எழும்பத்தக்கதாய் தேவன் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை பலப்படுத்து நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ கத்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே. அப்பா விசுவாச பிள்ளைகள் கத்தாவே பின்மாற்றத்திலே போய்விடாத படிக்கு கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை இருக பிடித்துக் கொள்ள தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. பாவமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் மால் கூடும் தகப்பனே. அதை காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய விசுவாச பிள்ளைகள் கத்தாவை அப்பா விசுவாசத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடும் போது கத்தாவை தேவன் நீங்க மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்களோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுலே, அப்பா தியானிக்கிறதுலே கத்தாவே அப்பா குறைவுள்ள பிள்ளைகளா இருந்தால் கத்தாவே அப்பா அவங்களுடைய இருதயத்திலே பேசுங்க தகப்பனே. அவங்களை உற்சாகப்படுத்துங்கிற சாவே, அவங்க இன்னும் அதிகமாய் உண்மை கற்றுக்கொள்ள உண்மை அறிந்து கொள்ள கத்தாவே தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கத்தாவே உமக்கெண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாத படிக்க கத்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கத்தாவே அப்பா வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுறாங்க தகப்பனே. அப்படி விட்டு விடாத படிக்கு அந்த வார்த்தைகளை இருக பிடித்து கொள்ள தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் எதெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளுக்கு தாவே அப்பா ஒரு குறைவும் இல்லாத படிக்கு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க ராஜாவே, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுல ஊழியம் செய்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துல என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தாவே எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா மக்கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெபித்த ஒவ்வொருவருக்கா நன்றி செலுத்துகிறேன். நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
5: ஆமே ஆமே. நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியாயின் கத்ததாமே உங்களுக்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமேன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் அப்படியே நடத்துவாரா.
5: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட் வினோ
6: பிரைஸ் லோட்
5: நீங்க ஐரிக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவருக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றிலும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தின் குறைவுகள் இந்த நாட்களில் நிறைவாக்கப்பட தேவ மக்கள் எல்லாரும் தேவ மக்களாய் மாற அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமாண்டவரே, மகான்பும் இணக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களுக்கு அப்பா எங்களை ஜீவனை காத்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே எங்களை உமக்காக தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நூடாக ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே உம்முடைய சன்னிதான இடத்துல ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, நாங்கள் செய்த ஒவ்வொரு மீறுதல்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே. அப்பா இனிமேலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பாவ வழிகளில் போகாதபடி பரிசுத்த தேவனின் வழிகளில் நாங்கள் செல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை தந்துங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு நடக்க அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ எல்லாம் பாவமே ஆண்டவரே உமக்கு முன்பாக அது அப்பா உமக்கு முன்பாக எல்லாம் அது மீறுதல்கள் தான் ஆண்டவரே. உம்மை மீறி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலும் கூட தகப்பனே கர்த்தாவே எங்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து தகப்பனே. அப்பா எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஞானத்தோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக தகப்பனே எங்கள் இருதயங்கள் எல்லாம் அப்பா நாங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றும் காண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இந்த சங்கம வானொலி ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலி எதுக்காக நடைபெறுகிறார் என்று ஒவ்வொருவரும் அறிந்ததே தகப்பனே. ஒவ்வொரு மனிதர்களும் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை கூட புரட்டி பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனை அறியவில்லை ஆண்டவரே, அவர்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே கர்த்தாவே எங்கேயோ எப்போ எப்படியோ ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. உண்மையான தேவனை பற்றி கொள்ள அப்பா தகப்பனே மனதாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே யாரென்று அறிய முடியாதபடி இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே இவர்களை ஒற்றுவிசை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சத்ருவானவன் இந்த இவர்களை குழப்பி போடுகிற திட்டங்கள், குழப்பி போடுகிற சிந்தனைகளை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை படிப்பிக்க சொல்ல ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபங்களின் ஊடாகவும் கூட தகப்பனே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே இந்த மூலைகளில் எந்த மூலை முடக்குகளில் இருந்தாலும் என் தகப்பனே அப்பா எந்த ஒரு வழியிலாவது அப்பா இந்த ஜெபங்கள் அவர்கள் காதுகளுக்கு கேட்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் உம்மை அறிந்து ஆண்டவரே இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி சமாதானத்தோட காத்து கொண்டு இருக்கிறது போல ஏந்தவனே கர்த்தாவே நீங்கள் அவர்களையும் ஆண்டவரே அவர்களும் உம்மை அறிந்து ஓடி வர சமாதானமா எங்களை போல ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்றால் சமாதானம் இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்றால் அமைதி இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அப்படியான அப்பா சிந்தனைகளோடு இருக்கும்படி ஏந்தவனே அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரை உணரட்டும் ஆண்டவரே. அப்பா உணர்வின் ஆவி அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனை அவர்களோடு சமாதானத்தை அப்பா இருக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய திருப்பாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களின் வாஞ்சையும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியான வாஞ்சை தானே ஐயா. நீங்கள் எங்களின் இருதயங்களை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஓடோடி வந்து ஜெபிக்கிற இருதயங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் உணராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உணரும்படியான ஞானத்தை
7: ரத்தத்தை கொட்டுங்காண்டவரே. நீங்கள் வருகிற போது நான் அறியேன் மகளே மகனே என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லாதபடி தகப்பன், தெரியாது என்று பார்த்து சொல்லாதபடி என் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் கூட நீங்கள் அழைத்து எல்லா தீங்கினின்றும் எல்லா பாவ வழிகளின்றும் ஒவ்வொருவரை நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. இந்த நாளிலும் என் தகப்பனே இலங்கைக்காக இந்த இடத்துல அப்பா இந்த ஜெபங்களின் ஊடாக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா நீங்கள் இலங்கையில அப்பா ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாக ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் நில்லுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே படுகிற வேதனைகள் படுகிற எவ்வளவோ உபத்திரவங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இதையும் உம்மிடம் வரும்போது கொண்டு வருவதில்லை என்று ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணங்கள் சிந்தனைகளில் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் பொறாமை பெருமை அப்பா எத்தனை காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இவர்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா அப்பா எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் சிறு பிள்ளைகளை கொலை செய்கிற காரியங்கள் கூட எல்லா இந்த தேசங்களில் நடக்கிறது ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இப்பா இப்படியான நியூஸுகள் இப்படியானவற்றை பார்க்கும் போது தகப்பனே நீங்களே வந்துடுங்க என்று சொல்லி நாங்கள் கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் இப்படியானவற்றை பார்க்க முடியாமல் இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளை அடித்து துன்பப்படுத்தி அப்பா வேதனைக்குள்ளாக அப்பா நடத்தி இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா ஒன்றரை வயசு குழந்தை ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு என்னதான் தெரியும் ஆண்டவரே. தேவனே இப்படியான நியூஸ்களை பார்க்கும் போது அப்பா மனம் கதறுகிறது ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியா இப்படியெல்லாம் மனிதர்களை ஆட்கொள்ளுகிறானே இப்படியெல்லாம் அப்பா இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மனம் பதறுகிறது ஆண்டவரே. வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட தகப்பனே கர்த்தாவே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாவரும் உம்மை நோக்கி ஓடி வர அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஜீவன் இல்லாவிட்டால் நாங்கள் எங்கு செல்வோம் என்கிற உணர்வை கொட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த ஜீவனோடு இருக்கிற நாள் வரையும் ஆண்டவரே காலம் வரையும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உமக்கு அன்பான உம்முடைய உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. இப்படியான செயல்கள் செய்யாதபடி எந்தவனே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்பா நல்ல இருதயங்களை கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா கல்லான இருதயத்தை சத்ருவானன் போட்டுக்கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கம் இல்லாத இருதயங்களை அப்பா இந்த மனிதர்களுக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறானே தேவனே. கர்த்தாவே இவர்கள் அதுக்கு இட்டம் கொடுக்காதபடி தகப்பனே ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிட அன்பின் இருதயத்தை சதையான இருதயத்தை பெற்றுக்கொள்ள இந்த தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. அப்பா தகப்பனே இலங்கையிலும் கூட ஆண்டவரே எத்தனை பாடுகள் எத்தனை பிரச்சனைகள் சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளின் ஊடாக சத்ருவான அப்பா மேற்கொள்ளுகிற காரியங்களை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே சிறு பிள்ளைகள் இந்த போனுக்காக தகப்பனே அப்பா இந்த போனுக்காக என் தகப்பனே தன்னுடைய சகோதரியை கொலை செய்திருக்கிறான் ஒரு சிறு பிள்ளை. என் தேவனே இதுகளை கேட்கும் போது வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. 15 வயது மகன் ஆண்டவரே அந்த மகன் அந்த குழந்தைகள் என்ன தெரியும் ஆண்டவரே. தேவனே இவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களின் ஊடாக சத்ருவானவன் போடு சதி திட்டங்களை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வராதபடி தகப்பனே ஒவ்வொரு இடங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இலங்கையில் ஆண்டவரே அப்பா இந்த போனினால் அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே கட்டாவே பாழாகி கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. இந்த போன் மூலமாக ஆண்டவரே ஏத்தனையோ இளம் வாலிப பிள்ளைகள் ஏத்தனையோ வேலைகளை செய்து ஆண்டவரே அப்பா இன்று மனம் உடைந்து மன வேதனை விரக்தியோடு தகப்பனே அப்பா ஆவியானவரே அப்பா எத்தனையோ எத்தனையோ நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே மனை முடைந்த சிந்தனையோடு இருக்கிற இந்த இளம் வாலிபர்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா டிப்ரெஷன் ஆகி என் தேவனே பா எத்தனை ஆண்டவரே எத்தனை பார்க்க முடியாமல் இருக்கிறதே தகப்பனே. இப்படியான காரியங்கள் அந்த இலங்கையில நடக்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவர்கள். ஆண்டவரே பெற்றோர்கள் விழிப்போடு நடக்க விழிப்புணர்வோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் நடக்காண்டவரே, தேவனே பெற்றோர்களோடும் கூட இருங்காண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு போனை கொடுக்கிறார்கள் ஆண்டவரே, சிறிய வயதில் ஆண்டவரே, குழந்தைகளுக்கு ஆண்டவரே உண்ணு சாப்பிடும் போது போனை கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. போனை வைத்திருந்தால்தான் அவர் சாப்பிடுவார், சாப்பிடுவான்னு சொல்லி இப்படியான பழக்கத்துக்குள்ள போன்களை கொடுத்து இந்த பிள்ளைகளை கெடுக்காதபடி என் தேவனே. கத்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பெற்றோர்களோடும் கூட இருங்காண்டவரே. தேவனே கத்தாவே, சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய பரிசுத்த நாமத்தின் அப்பா தகப்பனே வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல அறிக்கையிடையின் தகப்பனே. பெற்றோர்களை அப்பா தகப்பனே கத்தாவே, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்புக்குள்ளாகின தகப்பனே, இப்படியான காரியங்கள் வராது ஆண்டவரே. அப்பா காலையில் உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், பாட்டுகள், ஆராதனைகள், இப்படியான காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது என் தகப்பனே அவர்களுக்குள்ள ஒரு பயப்படுதல் வருமாண்டவரே. கத்தாவே இப்படியான காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என் தகவனே. சத்ருவானவன் அந்த பிள்ளைகளை தொட பார்க்கிறான் என்று எல்லோரும் விழிப்புணர்வோடு அப்பா பெற்றோர்கள் இருக்கும்படியான அப்பா ஞானத்தை கொட்டுங்காண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே, இந்த போனால் தான் ஆண்டவரே ஏத்தனையோ ஏத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே கத்தாவே, குட்டி வெறிகள் ஆண்டவரே, அப்பா இப்படியான போத பொருள்களை கொண்டு வந்து இந்த போன் மூலமா தொடர்பு அப்பா இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இது வேண்டாமாண்டவரே, இது வேண்டாமாண்டவரே. பழைய காலங்களில் முன்பு இந்த காலங்களில் தகப்பனே, இந்த போன்கள் இல்லாத காலங்களில் அப்பா எத்தனையோ சமாதானம், எவ்வளவோ குடும்பங்களில் சமாதானம் இருந்தது ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வரவில்லை ஆண்டவரே. சத்ருவானவின் இப்படியான காரியங்கள் ஒவ்வொரு நுட்ப கருவிகளை கொண்டு வந்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை கெட்டுக்கிறானே தகப்பனே, தன் வசப்படுத்துகிறானே தகப்பனே. கத்தாவே இப்படியான காரியங்கள் வராதபடி என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அப்பா இலங்கையை மூடட்டும் ஆண்டவரே, இலங்கையை மூடி பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்கள் தலைவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அப்பா ராஜாக்கள் மத்தியில் அப்பா தகப்பனே அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா பெருமை வேண்டாம் ஆண்டவரே, அந்த பெருமையினால் தன் தகப்பனே அப்பா மக்களை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்கள் குடும்பம் தாங்களே என்று சொல்லி ராஜாக்கள் மந்திரிகள் தங்களுக்கு தங்களுக்கு என்று சொல்லி, தங்கள் சந்ததிகள் என்று சொல்லி இப்படியான காரியங்களை அப்பா ஏத்தனையோ வைத்தனையோ ஏத்தனையோ வேதனையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தகப்பனே. பெருமை பாராட்டாதபடி, பணத்தாசை பிடிக்காதபடி, சமாதானத்தோடும் அன்போடும் இருக்கின்றவனே கத்தாவே, ஒவ்வொரு ராஜாக்களை நீங்கள் தொடுங்காண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்கள் மந்திரிகள் தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. தேவனே உம்மை அறிந்த, உம்மை அறிந்து உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்பட்டால் ஒவ்வொரு மனுஷனும் நேர்த்தியான பாதையில் செய்து கொண்டு வருவான் ஆண்டவரே. உமக்கு இருக்கிற பயம் இருந்தால் ஆண்டவரே தாங்கள் செய்வது பிள்ளை என்று அவர்கள் ஆராய்ந்து அறிந்து பய பக்தியோடு அப்பா தகப்பனை நடப்பார்கள் ஆண்டவரே. அப்பா கத்தாவே இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதல் ராஜாக்கள் வரை ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுதல் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையில் என் தகப்பனே கத்தாவே நாயரின் சகோதரியை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அவவின் இருதயத்தை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா என்னென்ன நோய்கள், என்னென்ன வேதனைகள், என்னென்ன எப்படியோ கண்ணீரோடு இருக்கிறாவோ தகப்பனே கத்தாவே நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை நீங்கள் வெக்கப்படுத்த விடமாட்டீங்கள் ஆண்டவரே. கத்தாவே உம்மை நோக்கி வாஞ்சியாக ஓடி வருகிற மகள் ஆண்டவரே கத்தாவே, அவளுக்குள்ள இருக்கிற எல்லா நோய்கள் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையப்பா நீங்கள் தள்ளிவிடாத தகப்பன் ஆண்டவரே. நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து தகப்பனே அந்த சகோதரிக்கு அப்பா இருக்கிற எல்லா நோய்களை நீங்கள் நீக்கி போட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை அறிந்த தகப்பனே கர்த்தாவே, குடும்பத்துக்கு என்ன தேவைகள் என்று ஏன் தேவனே கர்த்தாவே ஆண்டவரை நீங்கள் அதை சரியாக நேர்த்தியாக செய்ய அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே கர்த்தாவே, அப்பா அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே, நிறைவோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய பெலன் எப்போதும் அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த சகோதரி கேட்கிற விண்ணப்பங்களை அப்பா நீங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. அந்த சகோதரியை நீங்கள் வழி நடத்தி எல்லா தீங்கினின்றும் எல்லா ஆபத்துக்களின்றும் நீங்கள் அந்த சகோதரியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நோயின் ஆவியோ அப்பா, வேதனையின் ஆவியோ அப்பா, சமாதான கெடுதலின் ஆவியோ இந்த சகோதரியை நெருங்காதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அப்படியான எதுவும் அந்த சகோதரிக்கு வராதபடி என் தேவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த சகோதரியின் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கமபானலியை நடத்துற இந்த சகோதரன் எம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல அந்த சகோதரி எம்முடைய கரத்துல இரு குடும்பங்களையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, உமக்காக ஊழியம் செய்கிற இந்த இரு குடும்பத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமாக பெருகட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவை ஜெபிக்கவும் அப்பா தகப்பனே கர்த்தாவை ஒவ்வொருவரும் வந்து சாட்சி சொல்லவும் ஆண்டவரே, சாட்சியாக இருக்கவும் ஜெபிக்கவும் நடத்தவும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவை, ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா இந்த சகோதரனை கொண்டு நடத்துகிற இந்த காரியம் மென்மேலும் வளரட்டும் ஆண்டவரே. எல்லா மூலைகளும் தேசங்களில் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் காதுகளில் தேசங்களில் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த சகோதரின் குடும்பத்தை, இந்த சகோதரின் குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் எங்கே என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் தகப்பன். கர்த்தாவே, இப்படியான குடும்பங்களை அப்பா ஒழித்து போடுவேன் என்று அப்பா திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே, அப்படியான காரியங்கள் இந்த குடும்பங்களுக்குள்ள வராதபடி தகப்பனே அப்பா ஆவியானவரே, இந்த வீடுகளை அப்பா, இந்த குடும்பங்களை அக்கினி முதலால வேலி அடித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். இந்த தீங்கும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தேவனே, இங்க வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இவர்களின் இருதயங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் தாமே அறிந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. மற்றவர்களுக்காக அப்பா ஏங்கி ஜெபிக்கிற இந்த சகோதரிகள், அப்பா உம்முடன் கேட்டு ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, தேவனே அவர்களின் வீட்டிலும் என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் அறிந்து ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்து சமாதானத்தோடு அந்த குடும்பங்கள் இருக்க நீங்கள் அந்த குடும்பங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. தேவனே, வராத ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரணங்கள், என்னென்ன காரியங்களுக்கு, என்னென்ன என்னென்னதுக்காக வராமல் தடையாக இருக்கிறதோ தகப்பனே, அந்த தடைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மன ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே, இந்த இடத்துல திரும்பவுமாக வந்து ஆண்டவரே அப்பா ஆறுதல் அடைய தேவனே கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்துல தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இம்மட்டுமாக காத்த எபினேசரே, இனிமேலும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருப்பவர், எல்லா துதி கனமை மகிமைக்கும் பாத்திரர் ஐயா உமக்கு கோடான கோடி சூஸ்திரம் ஆண்டவரே. நேற்று மின்றும் இன்றும் மாறாதவர் ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
8: ஒப்புவிக்கிறோம். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்து ஜபங்கள் கூடாக வழி நடத்தினார். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் ஜபிக்க முடியுமா? சிஸ்டர் ஜானட் பிரதர் குணாவுக்கு ஜபத்தை கொடுங்கம்மா.
9: ஓகே ஓகே. நீங்க யுத் நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல், லெபனான், ஈரான் நாடுகள்ல தேவன் தாமே அந்த நாடுகளை தேவன் இரக்கத்திலும் தயவிலும் மனதுருக்கத்திலும் ரட்சிப்பு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
10: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசிரம் உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொன்னவரே, இந்த போலும் யுத்தத்துல நிக்கிற நாடுகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த தேசங்கள் யுத்தங்களினால் நிறைந்த ஆண்டவரே, உலகம் முழுவதும் கலக்கங்களையும் ஆண்டவரே இயக்கங்களையும் பஞ்சங்களையும் பட்டணிகளையும் ஆண்டவரே நாளுக்கினால் நிரப்பி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவராயிருக்கிறவரே, வேண்டிக் கொள்கிறவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுதும் இந்த யுத்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசங்களில் இருக்கிற அதிகாரிகள் கர்த்தாவே புரிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறிந்து இந்த மக்களுடைய அவல நிலைகள், இந்த தேசங்களுடைய அவல நிலைகள், ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்தினுடைய அவல நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ள ஆண்டவரே அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு சிலருடைய முடிவுகளினாலே கர்த்தாவே இந்த தேசங்கள் இப்படி பாழாய் போகிறது, அதற்கு தாங்கள் பொறுப்புள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே இந்த யுத்தத்தில் இருந்து ஒரு நல்ல முடிவுக்குள்ள வர ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அழிக்கப்படுகிற ஒவ்வொரு உயிர்களும் சேதப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே இடங்களையும் பார்க்கிற பொழுது கர்த்தாவே தகப்பனே இவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக இரக்கம் பெறத்தக்கதாக ஆண்டவரே இரக்கம் உள்ளவர்களாக இவ்வளவு அழிவை கண்டு கர்த்தாவே இந்த ஜனங்களை காப்பாற்ற விருப்பம் உள்ளவர்களாக மாற என் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஈரான் தேசத்துக்காக செபிக்கிறோம், இஸ்ரேல் தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, ரஷ்ய தேசத்துக்காக செபிக்கிறோம், உக்ரைன் தேசத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசங்களில் இவ்வளவு அழிவுகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே எண்ணியாவது தகப்பனே தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஒரு சமாதான சூழ்நிலைக்குள்ளே வர தேவன் அவர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் அழிந்து போனார்கள், எத்தனையோ பேர் காயப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கர்த்தாவே அங்கலாய்த்த வாழ்க்கையில நிற்கிறார்கள். தகப்பனே வீடுகளை இழந்து ஆண்டவரே குடும்பங்களை இழந்து பரிதவிக்கப்பட்ட நிலையில நிற்கிறார்கள் கர்த்தர்தாமே. இது அவர்களுக்குள்ள ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த யுத்தங்களை நிறுத்த ஆண்டவரே நடத்துகிறவர்கள் தகப்பனே மனம் திரும்பி இந்த யுத்தங்களை நிறுத்தி கர்த்தாவே ஒரு இரங்கலான பேச்சுக்களோடு சமாதான பேச்சுக்களோடு ஆண்டவரே தங்களுடைய நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்பத்தக்கதான ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்துல ஆண்டவரே தகப்பனே நீர் உதவி செய்வீராக, பஞ்சங்கள் வராதபடிக்கு, பட்டணிகள் வராதபடிக்கு, கொள்ள நோய்கள் வராதபடிக்கு ஆண்டவரே இந்த மக்கள் பாதுகாக்கப்படவும் இருக்கிற நாட்களில் சுகபல ஆரோக்கியம் இருக்கவும் கர்த்தர் இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசம் உம்முடைய தேசம் ஐயா, இந்த தேசத்தை சுத்தி உம்முடைய பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்து மக்கள் கர்த்தாவே தகப்பனே ஆண்டவரே பயத்தோடு இருக்காதபடிக்கு தேவன் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து தொடர்ந்து தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதோ அவர்கள் மத்தியில் ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே உணர்ந்து கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே பயப்படாமல் தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அந்த தேசத்துல கர்த்தாவே தொடர்ந்து நன்மைகள் பெருகட்டும். ஆண்டவரே உம்மை அறிகிற கிருபைகள் காணப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக, அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அந்த தேசத்துல செய்தவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு நீங்க ஒருவரே அந்த ரட்சகர் என்பதை ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமில்ல, ஆண்டவரே இந்த ஈரான் தேசம், ஆண்டவரே ரஷ்ய தேசங்கள், இதோ தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை ஆண்டவரே எப்பொழுதோ கொடூரப்படுத்தி ஆண்டவரே கொலை செய்து கொண்டிருக்கிற அந்த தேசங்களும் மனம் திரும்பி இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரே மக்களை கொல்லுகிறவர்கள் தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவரே செய்கிற இந்த கொடூரங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை கொல்லுகிறது பாவம் என்பதை உணர்ந்து கத்தாவே இதோ ஆண்டவரே சகோதரி சொன்னது போல ஆண்டவரே அந்த பவுலினுடைய ஆரம்ப வாழ்க்கையை சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே இவர்களும் தங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருக்காக சாட்சியாக ஆண்டவரே இந்த தேசங்களில் புறப்படுகிற ஒரு ஆண்டவரே மிஷனரிமார்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும், மக்கள் பாதுகாக்கப்படட்டும், உலகத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்படட்டும், உலகத்தில் எண்ணம் கத்தாவை மக்களுடைய வாழ்வியல்கள் எண்ணம் கடினப்படுத்தப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊடகத்தினூடாக நடத்துகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும் அநேக ரட்சிக்கவும் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் தேவனண்டையில் அடவுற வரவும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை உடைத்து கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் பிரவேசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே அவர்கள் குடும்பங்கள் யாவும் கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனற்றாகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தாவே அவங்க மூலம் நீங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக விளக்கங்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் நல்ல ஞானத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அநேகரை தட்டி ஊக்குவித்து கர்த்தாவே உம்மோடு கூட இணைந்து செபம் பண்ண உதவி செய்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரியையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து சுகப ஆரோக்கியத்தோடு காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இணைப்பிலே வந்து இணைந்து கர்த்தாவே தகப்பனே உம்முடைய பாதத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக சகோதரர்களுக்காக தேவ தாசர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே அவர்களும் இருக்கிற தேசங்களில் ஆங்காங்கே தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது இங்கே ஒன்று அங்கே ஒன்று என்று சொல்லப்படுவதற்கு ஏது உண்டாகும் என்று சொன்னது போல ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் கர்த்தர் நீர் கூட்டி சேர்க்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் கர்த்தாவே இருக்கிற இடங்களில் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆண்டவரே அவர்களும் சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானத்தோடு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக நடக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் சமூகத்தில் கூடி நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இறக்கம் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
9: ஆமென் ஆமென். நம்ம ஜெபத்தை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கத்தோடு கூட இருந்து சகல காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதப்படுவாராக. ஆமென்
10: ஆமென் ஆமென். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்க எல்லாரையும் கத்திருப்பதிப்பாராக.
9: ஆமென். நாங்கள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய சித்தம் எல்லா இடங்களிலும் நடக்கப்பெற கத்தர் உதவி செய்ய வேணும். அவருடைய சித்தம் திட்டம் விருப்பம் நிறைவேற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
11: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன். அப்பா இந்த பூமி எங்கும் தேவனே உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும் என் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. மனதனுடைய திட்டங்கள் அல்ல அப்பா, மனதனுடைய ஓ சித்தங்கள் அல்ல என் தேவனே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா. விசுவாசமாய் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே அப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் தேச மக்களை பொறுப்படுங்கள் அப்பா, தேசத்தை ஆளுகிற தலைவர்களே பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே பூமி எங்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேவனே கொடுங்கப்பா. இயேசு ராஜாவே தேவனே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதாக,
12: அந்தகார இருளின் ஆவியல் தேவனே தேசங்களை விட்டு தேச தலைவர்கள் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. தேவனே கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுரை முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்கள் அப்பா. கத்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுரை குடும்பம் எல்லாம் வீணன் சொன்னீங்க ராஜாவே. உம்முடைய வார்த்தையிலே இந்த குடும்பங்கள் கட்டுப்பட தேசங்கள் கட்டுப்பட உம்முடைய சித்தத்தை செய்ய என் தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. பிதாவே பிரகாசமுள்ள மனக்கண்களை வெள்ள கொடுங்களப்பா. சத்திய வார்த்தை தேசமெங்கும் குடும்பங்கும் ஒரு ஒவ்வொரு தனிநபருக்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கற்பனை உம்முடைய கட்டளை கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்று தேவனே உம்முடைய பிள்ளைகள் தேசமெங்கும் உம்முடைய வார்த்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா நன்றி. சத்தியத்தை அறிவார்கள் சத்தியமலை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க ரட்சித்துக் கொள்ளுங்க மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே எங்களுடைய பலத்தினாலும் அல்ல எங்களுடைய பராக்கிரமம் எங்களுடைய ஞானத்தினாலும் அல்லப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே பூமி உள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா. ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா என் தேவனே. நன்றி அப்பா பிதாவே. அப்படியாக ஜபத்தை கேட்கிற தேவனே ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி ராஜாவே. யுத்தங்களை ஓயப்பண்ணுங்களப்பா பிதாவே. பிசாவுடைய தந்திரங்கள் மாய்மாலங்கள் கண்ணிகள் எல்லாம் சிறந்து போவதாக. மனநிலையிலிருந்து கிரிய சேர மாம்ச கிரிகள் பிசாசன் கிரிகள் உலக கிரிகள் தேவனே இந்த மக்களை விட்டு தேசத்தில் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு யுத்தம் நடக்கிற தேசங்களிலே நிறைவேற நீங்கள் அதற்காக யுத்தம் செய்யுங்க வழக்காடுங்கள் நீதி செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே நன்றி அப்பா. அப்படியாக நீங்க செய்ய போதற்காக நன்றி அப்பா. பூமியுள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க உம்முடைய அக்னியை போடுங்க நமக்களை முற்று ரட்சியுங்கப்பா. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே அனைவரையும் முற்று ரட்சித்துக் கொள்ளுங்க என் தேவனே. இந்த கரத்திலே ஒவ்வொரு மக்களையும் ஒப்படைக்கிறேன் ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்படைக்கிறேன் அப்பா பிதா. நன்றி ராஜாவே நன்றி அப்பா. இந்த ஜப வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்

0: கணவன் ரெண்டு பிள்ளைகளை முதல் கரத்திலே ஒப்படைக்கிறேன். பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. செய் மூலியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. நன்றி அப்பா. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் அப்பா பிதா உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க, அக்னியை போடுங்க அப்பா, ஆசீர்வதியுங்க, நோயை சுகப்படுத்துங்க, வார்த்தை அனுப்பி தூய தழும்போலாலே தொட்டு சுகங்குடுங்களப்பா. கண்ணீரை துடையுங்க இயேசு ராஜாவே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோஸ்திரங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. தொடக்கத்தின் இந்த முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி தந்தி எங்கள் ஜபங்களை அங்கீகரித்தீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே சங்கமா வானொலி ஆசீர்வதியும் கர்த்தாவை வல்கி பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர். அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சபையாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், அவருடைய தேவைகளுக்காய், அவர்களுடைய வாஞ்சிகளுக்காய், விருப்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வராம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அந்தந்த இடத்திலே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயும் இருக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொருவரே நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. சகல துதிகன மகிமையும் உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். அதிகாலை வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தரண்டை கர்த்தர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவரை ருசி பார்த்தபடியால் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலும் நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். அப்படியாக இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வழியில் நினைவு கூறுகிறோம். கத்தரை கரத்தில் போய்க்கிறோம். பிரயாணம் மூலமாக வெக்கேஷனுக்கு போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இணைந்து ஜபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்களையும் அதே வழியிலே காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையின் வழிநடத்திய பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களையும் இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்து இன்னும் இணைந்து கொண்டிருக்கிற சௌரன் குணா சகோதரி வினோ அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரின் நாமத்திலே வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு மணித்தியாலும் ஒன்றேகால் மணித்தியால் நேரத்திலே நாங்கள் வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கும். அந்த வழியில் இணையங்கள் கத்திர பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கத்திரி கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புக்கிறோம். கத்திரதாமே அந்த நாளையும் ஆசீர்வதித்துக் ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். நாளுக்கான வேத வாசிப்பு
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
2: யோசுவா 23:24 பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து, அதோடு ஏசாயா 29 புதிய ஏற்பாட்டிலிருந்து, எபிரேயர் 12 வெற்றி நாங்கள் வாசிக்க கேட்போம், பயன்பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
4: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம்.

0: யோசுவா 23 அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாத படிக்கு இளைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியா இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையில் நின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் இருந்து. யோசுவா 24 அதிகாரம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயிர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோவும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தில் நின்று அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக புரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடை சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனே எப்ராயீமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு எப்ராயீமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட.
1: ஏசாயா 29 அதிகாரம். தாவீது வாசமடின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ, வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன், அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய், உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசு குசென்று உரைக்கும். உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடி தூளத்தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களத்தனையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கத்தராலே விசாரிக்கப்படுவாய். அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலும் அதன் அரண் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அது வெறுமையாயிருக்கிறது போலவும் தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவணத்தோடு இருக்கிறது போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்டது. ஆதலால் இதோ பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. ஆ, நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல் வெளிக்காடாக எண்ணப்படும். அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் பழி கூறுவார்கள். கொடியன் அற்றுப்போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதும் இல்லை, அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள், யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள், வலிவு போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறு.
0: எபிரேயர் 12 அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அந்தியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அந்தியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பி ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அந்தியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன்
2: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் ஆமென். இதுவரை நேரமும் 5 வேத வாசிப்புடன் இணைந்திருந்தோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். வெற்றி நாங்கள் அனுப்பி தருகிறோம். மற்றவர் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேளையிலும் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகே இருந்து ஜபங்களோடும் பாடல்களோடும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். இருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டையா
3: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே சங்கம் அம்பானுடைய நடத்துகின்ற உமது அன்பான சகோதரர் குடும்பத்தையும் பெறுவர்களுடன் செய்கின்ற அன்பான சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமம்பானுடைய சேவை எடுக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்துக்கொண்டு தகப்பனே பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களின் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றாரோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்கும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்கும் இந்த நாளில் ஜோதிடருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை சொல்றேன் தகப்பனே. தகப்பனே எல்லோரையும் ஆசிர்வதிங்க ராஜா. மற்றும் தகப்பனே உலக ரீதியில் நிரந்தரமான சவாலத்தை கொண்டு வாங்க ராஜா. எந்தெந்த நாடுகளை போறவங்களாக ராஜா, அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. சர்வ வல்லவள தேவகுமாரன எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனம் இதங்கி தகப்பனே, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம். அப்படியே நீங்க கொண்டு போறமைக்கா கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் உம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் உம்மை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் உம்மை எழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அமேன். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரிய

0: அளவு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேட்டி அரவணைத்தீரே, தாயை போல ஆட்டி தேட்டி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. அமேன். கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் உம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் உம்மை இழுத்து கொண்டீரே. உம் காருண்யத்தினால் உம்மை இழுத்து கொண்டீரே. ஆமென் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். அநாதி சிநேகத்தால் உங்களை இழுத்துக்கொண்டீரே என்று அருமையான பாடல் கூடாக, ஜபங்களை கூடாக வழிநடத்திய உங்களை கத்திரதாமை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரி சித்தமானால் நாளை நாளிலே 9:30 மணிக்கு நீங்கள் கத்திர வழிநடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ பிரதர்.
2: ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். காட் பிளஸ் யூ டூ பிரதர். கத்திரதாமை உங்களையும் உங்களை உடைங்கிற குடும்பங்கள் மற்றும் உலகளாவது எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா உறவுகளுக்கும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாத இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேணும்னு சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெபம்பண்ணை எடுத்துக்கொண்டு பிரதர். காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான ஜெபங்கள் கூடாக பாடல்கள் கூடாக வழி நடத்தியிருக்கிறார். கத்தர் கொடுத்து தாளந்துகளை புதைத்து வைக்காமல் கத்தருடைய நாம மகிமைக்காக எடுத்து வந்து விதைத்து கொண்டிருக்கிற அவரையும் கத்தர் தாமே ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. கத்திரி கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் கத்திரி சித்தமானால் நாளைய நாளிலே இதை வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர். ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின்
3: நேரடி
1: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. விடுதலையின் வெளிச்ச நேரம் இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 9:44. நாங்கள் அடுத்து வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளுக்கான வேதாகம கேள்விப்பதில் நேர்ச்சியில் எண்ணிய இருக்கிறோம். வேதாகம கேள்விப்பதில் நேர்ச்சியில் எண்ணிய கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். தொலைபேசி கூடாக இணைய முடியும். வைபர் ஐஎம்ஓ, வைபர் ஐஎம்ஓ, வாட்ஸ்அப், ஜூம் கூடாக நீங்கள் இணைய முடியும். அல்லது தொலைபேசி கூடாக கூட இணைய முடியும். அந்த வேலை கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை கூட கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சி கூட வழி நடத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.

0: நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, கடந்த காலங்களிலே எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையிலே பல முறை குறைபட்டிருந்தாலும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் இன்னமும் அதிகமாக நீர் விரும்புகிற அளவு உண்மை உள்ளவர்களாக, சத்தியமானவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வானொலி நிகழ்ச்சிகளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. வீட்டிலே கஷ்டங்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும் கேட்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து வேத வசனங்களை நேசிக்கும் ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுதினமும் உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்று யாராவது பிரச்சனையோடு, கவலையோடு, பாரத்தோடு, நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நடைபெற முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்பதை அவர்கள் இந்த சம்பவத்திலே, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே அனுபவிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஓய்வு பெற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓய்வு ஊதியத்திற்காக காத்து கிடக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அது சரியான நேரத்திலே அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது தொடர்பான எல்லா ஆவணங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். சீக்கிரமாய் அதை கர்த்தர் வழிபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாலும், அவர்கள் மேல் அன்பற்றவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் இரக்கமாய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உண்மையும் உத்தமமாய் செய்ய அவர்கள் இருதயத்தை கர்த்தர் திருப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்திலேயும் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொரு மாநிலங்களையும் பொறுப்பாய் ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுளுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் மக்களின் நலனுக்காக பாடுபடுகிறவர்களாய் வேலை செய்ய கிருபை தாரும். அவர்கள் கீழ் வேலை செய்கிற ஒவ்வொருவரும் சுயநலமற்றவர்களாக சேவை செய்யும் மனப்பக்குவத்தோடு தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் எங்கள் தேசத்திலே மழை இல்லாத பகுதிகளிலே தேவையான மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிலத்தடி நீரின் உயரம் குறைந்து கொண்டே செல்வதை கர்த்தரும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராதபடி உம்முடைய முகத்தை மறைத்து எங்களுடைய அக்கிரமங்களை நீக்கி எங்களுக்கு நல்ல மழையை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் சொந்த வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தேவையான செல்வத்தை கர்த்தரவர்களுக்கு அருளி செய்தரலும். யாராவது பண நெருக்கடியினாலே வீட்டை தொடர்ந்து கட்ட முடியாமல் தடைப்பட்டு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான பண உதவிகளை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்கான ஆயத்தங்களை செய்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களின் தேவைகளை சந்தித்தரலும். வீண் செலவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். தேவையான செலவுகளுக்கு தேவையான போதுமான வருமானம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தரலும். இன்னமும் உம்முடைய நாமத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஐக்கியங்களுக்காக, திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே வாழுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாய் திகழ நீரே உதவி செய்தரலும். ஒவ்வொரு ஐக்கியங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் சங்கங்களுக்குள்ளும் உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம், உண்மையான ஒற்றுமை காணப்பட கர்த்தர் இறங்கி கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். சமாதான குறைவுகளுக்கு காரணமாக இருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றியறலும். அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து கர்த்தர் அகற்றியறலும். எப்படியாவது அன்றுவரே திருச்சபைகள் உமக்கு சாட்சியான திருச்சபைகளாய் அமைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பற்பல சேவை இயக்கங்களிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரே, வருமானம் கிடைக்கிறதற்காக என்று அல்ல, சேவை செய்ய வேண்டும் என்ற மன பக்குவத்தோடு பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கஷ்டங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, பணி நெருக்கங்களிலே உண்மையோடு வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாயிருக்கட்டும். இன்றும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு தெரிவித்து எங்களோடு இணைந்து உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற உள்ளங்களுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த காலங்களிலே அவர்களுக்கு நீர் போதுமானவராய் இருந்தது போல வரும் நாட்களிலேயும் இன்னும் பெரிய காரியங்களை உடைய கரங்களிலே அவர்கள் பெற்று உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூற நீரே அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று எனக்காக ஜெபிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு யாராவது உமை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறே, அந்த தேவையை சந்தித்து உமக்குள்ளே அவர்களையும் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் விடுதலையோடும் சமாதானத்தோடும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.

பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் எபிரேயர் 13 அதிகாரத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனத்திலே 3 குறிப்புகளை கர்த்தர் நமக்கு தருவதை பார்க்கிறோம். முதலாவதாக, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய நாட்களிலே தேவன் மதிப்பிற்குரியது என்று கூறிய காரியங்களின் மதிப்பை அறிய முடியாதபடி பிசாசானவன் மனிதர்களின் கண்களை மூடியிருக்கிறான். இதனாலே திருமண வாழ்க்கை ஒரு கத்திரிக்காய் வாங்குவது போல ஆகிவிட்டது. தாங்கள் எதிர்பார்த்தது இல்லாததாலோ அல்லது நான் என்னுடைய என்னும் சுயமாகிய பிசாசிற்கு இருதயத்திலே முக்கியத்துவம் கொடுப்பதாலோ திருமண ஒப்பந்தங்கள் வாக்குகளுக்கு அநேகர் கீழ்ப்படுகிறதில்லை. எவ்வளவோ கற்றிருந்தும் திருமண ஒப்பந்தங்கள் வாக்குகள் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு கனம் உள்ளது, எவ்வளவு முக்கியமானது என்பதை அறியும் அடிப்படை அறிவு இல்லாத அநேகரை இன்று நாம் பார்க்கிறோம். திருமணத்தை ஏற்படுத்திய கடவுள் முக்கியமாக எண்ணிய காரியங்களை விட இந்து சுய நலமே மனிதனுக்கு முக்கியமானதாக தெரிகிறது. எனவேதான் கணவன் மனைவி உறவிலே சகிப்புத்தன்மை இல்லை, தியாக மனப்பான்மை இல்லை, விட்டுக் கொடுத்தல் இல்லை, மன்னிக்கிறது இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, அன்பு கூறுதல் இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே விரிசல் காணப்பட துவங்கி இருக்கும் என்றால், கசப்புகள் சிறு சிறு சண்டைகள் பெருகி வரும் என்றால், கணவனும் மனைவியும் இரண்டு பேருமாக சேர்ந்து நீங்கள் அன்றொரு நாளிலே ஆலயத்திலே உங்கள் திருமண ஆராதனை நடத்தப்படும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குகளை எண்ணி பாருங்கள். ஒருவேளை ஞாபகத்திலே வரவில்லை என்றால் ஜெப புஸ்தகத்திலே திருமண ஆராதனை முறைமைகளை வாசித்து உங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களுக்கு எழுதுங்கள், அதை உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாயிருக்கிறோம். இரண்டாவதாக, விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். மாமிச இச்சை என்னும் பாவத்திற்கு இன்று பிசாசானவன் அநேகரை அடிமைப்படுத்தியிருக்கிறான். மகிழ்ச்சியான மனவாழ்வு இருந்தும் தவறான தொடர்புகளோடு வாழும் மக்கள் இன்று அநேகர். அப்படிப்பட்டவர்கள் பல வேளைகளிலே அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என எண்ணினாலும் தங்கள் சொந்த பலத்தினாலே முயற்சிப்பதால் அவர்களால் அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைபடும் பொழுதெல்லாம் புதிய ஆண்டிலே, பிறந்த நாட்களிலே, பெரிய வெள்ளிக்கிழமைகளிலே தீர்மானங்களை செய்தாலும் விடுதலை பெற முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே வாழ்கிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால் இயேசுவை விசுவாசியுங்கள். அதாவது அவரே இந்த உங்கள் பாவமான ஆசைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்கிறவர் என்பதை பரிபூர்ணமாக நம்புங்கள். அப்படிப்பட்ட பாவமான ஆசைகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தாவே, நீரே என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர், அதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே என்று சொல்லுங்கள். சோர்ந்து போய்விடாதிருங்கள். நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ, அதாவது விடுதலை குறித்து எண்ணாதவர்களோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என வரப்போகும் திட்டவட்டமான தண்டனையை குறித்து தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். இதை குறித்து நீதிமொழிகள் 6:25 முதல் 29 வசனம் வரை ஞானி இவ்விதமாய் சொல்லுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6:25 வசனம் முதல், உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக் கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். அன்பானவர்களே, இன்று தேவன் உங்களை எச்சரிப்பார் என்றால் இன்றே மனம் திரும்புங்கள், புதிய ஒரு தீர்மானம் செய்யுங்கள். தப்பாத ஆக்கினை உங்களை நோக்கி வருமுன் விசுவாசத்தினாலே வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். இபிரேயர் 13:5 வசனத்தை பாருங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சர்வ வல்லமையுடைய தேவனுக்கும் மேலாக பணத்தை ஒரு நாளும் எண்ணாதிருங்கள். அவர் உங்களை லட்சாதிபதியாக்குவதில்லை, ஆனால் ஒன்றுமில்லாமல் போகும்படி உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் தேவன் என்னை ஒருபொழுதும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்ற நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். நண்பர்கள் கைவிட்டு விடலாம், உறவினர்கள் கைவிடலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒருபொழுதும் உங்களை கைவிடுகிறதில்லை. எபிரேயர் 13 அதிகாரம் 6 வசனத்தை பார்ப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எருசலேம், யூதேயா, சமாரியாவில் இருக்கும் எபிரேய கிறிஸ்தவர்கள் இன்னமும் சிறிது காலத்திலே வேதனைகளையும் உபத்திரவங்களையும் கடந்து செல்ல இருக்கிறார்கள். தேவன் தங்களை விட்டு ஒருபொழுதும் விலகுவதில்லை என்பதை அவர்கள் நினைவிலே கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மேலே ஆழமான அன்பு வைத்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாக யாரும் எதையும் செய்ய முடியாது என்ற நிச்சயம் எப்பொழுதும் உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும். ஆனால் இன்று அநேகர் இயேசுவை அறிந்தவர்களும் விசுவாசிப்பவர்களும் கூட எனக்கு விரோதமாய் மற்றவர்கள் இதை செய்து விட்டார்கள், அதை செய்து விட்டார்கள் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாக பரிபூர்ணமாய் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே அர்ப்பணம் செய்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிற ஒரு விசுவாசியான ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பிசாசானவன் தொட முடியாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய அனுமதியை பெற்றுத்தான் யோபுவை பிசாசானவன் சந்தித்தான். எனவே ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. யோபுவினுடைய இறுதி வாழ்க்கையை, அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 13 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். இங்கே ஒரு விசுவாசியின் சமூக வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆவிக்குரிய தலைவர்கள் ஜனங்களை கிறிஸ்துவிற்கு நேராக வழிநடத்த வேண்டும். கிறிஸ்துவிற்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகிற தலைவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். இதை குறித்து இந்த நாட்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வேத புத்தகத்திலே ஒரு வார்த்தையும் அர்த்தமற்றதாக உபயோகப்படுத்தப்படவில்லை. இயேசு என்பது மனிதனாக அவருடைய பெயர். கிறிஸ்து என்பது அவரது தெய்வீக தன்மையை தெரிவிக்கிறது. இயேசு என்ற பெயர் தேவனை மனிதனோடு இணைக்கிறது. இந்த உலகத்திலே இயேசுவே மிகவும் அற்புதமான மனிதர் என்பதை தெரிவிக்கிறது. இயேசு மனிதனாகவே இருந்தபடியால் எப்பொழுதும் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சுற்றிலும் காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை வெறுக்கவில்லை, இயேசுவின் போதனைகளையே வெறுத்தார்கள். கிறிஸ்து என்ற பெயர் மேசியாவாக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றிய ஊழியத்தை குறிப்பதாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்தார் என்பது மட்டுமல்ல, இன்றும் இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணமாக்கி அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது குணநலன்களிலும் அவரது செயல்களிலும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது இந்த உலகத்திலே இல்லாமல் தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்றுதான் எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்த்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கான மீட்பின் பணியை முடித்துவிட்டு தேவனுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒரு நாளில் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இன்னமும் சபையை இந்த உலகத்திலிருந்து அவர் அழைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் ஒரு நாளிலே நிச்சயமாக அவர் அப்படி செய்வார்.
இயேசு இந்த உலகத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே பிறந்தார். ஒரு சாதாரண மனிதனாகவே காணப்பட்டார். இயேசு பலமுள்ளவராக, அதே வேளையில் சிறு பிள்ளைகளையும் அவரிடத்திலே நெருங்கி வரத்தக்கதாக மென்மையானவராகவும் இருந்தார். இந்த போதிலும் காசுக்காரர்களை ஆலயத்தை விட்டு துரத்தக்கூடியவராகவும் இருந்தார். இயேசு அழகிலும் சிறந்தவராக இருந்தார். ஜனங்கள் அவரை நேசித்ததினாலே அவரோடு கூட இருப்பதையே விரும்பினார்கள். கப்பர்நகுமிலே ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கின பின்பு ஜனங்கள் அவரை மிகவும் நெருங்கினபடியினால் தனது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவின் அண்டை வந்தார்கள். இதனாலே மத தலைவர்கள் கோபமடைந்தார்கள். தனது ஊழியத்தின் இறுதி நாட்களிலே எரிகோவிற்கு செல்லும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தபடியினால் குள்ளனான சகேயு இயேசுவை காண்பதற்காக மரத்திலே ஏற வேண்டியதாயிற்று. அப்படியிருந்தும் இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்று சகேயு மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்படி செய்தார். இயேசு மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராகவே காணப்படுகிறார். இயேசுவின் போதனைகளை காட்டிலும் இயேசுவையே ஜனங்கள் மிகவும் நேசித்தார்கள். மனிதர்களை பாவ பிடியில் நின்று விடுவிக்கும்படியாக தான் மரிக்கப் போகிறேன் என்று கூறியதை அவர்கள் சிறப்பானதாக கருதவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பம் முதலே அவரது போதனைகளிலேயே அவர் மேல் குற்றம் சுமத்த வழி தேடினார்கள். நானே ஜீவ அப்பம் என்றும் ஜனங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி தன் ஜீவனையே கொடுக்கப் போகிறேன் என்றும் கூறினார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகிறார். இதை யோவான் 6:65-68 வரை உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, திரள் கூட்டம் குறைந்து 12 பேர் மாத்திரமே இயேசுவோடு தங்கினார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளினால். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்பொழுது பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறான். பாருங்கள், மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இயேசுவை உண்மையாக பின்பற்றி வந்த அவருடைய சீடர்களும் கூட அவருடைய போதனைகளை விரும்பவில்லை. மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நெருங்கி வரும்பொழுது கிருபையையும் உண்மையையும் கண்டார்கள். அவர்கள் இனிமையையும் பலத்தையும் கண்டார்கள். அன்பையும் ஒளியையும் கண்டார்கள். நீங்களும் இயேசுவண்டை நெருங்கி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் தரும் கிருபையையும் உண்மையையும் கண்டுகொள்வீர்கள். அவர் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும்

நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக இயற்கையாக நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து இவரையர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களை பரிசுத்தவான்களாக்குகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே உங்களை தேவனுக்குள்ளாக கட்டப்படும்படி செய்து, பரிசுத்த ஆவியானோர் மாத்திரமே கிறிஸ்துவின் காரியங்களை உங்களுக்கு உண்மை உள்ளதாக்குவார். எபிரேயர் 13:10 வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்கே இஸ்ரவேல் தேசம் பழைய உடன்படிக்கையின் கீழ் எண்ணத்தை உடையதாக இருந்தது என்றும், இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் எந்தெந்த காரியங்களை உடையவைகளாய் இருக்கிறது என்றும் வேறுபடுத்தி சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு இன்று ஒரு பலிபீடம் உண்டு. கிறிஸ்துவின் ராப்போஜனத்தை பலிபீடம் என்று கூறுவது தவறு. அந்த பலிபீடம் பரலோகத்திலே காணப்படுகின்ற கிருபையின் சிங்காசனம், நீதியின் சிங்காசனம். பழைய பலிபீடத்தின் அருகே மனிதர்கள் குற்றவாளிகளாக நின்றார்கள். ஆனால் இங்கு, அதாவது கிருபையின் சிங்காசனத்தின் முன்னாலே கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே இங்கு வந்து கிருபையும் ரட்சிப்பும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். வேத வசனங்களே நம்மை கிறிஸ்துவினிடமாக கொண்டு வந்து நாம் அவருடைய மகிமையை காணும்படி செய்கிறது. எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இங்கே பாவ நிவாரண பலி குறிப்பிடப்படுகிறது. நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே, நாம் பாவம் செய்வதனாலே மாத்திரமல்ல, நாம் பிறப்பிலேயே பாவிகளாக இருப்பதனால் நமது பாவங்களை இயேசு தனது மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஊருக்கு வெளியே அவர் சிலுவையிலே பாடுபட்டார். அது மட்டுமல்ல, நமக்கு புது வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு பாவ நிவாரண பலியாக மரித்ததினாலே அவர் நகரத்திற்கு வெளியே மரித்தார். பாவ நிவாரண பலி ஆலயத்தினின்று எடுத்துச் செல்லப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இயேசுவே நமது பாவ நிவாரண பலியாக நமது பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தினார். வசனம் 13, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எனவே எபிரேய ஆக்கியோன் எபிரேய கிறிஸ்தவர்களிடத்திலே ஆலயத்தை விட்டு செல்வதை குறித்தும், மத சடங்காச்சாரங்களை பின்பற்றாமல் இருப்பதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்துவினிடம் செல்லுங்கள் என்று சொல்கிறார்.

0: நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் கிறிஸ்துவினிடமாக செல்ல வேண்டும். பரலோக எருசலேமை நாடி செல்ல வேண்டும். இந்த உண்மையான பிரிவையே இங்கு நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சில காரியங்களை செய்யக்கூடாது என்று பிரித்தெடுக்கப்படுவது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாகவும் பிரித்தெடுக்கப்படுவது. சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவிற்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். எபிரேயர் என்பதின் பொருள் கடந்து வந்த ஒருவர் என்பதாகும். தன்னுடைய பழைய வாழ்க்கை யாவும் அகன்று விட்டது என்று, ஐபிராத்து நதியை கடந்து நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்தபடியால் ஆபிரகாம் எபிரேயன் என்று அழைக்கப்படுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டதனால் அவர்களுக்கு புதுவாழ்வு கிடைக்கிறது. பின்பு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாகிய கானான் தேசத்தை சென்றடைய யோர்தான் நதியை கடந்தார்கள். பரம கானானை அடைய நாமும் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று வாசிக்கிறோம். இவரைய கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆலயத்தையும் மதத்தையும் விட்டுவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதை வெறுத்தார்கள். இன்றும் நம்மிலே பலரும் ஆலயத்திலே ஒரு அங்கத்தனராய் இருப்பதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் மதத்தையும் அதன் சடங்காச்சாரங்களையும் விட்டு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும். சிலுவை அண்டை வர வேண்டும். நகரத்தை விட்டு புறம்பே வெளியே கிறிஸ்துவினிடத்திலே வந்து சேர வேண்டும். இதுதான் உண்மையான பிரிவு. இதுவே உண்மையான ரட்சிப்பு.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460046
0: தெரிவிக்கிறது. இயேசு மனிதனாகவே இருந்தபடியால் எப்பொழுதும் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சுற்றிலும் காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை வெறுக்கவில்லை, இயேசுவின் போதனைகளையே வெறுத்தார்கள். கிறிஸ்து என்ற பெயர் மேசியாவாக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றிய ஊழியத்தை குறிப்பதாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்தார் என்பது மட்டுமல்ல, இன்றும் இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணமாக்கி அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது குணநலன்களிலும் அவரது செயல்களிலும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது இந்த உலகத்திலே இல்லாமல் தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்றுதான் எபிரேயர் 12:1 நாம் பார்த்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கான மீட்பின் பணியை முடித்துவிட்டு தேவனுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒரு நாளில் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இன்னமும் சபையை இந்த உலகத்திலிருந்து அவர் அழைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாளிலே நிச்சயமாக அவர் அப்படி செய்வார். இயேசு இந்த உலகத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே பிறந்தார். ஒரு சாதாரண மனிதனாகவே காணப்பட்டார். இயேசு பலமுள்ளவராக, அதே வேளையில் சிறு பிள்ளைகளையும் அவரிடத்திலே நெருங்கி வரத்தக்கதாக மென்மையானவராகவும் இருந்தார். இந்த போதிலும் காசுக்காரர்களை ஆலயத்தை விட்டு துரத்தக்கூடியவராகவும் இருந்தார். இயேசு அழகிலும் சிறந்தவராக இருந்தார். ஜனங்கள் அவரை நேசித்ததினாலே அவரோடு கூட இருப்பதையே விரும்பினார்கள். கப்பர்நகுமிலே ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கின பின்பு ஜனங்கள் அவரை மிகவும் நெருங்கினபடியினால் தனது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவின் அண்டை வந்தார்கள். இதனாலே மத தலைவர்கள் கோபமடைந்தார்கள். தனது ஊழியத்தின் இறுதி நாட்களிலே எரிகோவிற்கு செல்லும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தபடியினால் குள்ளனான சகேயு இயேசுவை காண்பதற்காக மரத்திலே ஏற வேண்டியதாயிற்று. அப்படி இருந்தும் இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்று சகேயு மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்படி செய்தார். இயேசு மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராகவே காணப்படுகிறார். இயேசுவின் போதனைகளை காட்டிலும் இயேசுவையே ஜனங்கள் மிகவும் நேசித்தார்கள். மனிதர்களை பாவ பிடியில் நின்று விடுவிக்கும்படியாக தான் மரிக்கப் போகிறேன் என்று கூறியதை அவர்கள் சிறப்பானதாக கருதவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பம் முதலே அவரது போதனைகளிலேயே அவர் மேல் குற்றம் சுமத்த வழி தேடினார்கள். நானே ஜீவப்பம் என்றும் ஜனங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி தன் ஜீவனையே கொடுக்கப் போகிறேன் என்றும் கூறினார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகிறார். இதை யோவான் 6:65-68 வரை உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, திரள் கூட்டம் குறைந்து 12 பேர் மாத்திரமே இயேசுவோடு தங்கினார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளினால். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்பொழுது பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறான். பாருங்கள், மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இயேசுவை உண்மையாக பின்பற்றி வந்த அவருடைய சீடர்களும் கூட அவருடைய போதனைகளை விரும்பவில்லை. மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நெருங்கி வரும்பொழுது கிருபையையும் உண்மையையும் கண்டார்கள். அவர்கள் இனிமையையும் பலத்தையும் கண்டார்கள். அன்பையும் ஒளியையும் கண்டார்கள். நீங்களும் இயேசுவண்டை நெருங்கி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் தரும் கிருபையையும் உண்மையையும் கண்டுகொள்வீர்கள். அவர் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் ஒளியையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நமது பாவங்கள், நமது துர்க்குணங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே ஒருவராகவே காணப்பட்டார். அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தி உடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக, இயற்கையாக, நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக இயற்கையாக நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் ஒளியையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நமது பாவங்கள், நமது துர்க்குணங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே ஒருவராகவே காணப்பட்டார். அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக இயற்கையாக நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களை பரிசுத்தவான்களாக்குகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே உங்களை தேவனுக்குள்ளாக கட்டப்படும்படி செய்து, பரிசுத்த ஆவியானோர் மாத்திரமே கிறிஸ்துவின் காரியங்களை உங்களுக்கு உண்மை உள்ளதாக்குவார். எபிரேயர் 13:10 வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்கே இஸ்ரவேல் தேசம் பழைய உடன்படிக்கையின் கீழ் எண்ணத்தை உடையதாக இருந்தது என்றும், இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் எந்தெந்த காரியங்களை உடையவைகளாய் இருக்கிறது என்றும் வேறுபடுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு இன்று ஒரு பலிபீடம் உண்டு. கிறிஸ்துவின் ராப்போஜனத்தை பலிபீடம் என்று கூறுவது தவறு. அந்த பலிபீடம் பரலோகத்திலே காணப்படுகின்ற கிருபையின் சிங்காசனம், நீதியின் சிங்காசனம். பழைய பலிபீடத்தின் அருகே மனிதர்கள் குற்றவாளிகளாக நின்றார்கள். ஆனால் இங்கு, அதாவது கிருபையின் சிங்காசனத்தின் முன்னாலே கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே இங்கு வந்து கிருபையும் ரட்சிப்பும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். வேத வசனங்களே நம்மை கிறிஸ்துவினிடமாக கொண்டு வந்து நாம் அவருடைய மகிமையை காணும்படி செய்கிறது. எபிரேயர் 13 அதிகாரம் 11 வசனம், ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். இங்கே பாவ நிவாரண பலி குறிப்பிடப்படுகிறது. நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பாவம் செய்வதனாலே மாத்திரமல்ல, நாம் பிறப்பிலேயே பாவிகளாக இருப்பதனால் நமது பாவங்களை இயேசு தனது மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஊருக்கு வெளியே அவர் சிலுவையிலே பாடுபட்டார். அது மட்டுமல்ல, நமக்கு புது வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? எபிரேயர் 13 அதிகாரம் 12 வசனம், அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு பாவ நிவாரண பலியாக மரித்ததினாலே அவர் நகரத்திற்கு வெளியே மரித்தார். பாவ நிவாரண பலி ஆலயத்தினின்று எடுத்துச் செல்லப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இயேசுவே நமது பாவ நிவாரண பலியாக நமது பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தினார். வசனம் 13, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எனவே எபிரேயாக்கியோன் எபிரேய கிறிஸ்தவர்களிடத்திலே ஆலயத்தை விட்டு செல்வதை குறித்தும் மத சடங்காச்சாரங்களை பின்பற்றாமல் இருப்பதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்துவினிடம் செல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் கிறிஸ்துவினிடமாக செல்ல வேண்டும். பரலோக எருசலேமை நாடி செல்ல வேண்டும். இந்த உண்மையான பிரிவையே இங்கு நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சில காரியங்களை செய்யக்கூடாது என்று பிரித்தெடுக்கப்படுவது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாகவும் பிரித்தெடுக்கப்படுவது. சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவிற்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். எபிரேயர் என்பதின் பொருள் கடந்து வந்த ஒருவர் என்பதாகும். தன்னுடைய பழைய வாழ்க்கை யாவும் அகன்று விட்டது என்று ஐபிராத்து நதியை கடந்து நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்தபடியால் ஆபிரகாம் எபிரேயன் என்று அழைக்கப்படுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டதினால் அவர்களுக்கு புதுவாழ்வு கிடைக்கிறது. பின்பு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாகிய கானான் தேசத்தை சென்றடைய யோர்தான் நதியை கடந்தார்கள். பரம கானானை அடைய நாமும் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று வாசிக்கிறோம். இவரைய கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆலயத்தையும் மதத்தையும் விட்டுவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதை வெறுத்தார்கள். இன்றும் நம்மிலே பலரும் ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராய் இருப்பதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் மதத்தையும் அதன் சடங்காச்சாரங்களையும் விட்டு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும். சிலுவை அண்டை வர வேண்டும். நகரத்தை விட்டு புறம்பே வெளியே கிறிஸ்துவினிடத்திலே வந்து சேர வேண்டும். இதுதான் உண்மையான பிரிவு. இதுவே உண்மையான ரட்சிப்பு.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26.

0: Recording in progress.
1: அமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:30. நாங்கள் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையுங்கள். பைபிள் குயிஸ் வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். தொலைபேசி கூடாக இணைய முடியும். வாட்ஸ்அப் கூடாக, டெலிகிராமு கூடாக, ஐஎம்ஓ கூடாக, வைபர் கூடாக கூட இணைய முடியும். ஜூம் இலங்கை கூடாக கூட இணைய முடியும். அந்த வகையிலே நாங்கள் ஆயத்தமாகிறோம். கத்திரசாமியை வழி நடத்துவாராக. இணைந்து கேளுங்கள். அதே வேளையிலே உங்கள் கேள்வி பதில நீங்கள் வாட்ஸ்அப்பிலே கூட எழுத முடியும். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல பார்ப்போம். அதிகால வேளையிலே சோரும் மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜியோமன் தேசத்திலிருந்து இணைகிறார்கள். சுவிசேஷத்தின் மாணவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். கடந்த வாரத்திலே பாலன் கூட இணைந்தார். ஜியோமன் தேசத்திலிருந்து கடந்த மாதத்துக்கு முன்னதாக ஒருவர் வாஞ்சியோடு இணைந்தார், முன்னதாக இணையவில்லை. அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம். அவர்களை இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வழங்க முதலில் அழைப்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியர்கள் கேள்விகளோடு பதில்களோடு இணைவார்கள். இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைஸ் லோர்டம்மா.
2: அன்பான பரலோக தகப்பரே சுவாமி, இந்த அதிகால வேளையிலே சங்கம வானொலியிலே நடக்கின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நிகழ்ச்சி அநேகர் வந்து கலந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொள்ள, விடையை அறிந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கேன் ஐயா. மறு ஒளிபரப்பிலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கு. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து தந்த சங்கம வானொலி நினைவு கூறும் சிஸ்டர் ஜனத்தை நினைவுகிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். எங்களுடைய ஜெபத்தை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது முதலாவது கேள்வி ஏசாயா தீர்க்கதரிசி யார் புறப்பை முன் அறிவித்தார்?
2: ஆண்டவர்கிட்ட புறப்ப.
3: யா
2: மற்றது இந்த கல்வாரி பாடையும் கூட அவர் கல்வாரி சிலுவை அதையும் பற்றி சொல்ல முன்கூட்டியே அறிஞ்சாதானு
3: பிறப்பு பிறப்பு பிறப்பு
2: பிறப்பு
3: அது இறப்பு கல்வாரி இறப்பு.
1: அவரையும் வரவேற்றுக் கொண்டு வழி நடத்துங்கள்.
3: நானல் படகு அல்லே ஸ்தானாதிபதிகளை அனுப்பின தேசத்துக்கு ஐயோ எங்கிருக்கிறது இந்த வசனம்.
1: நானல் படையிலான மோசை அனுப்பினவர் அவருக்கும் ஐயோ இல்லையே.
3: இது ஸ்தானாதிபதிகளை அனுப்பின தேசத்துக்கு.
1: ஸ்தானாதிபதிகளை நானல் படையில்
2: ஆழமான கேள்வி. எங்கே தேடி பிடிச்சிட்டா?
3: படகுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பிய தேசத்துக்கு ஐயோ இந்த வசனம் எங்கே இருக்கிறது

0: எந்த அதிகாரத்தில் இருக்கு சொல்லுங்க.
1: எங்க இருக்கு?
2: அதிகாரம் சொன்னா முடிச்சிட ஏசாயா பதினெட்டாம்
0: ஏசாயா
2: அதிகாரம்.
0: 15:2.
2: ஆமென் ஆமென். ஓகே,
0: என்ன
2: ஏழாம் தலைமுறை யார்? ஏழாம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
0: என்ன மத்தையில பதியப்பட்டிருக்கு?
2: இல்லை,
0: தானே
2: ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை யார்? ஏழாம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
0: புதிய ஏற்பாட்டுல மத்தியில தானே பதியப்பட்டிருக்கு ஏழாம் தலைமுறைன்னு சொல்லி பாருங்க. மத்திய முதலாம் அதிகாரத்துல வருது, முதலாம் அதிகாரத்துல பாரு. ஆபிரகாம் தாவீதின் வம்ச வரலாறுன்னு சொல்லி இங்கு சொல்லப்படுது வந்து இந்த அதுல வருதுதானே.

0: ஐடி லெவலும் இல்ல,
1: பார்
0: வந்து
1: இவ்விதமாய் ஆதாம் என்ன கேட்டீங்க? எத்தனாவது?
2: ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை யார்? ஏழாம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
1: மத்தேயு முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. யாக்கோபு பெற்ற ஆபிரகாமுக்கு
3: ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து ஏதோ இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்திமான கிரிகைகள் நிமித்தம் என்று முடியுது. ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு. ஆமேன்.
4: அஜய், அவர் கேள்வி உண்டு. அந்த ஏனோக்கு திருமணம் செய்தவனா?
1: குடும்பஸ்தானா? பிள்ளைகள் இருக்குதானே?
2: அந்த வசனத்திலேயே இருக்கு
1: இல்லையே, பிள்ளைகள் இருக்கான்.
4: ஓகே ஓகே ஓகே, போய் சரியான முடிய சொல்லி போயிட்டா. கூகுளுக்கு நன்றி. அடுத்த கேள்வி.
3: ஐயா, சாத்திரி சாத்திரி, நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் மறுபடியும் சொன்னவர் தானே டியூஸ்டே?
4: நான் இவையில கேட்டு பார்த்தேன்.
2: குமாரனையும் மதளிக்கிறவர் யார்? இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
3: என்ன கேள்வி?
2: பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவர்கள் யார்? இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
3: வெளிப்படுத்தல்
2: இல்லை.
3: வெளிப்படுத்தல இல்லையா? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறார்.
1: அது ஒன்று யோவான்ல வருது, தெரியுமா அந்த வசனம்? சரியா?
2: ஒன்று யோவான்
1: 2:22 வருது. சரி, நீங்க சொன்ன சரியும்.
3: ஓகே, ஐயா கேட்ட மாதிரி ஆதாமுக்கு மனைவியின் பேர் என்ன? ஆதாம் இல்ல, சாரி, மன்னிக்க வேண்டும், நோவாக்.
1: நோவாவுக்கு மனைவி இருந்தா சரி ஐயா, நோவாவுக்கு மனைவி புள்ளல் இருந்தது, ஆனா வந்து மனைவிட பேர் போட்டிருக்கா?
4: யோவின் மனைவியின் பேர் இல்ல, மேதான் பேர் இல்ல,
1: மனைவியின் பேர் இல்ல
3: ஐயா. அதையாம 4:22 இருக்கு. நாமாள்
1: சொல்லப்படுது 21:22. சில்லால் தூபால் காயினை பெற்றாள். அவள் பித்தாள் இரும்பு முதலியவற்றை தொழிலாளியாக இருந்தால் தூபால் காயின் சகோதரி தாமார்.
2: அதிகாரபூர்வமா எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று எழுதியது.
1: இன்னொரு காரியம் ஐயா, நீங்க வந்து பாக்கணும் ஐயா, இதுல வந்து 4 அதிகாரத்திலேயா நோவாவின் காரியம் வராதய்யா. நோமலை என்னன்னு சொல்லி சொன்னாலயா, 4 அதிகாரத்துல வந்து அதாவது காயின் ஆவேல் என்ற வந்துதான் இங்க 5 அதிகாரம் முடிகிற, அதுக்கு பிறகுதான் அந்த நோவாவின் காரியம் 6 அதிகாரத்தை தொடங்குது ஐயா. 5 அதிகாரம் கடைசியில தான் நோவா 500 வயசான போது சேம் காயை பெற்றான் சொல்லப்படுது. ஆனால் நோவாவுடைய மனைவி பேரால் போடப்படுது.
2: ஜூத பரம்பரை நூல்களின் படி அது நாமா அல்லது எப்சாரா என்று பேர் என்று சொல்லி.
3: ஆமா ஆமா, அதான். வேதாமத்துல
1: அது வந்து இதுல இருக்கலாம். இதுல வந்து
2: பாரம்பரிய நூல்கள்லாம் அது இருக்குது, அது வந்து வேதாமத்தில இல்ல.
3: வேதாமத்துல இல்ல, அதான்.
2: அல்லது நாமா, ரெண்டு ஆளுக்கு தான் பேர், ரெண்டு பேர் இருக்கு.
3: ஆமா, எபிரேயர் என்றதுக்கு என்ன, எபிரேயர் என்ற பெயர் வருவதற்கு என்ன அர்த்தம்?
4: எபிரேயர் அவங்களோட எபிரேயர்
2: ஆபிரகாம் வந்து முதல் எபிரேயன். அவன் வந்து அந்த கல்தேய தேசத்துல இருந்து இந்த கானான் தேசத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அதான் எபிரேயன். அந்த அந்த இடத்துல இருந்தா துவங்குதானா
3: தெரியும். ஏன் அந்த பேர் வந்ததுன்றுதான் கேள்வி. இப்ப கொஞ்சத்துக்கு முன்ன மகேந்திரையா கேட்டுக்கொண்டிருந்தாரா தெரியல. எபிரேயர் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்?
1: எபிரேயருடைய அர்த்தமா?
3: எபிரேயர் என்ற பெயர் ஏன் வந்தது, அதன் அர்த்தம்
4: என்ன?
3: தெரியும் அதெல்லாம் சரி, ஏன் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று
4: கேட்டேன். கடந்தபடியா அது கொடுக்கப்பட்ட பெயர்.
3: என்ன நதி? என்ன எந்த இடத்தை கடந்தது?
4: ஜப்ராத் நதி.
3: ஐப்ராத் நதியை, ஐப்ராத் இன்னும் ஒரு கேள்வி ஞாபகம் இருக்க கேக்குறேன். இந்த 40 நாள் உபவாசம் இருக்கினேயோ, அதனால இந்த ஒரு பிரயோஜனம் இல்லையென்னு சொல்லப்பட்டிருக்கு. உபவாசம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, அதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை என்றெழுதி இருக்கு. எங்க எழுதி இருக்கு, எப்படி இருக்கு? புதிய ஏற்பாடுல இருக்கு
4: நினைக்கிறேன். ஊழியக்காரன் எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல. வார்த்தையை வாசி 40 நாள் உபவாசம் வந்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல. இருக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கோ,
3: புதிய ஏற்பாடுல இருக்கோ
4: பாக்குறேன்.
3: குருந்தியர் 8:8 உண்டு, குருந்தியர் 8:8 இருக்கு. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகர்ந்தவர்களாக்க மாட்டாது. என்னத்தினால? புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனாலும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை.
4: 8:8 போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. என்னத்தினால் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. இதுல 40 நாள் பற்றி போட இல்லையே.
3: சொல்றேன், உபவாசம் இருக்கு, சாப்பிடாம இருக்கணும் தானே, அதை பற்றி தான் கேட்கிறேன். சொல்லப்பட்டிருக்கு தானே,
4: உபவாசம் கேட்கப்படாது போட இல்லை.
3: சாப்பிடாம இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனம் இல்லை, சாப்பிட்டாலும் ஒரு பிரயோசனம் இல்லை. என்னத்துக்காக 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் சாப்பிடாம, அதைத்தான் கேக்குறேன். அதுல அதுல ஒரு பிரயோசனம் இல்லையென்றுதான் சொல்லுது பைபிள்.
4: இப்ப உபவாசம் இருக்கிறதால என்ன பலன்? பதில் இதுதான் பதில். 40 நாள் உபவாசம் பதில்,
3: உபவாசம் வேறு, உபவாசம் சாப்பிடாம இருக்கிறது வேறு.
4: உபவாசம் வேறு, சாப்பிடாங்க வேறையோ.
3: உபவாசம் வந்து
2: 58:3 எப்படி ஒரு காரியம் இருக்குல்லாம்னா.
4: அதான் நான் சொல்றேன், போஜனமானது நம்மை தேவனுக்கு அப்படின்னு சாப்பிடாமல் இருக்க வேணும். சேவ் மணி, தேவனுடைய வார்த்தையை புசிக்க வேண்டியது.
2: ஆஹ்,
4: சரி, அடுத்த கேள்வி.
1: சொல்லுங்க ஐயா. நாறு கேள்வியா கேட்ட ஐயா?
3: காய் ஆனதுக்கு பிறகு பூவாகிறது எது?
1: காய் எப்படி பூவா வருது அத சொல்லுங்க. என்ன சாமானது இது? கொமன் கேள்வியா?
3: ஆமா. இலங்கையில இருக்கா?
1: ஐயா இலங்கையில இருக்கு, இந்தியாவில இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கு ஐயா. இப்ப சில நேரத்துல உங்களோட வீட்லயும் இருக்கலாம், சில நேரத்துல ஜெனட் சிஸ்டர் வீட்லயும் இருக்கலாம், அல்லது மகேந்திர ஐயா வீட்லயும் இருக்கலாம், அதை பாவிக்கிறதா இருக்கலாம். சொல்லுங்க
3: என்னண்டு. பூவா
4: வாழைப்பூவா
1: இல்ல? அது என்னண்டு அது விளக்கத்தை சொல்லுங்க. நீங்க
4: காயா வந்து பூவா வருது?
1: அப்படி வராது ஐயா.
3: அது ஐயா
1: வேப்பங்க தேசத்திலயோ, இந்தியா தேசத்திலயோ, ஆசியா இடங்கள்ல அந்த ஜனங்கள் நம்முடைய ஆக்கள் வந்து கூட பாவிக்கிற காரியங்கள். அதே வேளையில வந்து இப்ப நீங்க உங்க தேசத்துல இருந்தா நீங்க உங்க பாவிக்கிறீங்களோ இல்ல, நாங்கள் இங்க பாவிக்கிறோம். நாங்கள் எங்க இடத்துல இப்ப நாங்க இங்க இவமேல இருந்தால் என்னன்னு சொல்லுங்க.
3: வெங்காயப்பூ
1: இல்ல?
4: தேங்காய் திருவினா பூவா வருது. நீங்க கேட்ட கேள்வி, காய் பூவா வருது என்றால்
1: அப்படி இல்லையா? காயான பின் பூவாகிறதுன்னு சொல்லித்தான் நான் சொல்றேன். நாம வந்து காய நாங்கள் பூவாக்குறோம், திருவினா பூவா வருது.
3: நாங்க நினைச்சது மரத்துல அப்படியே வருது, பூவா வருது.
1: அப்படி இல்ல, சிக்கலான கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கிறேன், இதுவும் கொமன் கேள்வி தான். இது அன்னண்டா நீங்க காரியங்கள் பாய்க்கிறீங்க தான். இன்னொரு கேள்வி இருக்கிறேன்,
4: மரத்துல வேர்ல என்ன போறது?
1: சரி, ரெண்டாவது கேள்வி ஐயா. இன்னொரு கேள்வி, இந்த கேள்வி கேட்கிறேன் ஐயா. பழமான பிறகு பாருங்க, அது வந்து காயா வருது எது? பழமான விட்டேன் நினைக்கிறேன். ஆனா தெரியாது, நீங்க பாவிக்கிறீங்க, இன்னும் தெரியாது.
4: பழம் வந்து காயா போகுதோ?
1: பழம் வந்து காயா போகுது
3: இல்ல?
1: அழைப்பாங்க நீங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன், தெரியாது எனக்கு.
4: காயானது பழுக்குதோ,
1: காயான பிறகு அதா பழமான பிறகு ஐயா அது காயா வருது ஐயா, காயா பிறகு தெரியுமோ தெரியாதோ? ஒரே
4: வார்த்தை பரமானது வந்து காயா வருதுன்னு சொன்னா காய வைக்க இல்ல, மரத்திலே வருது என்ன?
1: அப்படி வர இல்ல, மரத்துல வராது, மரத்துல இருந்து காயா புடுங்குறோம் இல்ல, அதுக்கு பிறகாது வந்து இப்ப எந்த மரத்துல இருந்து பழமா புடுங்குறோம், பழமா புடுங்குற பிறகு காயா வருது ஐயா, அது பேர் காயாக்குறோம்.
4: கடைசி
1: வர பயப்பட இல்ல ஐயா, கூகுள் சொல்லாது ஐயா.
4: இது அன்னாசி பழமோ? அன்னாசி
1: இல்ல இல்ல, நான் சொல்றேன் ஐயா, அண்டண்டாடு அநேகமா நோமலா அநேகமா சாப்பாட்டுக்கு பாவிக்கிறவ வந்து அதை சொல்றேன் வந்து உண்டில் நீங்கள் இன்றைக்கு பாவிச்சிருக்கலாம் அல்லது தேசிக்காயா? சரியான பதில் ஐயா, அது எப்படி வருது? பழமா வருது சொல்லுங்க, காயா வருது சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க.
3: நாங்க தேசிக்கான்னு தானே சொல்றது ஐயா.
1: மஞ்சளா வந்த பிறதானே அதை புடுங்குறோம் ஐயா, தேசிக்காய
4: நாங்கள்
1: அதை புடுங்கி அப்படி வச்சு போட்டு தந்துருங்களா ஐயா?
3: ஒரு காலம் தேசிக்காய் பழம்
1: சொல்றீங்க,
4: காயா
1: வருது ஊறுகாயா வருது ஐயா, தேசி பழத்தை புடுங்கி அதுக்குள்ள போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஊர்வாய சாப்பிடுறோம் ஐயா, அண்டாடு ஞாபகம் இல்லையா? அதான்
4: அதான்
1: ஊறுகாய், ஊறுகாய் தேசி பழம், ஊறுகாய்
4: இருக்கு, வேறு இல்ல
1: என்ன இருக்குது, பழம் இருக்கு,
4: ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு வேறே இல்ல,
1: மரம் இருக்குது வேர் இல்ல, என்ன மரம், வேர் இல்லாத மரம் என்ன மத்திய வரும் சத்தத்தை காண எல்லாரும் விட்டு போயிட்டு
4: ஒரு மரம் இருக்கு ஐயா, அதுக்கு வேர் இல்ல, என்ன சொல்ல பதில்
1: நான் யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறேன்,
4: மரம்
1: இருக்கு வேர் இல்லைன்னு சொல்றீங்க, என்ன
4: எல்லா
1: வீட்டையும் இருக்கு, எல்லா வீட்டையும் இருக்கு, வேர் இல்லாத மரம் அது
4: என்னப்பா வேர்
1: இல்லாத மரம், மற்ற கலக்கான ஓடி ஒழிச்சிட்டு நம்ம
4: இல்ல
3: யோசிக்கிறோம்
4: போடுறோம் பழைய ஆக்கில கேக்குற வீட்டுக்கு என்ன பதில் உண்டு அப்படியும் இருக்கு, சில பேர்
1: ஓகே மரம் இருக்குது வேர் இல்லை, அது என்ன மரம்,
3: மதாமரம்,
1: மரம்
3: மராமரம்
1: பனைமரம் தென்னமரம் எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. வேர் இல்லாத மரம் என்ன? மனுஷனை தான் சொல்லணும் வேர் இல்லாத மரம். சொல்லுங்க ஐயா, மறுபடியும் சொல்லுங்க. பலகையா? பலகை என்ன மரம் இல்லையா? அது பலகை இல்ல,
4: மரத்தை தான் எடுக்குது ஐயா.
1: ஐயோ கடவுளையா, அடுத்த வழிக்கு வாங்க.
2: அரசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதை எதற்காக தைரியமாய் போராட வேண்டும்?
4: நீதிமன்றம் இருக்கம்மா?
2: இல்லை,
1: பரிசுத்த வான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதையா பரிசுத்தத்துக்காக போராட வேணும்?
4: பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த
2: எதற்காக தைரியமாய் போராட வேண்டும்? மன்னினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே?
1: அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்
2: கர்த்தர் தாம் அபிஷேகம் மன்னினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே?
1: அபிஷேகம் பாரம்பரியம் அபிஷேகத்தை பாத்திரம் இருக்கா?

0: முதலெழுத்தானேயா?
1: ஐயா எந்த யாருடைய பேர்லயா? யாரு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? இல்ல இல்ல வராது, அப்படி வராது, அங்களை தாண்டிட்டு இது வந்து
0: காசாவிலையா?
1: இல்ல இல்ல, இது நீங்க வாசிக்கிறா ஜோசுவாவுக்கு போகணும். நீங்க சொல்லட்டா மரம் வழியா?
2: கொண்டு வாங்க ஐயா, அப்புறம் ஜபத்தோட.
1: யோசுவா, யோசுவா 19:15-14 வாசிங்கன்னா அந்த மரமொழி வருது ஐயா.
2: யோசுவா
1: 19:15-16 வாசிங்கன்னு சொன்னா அந்த மரமொழி வருது.
2: யோசுவா 19 19:15-16
1: 19:15-16
2: 15:16 காத்து

சிறுவயலும் கரிதந்து புஷ்டியும் பசுமா இருப்பார்கள் என்றே ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு துணையாயிருக்கும் கத்தரே ஸ்தோத்திரம். உத்தமனின் நாட்களை அறிந்திருக்கும் கத்தரே ஸ்தோத்திரம். உத்தம நடலுக்கு நன்மை வழங்குபவரே ஸ்தோத்திரம். உத்தமனை வெறுக்காதவரே ஸ்தோத்திரம். பொல்லாளுக்கு கை கொடுக்காதவரே ஸ்தோத்திரம். சாந்த உணவுகளை உயர்த்த கத்தரே ஸ்தோத்திரம். சாந்த உணவுகளை இரட்சிப்பினால் அலங்கரிப்பவரே ஸ்தோத்திரம்.

ஓகே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமானி கூட வெளிச்சத்தின் மாலை நேரே நேரடி ஒளிபரப்பிலே உன்னை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் சத்திர பாராட்ட கிருபை நாள், இந்த நாள் 6 மாதத்தை தந்து இந்த நாளும் 4 தேதி வியாழக்கிழமை இந்த மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உன்னை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்திர பாராட்ட எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நேயர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிவித் தருகின்றேன். இதனால் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா நீங்க பாருங்க கிருபை கொஞ்சம் இல்ல கத்தாவே, உளவா எங்களை நேசிக்கிறீர். எங்கள் செபத்தை கேட்கிறீர், கிருபை எங்களை விட்டு விளக்காமல் இருக்கிறீர். மாறாத கிருபைக்காக அனுகூலப்படுத்த தருணத்துக்காக என்று வாய்ந்து ஒரு சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த நாளில் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். இணைப்புகள் யாவையும் உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். அவர்களை முன்குறித்துரோ, அவர்களை அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீ நிறுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்பு வீதி செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கதாவே நீங்க கூட இருந்து உங்கள் ஒவ்வொருதரையும் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை, புதிய கிருபையை, புதிய வெளிச்சத்தை, புதிய வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய பிரகாசமான மனக்கண்களை திறவுங்க. இதனாலும் அடியாளை பலப்படுத்துங்க. சொத்து வழங்கத்தக்க பலனின் சொத்துவத்தையும் தாங்க. உடைய வார்த்தையை கொடுக்க கத்தாவே கிரிய செய்யுங்க. வெள்ள கரத்துல ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தினால் இதனால சங்க வானொலிக்காக செவிக்கிறோம். நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் ஆசிரியத்து அந்த கிருபைக்காய் நன்றி. ஊழியரும் ஊழியர் ஸ்தாபகருமான லசிபிரதற்காக, ரீட்டா சிஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்தி உங்கள கரத்தில் ஒப்பி செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகப்பனே, ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறேன். மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதியில இணைந்து அப்பா ஊழியரும் ஸ்தாபகருமான மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, உறவுகளை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய திருத்தம் தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நல்ல கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை நடை செலுத்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இதனால தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது சங்கீதம் 65 சங்கீதம் 9 வசனம் இப்படி சொல்கிறது. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவன் நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஹல்லேலூயா, ஆமென். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். இன்னைக்கு நீர் பாய்ச்சுறதுவன் வார்த்தையால, அவருடைய பரிசுத்த ஆவியினால, வல்லமையினால எங்களை இன்னைக்கு நிரப்ப போறார். ஆமென், நீர் பாய்ச்சுகிறீர். நிச்சயமாக அவர் இந்த வெளிச்சத்தின் நேரத்துல நீர் பாய்ச்சுகிறார். நீர் பாய்ச்சுற அந்த நீரை பருகிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீங்களும் ஆயத்தமா? நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 4:00 தொடக்கம் 9:30 வரைக்கும் உங்கள் மாலை நேர நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்நாளில் நாங்கள் 7:00 7:30 வரைக்கும் துதிப்பாடல் செபங்களுக்குள்ளாக கடந்து சென்று 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த 4 வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறார்கள் மகேந்திரன் ஐயா அவர்கள். 2வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வர ஏமி புஷ்பராஜா அவர்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறார்கள் சுபாலங்க அவர்கள். 4வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அண்டன் தாசநாயம் அவர்கள். நாங்கள் முடிவாக நன்றி ஜெபத்தை எடுத்து மறு ஒளியப்போடு நாங்கள் இணைவோம். கத்தர்பாடு எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதித்து செபிப்போம்மா. நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உளவாயங்களை நேசிக்கிறீர், உளவாயங்களை நடத்துகிறீர் அப்பா. நீர் எங்களை விசாரிக்கிற தகப்பன், நீர் பாய்ச்சுற தகப்பன் இருக்கிறீர் அப்பா. தகப்பனே, அந்த நீரை நதியாய் மாற்றுகிறீரே, நதியாய் மாற்றி அதை செழிப்பாக்கி தகப்பனே அதை திருத்தி அது தானியத்தை விளைவிக்கிற நிலமாக அப்பா, நீர் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கிற நிலமாக எங்களை மாற்றுகிறீரே அப்பா. உங்களை நதி பாயிறதே அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும்
என் கிருபையோ உன்னை விட்டு விலகாம், என் சமாத்தின் உடன்படிக்க நிலை பெறாமல் இருக்கிற சொன்ன கத்தரை மகிழ்ச்சியோடு சோஸ்திரிக்க, நன்றியோடு சோத்ரம், நன்றி சோத்ரம், நன்றி சோத்ரம். இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறவரா இருக்கிறீரையப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், கோடி கோடி சோஸ்திரம் மகிமையின் தேவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, மாறாதவரே உமக்கு நன்றி, மகிமையின் தேவனே உமக்கு சோஷம், மங்காத ஒளியே மாறாம கூட மதுரமாய் மாற்றின தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்பா சோஷம் சோஷம் சோஷம் அரேலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உன் கண்களில் இருவை வேண்டுமே எப்போதும்.

Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத உம் சமூகமே, அது தானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர

எப்போதும் எப்போதும் எப்போதும் ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.

அப்பா நெஞ்சியோடு சோசரிக்க நன்றியோடு துதிக்க நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர், ஆலோசனை பெரியவர், செயல மகத்துவம், ஆலோசனை ஆச்சரியம். அப்பா உம்முடைய ஜீவன் நதி, அப்பா பாயுது, நதி பாயுமிடம் ஆரோக்கியம் நம் அச்சங்கள் தோன்றும் தோன்ற செய்த கத்தரு, இந்த வானொலி அலையாய் நடந்த நதியாய் பாய் நதியே காத்து மக்கள் கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள். நீங்க கிருப செய்றீங்க அப்பா உமக்கு நன்றி சொல், நன்றியோடு சோசரிக்கிற நன்றியோடு துதிக்கிறோம். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ள

அடுகுழியில் நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே, படுகொலையினின்று மீட்டாரே

பூவி நன்றி சொல் முழு உள்ளத்தோடி. இளமை கழுகு போல புதிதாக்கி வாழ்கின்றார் நம் இளமை கழுகு போல புதிதாக்கி வாழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும்

நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.

காத்து கொள்ள கீறு பெய்தாருமே, காத்து கொள்ள கீறு பெய்தாருமே. மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை.

0: ஆமேனப்பா, உங்களோட கிருபை இல்லாமைக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாரா இருந்தாலும் அப்பா, நீங்க தான் தைரியப்படுத்தி ஒவ்வொருவரையும் உங்களோட பலத்தின் மூலமாக ஆசீர்வதித்து யாவரையும் உங்களோட சித்தன்படி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தன்படி நடத்த செய்வதற்கு ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், ஊழியர்க்காக பாடப்பட்டு ஜபித்தீர்கள். அப்படியாக ஜபித்து துதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து விளைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்தி வந்து சமாளத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
0: ஆமேன், ஆமேன். God bless you, Sister Subha.
1: ஆமேன், God bless you. ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்க வானொலி நிதிய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பு. சரியா தொடர்ந்தோ நேரம் 7:23. நாங்கள் தொடர்ந்து அடுத்ததாக மூத்த ஊழி அவர் வானொலியை ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை இதனெடுத்து துதிப்பார்கள். அழைப்போமா? பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா,
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
1: பிரைஸ் லார்ட் ஐயா, நீங்கள் வானொலி ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதிப்பாடு எடுத்து வாருங்கள். நம்மளோட ஒரு மனப்படு.
2: ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியிலே நடத்துகின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் தாவே இந்த ஜெபிக்க அழைத்தவரே உங்க கோடான கோடு சோஷம் சுவாமி. ஐயா, இன்றைய நாளில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து தந்தொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது பிரசன்ன மங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலி மூலம் அநேக ஆத்மா அறுவடை செய்ய கிருபை செய்திருக்கு சுவாமி. அந்த கிருபை காண்பி புதிய புதிய ஊழியர்கள் புதிய புதிய ஆத்மாக்கள் தளர்ந்து கொடுக்கிற கிருபை செய்தீரே, அந்த கிருபைக்கா நன்றி. இந்த சங்கம வானொலி தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற உலகம் எங்கும் எங்கே விசுவாசிய உலகத்திலே எந்த மூல முடுக்கில் இருக்கிறாரோ சுவாமி, அந்த இடத்திலே கேட்கும் வரை நீ இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருந்து வழிநடத்துகிறவர் நீர் ஆண்டவர். ஐயா, அந்த சங்கம வானொலியிலே வார்த்தையின் வெளிச்சம் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் கேள்வதில் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து அநேக தெய்வ பிள்ளைகள் கேட்டு கலந்து கொள்ள நீ கிருபை செய்து சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவரையா உண்மை நாங்கள் ஆராதித்து துதித்து போற்று போடு சுவாமி. நீ உமது பிரசன்னத்தை எங்கள் மேல் ஊற்றுகிற தேவ நீர் ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த நேரத்தை சுவாமி ஒரு பிரசன்னத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பில் கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னத்தை நீ ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, நீர் ஆராதனை கூறியவர் சுவாமி. நாங்கள் ஆராதிக்க ஆராதிக்க துதிக்க துதிக்க நீர் ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் ஊற்றுகிற தேவனே, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. இந்த சங்கம வானொலியை தொடர்ந்து ஆசீர்வதியும் சுவாமி. அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே,

கொண்டு ஜெபித்திட பிரசன்னத்தை எங்கள் மேலே காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறின சகைவை ஆசீர்வாதித்தவரே காட்டாத்தின் மரத்தின் மேல் ஏறின சகைவியை ஆசீர்வாதித்தவரே அத்தி மரத்தின் கீழிருந்த நாத்தான் வேலை கண்டவரே அத்தி மரத்தின் கீழ் இருந்த நாத்தான் வேலை கண்டவரே எங்களையும் கண்ணோக்கி பாரும் இந்த வேலையிலே எங்களையும் கண்ணோக்கி பாரும் இந்த வேலையிலே ஒன்றான மெத்தவன் நீரேன கண்டுகொள்ள எங்கள் நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தருந்தேவா ஒன்றான மெத்தவ நீரேன கண்டுகொள்ள எங்கள் நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தருந்தேவா ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம்.

0: பிரசன்னத்தை எங்கள் மேலே அம்மாண்டவரே, முது பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. முது பிரசன்னம் இல்லாமல் எங்கால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர். ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியையும் இது நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தந்திரமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.
1: அப்படியாக ஜபித்து துதித்து உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை ஒன்று அமைப்படுத்தும் தேவசமாயத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாட ஜெபங்களுக்கு கூட கடன் சென்றோம். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையும் விழிச்சிட்டு கூட கடன் செல்லப்போம்.

0: ஊழியர் மகேந்திரனை அவர்கள் இணைத்திருக்கும் ஊழியக்காரை அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்போம். நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்கள்.
1: ஆமீன். அன்பான பரலோக தகப்பனே, மீண்டும் உமது பாதவடியிலே வந்திருக்கிறேன். கொடுக்கின்ற செய்தியை நீர் ஆசீர்வைத்து இந்த செய்தி மறு ஒளிவர்களை கேட்கும் பொழுது அவரை ஆசீர்வதிக்க செய்து வேண்டுமாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே என்ற தலைப்பு, உன் கண்களை எங்கே ஏறெடுக்கிறாய், உன் கண்களை எங்கே ஏறெடுக்கிறாய். இந்த கேள்வி விசுவாசிகள் ஆண்டவரை சொந்தரச்சராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உன் கண்களை எங்கே ஏறெடுக்கிறாய்? இந்த வேதாமத்திலே தரிசனம் கண்டவர்கள் நேரில் கண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த தரிசனம் கண்டவர்கள் சிலர் யாக்கோப்பு, ஏசேக்கியேல், தானியேல் பலர் இருக்கின்றனர். தேவனை நேரடியாக கண்டவர்கள் எசாயா, ஸ்தேவான், பவுல், யோசுவா, இன்னும் பலர். இங்கே இந்த யாக்கோப்பு என்ற அதிகாரத்திலே ஆதியாகமம் 28:12, யாக்கோப்பு ஆதியாகமம் 22:12 அங்கே அவன் ஒரு சொற்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணியில் பூமி வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர்கள் ஏறுகளையும் இறங்குகளுமாயிருந்தார்கள். இது ஒரு தரிசன பார்வை அவன் கண்டான், காணவில்லை. இந்த தரிசன பார்வைக்கும் காண்றதுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த தரிசனம் காண்றான், அங்கே ஒரு சொற்பனம் காண்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பூமி, நன்றா யோசிச்சு பாருங்கோ, மிருகத்திலிருந்து பூரண ஏணி என்றால் இவ்வளவு நீளம் இது இருக்கு. என்ன சொல்றேன் என்றால், இதனுடைய அர்த்தம் என்ன? அவன் கண்ட சொற்பனத்துக்கு அர்த்தம் என்ன? சில வேதி ஆராய்ச்சியாளர்கள் அவர் என்ன சொல்லுறார் என்றால், இந்த ஏணி இந்த படிக்கட்டு இருக்குல்ல, வச்சு வச்சு ஏறிப்போவோம், அந்த படிக்கட்டுகள் வந்து வாக்குத்த வார்த்தைகளா. அப்ப அந்த வாக்குத்த வார்த்தைகளை நான் பிடிச்சு பிடிச்சு மேலே ஏற ஏற ஏறுகிறோம். இப்போ நாங்கள் இந்த வாக்கு தத்துவத்தில் சோர்ந்து போனால் இறங்கிடுறோம். இங்கே தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கார். இந்த ஏறுகிறவர்கள் நாங்கள் வாக்கு தத்துவத்தை பிடித்து பிடித்து பிடித்து மேலே போகிறோம். அங்கவே சோர்ந்து போனால் இறங்குவோம், இறங்கி வருவார். அப்போ இந்த வாக்கு தத்துவ வார்த்தையில் சோர்ந்து போகும்பொழுது அவர் இறங்கி வருகிறார். இது ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு. அடுத்ததாக நான் சிந்தித்தேன், ஏன் இந்த இது ஒரு சொற்பனத்தை கண்டான். சரி, இது உண்மையான ஒரு ஏணியை கண்டான் எழுதியிருந்தா அந்த வேதாமத்திலே. என்னுடைய நான் வந்து சிந்திக்கிறத கடுமை தேவையில்லாம் சிந்திப்பேன். இப்ப அவன் தரிசனம் கண்டான், யாக்கோப்பு இந்த ஏணியை கண்டான் என்று இந்த வேதாமத்தில் எழுதியிருந்தா நன்றாக கவனிங்கோ. யாக்கோப்பு இந்த ஏணியை கண்டான், அப்ப ஏணி இருக்கு. அப்ப ஏணி இருக்குண்டால் இல்ல பல கேள்வி எழும்பும் பாருங்கோ. தேவ தூதர்கள் எங்களால் பார்க்க முடியுமா? இந்த ஏணி செய்த கொம்பனியின் பெயர் என்ன? இந்த ஏணி பொன்னால செய்த ஏணியா, பித்தளையில் செய்த ஏணியா, அல்ல பழையால் செய்த ஏணியா? இப்படி பல கேள்விகள் வரும். இந்த கண்டாண்ட வேதனை இருந்தா ஆண்டோர் தெரியுந்தான் எல்லாம். இதுல இப்ப அந்த ஏணி வந்து பொன்னால செய்திருக்கு பாருங்க. இந்த பொன்னால அந்த ஏணி செய்திருந்தால் கண்டவன் ஏணி இருக்கு, அந்த ஏணி கண்டுட்டான். ஏணி பொன்னால செய்திருந்தா இந்த நகக்கடைக்காரர்கள் விட மாட்டாங்க, சுரண்ட போயிடுவாங்க. மற்ற அந்த பித்தளை இருந்து என்ன சொன்னா, பித்தளை ஏணி இருந்தா இந்த காக்கா மாதிரி இருக்காங்க பாருங்க, யாழ்ப்பாணத்துல இந்த காக்கமார் யாழ்ப்பாணத்துக்கு போக போறோம். யாழ்ப்பாணத்துல காக்காமார் உடனே பித்தளை

0: பாத்திரம் இருக்கா ஆண்டு கேட்பாங்க, நாங்களும் கொடுத்தா சில்லற காசு தருவோம், அதை வாங்கி கொண்டு போயிடுவோம் காக்காம. அவங்க கூட அந்த பித்தளையை சுரண்டதுக்கு வந்துடுவான். உங்க சென நெருங்கு என்ன பொண்ணெடுக்க ஒரு கூட்டம் தட்டார் மாதிரி பொண்ணெடுக்கிறாங்க போறாங்க. இந்த பித்தளை எடுக்க காக்கா மாதிரி வந்திருக்கிறாங்க. அது பலகையில செய்திருந்தால் எங்கடையாக்கள் கோடாரியோடு போயிருப்பணும். உண்மை ஆண்டவருக்கு தெரியும் இது நடக்கும்ன்றுதான். அவரது தரிசனத்தை கண்டிருக்கிறார். சரியோ? இப்ப இந்த காக்காமார் அங்க அந்த உடந்த பாத்திரம் பித்தளை இருக்கும்னு ஸ்ரீலங்காவில் கத்தலாம், கனடாவில் வந்து கத்துனா இருந்தா கொண்ட மென்டல் ஹாஸ்பிட்டல் போட்டுருவாங்க. ஆமே அடுத்தது இந்த மோசே புத்தான் சுருக்கமாக சொல்றவங்களுக்கு சரித்திரம் தெரியும். மோசேன்னு சொன்னா அது வந்து ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த செய்தியை ஒவ்வொரு நாள் கொண்டு வருவாங்க. மோசே ஒரு ஆட்டை கண்டான், ஒரு ஆட்டை கண்டான், கண்ணாலே கண்டான். அப்ப நான் யோசிச்சேன் ஏன் ஆட்டுக்கு ஆட்டையில கண்டான். ஒரு ஒரு கேள்வி, ஒரு அந்த ஆடு வந்து கருத்து ஆடா வெள்ளாடா கயிற்றுல கட்டியிருக்கு அது எனக்கு தெரியாது, அது வந்து சிக்கி இருக்கு. எந்த கேள்வி என்னென்ன சொன்னா பாருங்கோ, ஒரு மாடு வரலாம் அல்லது குதிரை வரலாம் அல்லது ஒரு பதமான சேவல், ஒரு பதமான சேவல் அங்கே இருந்திருந்தால் அந்த சேவலை பழையிட்டு அந்த சேவலை கொண்டே சாராளை கொடுத்து இந்தாப்பா இதை சமைச்சு தாப்பா ருசியாண்டா சொல்லுவாள். இப்போ சாராள் எழுப்புவாள், உண்டா உண்டு வந்து நீங்கள் ஒரு பத்து பிரஞ்சை பிடிச்சி கொண்டு வாங்க உண்டு. இந்த சாராளுக்கு விஷயம் தெரியாம இருக்கும், விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒரு ஆடு இருந்திருந்த அந்த ஒரு மேய்ப்பன் அந்த அந்த பண்ணை இருக்கோ தெரியல. இப்போ அங்கே ஆடு இருந்தால் அந்த ஆடு இங்கே இருந்து வந்தது, அங்கே ஒரு ஆட்டு பண்ணை இருக்க வேணும், இருக்க வேணும். அப்போ அந்த ஆட்டு பண்ணை இருந்தால் மந்தையை மேய்க்கணும், ஆட்டை தேடி வந்து பிடிக்க போய் அப்பாவும். அப்படியானால் அங்கே ஒரு மந்தை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, போய்த்தான் பார்க்கணும். இதை என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால், இதில் என்னத்தை கண்டுகொள்கிறோம்னு சொன்னால், இந்த அதிகாரத்திலே அந்த முக்கிய பாயிண்ட் வந்து விசுவாசம், வாக்குத்தத்த வார்த்தைகள், தேவனால் தெரிந்துகொள்ளப்பட்டவன், கீழ்ப்படி உள்ள மனிதன். இந்த இந்த செய்தியிலே அதுதான் அந்த அடி அத்திவாரம். சரியோ? இப்போ இந்த வேதாமத்தில் ஏன் ஆடுகள், ஆடுகளை சம்பவத்தை பற்றி வேதாமத்தில் இருக்கமா, வேதாமத்தில் இருக்கிறது பாருங்கள். ஏன் இந்த வேதாமத்தில் ஆடுகளின் சம்பவத்தை பார்க்கும்போது யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நன்றாக கவனிக்கணும், இந்த வார்த்தைக்கும் அங்கே புல்லிலே சிக்கி கொண்ட இதற்கும் கனெக்ஷன் இருக்கு. யோவான் 36 இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். எல்லாம் தேவ ஆட்டுக்குட்டி வந்து இயேசுக்கு சமமாக பேசுகிறது. ஒரு ஒன்று சொல்கிறேன், லூக்கார் இதுக்கு பிடிச்ச விஷயம், லூக்கார் 2:8 சொல்லித்தரும். ஓ, லூக்கார் 2:8 லூக்கா 8:2 புதிய ஏற்பாடு 78 கூட வேதாமல் இருந்தாலும் இங்கே பார்க்கறது பரவாயில்ல. அப்பளோ அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியை தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்கள் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்களும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களை அறிவிக்கு. இதில் பாருங்கோ அருமான சத்தியம் இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்போ வந்து ஏன் தேவதூதர்கள் இந்த இடைநிலை ஆட்டிடையே போனாங்க, இந்த மந்தை மேய்க்கிறவங்க பாருங்கோ இந்த ஆடுகளை வளர்க்கறதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று பால் குடிக்கிறவங்க பாலை எடுத்து சமையல் செய்து கொடுக்குறவங்க, ரெண்டாவது அந்த கொழுக்க கொடுத்த ஆடுகளை பணியிட கொடுக்குறவங்க, பணியிட கொடுத்தா ஒரு $20 கிடைக்கும். அதுக்காக வேண்டித்தான் இவங்க இந்த ஆட்டை வளர்க்குறாங்க. இப்போ வே தேவதூதர்கள் வந்து சொன்னது காரணம் என்ன, இங்கே வாங்கடா நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு, அங்கே ஒரு பிறந்திருக்கிற அவர் ஆட்டுக்குட்டி, நீங்கள் உங்களோட ஆடுகளை பழி செலுத்த வேண்டாம், தேவையில்லை, எல்லாத்தையும் பழியை செலுத்த ஒரு ஆடு ஒன்று அங்கே பிறந்திருக்கு, இங்கே பெத்திரேமில் போய் பார். அதுதான் அந்த கருத்து. அல்ல யோசிக்கணும், தேவதூரங்க அரசன்ட்ட போயிருக்கலாம், அல்ல அறிஞர்கிட்ட போயிருக்கலாம். இந்த ஆட்டம் வந்தது காரணம் அதுதான். நீங்கள் இந்த போட்டு இரவு போயெல்லாம் ஆட்டம் மேய்க்க கொஞ்சம் ஆட்டம் மேய்க்காதுங்க, அங்கே பிறந்திருக்கிற அது அதுதான் தேவதூதர்கள் வந்து இங்கே சொன்ன காரியம். இதோட வெளிப்பாடு சரியோ? ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி ஒன்று உங்களை கேட்க போகிறோம், எல்லாம் கண்ணை முழிக்காதீங்க, ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், உண்மையாக சொல்ல வேணும். நீங்கள் அதிகாலை எழுந்தவுடன் கண் முழித்தவுடன் உங்கள் கண்களை எங்கே ஏறெடுக்கிறீர்கள்? இதுதான் தலைப்பு, இதுதான் கேள்வி. பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் அதிகாலை வேலை எழுந்த உடனே முதல் ஒளிம்பினோடனே எங்கே எங்கே என்னத்தை பார்க்குறீங்கள்? நான் சொல்லட்டோ உண்மையை, பொய் சொல்ல உண்மையாக சொல்ல. ஐஃபோன் என்னென்று சொன்னால் பொடிப்புள்ள ஐஃபோனோட படுப்பார், பொடிப்புள்ள விடிய முடிஞ்சோன்னு கண்ணை முழிச்சோன்னு ஐஃபோன் வந்து பார்ப்பார். தன் கேர்ள் ஃப்ரெண்ட் பள்ளிக்கூடத்தில் எந்த மூலையில் சந்திக்க போட்டிருக்கிறான்னு பார்ப்பார். வாலிபே பெண்ணை பால் டக்குன்னு ஃபோன் எடுத்து முடிச்சோன்னு தனது பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் எந்த மூலையில் சந்திக்கிற இல்லை காஃபி ஷாப்பில் சந்திக்கிறான்னு இருப்பார். இந்த முதியோர்களும் பார்ப்பார். முதல் முதியோர் என்ன செய்வார், முதியோரை பார்த்துட்டு மத்தியான சாப்பாடு எங்கே இலவசமாக கொடுக்குறான்னு தட்டி தட்டி பார்ப்பணும், கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சோன்னே இந்த முதியோரால் எல்லாருக்கும் சொல்லுவணும். முதியோர் சொல்லுவார், அங்கடே அந்த இடத்துல மத்தியானம் சாப்பாடு 12 மணிக்கு, அவர் அவருக்கு சொல்ல அப்படியே நாப்பாம்பா முதியோர்கள் போயிடும். அப்போ நாப்பாம்பா முதியோர் வந்து சத்தியம் ஆணையிட்டு அங்கே வந்து சேர்ந்துடுவோம், பாவங்க கழிச்சு சாப்பிடணும். அடுத்தது பெண்கள் சொல்லுவோம், பெண்கள் என்ன செய்வாங்கன்னு டெலிஃபோன் முடியவில்ல முடிச்சோன்னு ஐஃபோன் எடுத்து மேக்கப் முகத்துக்கு வெளியடிக்கிறதுங்க மலிவாக போகுது, எந்த மூலில் மலிவாக போகுதுன்னு பார்ப்பணும். இந்த வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் கண்ணை முடிச்சோன்னு செய்வான், எக்கௌண்டை பார்ப்பான், இந்த மோட்கேஜ்க்கு போட்ட காசு சரியோ அல்லது மேலே போய் வட்டி போடுறானோ டேக்ஸ் போடுறான்னு யோசிப்பான். இதான் இந்த புதிய காலத்தில் எடுக்கிற காரியம். யாருக்காவது அதிகாலை எழுந்தவுடன் வேத புத்தகத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க துதிக்க நேரம் இல்லை, தேவன வார்த்தையை வாசிக்க தியானிக்க நேரம் இல்லை, இதுக்கு தடியா இருப்பதார்? தடியா இருப்பதார் ஐயா, உங்களோட கையில் இருக்கிற சாமான் தான். உண்மையாக தான் சொல்றேன், நான் தான், நான் போய் சொல்லக்கூடாது. நான் தான் முடியவன் உடனே ஐஃபோனை பார்க்குறேன், என்னத்துக்காக வேண்டி லெஸ் பிரதையும் செய்து போட்டிருக்கிறாரோ, அதுதான் நான் பார்க்குறேன், வேற ஒன்றுக்கும் இல்லை. சரி, அடுத்த ஒரு கேள்வி. நான் வந்து இவ்வளோ காலமாக சாத்தி சூரியன் தான் பவர்ஃபுல் வெளிச்சமான சாமான், உலகத்திலே சூரியன் தான் நினைச்சு கொண்டிருந்தோம் இவ்வளோ காலம். அதாவது சூரியன் தான் அந்த உலகத்திலே வெளிச்சத்தை கொடுக்குற. அப்புறம் வேதத்தை வாசிக்க உண்டை கண்டு கொண்டேன், சூரியன் கூட உண்டை கண்டு நடுங்குமா, கண் கூ சூரியனும் கூசுமா உண்டை கண்டார், அது என்ன பாருங்கள். பொன்மயமான காந்தி வருகிற போது சூரியன் தன் கண்கால் பார்க்க முடியாதான். வேதம் சொல்லுறது யோபு 37:21-22 பக்கம் 666 இங்கே செய்தது கேட்க வேதாம் இருக்க வேணும், ஒரு பேப்பர் இருக்க வேணும், ஒரு பேன் இருக்க வேணும். இந்த பேப்பரை ஒரு கொப்பியில் எழுதுவோம், பேப்பரில் நீங்கள்டா நீங்கள் முருங்கைக்காய்ச்சி அவை போட அயல்வாய்ச்சி அறிஞ்சு போடுவீங்க. சரியா? அப்போ பொன்மயமா என்ன சொல்றது வேதம் பாருங்கள், வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது, நன்றாக கவனிங்கள், 22 ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்க சூரியன் முதலாய் ஒருவர் நோக்கி பார்க்க கூடாதே. அப்படியானால் அந்த பொன்மயமான காந்தி என்றால் என்ன? வாசிங்க யோபு அதிகாரம் 37:21-22 வசனம், யோபு 37 வாசிங்கள். அந்த பொன்மயமான காந்திக்கு இந்த சூரியன் கூட பார்க்க முடியாதான். அப்படியானால் அந்த பொன்மயமான காந்தி என்றால் என்ன? இதுக்குதான் சொல்றேன், நீங்கள் இந்த வேத பாடம் இந்த கேள்விக்கு வாங்கோன்னு சொல்றேன், இதுக்கு தான். சரியோ? இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியா கண்டுபிடிக்க மாட்டேங்குது. இந்த பொன்மயமான காந்தி என்று சொல்லும்போது தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சத்தை சூரியன் கூட பார்க்க முடியாத அவ்வளோ பவர்ஃபுல் இதை கண்டு கொண்டோம். வேதாமலத்தை நான் கண்டு கொண்டோம். இவ்வளோ நேரம் சூரியன் சூரியன் இப்போ தான் கண்டு கொண்டோம். இந்த பொன்மயமான காந்தி என்ற தேவனுடைய பவர். உதாரணமாக வார்த்தை வெளிச்சம், நித்திய வெளிச்சம் தான் பவர்ஃபுல். சரியும் அது அடுத்து என்னண்டா, இப்போ ஆபிரம தேவனை கண்டவர்கள், ஆபிரான் தேவனை கண்டான், ஆகார் தேவனை கண்டால், மோசிய தேவனை கண்டால், மனோவா ஏசாயா தேவனை கண்டால், இப்படி அறிவே கண்டிருக்கணும். இந்த அப்போஸ்தலர் 7:55-56 வருவோம். அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அன்னார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலிசு பாரத்தில் இயேசுகள் நிற்கிறதை கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரத்தில் நிற்கிறதையும் கண்டான். இங்கே ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. என்ன? அங்கே தேவான் ரத்த சாட்சியாக முதல் மறுத்தவன் என்ன, அந்த யோவா ஜோம் பண்ணிக்க பார்க்கிறான்னா வானங்கள் திறந்திருந்தது. இப்போ இந்த வானங்கள் திறந்தால்தான் நாங்கள் அங்கே இயேசுவை பார்க்கலாம். ஒழியில் பார்க்க முடியாது. வானங்கள் திறக்கிற காரியம் தான் முக்கியமான காரியம். இது இயேசு இயேசு ஞானசமடைக்க திறக்கப்பட்டார் கனவசங்க இருக்கு. இப்போ பாருங்க மத்தேயு 16:19 இவ்விதமாய் கர்த்தர் அவருடைய பேசும்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்தார். இங்கேயும் தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கிறதே கண்டான். ரெண்டுக்கும் ஜோயிண்ட் இருக்கு, அதாவது கனெக்ஷன் இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ அண்ணாந்து இப்போ நாங்கள் வானத்தை பார்த்து அண்ணாந்து ஜபிக்க வெளியில் போனால் ஜபிக்க போனால் அந்த தான் ஃப்ளைட் போகும். அப்போ எங்கள் சிந்தனை இது வெஸ்ட் ஜெட்டா ஏக்கடாவது யோசிப்போம். அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சிருக்காது, கவனமாக இருப்போம். பாருங்கள், இந்த தேவான் தமது மரண நேரத்தில் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரசத்தில் நிற்கிறதை காண்கிறார். ஒரு கேள்வி கொண்டு, பூமியிலிருந்து பரலோகத்தை காண முடியுமா? சில பேர் முடியாது. முடியும். ஏன்னு சொன்னால் முதல் இரத்த சாட்சியாக சேவான் மறிக்கும் நேரம் நெருங்கிய போது தரிசனத்தில் கிறிஸ்து ஏன் நிற்கிறார, ஏன் நின்றார், அவரை அடைக்க விடவில்லை. அவருக்காக முதல் இரத்த சாட்சி பெற்றவன். அப்போது 7:60 அவனோ முழங்கால் படிட்டு ஆண்டவரே இவர் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேன்னு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை இறந்து போனான். இந்த சம்பவம் தான் அவனது கண் பரலோகத்தை கண்டது. நன்றாக கவனிக்க வேண்டும், பரலோகம் திறக்க வேண்டுமானால் நாங்கள் ஆவியில் நிறைந்து ஜபிக்கவும். அப்படி ஜபிக்காதே காண முடியாது. இப்போ நான் சொல்றேன், நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறோம். என்ன சர்ச்சுக்கு போனால் நாங்கள் இதை பார்க்குறோம். ஜெயிச்சுக்கு போகிறோம், நான் தான் ஜெயிச்சுக்கு போகிறோம், நீங்கள் தான் போகிறோம். நாங்கள் முதுமல் என்னத்தை பார்க்குறோம். இப்போ தேவ ஊழியரின் செய்தி அங்கே போய்கொண்டிருக்குது. தேவ ஊழியரின் செய்தியை கண்களால் பார்த்து செவிலாக கேட்குறோம். அதே இந்த ஆராதனை நேரத்தில் நான் ஏன் மிஸ் விளையாட்டு, இந்த ஆராதனை நேரத்தில் இந்த பெண்களின் கண்கள் சபை முழுக்க உள்ளாகும், தலையாசையாது, தலை அப்படியே இருக்கும். இந்த கண் மாத்திரம் அப்படி சுழண்டு சுழண்டு சுழண்டு சுழண்டு போகும், சபை முழுக்க பார்க்கும். தலையாசையாது, தலை அங்கே தலை ஆறாவதே நிற்கும். அந்த நகை என்ன, சாரி என்ன, தோட்டு என்ன விதமான தோடு, இப்படி நடந்து கொண்டு போகும். சரியும். அடுத்து 19:17 பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. 19:20 நான் செய்தி வந்து தரிசனம் பார்க்கறது. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இதனுடைய ஜனங்களே, நான் மீண்டும் சொன்ன அவங்களுக்கு, ஏன் அவள் உப்பு தூணா போனான்? பண ஆசை. என்ன பண ஆசை? என்ன பண ஆசைன்னு சொல்றீங்க? கோதாம் சுமார் எரியுது, என்ன பண ஆசை? வாருங்க சரித்திரம் சொல்லுது, வேதாமத்திரம் இல்லை, தேடி பிடிக்காதுங்க. சமுத்திரம் இந்த சரித்திரம் சொல்லுது, இவள் வந்து உப்பு ஃபேக்டரி வச்சிருந்தவளாம். அந்த உப்பு ஃபேக்டரி வந்து நல்ல வருமானம் வந்துதான் அவளுக்கு. அந்த சோதோங்கமா எரிஞ்சதை பற்றி பரவாயில்லை, தண்ட உப்பு ஃபேக்டரி எரியுதோன்னு பார்த்தாள். ஆனால் அந்த உப்பு ஃபேக்டரி எங்க? சுதகுமாரக இருந்தது. டக்குன்னு உப்பு தூணம் போனோம், உப்பு தூணா நிற்குது பாவம், ஒரு கீழ்ப்படில் இல்லை. ஆண்டவர் சொன்னால் போவன், அது இந்த ஃபேக்டரி எரிஞ்சால் இன்னொரு ஃபேக்டரி நீ போடலாம். புற எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இவள் உப்பு ஃபேக்டரி வச்சுக்கிறபடியைத்தான் பார்த்து உப்பு தூணா தச்சிகளாக இவ்வளவு நகைக்கடையை வச்சிருந்தால் என்ன சிந்தனையை பாருங்க, ஒரு நகைக்கடையை வச்சிருந்தால் இவள் நகைக்கடைப்பாக பொன் தூணாக மாறிவிடுவாள். பொன் தூணாக மாறினால் விடுமனமாக்க நிலத்தோடு கொண்டு போயிடுவாங்க. சரி இப்போ பாருங்க, இப்போ இந்த உப்புக்கு உப்பு உப்பு தானாக வந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் கீழ்ப்படிவு இல்லை, ஒன்று ஆண்டவர் சொன்னால் அதை செய்யும். அடுத்த சகையும் இந்த உங்களை பற்றி எல்லாம் அந்த கதை தெரியும், நான் சுதுக்குமா கொண்டு போகிறேன் நேரம் போகுது. சகைய மரத்தில் ஏறி குரங்கு பிடி இயேசு வருகிறார். சரியோ, வடிவாக காணிக்கவனும் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணா அந்த பார்த்து அவனை கண்டு பாருங்கள், அவனை கண்டு சகைவே சீக்கிரமாக இறங்கி வந்த ரெண்டு வசனத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அது வேதாமத்தில் இல்லை பாருங்கள், நீங்கள் பரிசுத்த ஆளுநாடு கேட்கணும். அதாவது அண்ணா அந்த பார்த்து அவனை கண், முன்பும் தெரியாது, இதுதான் முதல் தடையமா. இப்போ நாங்கள் ரோட்டில் போய்கிற மரத்தில் எவருன்னா தம்பி ராஜா இறங்கி வா, இந்த வீட்டில் சாப்பாடு இருந்தால் அவன் வீட்டையே கொண்டு போயிடும். அப்போ இதுதான் முதல் முறை ஆண்டவர் சகையை பார்க்குறான். சகை அப்படியே அவனை கண்ட உடனே சகைவே சீக்கிரமாக இறங்கிவான்னு சொல்கிறதுக்கு என்ன, அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அந்த அற்புதம் என்ன அற்புதம் சொல்லுங்கோ, இந்த அந்த இயேசு வந்து பவர்ஃபுல் கண், பரிசுத்தமான கண், சகை வந்து பாவியான கண், அந்த ரெண்டு கண்ணும் அங்கே பார்த்து கொண்டிருக்கண்ணு. இப்போ இளம் யுவதி இளம் வாலிபர் இப்படி பார்த்தா அது ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்போ ஆண்டவர் சகையின் கண்ணை பார்க்க, சகை ஆண்டோட கண்ணை பார்க்க, சகையின் கண் வெரி பவர்ஃபுல் கண், இந்த சகையின் கண் இந்த பவர்ஃபுல் அந்த சகையின் கண்ணுக்குள்ளே போனோன்னு அந்த பவர் வந்து அவன் சரீரத்துக்குள்ளே போய் மூணு போய் இரத்தத்தில் கலந்து ஆவி ஆத்மாலாம் தொட்டோன்னு தொட்டோடனே அவனுங்க மனம் மாறுறான். இந்த பவர்ட பவர்ல மனம் மாறுறான். என்ன, நான் எல்லாம் திருப்பி கொடுக்குறேன் இடையில மனம் மாறான். இது இயேசுக்கு தெரியும், இந்த இயேசு இது எது கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, மனம் மாறுறான். அப்போ இயேசுக்கு தெரியவன் மனம் மாற்றான்னா அதான் சைவே சீக்கிரமாக இறங்கிவான். நானும் இறங்கிவானே, நானும் ஐயா அது இளம் வயதில், அப்போ இளம் வயது துள்ளு தூக்க வரையில் இந்த சகு மரத்தில் ஏறின மாதிரி நானும் ஒரு மரத்தில் ஏறி பக்கத்தை விட்டு பார்த்து கொண்டு கேட்கல, அப்பர் கண்டுட்டார். நாங்கள் எங்கள் ஊரில் அப்பர் நான் சொல்கிறேன், அப்பர் கண்டு ஒரு பூவாசன் வந்து சாம்பல் அடி, எனக்கு அடி இல்லை சாம்பல் அடி. அப்போ சாம்பல் அடி அவன் கத்துறேன் கத்துறேன். அப்போ அம்மா ஓடி வந்து ஏன் அவனே அடிக்கிறீங்க, அப்பர் சொல்கிறார் உஞ்ச மகன் செய்த வேறு என்ன தெரியுமோ, இந்த மரத்தில் ஏறி அன்காலே என்றார். அப்போ அம்மா சொன்ன பேசாமல் இருக்கோ, நீங்களும் மரத்தில் இருந்தால் இன்னொரு காய்ச்சிங்கன்னா உடனே அது பெரும்ப போட்டு ஓடிட்டார். அதான் சொல்கிறேன் இந்த பத்தை கடைச்சி அங்கே வரணும்னு. சரி அடுத்தது நான் சீக்கிரமாக கடந்து போகணும். இங்கே நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் நிறைய வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும். சரிங்க, ஆரை பார்த்து இதில் கதவை பூட்டி நன்றாக பார்க்கணும். இதில் நீ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டு அறைக்குள் பெறுறது கதவை பூட்டி. இந்த ஸ்ரீலங்கா இந்தியாவில் சில வீடுகளில் நிலை இருக்கும் கதவு இருக்காது, ஆக அந்த சீலை அரைவாசி வட்டி போட்டு தொங்க விடுவணும், வடிவாக இருக்கும். அதில் அந்த சாக்கை தச்சு போடணும், இன்னும் வடிவாக இருக்கும். அப்போ எந்த கேள்வி, அந்த வீட்டில் கதவு இல்லை, பூட்டி போடுறது தான் ஜபிக்கணும், அப்படி ஜபிக்கலாமோ என்ற ஒரு கேள்வி உங்களோட கேட்குறோம். இந்த வேதம் சொல்லுகிறது உன் கதவை பூட்டி அந்த பிதாவனை வைக்க, அங்கே கதவு இல்லை, சீரத்துண்டு, சீரத்துண்டு எப்படி பூட்டுறது. எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இலங்கை இந்தியாவில் வந்து சில வீடுகளில் வந்து ஜன்னல் இருக்கும் கதவு இல்லைன்னு. நீங்கள் நினைக்கிறீங்க கதவை பூட்டின்ற, கதவை பூட்டின்னு இல்லை, இந்த கதவை பூட்டி என்பதற்கு ஆளுமான சத்தியம் இருக்கின்றது. கதவை பூட்டுறே இல்லை, அதுக்குள்ளே ஆளுமான சத்தியம் இருக்கு, அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். முடிவாக மத்தேயு 33 ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறக்க வேணும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்களை கண்களை தொட்டார். உடனே அவர் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார். இல்ல ஆண்டவரை அழைக்கிற ஆண்டவர் எப்படி தெரியும் அவங்களுக்கு? தாவீதின் குமாரன் என்று எப்படி தெரியும்? ஒரு பிச்சைக்காரன் குருடன் ஆண்டவர் என்றார் ஒருத்தன் தாவீதின் குமாரன் என்றார் எப்படி அவருக்கு தெரியும்? இப்ப சவுல் கூட ஆண்டவரே நீ யார் என்றார். அது அடுத்தபடி ஏனென்றால் இந்த குருடர்கள் வந்தவர் பெரிய கூட்டங்களை தான் பிச்சை எடுக்க போவாங்க. அங்க தேவனுடைய செய்தியை கேட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க அவர் உலகத்தை இவர்தான் ஆண்டவர் இவர்தான் தாவீதின் குமாரன் என்று சங்கீதம் 119:18 உம்முடைய வேதத்துல சத்தியங்களை நான் கண்களை திறந்துடும் பாருங்கள். ஆதாம் ஏவாளின் கண்கள் திறக்கப்பட்ட போது பாவத்தினர் வந்த விளைவை பார்த்தார்கள். பாவங்கள் மனுஷனுடைய கண்களை குடாக்குறது. பாவம் என்றால் என்ன? சரியான போயின் வந்து பாவம் என்றால் ஆண்டவரை சுந்தரச்சராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவிகள். ஆண்டவரை சொந்தரட்சி ஏற்றுக்கொள்ளாத பாவிகள். பாருங்க அந்த 8:31 அப்பொழுது கர்த்தர் பிணையாவின் கண்களை திறந்தார். பலியிலே நின்று உருவ பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தர் தூதன் அவனை கண்டு தலைகுந்து குப்புற விழுந்தான். பாருங்கள் தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். வனாந்திரத்திலே தன் குழந்தையோடு நடந்து சென்ற ஆகார் சட்டமிட்டு அழுதார். பிள்ளை தாகத்தால் தவித்தது தண்ணீர் யார உதவி இல்லை. வனாந்திர சூழ்நிலை. கர்த்தருடைய கண்களை திறந்த போது அவன் கண்டது என்ன? துறவை கண்டான், நீதிவீட்டை கண்டான், பிள்ளையின் தாகத்தை தீர்த்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் கண்கள் திறக்கப்படுமானால் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நீருட்டுகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் கரிசனையும் உள்ள கர்த்தர் ஒருவர் உண்டு. மறவாதீங்க. மாறாவின் கசப்பை மதுரமாக்குற மரம் அருகில் தான் இருந்தது. அது யாருக்கும் தெரியாது. கர்த்தர் மோசேயின் கண்களை திறந்த போது மோசே கண்களை திறந்த போது அந்த அற்புதமான மரத்தை அந்த வெட்டி தண்ணீர் போட்ட போது மாறா மதுரம் ஆயிட்டு. பாருங்க எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவே இவன் பார்க்கிறபடி இவன் கண்களை திறந்தவன் என்றார். அப்பொழுது வீட்டுக்காரன் கண்களை திறந்த எப்படி? இதோ எலியாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் விரதங்களாலும் அந்த மலை நிறந்திருக்கிறதை கண்டான். எலியா எலிசாவின் ஜெபத்தினாலே இரண்டருடைய கண்கள் ஒன்று வேலக்காரருடைய கண் தேவனை அறிந்தவன், சீரிய வீரர்களின் கண்கள் தேவனை அறியாதவன். தேவனை அறியாதவர்களை தேவன் அறியும் பண்ணுமாக கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்கள் கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அக்னிமயமான குதிரைகளை விதங்கங்கள் காண வேண்டும். கேட்டுக்கொண்டு ஜனமே உங்கள் கண்கள் எதை பார்க்கின்றது? நீங்கள் அதிகாலை எழும்பி இந்த வேதாமத்து வார்த்தைகளை தியானித்து தியானித்து வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து அபியாசப்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வரும். உங்களை கண்களை திறக்கும் போது குதிரைகள் அக்கினிமயமான குதிரைகள் விதங்களை சுத்தி நிற்கும். ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த கண்களை வாயு இந்த வாசனத்துக்கு மேல ஏறணுங்க. சங்கம வானொலி சத்தியத்தை கேளுங்க. வார்த்தை படிச்ச நித்திய படிச்ச சத்தியத்தை கேளுங்க. சும்மா வந்து பாட்டு படிச்சு ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவனுடைய வார்த்தை மேல் உங்கள் கண்கள் இருக்கட்டும். அதுதான் மிக முக்கியம். இங்க பாடலாம் மாடலாம் சபைக்கு போடலாம் தசமம் போடலாம் என்னவும் செய்யுங்கோ நல்லது நல்லது. ஆனால் முதல் நீங்கள் அதிகாலையில் எழுந்த உடனே அங்கே இங்கே போகாம ஐபான தூக்கி கடலில் கீழே போடுவோம். எடுத்து தேவனுடைய வார்த்தையை தியானிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோ தகப்பன் சுவாமி, இந்த மாலை வேலையிலே இந்த சங்கம வானொலியிலே ஒரு செய்தியை கிருபை செய்தீர் ஐயா. என் கண்களை எங்கே எடுக்கிறோம்? இந்த தலைப்பில் செய்த கொடுத்து சுவாமி எங்கள் கண்களை நாங்கள் எந்த நிலையில் ஆவிக்குரிய கண்களை எங்கே எடுக்க என்பதை அறிந்தோம் சுவாமி. அதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதையும் மறுபடி கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தினர் வழிநடத்த வேண்டும் மகன். எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். 8:00
1: அமேன், அமேன், அமேன். நன்றி ஐயா, நன்றி. கண்களை எங்கே ஏறெடுக்கிறீர்கள்? எனக்கு ஒத்தாசையும் பருவத்துக்கு நீராவி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு கண்களை ஏறெடுக்கிறேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சத்தில் எங்களை கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். நிச்சயமாக அங்கே எலோத்தின் மனைவி